0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. ஏழாம் திருமுறை 56வது பதிகம், 8வது பாடல். மாய மாய. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருநீடூர்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: யாழ்முறிப்பெண் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழுவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்மலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிகப் பலன். இப்பிறவியில் அடைய வேண்டிய பிரார்த்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கோடிக்கா. சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் உள்ள திருத்தலங்களில் ஒன்று திருக்கோடிக்கா. கா என்பது சோலை. திரிகோடி ரிஷிகள் பூசித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பாரும் உளர். இறைவர் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவி வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம். அப்பர் சம்பந்தர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருக்கோடிக்காவல் பெருமாள், திருக்கோடிக்காவில் மகாதேவர், திருக்கோடிக்காவுடையார் என்னும் பெயர்கள் கல்வெட்டுக்களில் காணப்பெறுவன. திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருக்கோடிக்காவில் தேவர் சிகாமணியை போற்றி மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் இது. இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் செஞ்சு தமிழ் மாலையில் பொய் வாழ்க்கையைப் போக்கி மெய் வாழ்க்கையைப் பெறும் அன்புடன் வம்மின் உலகியலீர் என்றும் திருக்கோடிக்காவைச் சேர்ந்து தொழுங்கள் என்றும் அருளுவாராயினர். மக்களை நெறிப்படுத்தும் மாண்புறு திருப்பதிகம் இது. ஒன்றேசை நன்றேசை அதுவும் இன்றேசை என்ற முதுமொழியையும் நினைப்பிக்கச் செய்வது ஆம். இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருக்கழுமலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்குடமூக்கு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருவிடை மருதூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கலையநல்லூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கராகம், இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பூவல்லி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருப்பூவல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறை நயப்பு கூறல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல்வி. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கல்வி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை கல்லாட தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

ஏறுரை கண்ணுகள் முடியில் பூசை அடியால் நீக்கி நீங்க குணத்து கோசரிக்கு அன்று அவள் நேசல் காட்ட முக்கள் அப்பன்.

0: சிவாய. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளி செய்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

உயர்த்த மண்ணிழ காமல தல் மைத்துனே மணி நீல கண்டத்து எல் இழங்காய் களிரே இமையோர் சிங்கமே.

முடித்து மெய் அடியார்க்கு இல்பொலசே ஆட்கொண்டு அருளும். அரண் சேயை வாட்கதிர்கொள் காந்தார மார்பிற் கமழ்தார் கணபதியே வேந்தா உடைத்தமரே விண்ணுதல் நுங்கிய விண்ணும் மண்ணும் செய்தினை பயனும் பண்ணுதல் நுண் கடல் என்பரே மெய் அன்பர்கள் பாய் மதமா கண்ணுதல் நுங்கிய நஞ்சமுண்டா கருமான் விடற்று எழுத

அருங்கோட்டரும வரான்மையுள் காய்பவள் அருங்கோட்டருமவர் ஆண்மையுள் காய்பவள் கூர்ந்த அன்பு தருங்கோட்டரும் அறப்பிப்பித்தல்

0: 그렇지. 정말.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு செருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: சிவசிதம்பரம் திருச்சிற்றம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: பண் குறிஞ்சி முதல் கட்டளை மலையினார் பருப்பதம் என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி முதல் கட்டளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மடித்தாடும் அடிமைக்கண் என துவங்கும் திருப்பாடல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: இந்த பதிகமெல்லாம் எப்படி பாடுவது என்று சொல்லி அந்த பெண்ணை சக்கல உபசாரமாக உட்கார வச்சு தில்லை அம்பலக்கூத்தம் சன்னிதிலே ஒவ்வொரு பதிகமா பாடச் சொல்லி கேட்கிறான் ராஜராஜ சோழன். அந்த பகுதியில் நாம இருக்கிறோம் இல்லையா? ஆமா. அதுல புறநீர்மை காந்தாரம், பேந்தை காந்தாரம், கௌசிகம் நான் போன் சென்ற மாதத்துல நமச்சிவாய திருப்பதிகம் நான் ஒரே ஒரு பாட்டு சொல்லி காட்டினேன் உங்கள்கிட்ட. நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை திருஞான சம்பந்தர் ரெண்டு பதியும் பாடியிருக்கார். நமச்சிவாய மந்திரத்தை அது எப்படி உயர்வு என்று, அப்பர் ஒன்று சுந்தரர் ஒன்று. ஆக நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை நாலு பதிகத்தில் பேசப்படுகிறது தேவார திருமுறையிலே. அதுல காவலாகி என்று தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் கடைசி பதிகம். அது முதல் பதிகம் தோடி சிவியன், கடைசி பதிகம் காதலாகி. ஒரு ஜோதி தெரிந்தது. அந்த ஜோதியில அவர் வந்திருந்தவங்க அத்தனை பேரோடையும் அவர் சிவன் திருவடிக்கு சேர்கிறார். கடைசியாக அவர் சொன்ன திருப்பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்கும் திருப்பதிகம் அல்லவா? ஆமா. கடைசியாக சொன்னது எது? அது. இப்போ ஒருத்தருக்கு நாம நினைவு நாள் கொண்டாடுறோம்னு சொன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாம செய்யறோம். நான் செய்யறத சொல்றேன். எங்க அம்மாவுக்கு இந்த கோதுமை அல்வான்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் வாங்கி அவங்களுடைய நினைவு நாள் கொண்டாட தவறுவதே இல்லை. நிச்சயமா அந்த கோதுமை அல்வா நிச்சயமா வாங்கிட்டு போடுவேன். என்ன பலகாரம் வாங்கிட்டு போனாலும் அவங்க அதெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் வேண்டாப்பா, இந்த கோதுமை அல்வா மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரியும் ஆனதுனாலே அவங்களுடைய நினைவு நாள்ல நான் அதை செய்ய தவறதே கிடையாது. அந்த மாதிரி கடைசியாக அவர் சொல்லிட்டு போன பதிகம் எது? காதலாகி கசிந்து. அந்த திருப்பதிகத்தை தெய்வமே என்று நாம எண்ணவனும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பதிகத்துல என்ன கருத்து சொல்லப்படுகிறோம் இல்லையா? காதலாகி என்று சொன்னால் பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும். இன்னைக்கு பார்க்கிற காதலாகி என்பது ரொம்ப டேஞ்சர், அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காதலாகி அந்த பேரன்பு வரும் பொழுது உள்ளத்துல கசிவு வரும், கண்ணீர் வரும். நிச்சயமா நமக்கு வேண்டியவங்க ஒருத்தர் தவறிவிட்டால் அல்ல அவர்களுக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டால் நாம அழறோம். எப்போ? ரொம்ப மிக வேண்டியவர்களா இருந்தா தான் அது நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இந்த உடலை கொடுத்தானே, உணர்வை கொடுத்தானே, உலகத்துல இருப்பதெல்லாம் அவன் கொடுத்தது தானே என்று எண்ணும் பொழுது உள்ளத்தில் நெகிழ்ச்சி வரும், கண்ணீர் வரும். நிச்சயமா வரும். அதத்தான் சாமி சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவாகம்மை நன்னறிக்கு வைப்பது. ஒரு பெண் சொன்னா எங்க வீட்டுல வந்து மூணு பேர் குருடு, பிறந்த குழந்தைகள் மூணும் குருடு, அந்த தாய் தந்தையருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. திருச்செந்தூர்ல ஒரு நண்பர், எனக்கு யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், அந்த வீட்டுல நாலு பையன் பிறந்தா நாலு பையனும் ஊமை. அஞ்சாவதாவது பிறந்தான் ஒருத்தன், அவன் தான் தேவாரம் பண்ணான். அப்ப அந்த தாய் தந்தையனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் எண்ணி பாருங்க. நம்மளை நன்றாக படைத்தான் இல்லையா? அதத்தான் சொன்னார் திருமூலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதற்கு தெரியுமா? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆனால் அந்த மாதிரி அவனை வாழ்த்திவிட வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்த்துவதற்கு இதுதான் வழி சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்ல நெறிக்கு வைப்பது. நல்ல நெறிக்கு நீ போகணும்னு சொன்னா வேற ஒரு வழியும் உனக்கு கிடையாது. பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிடு. நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே.

அதுக்கு அடுத்த பாட்டுல இந்த நமச்சிவாய மந்திரத்தை நீ ஓதினியானால் உன்னுடைய நாக்கு இனிக்கும், வாக்கு இனிக்கும், உன்னுடைய குடும்பம் இனிக்கும் உனக்கு. ஆமா, நிச்சயமாக இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு. நம்புவார் அவர் அதுல சாமி ஒரே ஒரு சொல்லு போட்டார், உனக்கு நம்பிக்கை இருக்காடா இதுல, நம்பிக்கை வச்சு செய்து விடு. வாரியார் தான் சொல்லுவாரு, மணியார் பாரத்தை கொண்டு கொடுத்து 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து கமிஷனையும் கொடுத்தான், ஒரு ரசீது கொடுத்துட்டான், வாங்கிட்டு பேசாம வந்துருவாரு, என்ன சார் இந்த பணம் கஞ்சிப்பா உங்களுக்கு கொடுத்து விடுவீங்களா நீங்க போய் கேட்டான்னா போடா வெளியிலேன்னு சொல்லுவான். இப்படி கேக்குறது தப்பு தெரியுமா அப்படின்னு வாரியார் தான் இல்லையா? இல்லாட்டி நம்ம இந்த மணியார் பாரம் போராடுறது நம்ம ஓட முடியுமா? அந்த நம்பிக்கையோடு செய்து விடு. நம்புவார் அவர் நாவின் அவித்தினால் பம்பு நான் மலர்வார் மது ஒப்பாது. பம்பு என்பது வாசனை.

0: எனக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார்.
1: நம்ம சமய சின்னம் விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சம். வாயில பஞ்சாட்சம் வரும், கழுத்துல ருத்ராட்சம் இருக்கும், நெத்தியில விபூதி இருக்கும். இது மூணுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது இல்லையா? ஆமா, அதனாலதான் நீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாயம்பர் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தெஞ்ச நாவிக்கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பு உனக்கு ஆற்றுகின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டா. ஏன் வீர்ந்து அத குறிஞான சம்பந்தர் சொல்வார், நெற்றியிலே நீர் இல்லாதவன் செய்கிற தவம் பாழ் அப்படின்னு எழுதிச்சார் சிவபோசாரத்து. நெற்றியிலே பூதியிலாசை தவமும் பூரணமாம் சோதி கடலறிய ஆசானும் ஆசானும் சுத்த விழல் எனவே நீத்து விடு என்பது குறிஞான சம்பந்தருடைய வாக்கு. ஆக அப்ப திருநீரும் இப்ப நம்ம நாட்டில் திருநீர் பூசாத சாமியார்கள் ரொம்ப பெருத்து போனாங்க, அதை நான் சொல்லப்படாது விட்டுறேன். அப்ப நீர் இல்லாதவன் செய்கிற தவம் தவமாகாது என்பது நமது பெரியவருடைய வாக்கு என்பதை நாம் எண்ண வேண்டும். ஆக அப்படி இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லும் போது இந்த ருத்ராட்ச மாலையை வச்சு எண்ணிவிடு, அதுக்கு அது தொடர்பு இல்லையா? ஆமா, அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார். இன்னொன்னு ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, ஒரு 1000 சொல்லணும் சொல்லிட்டு உட்காந்தானா இவன் பாட்டி சொல்லிட்டே இருந்தானா 1000 போச்சா 1500 போச்சான்னு தெரியாம போடும் இல்லையா? அதனால எண்ணிக்கும் அப்படின்னு. சரி ஐயா, ருத்ராட்ச மாலை இல்ல. இப்ப நான் பஸ்ல ஏறினா ருத்ராட்ச மாலை எடுத்துக்கிட்டு வர மறந்து போச்சு, பஞ்சாட்சரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படி சொன்னா? நம்ம பெரியவர்கள் அப்படி அதற்கும் வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள். எப்படியாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு என்பதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நாம எண்ணிக்கொள்ளும். அப்படி ருத்ராட்சமாக இல்லாத போது இந்த கையில எண்ணி விடு, கோடு போட்டிருக்கா பாத்தீங்களா, அந்த கோடை எண்ணி விடு, அப்படி எண்ணி விடு. இதுக்கு பேர் கரஜபம் என்று பேர் வச்சான். அது பேர் அந்த செய்கையை மாத்திரம் சொல்றதுக்கு இல்லாம அதுக்கு பேரும் வச்சான் பாருங்க, கரஜபம்னு அதுக்கு பேர் வச்சான். இது ஜபம், இது கையில எண்றதுனால கரஜபம் என்று அதற்கு பேர் வைத்தார்கள். எப்படியாவது சொன்னாச்சர் தான், சொல்லி இந்த உயிரை ஈடற்று கொண்டால் சரிதான், இதுதான் அவங்களுடைய நோக்கம் என்பது நாம எண்ணணும். எனக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமா, இந்த நினைந்து என்பதுதான் சிவனை, அவனை நினைத்து விடு என்பதுதான். நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன்னாமம் நமச்சிவாயவே. மனிதனாக பிறந்த நீ தேவனாக கூட ஆக முடியும், சொல்லிவிடு என்பதுதான் நமது சமயாச்சாரி சாமியுடைய நோக்கம். இயமன் தூதரும் அஞ்சுவர் என் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னீனார். சாமி இதில் ஒரு கருத்து சொல்ற, அதாவது நீ சொல்லாவிட்டாலும் பரவாயில்லடா, யாராவது சொல்றவனுடைய திருவடியில போய் விழுந்து விடு, அப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கிறாரு நான் நினைக்கிறேன். அப்படி பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லி தான் மார்க்கண்டேய முனிவர் தனக்கு வந்த காலனை சிவனை விட்டு உதைக்க செய்கிற அளவுக்கு அது வந்து விட்டது என்று நாம எண்ணணும் இல்லையா? ஆமா, மார்க்கண்டேய முனிவருக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சு, திருக்கடையூர்ல இருந்தார் அவர். பஞ்சாட்சரம் சொன்னார், சிவனை வழிபட்டார், யமன் போயிட்டான் இல்லையா? ஆமா, அதைத்தான் இங்க நினைவூட்டுறாரு நான் நினைக்கிறேன். யமன் தூதரும் அஞ்சுவர் இன் சொன்னால் நயம் வந்து ஓதவல்ல.

சில பேருக்கு அந்நிய பதார்த்தம் இல்லாம சாப்பிட முடியாது, அவனாயிருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு அர்த்தம் இல்ல. போனா போதுன்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. எப்படியாவது பஞ்சாட்சரம் சொல்லிடாரு. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் குணத்துல இவன் நாய அது வாரியத்தான் சொல்லுவார். அவன் தேடு பாம்பு தட்டுவாக்கிளி அப்படி இருக்கா மனிதன் குணத்துல இன்னைக்கு அப்படின்பாரு இல்லையா? குணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பஞ்சாயத்துல சொல்லி நல்ல குணம் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறார். இயமன் தூதர் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓத வல்லார் ரம்மை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நேரன்னாச்சிவாயேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால். நான் சொல்லல, பெரியவர்கள் அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட முடிக்கிறார் சுவாமி. எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லா நாமும் அமைச்சிவாயே மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய. நீ எண்ணில்லாத ஒரு மலைய போல நீ பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இனிமே பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு, அந்த பாவம் உனக்கு அழிந்து விடும். மந்தரம் மன்ன பாவங்கள் மந்தரம்னா மலை, மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரையில் சிந்தும் வல்வீனை. மோட்ச சாம்ராஜ்யம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, மோட்ட சாம்ராஜ்யம் அதுக்கும் செல்வம்னு பேர். இந்த ரிசர்வ் பேங்க் கடிதாசி வருதே கடிதாசி அல்லது காயின் இதுக்கும் பொருள்னு பேர் இல்லையா? இந்த செல்வத்தையும் கொடுப்பான் அந்த செல்வத்தையும் கொடுப்பான்டா உனக்கு. ஆமா நிச்சயமா, இதையும் கொடுப்பான் அதையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்றார் சாமி. இதற்கு எங்க விடை இருக்கிறது அப்படின்னு கேட்டா, திருவிசைப்பாவர ஒரு பாடல், பஞ்சாட்சரத்தை சொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்?

0: அன்போடு தன்னை அஞ்சலித்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு
1: சொல்றத ஒருத்தனுக்கு சாதம் போடும்போது தொலைச்சுக்கடா அப்படின்னு சில பேர் போடுவான் பாத்துறீங்களா, குடுக்கும்போது கூட என்ன பண்ணா எடுத்துக்கிட்டு ஒழிடா தொலைச்சுக்கடா இத அப்படின்னு சொல்லாதே, உள்ளத்துல மகிழ்ச்சியோட சொல்லிவிடு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை. உள்ளமல்லூரும் தொண்டருக்கு திசை கனகம், எட்டு திசையில் இருக்கிற கனகங்கள் எட்டு திசையில் இருக்கிற முத்தும் மணியும் உனக்கு வந்து சேருமடா. என் திசை கனகம் பற்பத குவையும், உன் வீட்டுல இந்த காசு மாத்தணும் நினைக்காத, மூளைக்கு மூளை வைடூரியமும் வைரமும் முத்துக்களும் குவிச்சு கிடக்கும். இதை விட என்ன சொல்லணுமா என்ன, அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்சலித்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ள மல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பனக்குவையும் பைம்பொன் மாளிகையும். ஒன்னால செய்த மாளிகை கிடைக்குமாடா உனக்கு, கேவலம் ஒரு இந்த ஓட்ட வீடா கிடைக்கும், தென்னங்கீத்து ஓடு கிடையாதுடா, பைம்பொன் மாளிகை கிடைக்கும். பவளவாய் அவர் மனை முனையும், உனக்கு இந்த இல்லற சுகம் உனக்கு வேணுமா, அதுவும் கொடுத்து விடுவான்.

இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ நினைத்ததெல்லாம் கூட கிடைக்கும் போ அப்படி எழுப்பிட்டார். ஒண்ணு அதான் கற்பக புள்ளி பாட்டு பூரா சொல்லிவிடுறேன். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செடுத்து சொற்பதத்துள் வைத்து உள்ள வள்ளூரும் தொண்டனுக்கு எந்திதே கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளமாய் அவர் வனைமுலையும் கற்பக

தானே என்பது திருவிசிப்பாவில கங்கை கொண்ட சோழேச்சரம்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ஊர் தான் ராஜராஜ சோழனுடைய பையன் கட்டினது இல்லையா, அதனால அந்த கோயிலும் இந்த கோயிலும் ஒன்னே மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும். இங்க விழுப்புரத்துல இருந்து திருச்சி போற வழியில அந்த கங்கை கொண்ட சோழேச்சரம் நல்லா கோபுரம் தெரியும். ஆமா, எப்பாவது முடிஞ்சா போய் தரிசனம் பண்ணிட்டு

களவு குத்தி திருட்டு என்னமோ ஒண்ணும் நமக்கு தெரியாது, நம்ம செய்யறது இல்லாததுனால தெரியறது இல்ல. ஆக இதெல்லாம் இந்த பாபம், இந்த பாபம் செய்யறவன் கடக நரகத்துக்கு தான் போவான்னு சொல்றான். நான் எண்ணி பாக்குறேன், நம்ம நாட்டுல ரொம்ப பேர் இருக்கு ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பாதகத்துக்கு அளவு இல்லாம செய்துகிட்டு இருக்கிறார்கள். மனிதன்கிற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. இந்த நாடு இல்ல, இந்த நாட்டிலையும் அப்படித்தான் இருக்கும் பொருளுக்கு இந்த மனித இனத்தை கடவுள் எப்படித்தான் காப்பாற்ற போகிறானோ என்று எண்ணி பார்த்தோம். ஏன்னா நெஞ்சு வெடித்து போகும் பொருளுக்கு சில வேளையில நீங்கள் பண்ற அட்டூழியம். ஆமா சரி, கடவுளை திருத்துவானாக என்று விட்டு விடுவோம். நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயினும் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் பரதன் நாமம் நமச்சிவாயே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கள் கால்விரல் சங்கரன் உண்டலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உள்வகை தலங்கள் நாமம் நமச்சிவாயே. இலங்கை மன்னன் அந்த கையாய மனை எடுத்தான் அல்லவா, இதான் அந்த எட்டாவது பாட்டுல சொல்றவர் தவறாம சொல்லுவார். அவன் ஓதினதும் இந்த நமச்சிவாய மந்திரம் தான் என்று நினைவூட்டுகிறார் நமக்கு. போதன் போதன கண்ணனும் அண்ணன்கள் பாடந்தால் முடிநேடிய பண்பராய் யாரும் காண்பரிதாகி அலன்

நமச்சாய மந்திரத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு சாமி இந்த பதியத்தை ஓதுறவங்களுக்கும் பிறப்பு அருந்துவிடும் என்று நிச்சயமாக அந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில கடைசி பாட்டு திருக்கடை காப்பு என்று சொல்லப்பெறும். நான் முன்னையே உங்களுக்கு நினைவுட்டிருக்கேன். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் பாடியது, திருநாவுக்கரசர் பாடினது, சுந்தரர் பாடினது, மூணையுமே தேவாரம்னு நாம சொல்றோம் இன்னைக்கு. ஆனா ஆதியில எப்படி இருந்திருக்கிறதுன்னு கேட்டா திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் முழுவதும் திருக்கடைக்காப்பு என்ற பெயரோடு இருந்திருக்கிறது. திருநாவுக்கரசர் பாடியதுதான் தேவாரம், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு என்று இருந்திருக்கிறது. இன்னைக்கு நாம தகுதியை பார்த்தோ என்னமோ எல்லாமே தேவாரம் என்று சொல்லிவிடுகிறோம், பரவாயில்லை. சாமி இந்த பதிகத்தை இப்படி ஒவ்வொரு பதிகமும் அவர் சொல்லுவார். அவர் ஒவ்வொரு பதிகமும் இந்த பதிகத்தை ஓதுறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு எழுதி வைப்பார் நிச்சயமாக. ஆமா, எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் என்று ஒரு திருப்பதிகம் இருக்கிறது, சீர்காழி திருப்பதியம். அதுல என்ன சொல்றார் அவர், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மது பிறவ புறத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார். இந்த பத்து பாடலில் பாடக்கூடிய தகுதி உடையவர்கள் மொழி பத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே என்று முடிக்கிறார் சாமி. பொன் கிடைச்சுவிடும், சில பேருக்கு பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த வசதியை அனுபவிக்க வேண்டிய பிராப்தி இருக்காது. எனக்கு இந்த ரெட்டில்ஸ் ஒரு ஊருக்கு பாருங்க, அந்த ஊர்ல எனக்கு ஒரு நண்பர், அவருக்கு 7 ரைஸ் மில்ல என்னமோ இருக்கு. அவர் வந்து சாரட்சி 6 மணி ஆனா 6-8 ஒரு ரைஸ் மில், 8-10 ஒரு ரைஸ் மில், 10-12 ஒரு ரைஸ் மில், 12-1 ரைஸ் மில், இப்படி பொழுது விடிய வரைக்கும் ஒவ்வொரு ரைஸ் மில்லா போயிட்டே இருப்பாரு. இந்த வீட்டுல ஒரு பெரிய ஹாலே அவர் ஏர் கண்டிஷன் பண்றாரு. அதுல யார் படுத்து தூங்குறா தெரியுமா, வேலைக்காரன் கூட்டுறவங்கிற இவர். ஒவ்வொரு ரைஸ் மில்ல அங்க தவிட்டு சாப்பிட்டு இருக்காரு. காய்ச்சல் அனுபவிக்க வேண்டிய பிராப்தி ராத்திரி அவர் படுத்து நல்லா குரட்ட விட்டு தூங்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கிற இந்த காசு காசுன்னு நினைச்சுக்கிட்டு தொழில் தொழில் நினைச்சு அங்கேயே போயிடுற இல்லையா. பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார், அதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தி மாத்திரம் இல்ல. எப்போதுமே சொல்றேன், பொண்ணும் போகமும் ஒருத்தனுக்கு வசதியா கிடைத்து விட்டா தீமை தான் செய்வான், அவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான். பதவிக்கு வந்தவன் கூட அவன் செய்த காரியம் நல்ல காரியம் கூட இருக்க கெட்ட காரியம் கூட இருக்க பார்த்தா கணக்கு போட்டு பார்த்தா கெட்டதுதான் ஜாஸ்தியா போடும். அப்படித்தான் இருக்கிறது நான் பாக்குறேன். ஒருத்தமே என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கோ என்னமோ, அது உங்களுடைய எண்ணத்துக்கு நான் விட்டுறேன். ஆக பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே, அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் என்று எழுதி வைக்கிறார் சம்பந்தர் தேவாரத்தை படித்தவன் என்று சொல்லுகிறார் அவர். இந்த பதியத்தை இப்படி சொன்னா நிச்சயமா கிடைக்குமான்னு நீங்க நினைக்கலாம், நிச்சயமா கிடைக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்க்கிறேன், நிச்சயம் என்னுடைய வாழ்க்கை தான் நான் பார்க்க முடியும், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியாது அல்லவா. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன்னு சொன்னா, நான் இந்த வயசு வரைக்கும் நான் கடன்ல போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் ஒண்ணு கடன் கைத்து போட்டிருக்கேன்னா இல்ல. ஏன் நான் இந்த பதியத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு கிடைச்சு போடு அவ்வளவுதான். அப்ப கொடி சொன்னா போயிட்டு நீ கிடையாது, வேண்டவே வேண்டாம், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அது கிடைத்தால் எனக்கு போருமான இல்லையா. ஆமா, அதனால நான் பதியத்தை சொல்லிட்டே இருக்கேன், சாமி கிட்ட கோயில போய் சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு கிடைச்சுக்கிட்டு அவ்வளவுதான் கிடையாது. காரணம் என்ன, இந்த பதியத்தை நான் சொல்லி விடுகிறேன், வீட்டுல சொல்றது மாத்திரம் இல்ல, நேர கோயிலுக்கு போய் சிவன்கிட்ட போய் சொல்லி விடுவேன், அவன் கொடுத்துக்கிட்டு அவ்வளவுதான். இதே எண்ணத்துல நாம சொல்லிட்டோம்னா பதியத்தை ஓதிட்டோம்னா சரியா போச்சு என்று சொல்லி இவ நமச்சிவாய மந்திரத்தினுடைய நல்ல விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஞானசம்பந்தர் என்பதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்ல மாட்டேன், நினைவூட்டினேன். உங்களுக்கு தெரியும் இவன் என்ன சொல்றான்ங்கிறது பார்க்கத்தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு உங்களுக்கு தான் அந்த பதியம் பூரா இன்னைக்கு ஓதுவதற்கு வாய்ப்பு பரமசிவன் கொடுத்தான். தமிழ்ச்சி சங்கத்துக்கு அந்த புண்ணியம், உங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரட்டும் என்று சொல்லி இப்போ 4வது பண்ணாக அந்த பெண் பாடி காட்டுறான். இந்த ஒவ்வொரு பண்ணிலையும் ஒரு ஒவ்வொரு பதியம் நான் சொல்லி காட்டுறேன் இங்க இல்லையா. அடுத்தது நான் இந்தளம் என்று சொல்லுகிற ஒரு பண்ணை அந்த பெண் பாடி காட்டுறான்.

0: பெருவாவிடும் ஆழ்மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள்மெனிவே.
1: வரல இந்த இந்த பதிகம் தேவார புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா விடம் தீர்த்த திருப்பதிகம்னு இருக்கும். விடம் தீர்த்த திருப்பதியம், விடம் தீர்த்த திருப்பதியம் என்று இருப்பது ரெண்டு பதியா இருக்கு. ஒன்னு நாவுக்கரச ஒன்னு திருஞான சம்பந்தர் பாடியது, ஒன்னு நாவுக்கரசர் பாடியது. இந்த விடம் தீர்த்த திருப்பதியம் என்ன விடத்தை அவர் தீர்த்து வைத்தார் என்பது சுருக்கமா ஒரு கதை சொல்லிவிடுறேன். பெரிய புராணத்துலதான் இந்த கதை நமக்கு கிடைக்கிறது. அந்த பகவான் இல்லைன்னா நமக்கு இந்த கதை கிடைக்காது இல்லையா? ஆமா, காவிரி பூம்பட்டினத்துல ஒரு செட்டியார், அவருக்கு ஏழு பெண்கள், அவருக்கு ஒரு மைத்துனன் மதுரையில. இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு ஒரு செட்டியார் என்ன சொன்னார், முதல் பெண்ணை அந்த மதுரையில் இருக்கிற மைத்துனனுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். கொடுக்கல, அந்த பெண்ணை யாருக்க கொடுத்துட்டார். ரெண்டாவது பெண்ணை கொடுக்கிறேன்னு சொன்னார், அதுவும் கொடுக்கல.

0: கோபம் வருமா? கெட்ட எண்ணங்கள் ஒரு மனசுல வருமா? வராது. ஆமா, கடைசி பொண்ணு ஒரு பொண்ணு, அந்த ஏழாவது பொண்ணு, அவ என்ன சொல்லிவிட்டா, அப்பா அப்பா நான் மதுரை மாமாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க, நான் யாரையும் வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மதுரை மாமாவை வரவிடுங்கன்னு சொல்லிவிட்டா. எவ்வளவு புண்ணியம் பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு. ஆமா, ஆறு பேரையும் இப்படி கொடுத்ததா அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தா. இப்படி மாமாவை சொன்ன சொல்லு தவறுவது தப்பு இல்லையா அப்படின்னு எண்ணினா அவ. மதுரை மாமாவை கூப்பிடுங்கப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டா. சரி, நம்ம ஜம்மாட்டு படிக்காதுன்னு சொல்லி அந்த செட்டியார் என்ன பண்ணினார், அந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு, அப்பா இங்க வா, இவளை அழைச்சிட்டு போய் நீ உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். அது அந்த காலத்து வழக்கம், அந்த காலத்துல அவ்வளவு ஒழுங்கு இருந்திருக்கிறது. அப்படி அழைச்சிட்டு போகும்போது எந்த விதமான தவறும் நேரவில்லை என்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அப்படி போறது போகும்போது தனியா ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகும்போது தவறு நடப்பதற்கு வகை இருக்கிறது அல்லவா, தவறு நடந்து விடலாம் அல்லவா, தவறு நடக்கவில்லை என்று திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார் தேவாரத்துல. இதை விட வேற சர்டிபிகேட் தேவையா?
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: தலம் கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போ.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அதை இந்தந்த மாதிரி அமைக்க வேண்டும் என்று இன்னென்ன திக்கை நோக்கி இருக்கணும் இருக்கு, இதற்கும் இன்னொரு யாகசாலைக்கும் இடைவெளி இவ்வளவு நேரம் இருக்க இடம் இருக்கு, இந்த மாதிரி அந்த எப்படி படித்தார்களோ படித்தவாறு அந்த வேள்வி அமைத்து செய்வார்களாம். எங்கே தில்லையில் 7வது நூற்றாண்டில் நேயர்கள் இருக்கிறோம் அப்படி வச்சுங்க, 20வது நூற்றாண்டை விட்டுருவோம், சிவகாசியை விட்டுட்டு 20வது நூற்றாண்டையும் விட்டுவிட்டு 7வது நூற்றாண்டில் திருத்தில்லையுள் ஞானசம்பந்தர் பாட அதன் பின்னே நாம் இருந்து கேட்கிறோம் அப்படி வச்சுங்க. அந்த வேள்வி யாகசாலை எப்படி வச்சிருப்பாங்களாம், நான் எப்படி படித்தார்களோ அந்த முறைப்படி அவற்றை எல்லாம் அமைத்து எந்த முறையிலே அந்தந்த என்னென்ன அந்த சுள்ளிகள் மற்றவற்றை எல்லாம் போடணுமோ போட்டு நெய் எடுத்து ஊற்றுகின்ற பொழுது என்னென்ன மந்திரங்களை சொல்லணுமோ அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அந்த நெய்யை ஊற்ற அது அப்படியே வேள்வியிலே பெருமா அந்த ஜோதியாக வருகிறது. அப்படி எரி செய்வாரெல்லாம் வரும் கற்றாங்கு எரி ஓம்பி. இதனால செய்யறதுனால என்ன சார் பயன்னாரு, கலியை வாராமே செற்றார். கலின வறுமை. இந்த மாதிரி செய்ய வேண்டிய முறையில வழுவாமல் அந்தந்த வேள்விகள் செய்யப்பட்டால் நாட்டில் வறுமை வாராது, வறுமை வாராது. இப்ப விஞ்ஞான வகையில ஒன்று சொல்லுகிறார்கள், இப்ப அந்த ஓசோன் அந்த மண்டலத்து கீழே ஆங்காங்கு சில ஓட்டைகள் இருக்கான் சூரிய மண்டலத்து கீழே, அதெல்லாம் வெப்பம் எல்லாம் கூட அதிகம் இதாக வருதுன்னு சொல்லி அந்த ஓட்டை ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒரு காலத்தில் விபரீதம் நில உலகம் ரொம்ப சரியா வராது. ஆனால் அந்த ஓட்டை அதிகமாக அடைக்கணும்னா எதை வச்சு அடைக்கிறது, கோந்து வச்சு அடைக்க முடியுமா, முடியாது. இந்த மாதிரி வேள்வியில் இருக்கிற வருகிற நரும் புகை அந்த மந்திர ஒளிகள் சென்று அதை அடைக்கின்றன என்று யார் சொல்றா, விஞ்ஞானம் அல்ல விஞ்ஞானம் அறிவியல் சொல்லுகிறது. இந்த நரும்புகை மேலே சென்றால் அந்த ஓட்டை அப்படியே லேச அடையும் என்று அல்ல முன்னோர்கள் செய்ததுல ஏதோ காரணம் இருக்கு, அந்த காரணம் சொல்ல வரிபடி சொல்லாதனால தெரியாம போச்சே தவிர, ஆனா காரணத்தோடு செய்திருக்கிறார்கள் மறந்துடக்கூடாது. காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா காரணம் இல்லை என்பது கருத்து அல்ல, தெரிஞ்சுக்காத நம்ம குறை. ஆகவே அது மாதிரி அந்த தான் படித்தவாறு அந்த நெறியில் நின்று இந்த வேள்வியை செய்வாரலாம் தில்லையிலே. ஆதலால் இந்த நாட்டில் வறுமை என்பதையே வாராமல் நீக்குவார். கலியை வாராமே செற்றார் அவர்கள் வாழ்த்தில்லை, வாழுகின்ற இடம் தில்லை என்பது. அங்கே யார் இருக்கிறா, எங்க பெருமான் இருக்கலாம். அவன் எப்படி இருப்பான், முற்றா வெண்திங்கள். இந்த திங்கள் இருக்குதே இது முதிராத வெண்டிங்கள். அப்ப என்ன, முதிர்ந்த வெண்டிங்கள்னா முழுநிலா. பெருமான் முழுநிலாவா அணிஞ்சிருக்கிறான், இல்ல குறை நிலா அணிஞ்சிருக்கிறான், பிறை அணிஞ்சிருக்கிறான். அதனால முற்றா வெண்டிங்கள், அதனால முற்றாத இப்படி வந்து வளைவாக இருக்கிற வெண்மையான திங்கள் அணிந்திருக்கிறான். அப்படி அணிந்திருக்கிற முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே, ஐயா எனக்கு வேற யாரு எதையும் கவலை இல்லை, எங்க பெருமான் திருவடி அதுதான், எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று எவர் பற்றாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் பற்றா, பாவம் என்பது நீங்கும் என்று சொன்னார். பற்றா நின்றாரே பற்றா பாவமே. ரொம்ப அருமையான இந்த தில்லைப்பதியிலே இந்த அருமையான பாடலை பாடுகிறார். இதுல 10 பாடல். பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை. இது ஒரு அருமையான இடம், இதை வச்சு கிண்டல் பண்ணவெல்லாம் இருக்கிறான், கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியா விண்ணப்பித்து கொடுக்குறேன். பரப்பை படுத்தின பரப்புனா வலினா, பரப்பை படுத்தின வேள்விகள் எங்கேயும் அமைத்துன்னு அர்த்தம். படுத்து பசுவேட்டு, பசுவேட்டு இவன் என்ன நினைக்கிறான், பசுன்னா பசுமாட்டுக்களை அந்த வேள்வியில் போட்டுன்னு ஒரே எழுதுறான். ஒரு காலத்துல யாகத்துல ரெண்டு விதமான யாகம் இருந்தது. ஒன்று உயிர்கொலை தவிர்த்து வெறும் நெய்யும் விறகுமே கொண்டு செய்த ஒரு வேள்வியும் இருந்தது. சில இடங்களிலே இந்த மாதிரி உயிர்கொலையாக இருக்கிற இந்த பசுகு இது மாதிரி எல்லாம் செய்து கூட அந்த வேள்வி செய்தார்கள். ஆதலால் தான் திருவள்ளுவர் அவிசொறிந்து 1000 வேட்டலில் நன்றே ஒன்றன் உயிர் சுகத்து உண்ணாமை வேண்டு. எப்பா நீ 1000 வேள்வி இந்த மாதிரி இருக்கிற பசுமாட்டையும் ஆட்டையும் போட்டு கொண்டு நீ செய்யறதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறது 1000 வேள்வி செய்ததை விட மிகப்பெரியதுன்னு சொன்ன. ஏன் ஒரு கால எல்லையில் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான், எதை ஆடு மாடெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போடுறது, போட்டு எரி ஓம்புறது, வெந்ததை தான் திங்கிறது. இப்படி இருந்தது, இப்படியும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அது இருந்ததே தவிர ஞான சம்பந்தர் அந்த வேள்வியை குறித்தாரா? அல்ல, மறந்துடக்கூடாது. இங்க பசு பசுன்னு இருக்கு. பசுன்னா நாம நினைக்கிற பசுமாடு தான் அப்படி ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்க பசு வேட்டுன்னா பசுங்கிறது பதிபசு பாசம் என்று சொல்றமே, அதுல பதி என்பது எது? இறைவன். பசு என்பது எது? உயிர். நாம் பசு வேட்டு என்ற சொன்ன என்ன பொருள் கேட்டா, இந்த உயிருக்கு இருக்கிற தன்மையை அந்த யாகத்துல போட்டு. உயிருக்கு இருக்கிற தன்மை என்ன? யான் எனது, யான் எனது, நான் ஆணையிட்டால் இல்ல. இந்த யான் எனதுங்கிற அந்த உயிருக்கு இருக்கிற பற்றை நெருப்புல போட்டணும். அதுதான் பொருளே தவிர, பசுவேட்டு என்றால் தன்னுடைய அந்த முனைப்பினை, ஆணவத்தை, செருக்கை அந்த நெருப்பில் இட்டு என்று பொருளை தவிர பசுமாட்டை போட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த வேள்வி உண்டு, ஆனால் எங்கள் ஞான சம்பந்தர் அதை குறிக்கவில்லை. அதான் திருவள்ளுவர் சொன்னது, அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலில். இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆடு மாட்டை போட்டெல்லாம் நீங்க வேள்வி செய்யறது, ஆயிரம் செய்யறதை விடப்பா, ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது அந்த வேள்வியை விட மிகச்சிறப்பு போடானார். புரட்சியாளர்லவா உலகத்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல திருக்குறள் பல்ல படிக்கிறாங்க. அதனாலதான் அவினாசலிங்கம் செட்டியார் ஹைஸ்கூல்ல கட்டாய பாடம் ஆக்கினார். அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். பின்னே வந்தவங்க என்ன செய்திருக்கணும்? அவர் பள்ளியில் கொண்டு வந்திருந்தால், பின்னே வந்தவன் கல்லூரியில் கொண்டு வந்து, பிறகு யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்கணும். வந்தா தானே உருப்படும். தமிழன் ஒன்றை செய்வான், பின்னால் தொடர மாட்டான். ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் செய்தான், அது பின்பற்றி போனான் இல்லை பரவாயில்ல. பள்ளியில் வச்சார் எல்லாரும் கட்டாயமா திருக்குறள் படிக்கணும்னு. அடுத்த வந்தவன் என்ன, அந்த கல்வி அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? ஏய், அப்படியே கல்லூரிக்கு கொண்டு வா, அப்படியே பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வா என்று வளர்ந்திருந்தால் இன்னைக்கு திருக்குறள் வளர்ந்துருக்கும். செய்ய மாட்டமே, செய்ய மாட்டமே. நாட்டை குட்டிச்சுவர் ஆகிறதுல தான் இருக்கும். முருகா முருகா. அதனால அவிசொரிந்த ஆயிரம் வேட்டல் ஒன்றன் உயிர் செதுத்து உண்ணாமி நன்று என்று பேசிய திருவள்ளுவர், திருவள்ளுவர். ஆகவே இங்கே பசு வேட்டு என்றால் என்ன அர்த்தம்? பசுத்தன்மையை வேட்டுன்னு அர்த்தம். பசுத்தன்மையாவது யான் எனது என்னும் தன்மையை, ஆணவ செருக்கினை நெருப்பில போட்டுடும். பசு வேட்டு எரியோம்பும் சிறப்பர்வாழ்தில்லை, அப்படி இருக்கின்ற எங்களுடைய அந்த யாகம் வளர்க்கின்ற தில்லையம்பலம். அங்கே பிறப்பில் பெருமானை, நம்ம ஒரு பெருமான் தான் பிறந்ததாக கதையே கூட கிடையாது. சிவபெருமான் பிறந்ததாக எங்கேயாவது உண்டா கதை? கிடையாது. இத்தனை கதை இருக்குது, புராண கதை என்னென்னமோ கதையெல்லாம் இருக்க எங்கேயாவது இருக்கு. அதனாலதான் இளங்கோவடிகள் சொன்னார், இளங்கோவடிகள் சொன்னார், பிறவாயாக்கை பெரியோன் கோவிலும். காவிரி பண்டத்துல எந்தெந்த கோவில் இருக்குன்னு சொன்னார். ஐயா, பிறவாயாக்கை பெரியோன், பிறப்பென்பதே எடுக்காத எங்கள் சிவபெருமான் இருக்கிற திருக்கோவில் என்று சொன்னார். நம்மால் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது உலகத்துல இல்லாத ஒன்னு சொன்னா ஆராய்ச்சி, இருக்கிறத சொன்னா மட்டம்னு கருதுறான். ஆனா இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு பெரியவனா? கேட்ட கேட்டு இளங்கோவடிகள் பக்கா சைவ சித்தாதி. நீ எங்க போனாலும் அந்த பெருமானை பற்றி குறிப்பு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். முதல் விழி நாட்டத்து இமயோன் கோயிலும் சிலப்பதிகாரம். நுதல் விழி நாட்டத்து நெற்றிக்கண்ணை உடைய பெருமானுடைய திருக்கோவிலும். நீங்க கோவில்னு சொன்னாருன்னா முதல் முதல் சொல்றது பெருமான் கோயிலாக தான் இருக்கும், சிவபெருமான் திருக்கோவிலா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நான் சொல்றேன், சிலப்பதிகாரத்துல சொல்ல மாட்டான். சிலப்பதிகாரத்துல இந்த மாநாடு போடுறாங்களே அஞ்சு நாள் ஏழு நாள் இது சொல்ல மாட்டான். சொன்னா சமயம் கலந்துட்டு தான் ஜன்னி பிறந்துருமே, சமயமே கலக்கப்படாது. அதான் ஆராய்ச்சிய. நம்மால சமயம் கலந்தே பேசினான் இவன், வேண்டாங்கண்ணா. நான் வேணா உன் கவிதையில வச்சுக்க, ஆனா சிலப்பதிகாரத்தை கொண்டாடுற. சிலப்பதிகாரம் உண்மையை சொல்லு, யோகிதையை படி சொல்லு. சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம், அருமையான இடம். சேரன் செங்குட்டுவன் புறப்படுகிறான் மலைவளம் காண்பதற்காக. அப்படி புறப்படுகிறான். யார் சொன்னது? சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டதில் எடுத்து படிச்சு பாருங்க. புறப்படுகின்ற பொழுது சேரன் செங்குட்டுவன் என்ன செய்தான்? போய் சிவபெருமானை வணங்கி திருநீரெல்லாம் அணிந்து தலையிலும் வைத்து நெற்றியிலும் வைத்து வைச்சிருக்கிறார். அந்த வைத்த கோலத்தோடு புறப்படுகிறான். புறப்படுகின்ற பொழுது ஆடகமாடம்ங்கிறது ஒரு வைணவ கோயில், அங்கிருந்து வழிபாடு செய்த அந்த அர்ச்சகர்கள் அரசனானதுனாலே பிரசாதம் கொண்டு வந்தாங்க. பிரசாதம்ங்கிறது அந்த காலத்தில் சேடம் என்ற சொல்ல வழங்கிட்டு, சேடம் இப்போ பிரசாதம்னு ஆகிப்போச்சு. பெருமானுக்கு அணிவித்த மாலை, பெருமானுக்கு நிவேதித்த அந்த தேங்காய் பழம், அதெல்லாம் அதெல்லாம் சேடம் கொண்டு வந்துடலாம். சிவபெயாத்தில் இருக்கு இவர் என்ன அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டான் சேரன் செங்குட்டுவன். எங்கே வைத்துக் கொண்டான், எங்கே வைத்துக் கொண்டான், அதை கூட சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்க. ஏற்கனவே சிவபெருமானுடைய திருநீற்றை தலையில் தாங்கி நெற்றியில் அணிந்ததுனாலே அதோடு ஒப்ப இந்த பிரசாதத்தை வைக்கக்கூடாது என்று கருதி தோளில் வைத்தான் என்று சிலப்பதிகாரத்தில் இருக்கு. படிச்சு பார்த்தால சொல்ல மாட்டானே, சொல்ல மாட்டானே, சொன்ன சமயம் கலந்துருது. நீ என்ன கலக்க வைக்கிறது, இளங்கோடிகள் கலந்து பாடியிருக்கிறார், அதை நீ சொல்ற, நீ ஒன்றும் ஓங்கருத்தல்ல. சிவபெருமானுடைய பிரசாதத்தை ஏற்கனவே தலையில் ஏற்றதுனால அதோடு ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி இந்த பிரசாதத்தை தோளில் ஏற்றான். அதே போல பாரதியாரை பத்தி விழா வருத, பெண்களுக்கு விடுதலை, மகளிருக்கு விடுதலை, அல்ல எல்லாத்தையும் அதெல்லாம் பாரு, எல்லாம் சரி பாடு. அதே அவர் ஆன்மீகம் கருதி பாடினாரு, அது சொல்ல மாட்டான். பூமியில் எவர்க்கும் ஈனி அடிமை செய்யும், அருமை அருமை. நாங்க அடிமை செய்து செய்து செய்து தமிழ்நாடு பாடா போச்சுடா, இனி ஒரு பயலுக்கு அடிமை செய்ய மாட்டோம். இந்த வெள்ளக்காரனையும் தொலைச்சு விட்டோம்னா நாங்க தான் ஆளுவோம். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும், நிறுத்தி இல்லையே, பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆனால் ஆண்டவனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். பாரதி அவ்வளவு ஆன்மீகம் உடையவர்ல, எங்கேயாவது பாரதியார் விழாவில் அவருடைய ஆன்மீக கருத்தை பேசுறாங்களா, பேசவே மாட்டான். உனக்கு கருத்து இல்லாம இருக்கலாம்டா, பாரதிக்கு கருத்து உண்டு. இந்த உலகத்துல இனி ஒரு அரசு நம் தமிழ்நாட்டு அரசு தவிர வேற எந்த அரசுக்கும் நாங்க பணிய மாட்டோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசு, உலக அரசு எல்லாவற்றையும் ஆக்கி ஆடுகின்ற பேரரசா இருக்கிற எங்கள் பெருமானனுக்கு அடிமை செய்து வாழ்வோம், அந்த அடிமை யாரும் தகர்க்க முடியாது என்று பாடினாரே பாரதியார் பாட்டு தானே, சொல்ல மாட்டான். இதெல்லாம் பாரதியார் விழாவில் மாநாட்டில் வருது. நான் சொல்ல பாரதியாருடைய விடுதலை பேச்சு, பாரதியாருடைய சமூகம், பாரதியாருடைய பெண்ணுரிமை என்று, பாரதியாருடைய ஆன்மீகம் என்றும் பேசி தொலையன். நீ எல்லாம் பேசு, பேசுறீங்களா, மறைச்சே பிடிக்கல, மறைச்சு என்னமோ போங்கப்பா. நீங்க மறைச்சதுனால பாரதியார் மறைஞ்சிட மாட்டான். அதனால் இங்கே ரொம்ப அருமையாக சொல்லுகின்ற பொழுது, பிறப்பில் பெருமானை, நம்முடைய பெருமானுக்கே இருக்கிற ஏற்றம் என்னன்னா, எந்த கதையிலையாவது ஒரு தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததாக கதையே கிடையாது. ஏன், அவன் பெருமான் தலைவன், அவன் சிவபெருமான் சொல்றோம். அந்த பிறப்பில் பெருமானி, பிந்தாள் சடையானை, மறப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே, அவனை மறவாமல் இருந்தால் மையல் இந்த உலகம் மயக்கமெல்லாம் வராதுன்னு, மயக்கமெல்லாம் வராது. இப்படி இனிமே நான் வந்து எல்லாம் 4வது வரி மட்டுமே சொல்றேன், ஏன்னா பதியங்கள் இன்னும் போகணுமே என்பதற்காக. 3வது பாட்டுல பாருங்க, செய்யான் உரைகோயில் சிற்றம்பலம் தானி, எங்களுடைய சிற்றம்பலத்தில் தான் எங்கள் பெருமான் தில்லை பெருமான் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அடுத்த பாட்டில், இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமி என்றார். உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாம் எத்தனையோ இன்பம் இருக்குப்பா, உண்பதில் இன்பம், கேட்பதில் இன்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பெருமானை பற்றி பேசுகிற இன்பம் இருக்குது, அந்த இன்பத்துக்கு இணையாக ஆகாது என்றெல்லாம் சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டில், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமி, எத்தனையோ செல்வம் இருக்கலாம், ஆனா பெருமானை வழிபாடு செய்கின்ற செல்வம் இருக்குது, அது எல்லா செல்வத்துக்கும் தலையாய செல்வம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமி, அப்ப பெருமானை வணங்குகிற அந்த பக்தி செல்வம் பெரிய செல்வம், பெரிய செல்வம். ஏன், இந்த ஆன்மாவை கரையேற்றுகின்ற செல்வம் அந்த ஒண்ணுதான். இந்த ரூபானா பைசாலாம் எது எது வரைக்கும் வரும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வரும். ஆனா நம்மோடு கூட வந்து அந்த பெருமானை அடைவிக்கின்ற செல்வம் இந்த ரூபானா பைசா ஆகாது, இந்த பவுன் ஆகாது. அதுதான் ரொம்ப அருமையா சொன்னார் திருவள்ளுவர் தான், அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அப்பா, அருள் அருள் என்று ஒன்று இருக்குதே, அது இருந்தாதான் அந்த உலகத்திற்கு செல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு சாமி, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியுமா ராஜா, முடியாதுயா. அது மாதிரி அருள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு போக முடியுமா ராஜா, போக முடியாதுயா. அப்படி சொன்னார் கிண்டரகாரர் மாதிரி, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு, அந்த அருட்செல்வம் தான் மிக பெருஞ்செல்வம் என்றெல்லாம் ரொம்ப அருமையா அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய அந்த 5வது பாட்டில். இனி, பெருமான் கடலல்லால் பேணாது உள்ளமி, என்னுடைய உள்ளத்துல எந்த ஒன்றையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், ஆனா பெருமானுடைய பெற்ற மனசுல வச்சுக்க. இப்போ கூட சொல்கிற பாருங்க, நான் ஏதோ முன்ன பின்ன பேசிட்டு இருக்கேன், அதை மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேமே, எதுவுமே என் மனசில் இருக்காது, எது தவிர, பெருமானை தவிர, என் உள்ளத்தில் இருக்குன்னு அது ஒன்று தான் இருக்கு என்றெல்லாம் ஞான சம்பந்தர் சொல்கிறார். தலையால் வணங்குவார் தலையானார்களே என்ன, யார் தலையாய மனிதர் என்று கேட்டால், ஞான சம்பந்தர் திருவுள்ளப்படி, யார் எங்கள் பெருமானை வணங்குகிறார்களோ அவர்கள் தான் தலையானவர்கள், தலையான. அப்ப தலையால் வணங்குவார் தலையானார்களே. என்ன அருமை இப்படி எல்லாம். அடுத்தது தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னமே. தீரா நோய் என்ன திறனு? சில நோய் வந்து நீங்கும், சில நோய் நீங்காது. இப்போ டாக்டர் சொல்லுவான், ஐயா இதெல்லாம் போகாது, ஏதோ இடைக்காலமா ஏதோ அதிகமா இருந்தாலும் இருக்கிறதுக்கு இந்த மூட்டு வலி அந்த வலி வந்ததுன்னு சொன்னா இடைக்கால நீக்கமே தவிர தொடர்ந்து இல்ல. தொடர்ந்துங்கிறது அங்கதான் நீங்கணும். எங்க? அங்க வச்சு கொளுத்துறான் பாருங்க, ஒழிஞ்சது இந்த மூட்டு வலி கீட்டு வலி எல்லா வலியும். அது வரைக்கும் இங்க பிடிக்குது அங்க பிடிக்குது இங்க பிடிக்குதுன்னு வேண்டியதான். ரொம்ப பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மருத்துவர்கள் கொஞ்சம் உதவி செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனால் எங்கள் திருச்சிட்டம்பலத்தை ஏத்தினால் தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னவி. அடுத்தது மானா நோயெல்லாம் வாழாமாயுமே. ரொம்ப அருமை, இது ஒரு அருமையான அமைப்பு. நல்ல தமிழ், நல்ல தமிழ்ல சொல்லியிருக்காரு. மானா நோயெல்லாம், மானான்னா மாட்சிமைப்படாது. நோய் வர்றதே, நோய் வந்தாலே மூஞ்சி முகர வேற வேறையா போடும் அல்லவா? நிச்சயம் இல்லை, வேற ஒண்ணும் வேணாம். நீ தலைவலின்னு வச்சுக்கோங்க, நான் அந்த ஆளை பார்த்தோம்னா தலைவலி வந்ததுன்னு சொல்ல வேண்டியல, சும்மா அப்படி நின்று இருக்கும்போதே முகமெல்லாம் தெரியும். அப்ப நல்லா இருக்கிற முகத்தை தலைவலின்னு ஒண்ணு வந்துட்டுன்னு சொன்னா இங்கே இங்கே அது வேலை நீர் கொண்டுதுன்னு வச்சுக்கோங்க, சளி பிடிச்சதோ சனியை பிடிச்சதோன்னு பழமொழி. ஏன்னா இது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், எங்க இருந்தா அந்த ஊற்று வருதோ தெரியல. ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இது நிக்கணும்னா உடனே நிக்கணும்னா பழைய காலத்துல விரலி மஞ்சள் இருக்க, விரலி மஞ்சள் அதை எடுத்து நல்லெண்ணெய் விளக்கல, நல்லெண்ணெய் அல்லது வந்து கடலெண்ணெய் விளக்கல திரிய வச்சு அதில் வச்சபடி வச்சு அது லேசாக தான் புகை வரும், அதை ரெண்டு எடுப்பு எடுத்துட்டு அந்த நீர் கொண்டு நிற்கும். இதெல்லாம் பழைய கால மருத்துவம், ஒன்றுக்கு எதிர்விளைவு உண்டாக்காது, எதிர்விளைவு உண்டாக்காது. அது மாதிரி ஒவ்வொரு நோயும் என்னன்னு கேட்டால் இருக்கிறத கெடுக்கிறதா, அதனுடைய உணர்ச்சியை அந்த உடம்பு அமைப்பை கெடுத்துரும். அதான் மானா நோயெல்லாம், இந்த உடம்புக்கு தீங்கு தருகிற நோயெல்லாம் என்னாகும்னர் மாளாமாயு வாழாமாயு மீன். அது என்னது வாழாமாயும்? வாழான்னு என்ன? ஒரு மருத்துவமும் செய்யாமையே தானா போகும். என்ன சார் முன்ன என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அங்கே பாருங்க ஒரு படம் மாதிரி வந்ததுங்களா, என்ன பாடுபடுச்சிருக்கலாம், என்ன போட்டீங்க? நான் ஒன்றும் போடல, இந்த கற்றாங்கரியோமிங்கிற பதியத்தை காலையில் எழுந்திரிச்சு படிச்சனுங்க, ஒரு 20 நாள் படிச்சனுங்க, அப்படியே போட்டுதுங்க, என்ன இருந்த இடம் தெரியல. என்ன வாழாமாயுமி? அப்ப எந்தவித மருத்துவமும் பார்க்காமல் தாமாக நீங்கும். இப்ப இருந்த இடம் தெரியலீங்க, இருந்த இடம் தெரியலீங்க. அப்ப ரொம்ப கடுமையான நோயெல்லாம் கூட எந்த மருத்துவமும் இல்லாமல் தாமையே போய்விடும். இவர் பாடுறாரா இங்க தில்லையில, பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோயில்ல அப்பர் சுவாமிகள் பாடினார், தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று பாடினார். இப்படி தீராத நோயெல்லாம் எந்தவித மருத்துவம் இல்லாமல் தாமியே மாயும் பெருமானில் நீந்தால் என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். நட்ட பெருமானை நாளும் தொழுவோமி, நடனமே செய்து கொண்டிருக்கிற பெருமானை ஒரு நாள் ரெண்டு நாள்ல தினமும் தொழுவோம். இப்படி எல்லாம் தொழுதால் இந்த பதிகத்தை யார் பாடியது? ஞாலத்து உயர்காழி ஞானசம்பந்தன். இந்த உலகத்திலேயே சிறந்த தன்மை வாய்ந்தது காழி. அந்த காழியில் தோன்றிய ஞானசம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம் பலமேயர் சூழப்படையானு சொன்ன தொழில் மாலை. சீலத்தார் கொள்கையினர் நல்ல மேம்பட்ட பக்தி செல்லமுடையவர்களுடைய கருத்தை நான் அறிந்து சொல்கிறேன். இங்க இருக்கிற சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை, இந்த திருச்சிட்டம்பலத்தை பாடிய இந்த தமிழ் மாலையை என்ன செய்யணும்? கோலத்தால் பாட. அது என்ன கோலத்தால் பாடங்கிறார்? என்ன கோலத்தால் பாட? என்ன சாமி சொல்றது கோலத்தால் பாடனா? நீங்க சிவகாசி பெண்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, ஏன் இருக்க மாட்டேன்னா கோலத்தால் கோலம் போட்டுக்கிட்டே பாட அப்படிங்கிறத சிவ சிவ கோலத்தால் பாடனா கோலம் போட்டுக்கிட்டே பாடுறத? கோலம் போட்டுக்கிட்டே பாடலாம், ஆனா அதை இது குறிக்கல, இதை குறிக்கல. நீ கோலத்தை போட்டு அருமையா, நீங்க ஏன் சிவராணி சொல்லிட்டு கோலம் போடக்கூடாத? பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. போடலாம், நீ கோலம் போட்டுட்டு பாடுறத நாங்க ஒண்ணும் தடை செய்யல, ஆனா அதை இது குறிக்கல. இங்க சொல்றது பின்ன எப்படி தானே? கோலத்தால் பாட, மூர்த்திகள் கோலத்தால் பாடுகிறார். இப்படிதான் சட்டையெல்லாம் இல்லாமே உருதிராக்கம் அணிந்து திருநீர் அணிந்து சரிங்களா, அந்த மாதிரி கோலத்தோடு பாடுவோம். இது புறக்கோலம். அகக்கோலம், அகக்கோலம் ரெண்டு கோலம்னு புறக்கோலம் இப்படி இருந்து பாடணும். திருநீர் ஒருதராகவே எல்லாம் அணிந்து வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருந்து பாடுவது இருக்குதே, அது கோலத்தால் உடம்பு. மனக்கோலத்தில் என்னன்னு அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு தனியா திருமுறையில, திருமுறையில் இங்கெல்லாம் நீ கோலத்தால் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரே சொல்லி என்ன கோலம் சீக்கிரம் என்ன கோலம், புறத்தாலும் அகத்தாலும் கொள்ளுகின்ற கோலத்தால் என்று உரை எழுதினோம். விளங்கல சாமி என்ன புறத்தால் அகத்தாலும் புறக்கோலமாவது இம்மாதிரி ரொம்ப அருமையாக சட்டை அணியாமலும் நல்ல திருநீர் முழுமையாக அணிந்தும் உருதிராக்க மாலையோடு புனிந்தும் இருந்து பாடுதல் கோல புறக்கோலம். அகக்கோலம் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள. இந்த திருமுறை பாடுகின்ற பொழுது நீங்க இந்த கண்ணு வந்து இந்த திருப்பதிகத்தை பார்க்கணுமே தவிர வேற எதையும் அக்க பக்கத்துறவங்களையும் மற்றது பார்க்கக்கூடாது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக. இந்த மனசோ புத்தியோ இல்லாம சித்தம் மட்டுமே வேலை செய்யணும். சித்தம்ங்கிறது எந்த ஒன்றை சிந்தித்தோமோ அந்த ஒன்றை சிந்தனையிலேயே பண்ணிட்டு இருக்கணுமா அல்ல அப்படி. குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. நமக்கு இருக்கிற மூன்று குணம் சும்மா இருக்கும்போதே உளுந்து புடுங்குவோம், அது என்னென்னு பேருனா அது என்னென்னு பேர் ராட்சத குணம்னு பேர். என்ன சொன்னாலும் காதலை வாங்க மாட்டோம், அது கிடக்குது போங்க பார்த்துக்கு வா அது கிடக்குது போங்க, சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இந்த சோம்பேறி குணமும் இல்லாமல் கோப குணமும் இல்லாமல் சாத்விகமாகவே இருந்து பாடணும். சாத்விகமாக மன அமைதியோடு இருந்து பாடணும், கோபதாபம் இல்லாமல் பாடணும். இப்படி கோலத்தால் பாட புறத்தாலும் அகத்தாலும் இந்த கோலத்தால் பாட வல்லார் நல்லாரி அவங்க தான் ஏன் நல்லவர்கள். இப்படி எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி திருச்சிற்றம்பலத்தை வணங்கி கொண்டோம். திருச்சிற்றம்பலத்தை வணங்கிய நாம் யாரோடு ஞானசம்பந்த பெருமானோடு இருந்து சரிங்களா இருந்து நினைத்தா வரலாற்று முறையில் வருகிறோம் அல்லவா. இப்போ கற்றாங்கரியோம்பி என்று அருமையாக பாடினார் நம்முடைய ஞானசம்பந்தர் சரிங்களா. சீகத்தை பாடிய பிறகு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருத்தில்லையிலிருந்து வெளியில் அப்படியே வருகிறாராம். வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்னன்னா அந்த தில்லையம்பதியில் அங்கேயே இருந்து அவருக்கு இருப்பதற்கு மனசு வரல, மனசு வரல. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சிதம்பரத்தில் நாம் இருப்பதற்கு நமக்கு அருகதை உண்டா என்று கருதினார் ஞானசம்பந்தர். அப்போ தில்லையை அந்த இருந்து பாடக்கூட நமக்கு தகுதி இல்லைன்னு கருதினர். அதனால கற்றாங்கரியோம்பிங்கிற அந்த பதிகத்தை பாடிய பிறகு மெதுவா அங்கிருந்து திருவேட்களம் செல்கிறார். திருவேட்களம் திருவேட்களம்ங்கிறது இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குதே அதுல தமிழ்துறை இருக்குது. தமிழ்துறைக்கு தாண்டினா அந்த சின்ன அருமையான கோவில் நல்ல செட்டியார் திருப்பணிகள் அருமையா செய்திருக்கிறாங்க, நல்லா சின்ன கோவில் அழகா இருக்கும். அந்த திருவேட்களத்துல தங்கியிருந்து தினமும் வந்து வந்து தில்லைக்கு வந்து வழிபாடு செய்வாராம். ஏன் நடராஜ பெருமான எழுந்தருள் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கிறதா என்று கருதியதுனால அப்படி செய்தோ. அவர் எவ்வளவு பணிவு பார்த்தீங்களா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணிமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்றமே அதோடு கூட அது மாதிரி இருந்தாராம் அவர். அப்படி ரொம்ப அருமையான அந்த அமைப்பு அங்கிருந்து கொண்டு திருவேட்களத்தில் திரு நெடுங்களத்தில் இருந்து திருவேட்களத்தில் இருந்து கொண்டு ஒரு நாள் வருகிறார். ஒரு நாள் வருகிறார் அந்த வருகின்ற பொழுது திருவேட்களத்தில் இருந்த பொழுது ஒரு அருமையான பதியம் பாடுகிறார். அந்த பதியம் தான் அந்தமும் ஆதியும் என்று சொல்கின்ற பதியம்.
2: பண் தக்கராகும்

போல்வார் உடைதனில் நால் வீரல் கோவன ஆடை உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளை விடைதனை ஊதினயந்தார் வேட்கள நன்னகரே பூத

திரைபுகை தண்கடல் தண்கழி ஓதம் தேனலங்கானலில் வண்டு பண் செய்ய விரைபுல்கு பயம்பொழில் சூழ்ந்த வெட்கள நன்னகராரே பன்னொரு வண்டரை கொன்றை அலங்கள் பால்புரை நேரு விண்ணூல் கிடந்த பெண்ணொரு மார்பினர் பேணார் மும்மதிலெய்த பெருமா கண்ணு

கரிவளர் குன்றம் எடுத்தவன் காதல் கண்கவரைங்கணையோன் உடலும் பொறிவளர் ஆரழலுண்ண பொங்கிய

கடித்து கந்தார் வெண்பொடி சேர்திருமார்பர் வெட்கள நன்னகரே ஆழ்தரு மால்கடல் நஞ்சினை உண்டார் அமுதம் அம்

தோழில் தோள்கள் ஆழத்தழுந்த வெறு உற ஊன்றிய பெம்மான் வெட்கள நன்னகராரே. அத்தமன் தோய்துவராரமன் குண்டறியாதும் அல்லா உரையே உரைத்து பொய்த்தவம் பேசுவதல்லால் புறனுரையாதொன்றும் கொள்ளேல் முத்தன வெண்முறுவல் உமையஞ்ச மூரி வல்லானையின் ஈருரி போர்த்த வித்தகர் வேத முதல்வர் வேட்கள நன்னகராரே.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு அண்ணியோர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருச்சோற்றுத்துறை.

0: சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது. உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாவுக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல பல பாடல்களில் அவர் நமக்கு நிலையாமையை பற்றி சொல். திருத்திணை நகர் என்ற தலம், சிவக்கொழுந்தீசர் இளங்கொம்பன் நாள், பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சமே. வஞ்சர் வாழ் மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்றேத்தும் திணியும் வார்பொழில் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அதாவது பிணிகொள் ஆக்கை, இப்போ உலகமே பிணிய பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் நாம் இறைவனை முறையாக வழிபாடு செய்தால் நீங்கிவிடும் என்பது மிக தெளிவாக இதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது போல திரு கேதாரம் என்ற தலத்திலே வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்று சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கை வந்து மாய வாழ்க்கை, அதனால் கண்டிப்பாக மண்ணாவது திண்ணம். பாழ் போவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான் தாளாது அறம் செய்மின். இனிமேல காலம் தாழ்த்தாது, உடனடியாக அறம் செய்யுங்கள் என்று நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே இவருடைய நிலையாமை குறித்த பாடல்களின் சிந்தனையை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்து அவர் நமக்கு மிக அழகாக சித்தாந்த கருத்துக்களை காட்டியுள்ளார் என்பதை நாம் இப்போது காணலாம். சித்தாந்தம் என்ற சொல், அதாவது முடிந்த முடிவு என்று. எதை பற்றி என்றால், என்ன பொருள்கள் இருக்கின்றன, உள்பொருள் எவையெல்லாம் என்று சொல்லும் போது, முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களும் உள்பொருள் என்பதை நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அவற்றை பற்றிய செய்திகளை எல்லாம் நமக்கு முடிந்த முடிவாக தந்திருக்கின்றது. அது நேராக நமது சைவ சமய கொள்கைகளையும் நமக்கு தருகின்றது. அது அல்லாமல் பிற சமயங்களில் உள்ள அவர்களது கொள்கைகளில் உள்ள குறைகளை நமக்கு எடுத்து காட்டி விளக்கவும் செய்திருக்கின்றது. அது போன்ற நூல்கள் தான் சிவஞான சித்தியார் பரபக்கம், சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்கள் எல்லாம். ஆக 12 திருமுறைகளில் மறைபொருளாக சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அது காலத்தால் முற்பட்டது, காலத்தால் பிந்தியது. 14 மெய்கண்ட சாத்திரங்கள், அதிலே மிக அழகாக நமக்கு சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடு கடவுளாக கொண்டுள்ளார்களோ அவர்கள் எல்லாம் சைவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். மிக அழகான ஒரு பாடல், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அதன்படி வாழ்பவர்கள் சைவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இத்தகைய தகுதி வாய்ந்த சைவர்களை தவத்தின் மிக்க தம்மார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு குறிப்பிட்டுள்ளார். அதாவது திரு நன்னிலம் என்ற தலத்து பாடல், கமர் பயில் வெஞ்சுரத்து கடுங்கேளற்பின் காணவனாய் அமர் பயில் வெய்தி அர்ஜுனர்க்கு அருள் செய்த பிரான் தமர் பயில் தன் விழவில் தகு செய்வர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று அந்த பாடல். அதிலே மிக அழகாக தவத்தின் மிக்கவர்கள், தவத்தின் மிக்க தம்மார் அல்லது தவத்தின் மிக்க நமர் என்று மிக அழகாக சைவர்கள் யார் என்பதை அதிலே காட்டியிருக்கின்றார். இவர் நல்ல ஒரு சைவ நற்களிராக போற்றப்படுபவர். ஆகையால் சைவர்களை பற்றி அதிலே உயர்வாக காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அந்த நிலை இல்லாமையை பற்றி நமக்கு தெளிவாக வலியுறுத்திய அவர், நிலை பெற்ற பொருளாக உள்ளது மூன்று தான். அதாவது பதி பசு பாசம் என்று சித்தாந்தத்தில் பரிபாஷையிலே சொல்வது இறை உயிர் தலை என்று தமிழிலே நாம் சொல்லுவோம். அதை நாங்கள் தெளிவாக மனதில் வைக்க வேண்டும் என்பதை சொல்லி நமது சித்தாந்தத்தை இராஜாங்க சமயம் என்றும் திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்றும் அருளாளர்கள் போற்றியிருப்பதை இப்போது நாம் நினைவு கூர்ந்து கொள்ளலாம். அடுத்து இந்த நமது மெய்கண்ட நூல்கள் இந்த முப்பொருளை பற்றி நமக்கு எங்கெனம் எல்லாம் உணர்த்தி இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டே வரலாம். அதிலே இறைவனுடைய உரு எப்படி இருக்கும் என்றால், அவர் உலகெல்லாமாகி வேறாகி உடனாகவும் இருப்பார் என்று நமக்கு ஞான நூல்கள் அறுதியிட்டு கூறுகின்றது. இறைவன் உலகெல்லாமாகி நிற்கும் திறத்தை அவர் எண்வகை வடிவில் இருக்கின்றார் என்பதை நமக்கு மிக அழகாக பல பாடல்கள் காட்டிக்கொண்டே வருகிறது. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்ற பாடல் கருத்து. பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையாகி, பார் என்றால் நிலம், விண் என்றால் ஆகாயம், அடுத்து பகல் என்றால் அது சூரியனை குறிக்கிறது, பனிமால் வரையாகி அது மலையை குறிக்கிறது, பறவையாகி கடலை குறிக்கிறது, நீரோடு நீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனும் ஆகி என்று மிக அழகாக மீண்டும் இறைவன் இப்படி உலகாகவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றார். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்தரன் சவிதா இயமான நடைதான் அட்டமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றார் என்பதை மிக அழகாக இறைவனது உருவை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டே வருகிறார். நிலங்கிளர் நீர் நெருப்போடு காற்று ஆகாசமாகி நிற்பனவும் நடப்பனவுமாம் நின்மலன், நிற்பனவும் நடப்பனவும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, நிலனே நீர்வழி தீநெடு வானகமாகி நின்ற புலனே என்றும் நமக்கு காட்டுகின்றார். இதுபோல் பல இடங்களில் இறைவன் இப்படி உலகாக எட்டான மூர்த்தியை என்று ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், அட்டமூர்த்தியை என்று மற்றொரு இடத்திலே காட்டியுள்ளார். இப்படி இறைவன் எங்கெனம், அதாவது சிவாகமங்களில் இறைவனுடைய திருவுரு எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை தனது பாடல்கள் பலவற்றிலும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மிக அழகாக ஒரு அவரால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் பாடுகின்றார் அல்லவா அந்த பதிகத்திலே, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தேத்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று கூறுகின்றார். ஆயா அதாவது அது ஆண்பால சொல்லணும்னா ஆயன், ஆயன் அதாவது ஆயன் என்றால் பசு கூட்டத்தை உடையவன் என்று அர்த்தம். இப்ப உயிர்களாகிய நாம் எல்லாம் பசுக்கள், அந்த பசு கூட்டத்துக்கு அவர் தலைவனாக இருக்கின்றார் பசுபதியாக. ஆகையால் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று மிக அழகாக அதிலே காட்டியிருக்கின்றார். அந்த உயிர் தானாக எதையும் அறியாது, அறிவித்தால்தான் அறியும், இறைவன் தானே அறிபவர், பாசம் அறிவித்தாலும் அறியாது என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற வரையிலே, அவருக்கு அவரை புலப்படாத வரையிலே, உனக்கு நான் அடிமை இல்லை என்றும் பித்தா என்றும் அவரோடு போராடி கொண்டே இருந்தார். அதன் பின்பு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அல்லவா, ஆகையால் அது மிக அழகாக சொல்கிற, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணிலே, உன்னை வந்து என் மனத்துள்ள வச்சுட்டேன் நீ, அதனால நான் வந்து உன்னை இனிமேல மறக்கவே மாட்டேன், உனக்கு ஆள் இல்லைன்னு நான் இனிமேல எப்படி சொல்லுவேங்கிற ஒரு தெளிவாக அந்த கருத்துக்கள்ல நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே பதிகத்திலே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, ஆனால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதியையும் அந்தத்தையும் தருகின்றார். இதை நமது சிவஞான போதம் முதல் சூத்திரம் மிக அழகாக அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று இறைவனை அங்கனம் நமக்கு காட்டுகின்றது. அதாவது சம்ஹாரத்தை செய்கின்ற அவர்தான் மீண்டும் படைத்தலை செய்வார் என்று அவர் நமக்கு மிக அழகாக அவர் ஐந்தொழில் புரியும் தன்மையை எல்லாம் அந்த சூத்திரத்திலே மிகண்ட தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். ஆக இவருக்கு ஆதி கிடையாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் ஆதியை தருகின்றார். அதிலே எப்படி அவர் அந்தம் ஆதி என்று சொன்னாரோ அதே போல் இவர் ஆதி என்று அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இவருக்கு ஆதி கிடையாது என்பதை நமது அப்பர் சுவாமிகள் தேவாரமும் மிக அழகாக நமக்கு சொல்லும். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. ஆக அவரை மற்றும் ஒரு பாடலிலே ஆதி நாயகன் என்று சொல்லியிருப்பார். ஆக இறைவனை ஆதி, அதாவது சங்கார காரணனாகிய முழு முதற் கடவுள் என்பதை குறிக்கும் பொருட்டு ஆதி என்று அழைப்பர். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மிக அழகாக ஆதி என்று அதிலே அழைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகுமாய் நின்றது ஓரார் என்றுதான் நாம் அவர் வந்து உலகாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா சிறிது நேரத்துக்கு முன்பாக. அந்த கருத்து, அந்த சித்தியார் கருத்து, அந்த கருத்தை தான் நாம் இதுகாரும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்து 2 சூத்திரத்துல அவையே தானேயாய் என்ற சூத்திரத்துல ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று வருகின்றது. அது போல இவர் வந்து அம்பாளை விட்டு நீங்காது எங்கெனம் இருக்கின்றார் என்பதை மஞ்சுண்ட மாலை மதிசூடி சென்னி மலையான் மடந்தை மணவாள நம்பி பஞ்சுண்ட அல்குல் பனைமென் முளையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒளியீர் என்று சொல்கிறார். நீ அம்பாளோட ஒன்னாவே தான் இருக்கிற, ரெண்டு பேரும் பிரியறதே கிடையாது இல்லையா. தாதான்மியம் என்று சொல்வோம், அது தாதான்மிய சக்தி என்று சொல்வோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ளது அத்துவிதம், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இருக்கிறது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். ஆக இறைவனும் அவருடைய அருட்சக்தியும் எந்த காலத்திலும் நீங்காது ஒன்றாவே தான் இருக்கும் இயல்பு உடையவர்கள் என்பது நமக்கு சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லும். இறைவனுடைய அறிவாகிய ஆற்றலைத்தான் நம்ம சிற்சக்தின்னு சொல்லுவோம். சித்தனா அறிவுன்னு நமக்கு தெரியும். அப்ப இறைவனை நாயகன் என்றும் சிற்சக்தியை நங்கை என்றும் நாம் கூறுவது வழக்கம். அப்ப இறைவனை விட்டு வேறாகாது பிரியாது எப்போதும் நீக்கம் இல்லாமல் இருக்கின்றார். அதைத்தான் நாம் இப்போது பார்த்த பாடலிலே பார்த்தோம். கொம்பன நுண்ணிடையாள் கூறனை என்று அம்பாளை ஒரு கூறிலே உடையவர் என்பதும் மூலமாகவும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார். ஞான சம்பந்த பெருமானும் வேயுரி தோழி பங்கன் என்று சொல்லி இருப்பார். நமது சங்க நூல்கள் 500 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கடவுள் வாழ்க்கையிலே நீல வாழிலை பாகத்து ஒருவன் என்று மிக அழகாக இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமான் அம்பாளோடு இணைந்து இருப்பதை மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்ற பாடல் வரிகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். சக்தியும் சிவமாக இருவர்னு சொல்லும் போது சக்தியும் சிவமும் இணைந்தே இருக்கிறது. சொரூப நிலையில அவர் தனியாக இருக்கின்றார், அப்புறம் நமக்கு அருள் செய்யும் பொழுது அவர் இணைந்து அம்பாளோடு இருக்கின்றார் என்பதை அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர் என்று திருக்களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல் கூறுகின்றது. அதுபோல் இவர் அம்மையோடு இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பதை இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்று சொல்லுகின்றார். மூவராயும் என்று சொல்லும் பொழுது நமது சித்தியார்லே, அதாவது சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்பது பழமொழி. அதிலே சிவஞான சித்தியாரிலே தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனே, தேவர் மூவராய் நின்றது ஓரார், முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் இறைவனே மும்மூர்த்திகளை அதிட்டித்து நின்று முத்தொழிலும் செய்கின்றார் என்பதை மிக அழகாக மூவராயும் என்ற இந்த பாடலிலே நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து முதல் இந்த பாடல் முதல் வரியிலே ஐவர் என்று சொல்லி இருப்பார். அது ஐம்பொறிகளை, நமக்கு துன்பங்கள் எல்லாமே இந்த ஐம்பொறிகளின் வாயிலாகத்தான் வருகிறது. ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார், இறைவனோடு ஒன்றவே விடமாட்டக்காங்க அப்படின்னு மிக அழகாக நமது ஞான சம்பந்த பெருமான் சொல்லி இருப்பார். அதைத்தான் இவரும் வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்சமனத்தீரே என்று சொல்கிறார். நமக்குள்ள 5 பேர் இருந்து நமக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு இந்த கருத்தை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவருடைய மற்றும் ஒரு கருத்தையும் இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் நாம் மனதிலே எப்போதும் சொல்ல வேண்டும். அதாவது சொரூப நிலையிலே ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவராக பெருமான் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு நாம் பல நாமங்களை கூறி அவரை வழிபடுவது நமது வழக்கம். இவருடைய பதியங்களிலே அத்தா ஆயா அன்னே அடிகள் ஆதி அண்ணா ஆற்றாய் அழகா என்று பல மாறாக அவரை விழித்திருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இறைவனை ஆயிரம் பேருடையவர் என்று சொல்லுவார்கள். ஆயிரம் என்பது அளவற்ற என்ற பொருள், எண்ணற்ற நாமங்கள் உடையவர் என்பது. அது இவரும் பல இடங்களில் பேரும் ஓர் ஆயிரம் பேருடையார், பேராயிரவர் மயான பெரிய பெருமான், பேராயிரமும் உடையானை, பேரும் ஓராயிரம் என்பரால் எம்பிரானுக்கே என்று சொல்லுகின்றார். ஆக ஆயிரம் என்பது எண்ணிக்கையை குறிக்காது, எண்ணற்ற திருப்பெயர்களை உடையவர் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, இவர் எப்போதும் இவர்தான் நமக்கெல்லாம் தலைவர், உயிர்களுக்கெல்லாம் தலைவன், உயிர்கள் எல்லாம் பசுக்கள், அவற்றிற்கு தலைவன் பதியாகிய சிவபெருமான் தான். ஆக மிக அழகாக ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் பெருமான் நமக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்தார். அதே கருத்தை இவரும், எல்லாம் உடைய ஈசனே இறைவன் அல்லார் கண்டன் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்று சேக்கிழார் பெருமானும் கூறுவார். அதனால் அவர் நம்மை ஆள்கின்றவர் என்பதை பலர் உணராமல் இறைவனை நிந்திக்கின்றார்கள். அங்கனம் நாம் செய்யக்கூடாது. அவர்தான் நம்மை ஆள்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை, நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்திலே குறித்து, மீண்டும் அவருக்கு ஆளாக இருப்பதை உணர்த்தும் பொருட்டு, அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்றும், பண்டே நின் அடியேன் என்றும், ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன், மீழா அடிமை என்றெல்லாம் பல இடங்களில் பதிவு செய்து, எப்போதும் முக்தி நிலையிலும் அவர் ஆண்டான் நாம் அடிமை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து, நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் தோற்றக்கேடு இல்லாதவர், பிறப்பிலி இறப்பிலி. ஆகையால் அவருக்கு நம்மை போன்ற இளமை மூப்பு எல்லாம் கிடையாது. அவர் மூவா முதல்வன். ஆகையால் அந்த ஆதி அந்தம் இல்லாத பெருமானை பற்றி நம்மிடம் சொல்லும் பொழுது, மூப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்று இறைவனுடைய தன்மையை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். பிறவாய் இரவாய் பேணாய் மூவாய் என்று மிக அழகாக மற்றொரு இடத்திலையும் சொல்லியிருக்கின்றார். இப்படி பலவாறாக அவரை பற்றி சொல்லிக் கொண்டே வரும் பொழுது, இறைவனுடைய தன்மையை அவர் மிக மிக அருமையும் எழுமையும் உடையவர், அதாவது அறிதற்கு அறியவன் என்று அருளாளர்கள் எல்லாம் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர் யாருக்கு அறியவர், யாருக்கு எளியவர் என்று ஒரு சந்தேகம் நமக்கு அடிக்கடி மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தெளிவா பதில் கொடுக்கிறாங்க. உகந்து உள்கி நன்னாதார்க்கு அறியானே, அவரை நினைச்சு நல்ல நன்னனும் உள்கணும் உருகணும் அவங்களுக்கு, அப்படி செய்யாதவங்களுக்கு அறியான், அடியாருக்கு எளியானே. இவர் அதெல்லாம் செய்தார், இவருக்கு அவர் எளியவர், அடியாருக்கு எளியனாக இருக்கின்றார். தேடி மாலையன் காண்பறியானே, சித்தமும் தெளிவார்க்கு எளியானே என்று சொல்லுகின்றார். தெளிவாக இருப்பவர்களுக்கு எளியவராக இருக்கின்றார், ஆனால் மாலையனுக்கு அறியானாக இருக்கின்றார் என்பது நமக்கு மிக அழகா, அதாவது தன் முனைப்பாலும் தன் அறிவாலும் இறைவனை காணலான நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அறியவன் இல்லையா. காண்பாரியார் கண்ணுதலார் காட்டா காலே என்று மிக அழகாக அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருப்பார் நமக்கு. அதனால நம்ம கனிந்து தொழணும். அப்படி யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அடியார் கெளியனாக இறைவன் காட்சி தருவார் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சரி, அடுத்து நமது இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது அவருக்கு எண் குணங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே வந்து ஒரு குணம் வந்து நமக்கு எட்டு குணங்களும் தெரியும், இருந்தாலும் வரம்பில் இன்பம் உடைமை என்பது அவருக்கு உண்டு இல்லையா. அது வந்து அதாவது வரம்பில்லாத இன்பத்தை உடையவர் சிவபெருமான். அதுக்கு அந்த கருத்தை வந்து நமக்கு ஒரு இடத்துல அழகா, குறைவிலா நிறைவே குணக்குன்றே என்று திருவாவூர்துறை தர பாடலிலே பதிவு செய்துள்ளார். அந்த குறைவில்லாத நிறைவும் நிறைவா இருக்கிறத, எல்லையற்ற இன்பம் இறைவன்கிட்ட எப்போதுமே இருக்குது அப்படிங்கிறத வியந்து போற்றுகின்றார். அந்த குறைவிலா நிறைவே அப்படின்னு ரொம்ப நிறைவுன்னு சொன்னாலே புரியும் அவருக்கு எல்லாம் உண்டு அப்படிங்கிறது. ஆனா மீண்டும் அதை நல்ல அழுத்தம் திருத்தமாக நமக்கு குறைவில்லா, அதாவது எதிர்மறையிலையும் சொல்லி நேர்மறையிலையும் சொல்றார். குறைவிலான எதிர்மறையில சொல்லி நிறைவேன்னு நேர்மறையிலையும் சேர்த்து, அப்படிப்பட்ட வரம்பில் இன்பம் உடையவர் சிவபெருமான் என்பதை மிக அழகாக, இதே கருத்து நமக்கு திருவாசகத்திலும் வரும் என்பதையும் நாம் கண்டுள்ளோம். அடுத்து நமக்கு மிக அழகான ஒரு சாத்திர நூல் நமது உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல். அதிலே பதிமுது நிலை என்ற ஒரு நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலையிலே அவர் எங்ஙனம் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் இப்போது காணலாம். மாய மாய மனம் கெடுப்பானை, மனத்துள்ளே மதியாய் இருப்பானை, காய மாயமும் ஆக்குவிப்பானை, காற்றுமாய் கனலாய் கழிப்பானை, ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை, வெய்கொள் தோல் உமை பாகனை, நீடூர் வேந்தனை பணியா விடலாமே என்று சொல்லுகிறார். அதாவது மாய மாய மனம் கெடுப்பானை, உயிர்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சனையை நீக்குபவர் இறைவன். அடுத்து மனத்துளே மதியாய் இருப்பானே, அந்த வஞ்சமில்லாத மனசுல தூய அறிவாக இருக்கின்றார். மதியாய் என்றால் தூய அறிவாக இருக்கின்றார். காய மாயமும் ஆக்குவிப்பானை என்று மிக அழகாக அடுத்து, அதாவது உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அதுகளுக்கு மாயா காரியமான தூள உடம்பை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இருப்பதில்லை, அவங்க அவங்க வினையின்கு ஏற்ப அவங்க அவங்களுக்கு தூள உடம்பை கொடுப்பவர், அது அவர் தான் தருகின்றார். காற்றுமாய் கனலாய் கழிப்பானை என்று, அந்த உடலை காற்றாயும் தீயாயும் கழியச் செய்பவர். ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை இல்லையா, உயிர்கள் தளர்ச்சி அடையும்படி தீவினைக்கு ஏற்ப துன்பங்களை எல்லாம் கூட்டுவிப்பவர். ஏன்னா நம்ம செஞ்ச வினையை நம்மகிட்ட கூட்டி விக்கிறதுக்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆக அப்படி அந்த துன்பத்தை எல்லாம் கூட்டுவிப்பவர். அப்படி துன்பம் அனுபவிக்க செய்வதால் என்ன நன்மை என்றால் வினை நீங்குகிறது. ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானே, அதன் மூலம் நமக்கு வினை நீக்கத்தை செய்கின்றார். ஆகையால் நாம் துன்பப்படும் போது வருந்த தேவையில்லை, நம்முடைய வினைகளை இறைவன் நீக்கி கொண்டிருக்கின்றார் என்று நாம் தெளிவாக தெம்பாக இன்னும் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து வெய்கொள் தோல் உமைவாகனையிலே, அவரை வந்து மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவர், அவர் நீடூர் தலத்தில் இருக்கின்றார், அவரை வணங்காமல் நாம் இருக்கலாமா என்று ஒரு கேள்வியை நம்மிடம் எழுப்புகின்றார். அதாவது வழிபாடுவதால் உண்டாகக்கூடிய அருள் தான், நம்ம அவரை வழிபடுறோம் அவர் நமக்கு அருள் செய்கின்றார், அதுதான் நம்ம நெஞ்சில் இருக்க வஞ்சத்தை நீக்கும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டரும் இந்த கருத்தை சொல்லியிருப்பார். அவருடைய கடைக்கண் பட்டா நம்ம நெஞ்சில வஞ்சம் இருக்காது, அப்ப நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அதிலே நமக்கு சொல்லி இருப்பார். அது போல அந்த மனசு வந்து தூய்மையா இருக்கணும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப மனம் நல்ல தூய்மையாக இருந்தால் அங்கே இறை ஒளியானது பிரகாசிக்கும். அடுத்து அதனால நமக்கு அவர் நம்ம மனசு தூய்மையாக்குறாரு, அவரும் உள்ள இருந்து நமக்கு பிரகாசிக்கின்றார். உயிருக்கு உயிரா நம்மோடைய இருக்கிறார், உடனாக அதாவது கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார், இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து வினைக்கேற்ப நமக்கு தூள உடம்பு தருகிறார் என்று பார்த்தோம். சிவப்பிரகாசத்துல மிக அழகாக இருவினையின் தன்மைக்கு ஏற்ப ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உமாபதி சிவாச்சாரியர் சொல்லியிருக்கின்றார். அப்போ நமக்கு இருவினைக்கு ஏற்பதான் நமக்கு உடம்பானது கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகாக அதே சித்தாந்த கருத்து இதிலே பொழிகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு துன்பம் ஊட்டுகின்றார் இறைவன். அது எதற்காக என்றால் வினை நீங்குவதற்காக, வினை நீக்கம் செய்வதற்காக என்பதையும், வினை வந்து அனுபவிச்சு தான் கழிக்கணும், பிராரத்த வினை வந்து உடல் ஊழாத்தான் கணியும், அனுபவிச்சு தான் கழிக்கணும். ஆகையால் அப்படி இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த உடம்ப வந்து இறை வழிபாட்டுல பயன்படுத்தணும், அது உயிர்களுடைய கடமை. அப்படி இறை வழிபாடு செய்யாத உடம்பால எந்த பயனும் கிடையாதுங்கிறத வள்ளுவர் பெருமான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லியுள்ளார். அதுபோல இறைவனை வழிபடாது இருந்தோம் என்றால் அது செய் நன்றி மறத்தலாகும். அப்படி செய்தால் அந்த உயிர்கள் எல்லாம் உய்யவே முடியாது. அப்படியானால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவரை வழிபட வேண்டும். தேவன் கொடுத்ததே அவரை வழிபடுவதற்காகத்தான். முக்கரணங்களால் வழிபாடு செய்தோம் என்றால் முக்கரணங்களால் வினை ஈட்ட மாட்டோம். நம்ம வினை ஈட்டலைன்னா பிறவியே கிடையாது. அப்ப பிறவி நீங்கணும்னா இந்த கொடுத்த பிறவியில முக்கரணங்களையும் இறைவன் பால் வைத்து வழங்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, அப்படி வழிபடுவதால் அவர் நமக்கு என்ன செய்கின்றார்? இறைவனுடைய தன்மை என்றால் அவர் கருணையாளன். அவர் நமக்கு ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு ஈடாக இரண்டு வகையான கருணையை அருளுகின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. இதை நமக்கு சாத்திர நூல்கள் மிக அழகாக சொல்லுகின்றது. ஆக அவர் அளவிறந்த கருணை உடையவர். உயிர்களை திருத்தணுங்கிறது இறைவனுடைய உயர்ந்த ஒரு உன்னதமான எண்ணமாக இருக்கிறது. ஈடேற்றணும் எல்லா உயிர்களையும் அப்படிங்கிறது. திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கைலாயா என்று மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியிருக்கின்றார். நம்ம உடம்புக்கு தாய் தகப்பன் ஒவ்வொரு பிறவிலையும் வேற இருப்பாங்களே தவிர, நம்ம உயிருக்கு எப்போதும் தாயும் தந்தையும் சிவபெருமான் தான் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய குறையை அறிந்து அதை தீர்க்கும் கருணை உள்ளவனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக, நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானேங்கிறார். எனக்கு என்ன குறைங்கிறத எனக்கு அதாவது என்னுடைய அத்துவிதமாக இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு என்னுடைய குறையை அறிந்து எனக்கு அருள் செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்ப உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் குணம் என்று கொள்கின்ற ஒரு தன்மையும் உடையவர். குற்றமே செய்யணும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நீ திருவடி அடைந்தேன் என்று அதிலே கூறியிருக்கின்றார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் அவரை பரவுவதால் அவர் நம்முடைய துயரை தீர்க்கின்றார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே என்று இறைவனுடைய தொழிலை மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கின்றார். ஒருத்தலும் அவருடைய அருள் தான், தண்டனையும் நமக்கு திருத்துவதற்காகத்தான், அதுவும் அவருடைய கருணைதான். அல்லலிலே அருள் புரிவானை ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை ஒருத்தாய் நின் அருளின் என்று பல இடங்களிலே அவருடைய மரக்கருணையையும் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்த்து பாடல். வாழ்க அருள், வாழ்க மறை, வாழ்க உலகெல்லாம், வீழ்க மழை திங்கள்தோறும், மெய்நெறிகள் ஓங்க ஆழ்க வினை, மன்னவனும் மாற்றிடுக செங்கோல், சூழ்க நலம் இன்பமே எவரும் துய்த்திடுக என்றும் என்ற வாழ்த்தினை கூறி, இதுகாரும் ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு உன்னதமான குரு, ஆதிசைவ மரபில் வந்தவர். அவர் நமக்கு அறிவுறுத்திய சில கருத்துக்களை திருவருளாலும் குருவருளாலும் நாம் இதுகாரும் சிந்தித்தோம். அதற்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய சைவம் ORG பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நேரிலே இதனை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: மஜ்ஜிவாய உயங்க நேமயங்குகின்றேன். போற்றியோ நமஜ்ஜிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை. போற்றியோ நமஜ்ஜிவாய புறமெனை போக்கல் உண்டாய். போற்றியோ நமஜ்ஜிவாய ஜய ஜய போற்றி போற்றி. கல்லாமனது கடைப்பட்ட நாயனை வல்லாளந்தென்னும் பெருந்துறையான்பு சேற்றி கல்லை பிதைந்து கனியாகி தங்கருணை வெள்ளத்தடுத்தி வினை கடிந்த வேதியனை ஏற்றில்லை நகர்வோக்கு சிற்றம்பலாமன்னோ ஒல்லை விட யானை பாடுதுங்கானம்மானாய். ஒல்லை விட யானை பாடுதுங்கானம்மானாய். சிற்றம்பலம் பார்வதி பதே அருட்களாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் கீர்த்தி திருவகவல் 91வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே உயிர்களுக்கு அருள் செய்ய வேண்டி இந்த பூவுலகத்திலே பல இடங்களை கோயிலாக கொண்டிருந்திருக்கிறார். அதற்கு மேலே வந்து அருளாளர்களை இந்த லோகத்துக்கு தந்து அவர்கள் மூலமாக பாடல்களையும் தந்திருக்கிறார். கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பதோடு அல்லாமல் தன்னுடைய பெருமையை எல்லாருக்கும் தெரிய வைப்பதற்காக பாடல்கள் மூலமாக பாடி அந்த பாடல்களை கேட்பவர்கள் படிப்பவர்களுக்கெல்லாம் பக்தி உண்டாகட்டும், நம்ம மேல அன்பு உண்டாகட்டும் என்பதற்காகத்தான் இப்படி திருஞான சம்பந்தர் முதலான அருளாளர்களை இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். அவர்கள் பாடிய பாடல்கள் மூலமாகத்தான் இந்த லோகத்திலே இந்த அளவுக்கு பக்தி இருக்கிறது, கோயில் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் இவர்கள் பாடிய பாடல்கள் மூலமாகத்தான். அவர்கள் அந்த அளவுக்கு பாடி வைக்கலன்னா இந்த அளவுக்கு பக்தி இருக்காது, இந்த அளவுக்கு நியாயம் தர்மமும் இருக்காது. அதனாலே அவர்கள் பாடிய பாடல்கள் மூலமாக உலகத்துக்கு பல வகையில நன்மைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. அப்படின்னா தர்மம் அவ்வளவு உசந்ததுங்கிறதுக்காக ஒரு நாளும் கூட மறக்காதப்பா. அறஞ்செய்ய விரும்பு தர்மம் செய்யும் என்று சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி வைத்திருப்பதனாலதான் அந்த தர்மத்துல மக்களுக்கு ஒரு ஈடுபாடு நம்பிக்கை இருந்து தர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே பக்தி என்பது பொதுவாக பொருள்களிலே வைக்கிறதும் பக்தி தான். பொருள்களின நம்முடைய சொத்து மேலே, நம்முடைய பணத்திலே, இப்படி எல்லாம் ஒரு பிரியம், அது பக்தினாலும் பிரியம்னாலும் உண்மைதான். அப்பற்று இப்ப இந்த செல்லு என்னுடையது, இந்த செல்லு என்னுடையது, இதுல எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும், இது காணாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதுக்கு மேல இது யாராவது எடுத்துக்கிட்டான்னா எவ்வளவு சங்கடமா இருக்கும். அந்த பொருள்ல பக்தி, இந்த பொருள்ல பக்தி பிரியம். அதே மாதிரி நமக்கு தொடர்புடைய எல்லா பொருள்லையும் நமக்கு பக்தி இருக்குது. மனைவி மேல பக்தி, பிள்ளைகள் மேல பக்தி, பொருளிலே பக்தி, வீட்டிலே பக்தி என்றெல்லாம் எல்லா இடத்திலும் பக்தினாலும் அன்புனாலும் பிரியம்னாலும் இந்த பிரியம் பக்தி அன்பை வந்து கண்ணுக்கு காண முடியாத கடவுளத்திலே வைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். கண்ணுக்கு காண முடியாமல் இருப்பவர் கடவுள். அந்த கடவுள் நமக்கு என்ன செஞ்சாரு, எதுக்கு அவர் மேல அப்படி பக்தி பண்ணணும்? மனைவி மேல பக்தி பண்றோம்னா அவ தினந்தோறும் சமையல் பண்ணி போடுறா, என்னால வேணுங்கிற உபசாரங்களை பண்றா, அதனால அவன் மேல அன்பு செலுத்தலாம். அதே போல நம்முடைய அண்ணன் தம்பி தாய் இந்த மேல பக்தி பண்றா, அவ உபசாரம் பண்ணிருக்கிறா, அவங்க மேல பிரியம் வைக்கிறான், பக்தி பண்ற நியாயம் தான். கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, நேரடியா அவர் செய்த உதவி ஏதாவது தெரியுதா என்றால் சாதாரண அறிவினாலும் தெரியாது. எல்லா உதவியும் கடவுளாலதான் நடக்கும். பிள்ளை பிறந்த உடனே தாய்க்கு என்ன சுரக்குது, பால் சுரக்கு, அது யார் சுரக்க வைக்கிறா, விளங்குதா? கீழே இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு போய் மேலே உப்பு தண்ணி எடுத்துட்டு போய் நல்ல தண்ணீர் ஆக்கி கீழே கூட்டுது, தானா அது போகுமா, மேல தானா கீழே வருமா, அது யாரு செய்யறா? இப்ப தசை பகுதி தான், எல்லாமே தசை எலும்பு நார்மல். இந்த கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறான்னு, கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான், கண்ணுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான். கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குற மாதிரி காது பார்க்க முடியாது, காது கேக்குது. இது ஒரு துவாரம் தான், இது ஒரு துவாரம் தான். இந்த துவாரத்து மூலமா கேட்கிற ஆப்பிள பண்ணிருக்கிறான. இந்த இதை விஞ்ஞானிகள் என்னும் கண்டுபிடிக்கல. விளங்குதா? இந்த காத்து வந்து பாரு, இந்த துவாரத்துல வர்றது இல்ல, இந்த மூக்குல தான் வருதா? வருது. சரி, வந்தவாக்கள் அப்படியே வெளியில போயிருச்சுன்னா போயிருவான். காத்து வெளியில வருது இல்லப்பா, அப்படியே போயிருச்சுன்னு வச்சுக்கோ, போயிருவான். பாரு, போன காத்து திருப்பி உள்ள வரும். இந்த இந்த இந்த இந்த ஒரு உதவியை நினைச்சு பாருங்க. இப்ப காத்த நம்ம தானா வெளியில விடல, தானா நம்மளா உள்ள எடுக்கல, அப்படித்தானப்பா? இயல்பா போயிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் மூச்சுன்னு ஓட ஒரு பாட்டு. இந்த சுவாசம் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க எப்படி போகுது, எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல. தானா அது போகுது, தானா வருது. இதை யாரு இயக்குவோ? ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா விளங்குதா? ஆக இதனால எல்லாம் நமக்கு கடவுளாலதான் கிடைச்சிருக்கு, எல்லாமே கடவுளால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இத வந்து சாதாரண அறிவுடையவன் சிந்திக்க முடியாது, விளங்குதா? அதனால கடவுளாலேதான் இந்த உலோகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உடம்பு கிடைச்சிருக்குது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மன்னகத்தே வந்து வாழ செய்தாரே என்பது திருவாசகம் விளங்குற. ஆகையினாலே இப்படி கடவுளை உதவியே அறிந்து, இது காண முடியாத கடவுள் செய்கிறது, கண்ணுக்கு காணாமல் இருக்கிற கடவுள் செய்கிறது. ஆகவே இப்படி கடவுள் உதவியை அறிந்து, ஆக இவ்வளவு உபகாரம் செய்த கடவுளை நம்ம கும்பிடப்படாதா? கும்பிடுறதானே வேற என்ன பண்றது? என்ன நேரம் வந்து வாங்கிட்டு போறாங்க?
1: குற்றாலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார்.
0: நுழைஞ்ச போது அங்க இருந்தது முன்ன இருந்தது பெருமாள் ஊர். பெருமாள் நின்றுகிட்டு இருந்தாரு. இருந்தவர்கள் எல்லாம் வைணவர்கள். வைணவர்கள் வைணவர்கள்லாம் அவங்க நாமத்தை போட்டிருப்பாங்க. பெருமாளே பரம்பூர்னு சொல்றவங்க, பெருமாள் தான் கடவுள்னு சொல்றவங்க. இப்ப நம்ம சிவன் கடவுள்னு சொல்றோம் பண்ணவா, அது போல சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதனால தப்பு இல்லை. அவங்க பாட்டுல அவங்க போக்கல போயிடலாம், நம்ம நம்ம பாக்கல போயிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் மோசமா நினைக்கப்படாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டை போட்டுக்க கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச பதில அவன் பத்தி பண்ணா, நமக்கு தெரிஞ்ச நம்ம பத்தி பண்ணிட்டு. ஆனால் வந்து இந்த அகத்தியர் இந்த குற்றாலத்துக்குள்ள போன உடனே அங்க திருமுற்றம்னு இருந்த கோயிலுக்கு முன்ன திருமுற்றம், அங்க இருந்த வைஷ்ணவர்கள் இவரை கண்டார்கள். இவரை அதுல திருநீர் நிறைய பூசி உத்தராட்சம் போட்டுக்கிட்டு போனார். இதை பார்த்த உடனே அந்த வைணவர்களுக்கு பொறுக்கலை. இப்படி திருநீர் பூசிக்கிட்டு உத்தராட்சம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள சாப பூசணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை கடிந்து துரத்தி விட்டார். அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி நீங்க எல்லாம் இருப்பீங்களா எனக்கு தெரியாம போச்சுப்பா, வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய பாவதாள் இருக்குதுன்னா, பாவதாள் இருக்குதுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். எனக்கு தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய பக்தர்கள் பெருமாளுக்கு அடிமையா இருக்கின்ற நீங்கள் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியா போச்சு அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். ஊருக்கு வெளியில வந்துட்டார். அப்படி வந்த முற்பாடு ஊருக்கு வெளியில வந்து என்ன பண்ணாரு, இவர் பாகவத வேஷம் போட்டுக்கிட்டார். பெருமாள் அடியவராக வைணவராக வேஷம் போட்டுக்கிட்டார். நாமத்தை போட்டு துளசி மாலையை போட்டா தீந்து போச்சு, இப்படி போட்டு உத்தராஜம் போட்டா சிவனடியாரு, இப்படி போட்டு துளசி மாலையை போட்டா பெருமாள் அடியார் வைஷ்ணவர். அட நாமம் பெருசு பெருசா 12 நாமம் அவங்க. நம்ம 16 இடத்துல பூசுவோம், 12 நாமம் போடுறோம். 12 இடத்துல அவங்க நாமம் திருநீர் பூசுறது, நம்ம 16 இடம். அப்படி போட்டுக்கிட்டு உள்ளே போனாரு. போனா நல்ல பழுத்த வைணவர் ஆயிட்டார், பழுத்த வைணவர். அந்த பாகவதால் இவரை கட்ட உடனே ஓடி வந்து எதிர்கொண்டு அழைத்து காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி, ஒரேவா வரணும், பாவதால் வரணும் வரணும் வரணும்னு அழைச்சிண்டு போய் உட்கார வச்சு அவளுக்கு வெட்டு பிரச்சார மரியாதை எல்லாம் பண்ண, இவர் நான் அத்திகிரியிலே தரிசனம் பண்ணேன், அங்கே பழமுதிர் சூழலே தரிசனம் பண்ணேன், அழகரே தரிசனம் பண்ணேன், இப்போ இந்த பெருமாளே தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு உள்ள விட்டான். சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், அதனால திருமஞ்சனத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொண்டு வாங்கன்னார். எல்லாம் பறந்து புது வைணவர் வந்திருக்காரு, பிரமாதமா இருக்காரு அப்படின்னு சொல்லி திருமஞ்சனங்கள் வாழும் மற்ற பொருள்கள் அபிஷேக பொருள் அலங்கார பொருள் பத்திர உற்பத்தி எல்லாம் நிறைய கொண்டாந்து வச்சான். கொண்டு வந்து வச்சு திரையை போட்டுக்கிட்டாரு. நான் சுவாமி திருமஞ்சனம் பண்ற வரல, நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி திரையை போட்டு உள்ள உட்கார்ந்தார். உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணி பெருமாள் தலையிலே கைய வச்சார். பெருமாள் தலையில கைய வச்சாரு. குருவு குருவு குருவு குருவு குருவு குருவு சிவலிங்கமாக்கி விட்டார். சிவலிங்கம் ஆக்கி விட்டாருப்பா. குருவு குருவு குருவுன்னு சொல்லி பெருமாள சிவலிங்கமாக மாத்தி விட்டார். அப்படி மாத்தின உடனே திரையெடுத்தா சிவலிங்கம் ஆயிட்டாரு. இவன் ஏதோ இந்த சாம பூசணி வந்தா முதல்ல போன வந்தா அப்படி வந்துருக்குறா, நம்மளை ஏமாத்தி விட்டான், பெருமாளை நம்ம பெருமாளை இப்படி சிவலிங்கம் ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வைணவர்கள் எல்லாம் இவர் மேல அடிக்க துன்புறுத்த புறப்பட்டார்கள். உடனே ஒரு தற்பய சக்கரமா சுத்தி விட்டார் அகத்தியர். சுத்தி விட்டா ஒவ்வொருத்தனையும் துரத்து துரத்து துரத்தி அவன் தப்ப முடியாம கடலுக்கு அங்கு ஓடிவிட்டான். அதனாலே அப்படி அந்த குற்றாலத்தில் இருந்த பெருமாளை குறியாக, குறி என்றால் அசிவலிங்கம், குறி என்றால் சிவலிங்கம், அருக்குறின்னு சொல்லுவோம். குறிகளும் அடையாளமும் கோயிலும் என்பது அப்பர் தேவார். அதனால பெருமாளை சிவமாக ஆக்கிய சிவலிங்கமாக ஆக்கிய அந்த தலம் அந்த குற்றாலத்து குறியாயிருக்கும். பெருமாளுக்கு ஆசை எப்படி இருக்குன்னா, எப்ப சிவமாகும்னு தான் அவருக்கு ஆசையா இருக்கும். அகத்தியன் மூலமா சிவமாயிட்டார், இல்லைன்னா அவரு கீழ அப்படி வருவாரு. விந்தமலையவே அடைக்கலவர். விந்தமலை எவ்வளவு அவசரம் இருந்துச்சு, விந்தமலை அது தலையில கையை வச்சு கீழே பாதாளத்துல வந்து அகத்தியர் அவ்வளவு பெரிய கட்டிக்கார். குற்றாலத்து குறியாயிருக்கும். இதுக்கு மேல சொல்றாரு, அந்தமில் பெருமை அழல் உருக்கரம். அந்தமில் பெருமை பரமேஸ்வரனுடைய பெருமை முடிவு இல்லாத, அந்தம்னா முடிவு, அந்தமில் அந்தமில்னா முடிவு இல்லாத பெருமையுடையவன், முடிவு இல்லாத பெருமையை உடையவன் கடவுள், முடிவு இல்லாத பெருமையுடையவன். இப்ப நம்முடைய பெருமை எல்லாம் முடிஞ்சிடும். நம்முடைய பெருமை இப்ப நல்லா இருக்கும் போதே பணம் இல்லாம போச்சுன்னு வச்சுக்க, பெருமை இல்லாம போறோம். ஆளு போயிட்டான்னு வச்சுக்க, ஒண்ணு கூட நிலை இல்லை, அதெல்லாம் தீர்ந்துடும். அச்சா அது முடிவு இல்லாதது. எது முடிவு இல்லாதது? கடவுளுடைய பெருமை முடிவில்லாதது, அந்தமில் பெருமை. அப்படிப்பட்ட பெருமையுடையவராய் சுவாமி அழலுரு கரந்து, அழலுரு என்பது அந்த கடவுளுக்கு இருக்கிற வடிவ இயல்பான வடிவம் என்னவென்றால் சோதி வடிவம். அழல் என்றாலும் சோதி என்றாலும் சோதி வடிவம், கடவுள் சோதி வடிவம். அந்த சோதி வடிவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உயிர்களுக்கு அருள் பண்ணுவதற்காக பின்னர் அந்த சோதியில் இருந்து உருவமாக வெளியில வரும். சோதியிலிருந்து உருவமாக தானே கடந்த சோதி, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்பது பெரிய புராணம். சோதியாயிருக்கிற குருள் உருவமாக வருகிறது. அதுதான் சைவ சித்தாந்தத்துல முக்கியமான பகுதி. அவனுடைய இயல்பான வடிவம் சோதி வடிவம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதினு திருவம்பாவை தொடங்கும். அதனால அப்படி சோதியா இருந்தா யாராலையும் அந்த கடவுளை வணங்க முடியாது, அந்த கடவுளை காண முடியாது, சோதியை காண முடியாது, சோதியை காண முடியாது. இந்த லைட்டை பார்க்க முடியுதான்னு, சூரியனை பார்க்க முடியுதான்னு, அந்த ஜோதி எவ்வளவு பவர் தெரியுமா? அந்த ஜோதி அது ஏது வாட்சல சொல்ல முடியுமா? அளவு கடந்தது, அளவிறந்த ஜோதி. அலையில் ஜோதியம், அலையில் ஜோதியம் அம்பலத்து ஆடுவார். அப்படி அலைகள் சோதியனாய் இருக்கிறவன் தான் நமக்காக இறங்கி, நமக்காக இறங்கி நம்மை கண்டு எல்லாரும் வழிபடட்டும் பாவா. அப்படியே இருந்தோம்னா ஒருத்தரும் நம்மளை காண முடியாது, கும்பிட மாட்டான், கும்பிடலைன்னா அவனுக்கு நன்மை கிடைக்காது. அதனால நம்ம இறங்கி வருவோம்னு சொல்லிதான் அலையில் சோதியம் அம்பலத்து ஆடுவார். அம்பலத்துல வந்து ஆடுகிறார், உருவ திருமீனி உண்டு அம்பலத்துல வந்து அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு உண்டு. கையால் அழகிய திருமேனிய தரித்து, சுந்தர சுந்தரம்னா அழகு, சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞ்சாலம் போல வந்தது. இந்திரஜாலம் போல இப்படி தானே சோதியாயிருக்கிற கடவுள் தானே கீழே இறங்கி வந்து அருளி உயிர்களுக்காக தான் வடிவம் எடுத்து கொண்டு வருகிறார். இது சைவத்துல முக்கியமான ஒரு பகுதி. சுவாமி அருவமாயிருக்கிறார், உருவமாக இருக்கிறார் என்பது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, உருவமாவல்லா கடவுள் அருளை பெற முடியாது. இப்ப இந்த நீராவி இருக்குது, நீராவி மேல போகும்போது எப்படி போகுது? உருவமா போகுது, அருவமாவா? அருவம் மேல போகும்போது சூரியனுடைய கிரணத்தினாலே மேலே நீர் செல்லுகிறது, அருவமாக போகுது. போகுதா? மேலே போய் அது என்ன ஆகுது? மேகமாக இருக்கிறது. மேகமா இருக்குதா வானத்துல? அது அரு உருவம். தெரியுதா? உருவமானவுக்கு புரியலையா? இருக்கிறது தெரியுதா? அரு உருவம். கீழே நீராக வரும்போது உருவம், கீழே நீராக வரும்போது உருவமாக, அருவமாகி போய் அரு உருவமாகி அப்புறம் உருவமா. இப்ப உருவமா கீழே வந்து இறங்கலைன்னா அந்த மேகத்தினால நமக்கு பயன் இல்லை. உருவமாவல்லேன்னு வச்சுக்க அந்த தண்ணீர் உயிர்கள் பயனை அடைய முடியாது. அதுபோல கடவுள் அருவமாக இருந்து அரு உருவமாகி உருவமாக விளங்குதா? அதனாலே கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவம் உண்டு. பல சமயவாதிகள் அதால உருவ வழிபாடு செய்ய மாட்டார். அருவத்தை தான் வழிபாடு பண்றது, சோதிய வழிபாடு பண்றது. சோதி வழிபாடுன்னு நிக்குது இல்லவா, சில கூட்டங்கள் இருக்குது இல்லவா, சோதி வழிபாடு உருவத்தை ஒத்துக்கொள்வதில் சில சமயங்கள். அதனால இப்படி நம்முடைய சமயம் எப்படின்னா, கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவமும் உண்டு அரு உருவமும் உண்டு. இப்படி மூன்று வகை திருமேனியும் உண்டு. அப்படி உருவ திருமேனியை கொண்டு வந்து உலகத்துல பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றது. அப்படி பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றதுன்னு சொன்னா, அந்தந்த ஆன்மாக்கள் எந்த நிலையில இருக்கிறார்களோ, எந்த தன்மையில இருக்கிறார்களோ, எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ, அதற்கு தகுந்தாறு போல போய் அந்த பக்குவத்துக்கு தகுந்தாறு போல, அந்த தன்மைக்கு தகுந்தாறு போல வேடம் கொண்டு போய், வேடம் கொண்டு போய் அவர்களுடைய தன்மையே தன்னுடைய தன்மைக்குள்ள ஒடுக்கி விடுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சு புரியாமையும், அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ள வந்து மறைத்துக் கொள்வோம். அதை எப்படின்னு கேட்டா, இப்ப திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், இருந்தார்ல எங்க இருந்தாரு? சிதம்பரத்துல. அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, ஓடு கொடுக்கற, ஓடு கொடுக்கற தன்மை, ஓடு கொடுக்கற தன்மை தான். இவர் போனா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே, வேணும்னா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர. இவர் ஓட்டை கொண்டு அவர்கிட்ட வச்சுட்டு அந்த ஓட்டை இவரே எடுத்துக்கிட்டு, அவருக்கு தெரியாம இவர் எடுத்துக்கிட்டு. இப்ப அவருடைய தன்மை என்னாச்சு? இவருடைய தன்மைகளும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருப்பா. இப்ப திருடர் ஆகிட்டாரு. கொடுத்துக்கிட்டு இருந்த திருநீலகண்ட நாயனாரு இப்ப இந்த ஆளுகிட்ட திருடராக மாட்டிக்கிட்டாரு. நீ எடுத்துக்கிட்ட ஓட்டை, எடுத்துக்கிட்ட பத்திரமா வச்சிருந்த, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னா சரின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தாரு. வாங்கி வச்சவர் என்ன வாங்கி பத்திரமா வச்சிருந்தாரு, இவர் வச்சிருந்தாரு, அவர் அதனால இவருக்கு தெரியாம அவர் எடுத்துக்கிட்டாரு ஓட்டை. எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஓட்டை திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை திருடராக்கி அவரை குளத்துல வந்து மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லி சத்தியமும் பண்ணு வச்சு. அவருடைய தன்மை குடைத்தன்மை அவருடைய மற்ற இயல்புகளை எல்லாவற்றையும் தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ளே அடக்கி அவருக்கு நன்மை செய்யணும். அவரை நாயன்மாராக ஆக்கி உலகம் எல்லாம் தெரியும்படியா உலகம் எல்லாம் இப்படிப்பட்டவை இவர் என்று தன்னுடைய அந்த அந்த அந்த நாயனாருடைய பெருமையை உலக உலகத்துக்கு அறிவிப்பது. எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும். கொடுத்துக்கிட்டு திருடன் ஆகிறதுனா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவரை திருடனாக ஆக்கிவிட்டார். இப்ப இவருடைய தன்மைக்குள்ள அவருடைய தன்மை அடங்கி போச்சு, அந்த வள்ளல் தன்மை இவருடைய தன்மைக்குள்ள அடங்கி போச்சு. அது எது கணக்கிறாருன்னா அவர்களுக்கு அருள் பண்றதுதான். அப்படி பண்ணலன்னா அவர் பெரிய புராணத்துல வரமாட்டார். பெரிய புராணத்துல வந்து உலகம் எல்லாம் தெரியும்படியா அவருடைய பெருமை விளங்காது. எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும். தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன் என்றால் ஆன்மா ஆன்மா பக்தி உள்ள பக்குவம் உள்ள ஆன்மாக்களை தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறோம். ஒடுக்கிக்கிட்டா இப்ப யாரு மிச்சமா இருக்கா, சிவன் தான் இருக்கிறான். சிவன் சிவனுக்குள்ள ஒடுங்கிறோம். இப்ப சந்திரன் சூரியனுக்குள்ள ஒடுங்குவது போல, சந்திரன் அமாவாசைக்கு சந்திரன் எங்க இருக்கிற சூரியனுடைய ஒளிக்குள்ளே எல்லா ஒளிகளும் அடங்குவது போல. சூரியனுடைய ஒளிக்குள்ளே ஒளி உடையதுதான், நட்சத்திரங்களும் ஒளி உடையதுதான், சந்திரனும் ஒளி உடையதுதான், அக்னியும் ஒளி உடையதுதான். பகல்ல எவ்வளவு அக்னி எரிஞ்சாலும் தெரியுமா, எல்லாம் எதுக்குள்ள அடங்கிருது, சூரிய ஒளிக்குள்ள அடங்கி, பேர் ஒளிக்குள்ளே இந்த ஒளிகள் எல்லாம் அடங்கி. அது போல எல்லா ஒளிகளையும் ஆன்ம வர்க்கங்களா இருக்க ஆன்மாக்களாகிய பக்தி கொண்டுகின்ற அந்த விஞ்ஞானிகளையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு தானே விளங்குதல், தானே விளங்குதல். அது எப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா நமக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார். இப்ப நம்ம தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடவுளுக்கு. உயிருக்குள்ளே கடவுள், உயிருக்குள்ளே கடவுள். சீவன் வந்து சீவனுக்குள்ளே சிவன் இருக்குதுப்பா. முத்தி பெற்றுட்டா ஞானம் வந்து மோட்சத்தை முத்தியை பெற்று விட்டா சிவனுக்குள்ள சீவன் இருக்கும். இப்ப சீவனுக்குள்ள சிவன் இருக்குது ஒளிஞ்சுக்கிட்டு, அப்ப முத்தி காலத்துல சிவனுக்குள்ள சீவன் இருக்கும். நமக்குள்ளே கடவுள் இருக்கும் போது சிறுமையுடையவர்களாக இருக்கிறோம், சிவனுக்குள்ள நாம இருக்கும் போது பெருமையுடையவர்களாக. அதனாலே கடவுள் வந்து பக்குவம் உள்ள ஆன்மாக்குள்ள தரக்குள்ள அடக்கி கொள்ளும். தானே ஆகிய தயாவரன், தயாவரன்னா அளவில்லாத கருணையுடைய தயைன்னு சொல்றது, தயவு தயவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, தயவு தயை என்று தானே ஆகிய தயாவரன் இம்மிரை எமக்கு தலைவன். இம்மிரை சந்திர தீபத்தை சாத்திரனாகி, சந்திர தீபம் என்பது ஒரு வகையான தீவு. அது அது எந்த இடம்னு இதுவரையிலும் ஆசிரியர்கள் யாரும் எழுதல. சந்திர தீபத்துல சாத்திரனாகி, சாத்திரன்னா ஞான சாத்திரங்களை போதிக்கின்ற ஆச்சாரியனாக இருந்து அந்தர தெளிந்து வந்து அழக மறுபாடையும் அந்தரம் என்கின்ற ஞான ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அழகு பொருந்திய திருப்பாறை என்கின்ற ஒரு தலத்திலே வச்சிருந்து பாலைன்னு ஒரு திருப்பாலைன்னு ஒரு தலமே இருக்கு. சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருடையும் அப்படி திருப்பாலை என்கின்ற தலத்திலே வந்து அழகு பொருந்திய தன்மையோடு எழுந்தருடி இருந்தோம். மந்திர மாமலை மகேந்திர விற்பன், மந்திர மாமலை மகேந்திர விற்பன் கையால மகேந்திர மலைன்னு இருக்குது, மகேந்திர மலைன்னு இருக்குது. அதுக்கு மந்திர மாமலைன்னு பேர். மந்திர மாமலைன்னா அங்க வந்து ஞானிகள் எல்லாம் நிறைய இருக்கு, தேவர்களும் ஞானிகளும். புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு மலைக்கு மகேந்திர மலை, புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு மகேந்திர மலை. அந்த மலைய மண்ணு மாமலை மகேந்திர மாதிரி சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருடையும் முதல்ல கூட சொல்றாரு. அதனால அந்த மலையில இருக்கின்றவனாய கடவுள் என்று சொல்லி மகேந்திரவர்பன் அந்த வழி பெருமை முடிவில்லாத பெருமையுடையவனாகிய அருளுடை அண்ணன், அருளுடை அண்ணன். அண்ணல் என்றால் உயர்ந்தோன், அருளுடை அண்ணல் என்றால் அவனுக்கு இயல்பே அருள், இயல்பே அருள். அவரு சுபாவமே கோபமானவர், எப்ப பார்த்தாலும் கோபத்திலே இருப்பார் அவர் சுபாவம். அப்படி சொல்றாங்களே சில பேர்த்த, எப்ப பார்த்தாலும் அவர் சுபாவம் கோபிச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது, சுபாவம்னு சொல்றது அது ஒரு பாவம் தான். அதாவது சுபாவம்னா இயல்பான குணங்கள். இயல்பான படமடமடன்னு பேசுவாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சுபாவங்க. இப்ப இந்த கடவுளுக்கு என்ன சுபாவம் என்று கேட்டால் அருள். அருள் என்றால் உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும், உயிர்கள் உயரவனும், உயிர்களுக்கு நன்மை செய்யணும், உயிர்கள் வாழவனும் என்கின்ற அந்த அருள், அது அருளுடைய சுபாவம். அதனுடைய அவனுடைய சுபாவம் அருளுடைய அண்ணல். எந்தவை ஆண்ட பரிசது பகரில் என்னை ஆண்ட பரிசு. அது ஆண்ட பரிசுன்னு என்னை அவன் ஆண்டு கொண்ட தன்மையை சொல்ல போனார். ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நேற்று கோடி விருந்து காட்டி. இது வந்து திருத்தசாங்கம்னு பேரு. இது திருத்தசாங்கம்னு தசங்கம்னா பத்து உறுப்புகளை சொல்லுவது. அரசனுக்கு பத்து உறுப்புகள். அதே போல இந்த பேரரசனாய சிவனுக்கு பத்து வகையான, அதுல முதல்ல குடியை சொல்றார். குடி, குடி வாகனம், ஊரு, பேரு, மலை, ஆறு, மலை, குதிரை, இவைகளெல்லாம் இதெல்லாம் அரசனுக்கு உரிய அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்லாம் சிவனுக்கு உண்டு. அதை எப்படி சொல்றாருன்னா ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு. ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு. அளவில்லாத ஆற்றல் குருந்திய திருமேனியை உடையவன். ஆற்றல் என்ன? வலிமை. வலிமை முழுவதும் சிவனுடைய. வலிமை முழுவதும் சிவனுடைய. இப்ப நமக்கு வலிமையை வச்சிருக்கிறான, அப்புறம் என்ன பண்றேன்? வலிமை இல்லாமையும் பண்றான். ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான்ல. அப்புறம் ஒரு காலத்துல என்ன தொடர்ந்து முடியலங்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு என்ன வேகமா பேசுவான், என்ன கெட்டிக்காரத்தனமா பேசுவான் தெரியுமா? இப்ப என்ன பண்றா? எந்திரிக்க முடியலங்கிற. என்ன காரணம்? வைக்கிறவன வலிமைய வைக்கிறவன வந்த எடுக்கிறவன வந்த. அப்புறம் சொன்னார், அட்டு வித்தால் அறுநூறு வரை ஆடாத ஆறு, அடக்கு வித்தால் அறுநூறு வரை அங்காதாரு. அவருடைய வலிமை எப்படி என்றால் எக்காலமும் அப்படியே. சிவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் அப்படியே குறைவில்லாமல். ஆற்றல் குறைவில்லை. உயிர்களுக்கு இருக்கின்ற ஆற்றல் குறைவது இல்லாமல் போகும். ஆகையினால ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு. ஆற்றல் உடைய அழகு பொருந்திய திருவுருவத்தை உடையவனாகிய சுவாமி நேற்று கோடி விருந்து காட்டி. கையாலே அவன் திருநேற்ற நெற்றியிலே நிறைய அணிந்திருந்தான், தோளிலே அணிந்திருந்தான், மார்பிலே அணிந்திருந்தான். இப்படித்தான் அணிகிறான். இவைகளெல்லாம் பார்த்தா கொடி போல விளங்கி. நெற்றியை பாரு, கொடி போல. புரியுதா? கொடிதான் உங்களுக்கு தெரியவே, விஷம கொடி இருக்குல்லவா, அந்த மாதிரி நேற்று கோடி. இது நேற்று கொடி. கொடி என்பது கோடி என்று நீண்டு வந்தது. நேற்று கோடின்னு விருந்து காட்டி திருநேற்ற பூசியிருந்தது கொடி போல விளங்கி. கொடி போல விளங்கி நேற்று கோடின்னு விருந்து காட்டி ஊனந்தன்னே உருங்குடனருக்கு ஆனந்தமே ஆறாருடையம். அதற்கு மேல ஆறு எப்படிப்பட்டது என்றால் ஆனந்தமே அவருடைய ஆறு. ஆனந்தமே அவருடைய ஆறு. அது ஊனந்தன்னே உருங்குடனருக்கும் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பேரானந்தம் என்று சொல்வது. பேரானந்தம் என்று சொல்வது. ஆனந்தம் என்றால் அதுக்கு நேர என்ன சொல்றது? ஆனந்தம் வடமொழி இன்பம். ஆனந்தத்துக்கு நேர தமிழ்ல இன்பம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனத்தை நீக்கும். உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனம் என்கின்ற துன்பத்தை நீக்கும். துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவது ஆனந்தம். ஆனந்தமே ஆறாறு ஊனந்தன்னே உருங்குடன் முழுவதும் உயிர்களுக்குண்டான துன்பத்தை முழுவதும் நீக்குகின்ற அறுக்கும் என்றால் நீக்குகின்ற ஆனந்தத்தையே அவன் ஆறாக உடையவன். ஆனந்தம் ஆறு போல இருக்குதா? ஆனந்தம் ஆறு, காவிரி ஆறு போல இருக்குது. விளங்குதா? அப்படி என்றால் ஆனந்தம் வந்து இடையறாது வந்து கொண்டே இருப்பதாயும் நிலைபெற்றதாயும் அளவில்லாததாயும் இருப்பது. ஆனந்தமே ஆறா அருவியும் செய்யவாய் பஞ்சரையர் செல்வீனன் சிந்தசேர் ஐயன் பெருந்துறையான் ஆறுரையான் தசாங்கத்தர தையராய் வான்வந்த சிந்தை மலங்கடுவ வந்திடிய ஆனந்தம் காருடையான் ஆறு என்று திரு தசாங்கத்தில் இதுக்கு விளக்கமும் சொல்றார்.
1: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

திருவித்து சிவகதி காட்டி ஒளியுற என் வைத்தென்னே உய்ய உண்டாளே. அழிவத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புளியூறு புண்படம் போல் உள்ளே

கண்டம் உனை மலர் மாகோடி யோசனை பஞ்சத்து ஒலிவந்துரை செய்யும் வாசமிலாத மணிமந்திர யோகம் பாசமிலாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும்

நடு அங்கு உரை செய்த ஆரண வேதனுள் அந்த மாமியே அந்த நடுவிரல்லாதே சிறுவிரல் பந்த வழிவு

பெருத்த விரல் இரண்டு உள்புக்க பேசே பேசிய மந்திர விகாரம் பிரித்துரை கூசமில்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசிப்பிராணன் உபதேசம் ஆகை

சார்புபடுத்தி தனிப்படுவித்துள்ளம் நாடி நின்றாளே. நாடிகள் மூன்று நடு எடுத்து

உள்ளே பெறங்கொழி தம்பலம் பாயில் உண்டிட்டு உரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாளே. உபாயம் அளிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கடுத்து அன்பு விளைத்து சுவாலை விளைக்கும் சுழியாக துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றே அஞ்சல் மொழியால் அருந்தவ பெண் பிள்ளை செஞ்சொல் மடமொழி.

கோதையன் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுங்கிடும் கோரியன் உள்ளம் குலாவி நின்றாளே குலாவிய கோலை குமரி என் உள்ளம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்க்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: நம்ம அப்பர் பெருமான் திருவாயு பொழிய சிவாய நம என்று நீரடிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப அங்க சிவாய நமங்கிற மந்திரம் அவரு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். இத திருமந்திரம் எப்படி சொல்லணும்னு பார்க்கணும். திருமந்திரத்துல சிவாய நம என சித்தம் ஒருக்கி அவாய மறைவே அடிமையதாக்கி. அப்ப சித்தத்துக்குள்ள கொண்டு போகணும். சித்தம்ங்கிறது கொஞ்சம் உள்ள நுழையணும். அது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்ற 4 கருவிகள் உண்டு. அல்ல, சித்தம் என்பது பதிவுகள், இந்த பதிவுகள் உள்ள பகுதி. அந்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகணுமா, பதிக்க வைக்கணும். சிவாய நம என சித்தம் ஒருக்கி என்ன ஆகும், அபாயம் அறவே, கவலை இல்லையா, எந்த விதமான பிரச்சனையும் வராதான். அபாயம் அறவே அடிமையதாக்கிங்கிறார். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்றார் திருமூலர். தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகை இட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. இந்த கூடுன்னு இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த கூட்டை பொண்ணாக்கணுங்கிறார். இந்த கூடு வந்து எப்படி பொண்ணாகும், ஒளி உடம்பா மாறணும் அப்படிங்கிற. இந்த குளிகைனா இந்த சித்திரங்கள் வச்சிருப்பாங்கிறாங்க, ஒரு மாத்திரை மாதிரி வச்சிருப்பாங்க குளிகை, இன்னொரு மணி மாதிரி வச்சிருப்பாங்க, அது இடுப்புல வச்சிருப்பாங்க. அது எந்த அந்த அந்த குளிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண உலோகத்தை வந்து பொண்ணா மாத்துறது. இப்போ இரும்பை பொண்ணா மாத்தலாம், செம்பா பொண்ணா மாத்தலாம், இதெல்லாம் சித்திரங்களுடைய கலை அது. அதனால குளிகை இட்டு பொன்னாக்குவன் கூட்டையேங்கிறார். அப்ப இந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ரகசியம் சிவாய நம என்று ஓத வேண்டும்ங்கிறார். தெளிய ஓதணுமா, சிந்தித்து தெளிந்து அதனுடைய பொருள் புரிந்து உள்ளீடு உணர்ந்து அதை நாம் வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது இந்த உடம்பு பொன்னாகுங்கிறார். நல்லா சிந்திக்கணும். உயிர் பொன்னாவது வேறு, உடம்பு பொன்னாவது வேறு. உயிர் முதல்ல பொண்ணு ஆகணும். இந்த உயிர் பொண்ணாவுதல்ங்கிறது தான் சிவாய நம என ஓதின் செம்பு பொன்னாகும்னார். அப்ப உயிரில் இருக்கக்கூடிய களிம்பை நீக்கணும், அப்ப சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுன்ட்டார் ஒரு பாடல்ல. இப்ப இந்த பாடல்ல சிவாய நம என்று ஓதினா உடம்பே பொண்ணாகுங்கிறார். இப்ப உயிர் பொண்ணாகும், உடம்பு பொண்ணாகும்னா உயிர் வந்து சிவத்தன்மை அடையும். சரி, உயிரோட சேர்ந்த உடம்பும் சிவத்தன்மை அடையும். இதுக்கு இந்த சிவாய நமங்கிறது வழிவகுக்கும். இப்போ இந்த உடம்பு எப்படி ஒளி உடம்பாக மாறும், இப்ப சாதாரணமா

டியூப்லைட் அப்படி சொல்லுமா, டியூப்லைட்னா அதுக்கு தமிழில் குழல் விளக்கு, குழல் விளக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இழைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கரண்ட்டு போகும். அதுக்குள்ளே கரண்ட்டு போகும்பொழுது அது வந்து முதல்ல அது வந்து உள்ளே வந்து சுத்தமாகிடும். அப்போ அந்த இடத்துல வந்து மின்சாரம் கிடைக்கும், அது ஒளியாக இருக்கும், அது வந்து உயிர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த அந்த டியூப்லைட் இந்த குழல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்த அந்த விளக்கு முழுவதும் ஒளியாக இருக்குது. அப்போது உள்ளே இருக்கிறது உயிர், வெளியில் இருக்கிறது உடம்பு, உயிரோடு சேர்ந்த உடம்பும் ஒளித்தன்மையை பெறும். உயிர் சிவா சிவ அந்த உயிர் வந்து அந்த சிவாய நம சிவாய நம்மன்ற மந்திரத்தை சொல்லி சொல்லி சொல்லி அந்த உயிர் சிவமாம் தன்மை அடைகின்ற பொழுது அந்த சிவத்தோடு சேர்ந்த உடலும் சிவத்தன்மை அடையும், ஒளி உடம்பாக மாறும். அதனாலதான் பொன்னாக்குவன் கூட்டையேங்கிற கூடுன்னு அந்த உடம்புன்னு அர்த்தம். இதையும் நம்மளுடைய திருநாக்குர சுவாமிகள் அப்பரடிகள் ஒரு பாடல்ல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும், பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்கள், சில திடீர்னு பார்த்தீங்கன்னா அல்லல் வந்து பார்த்தா சுனாமி வருது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எர்த்து குவாக்குங்கிறாங்க, ஒரு கடல் சமுத்திரம் பெருகுதுங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளம், இப்படி ஐந்து பூதங்கள். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வினைப்பகை வீடு வீடுமேனா விடுபடுதல் அர்த்தம். அப்ப நம்ம பஞ்சபூதங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிவாய நம என்ற மந்திரத்திற்கு உண்டு. அப்புறம் பெருமான் அருளியது. அப்புறம் இந்த அந்த அதிசூக்க பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை, இதில் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். இதை இதுதான் நம்ம சிவாய சிவ, இந்த சிவாய சிவ அப்படிங்கிறது தான் இந்த ஏ வந்து நடுவில் இருக்கும், இந்த பக்கமும் சிவ இந்த பக்கமும் சிவ. அப்ப சிவாய சிவ சிவய சிவ. இப்ப யா என்ற ஆன்மா நடுவில் இருக்கும், இந்த பக்கம் சி என்ற சிவம், இங்க வா என்ற பராசக்தி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி என்ற சிவம் பக்கல பராசக்தி. அப்ப சிவய சிவ, அப்ப ரெண்டு பக்கமும் சிவ, நடுவுல ய. அப்ப அங்க நம என்றது இல்லை, அங்க மறைப்பாற்றலும் இல்லை, ஆணவமும் இல்லை. அப்போ அந்த இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு பேர், சிவய சிவ. எழுத்துக்கள் கூடினாலும் குறைந்தாலும் திருவேந்த எழுத்து தான். இது வந்து நம்மளுடைய சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியத்தில் சொல்லியிருக்கிறார். ஆள வந்து அது சிவய சிவ என்ன ஆச்சுன்னா இன்னும் உடைய சிவய சிவ சிவய சிவ சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த யா என்ற ஆன்மா சிவத்துக்குள்ள ஒடுங்கிடும். ஆனால் சிவ சிவங்கிறது சிவ சிவ எங்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் மாவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அப்ப ஏன் என்னாச்சு அப்படின்னா, ஏ என்பது சிவத்துக்குள் ஒடுங்கிவிட்டது. அது அது வந்து நல்ல மேல்நிலையை சொல்றாரு அந்த அந்த மந்திரத்தை. அந்த சிவய சிவதான் காரண பஞ்சாட்சரம். இத நம்முடைய திருமந்திரத்துல இந்த திருமலர் இந்த இந்த இடத்தையும் சொல்றார். சிவாய சிவ சிவ என்றென்று சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. எப்போ எப்போ ஆனந்தம் கிடைக்கும், பேரானந்தம்னா சிவத்தோடு இணையும் பொழுது சிவானந்தம் கிடைக்கும். அப்போ ஆனந்தம் கிடைக்கும் போது அங்கே ந கிடையாது மா கிடையாது. இப்போ சிவத்தோடு கூடிய நிலை, இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு நம்முடைய தேவாரத்தில் பதிவு பண்ணுறார்.
திருப்பாளையத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில், அந்த பாபநாசத்துக்கு அருகில் இந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் பதிகத்தில் அப்பர் பெருமான் இந்த பாட்டை பாடுறார், பாடிய பதிவு பண்ணுறார். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய வென்று. நமங்கிற வார்த்தை இல்லை பாருங்க, சிவாய வென்று. எண்ணினாருக்கு இடமா வெளியில் வானகம் பண்ணினார் அவர் பாளைத்துறையரே. திருப்பாளையத்துறையில் ஒரு பாடுறார், சிவாய என்று எண்ணினாருக்கு இடம். அப்போ இந்த காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை திருமூலர் தன்னுடைய 9 தந்திரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்தது இந்த மகா காரணம். இந்த மகா காரண பஞ்சாட்சரம்ங்கிறது சிவ. இந்த சிவ என்பது முக்தி பஞ்சாட்சரம் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இன்னும் கொஞ்சம் நுழை, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். இது அங்கே மட்டும் சிவ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த சொல்லும்போது திருமந்திரத்தில் ஒரே ஒரு வரியில விளக்கிடுறாரு. யாவை அழுத்தும் சிவ எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரேங்கிறாரு. எழுத்தை அழுத்தும் எழுத்தை அறியாரே. அப்ப எந்த எழுத்தை யார் அழுத்துறா? ஆ சி வ என்று இரண்டு எழுத்துக்கள் ஏ என்ற எழுத்தை அழுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ என்ற ஆன்மாவை சி என்ற இறைவனும் வ என்ற சக்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஆ சிவ. இத திருவொருப் பயன். ஏன்னா திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் சேர்ந்து தான் போகும். அதில் திருவருட்பயனில் இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க, வா சி அருளி அதாவது சேர்ந்து வரும், வா சி அருளியதைன்னு வரும். இப்போ வா சி அருளி யை வாழ்விக்கும். எதை வாழ்விக்கும்? ஏ என்ற ஆன்மாவை வாழ்விக்கும். அப்ப யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு. வா சக்தி சீயை அருளும். அப்ப அம்பாள் பராசக்தி அந்த சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டி, ஆன்மாவுக்கு சிவ அந்த அந்த சிவத்தை காட்டி சிவத்தோடு சேர்த்து வைக்கும் சக்தி. அதான் அம்மை எனக்கு அருளியவாறு ஆறுபுறுவார் அச்சோவே நர்மாணிக்க வாசகம். அப்ப அந்த யகாரமாகிய ஆன்மா என்ன செய்யும்னா, இந்த மூன்று மலங்களை விட்டு நீங்கி பராசக்தியோடு வியாபகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்புறம் 5வது நிலை, இன்னும் கொஞ்சம் ஆழம். இதுக்கு பேர் மகாமனுன்னு பேர். இந்த மகாமனுங்கிறது சீங்கிறது முக்தி பஞ்சாட்சரம் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அனுபவம். சீங்கிறது அனுபவம் தான். அப்படியே இந்த சொல்லாமல இந்த அசபா மந்திரத்தில் சொன்னோம், நம்ம அசபா மந்திரத்தில் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே காற்று உள்ளே காற்றுலேயே இருக்கும். சோகம்னு இந்த வெளியில் வராது, சவுண்டு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இந்த யோக அனுபவத்தில் சி அப்படிங்கிறது. அப்போ சிங்கிறது அங்கே ஒன்று தான் இருக்கும். அந்த யாங்கிற ஆன்மா என்ன செய்யும்? வா என்ற சக்தியை கடந்து சிவத்தில் போய் ஒன்றிடும். அது ஒரு மகாமனு. அப்போ அந்த பேரானந்தத்துல ஆன்மாவானது அழுந்தி இருக்கக்கூடிய நிலை. அங்கே சிவத்தோடு இருக்கும் பொழுது அங்கே நீ என்றோ நான் என்றோ இல்லாமல் அந்த ஆன்மாவானது அறிவுருவாய் நிற்கும். இது நம்ம தாய்மானவர் இந்த இடத்துல தாய்மானவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றாங்க. நீ என நான் என வேறு இல்லை என்னும் நினைவருள தாய் என மோன குருவாகி வந்துங்கிறார். இது நம்முடைய
ஏன் தாய்மானவர் ரொம்ப அருள் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர், யானாகி என்னை விழுங்கி, யான்ங்கிறது அங்க என்ன உடுமை இல்லை, யானாகிய என்னை விழுங்கி, அப்ப நான் என்பது இல்லைங்க, வெறும் தானாகி நின்றது தற்பரமே. அங்க வந்து அங்க ஒன்றுதான், சிவத்தோடு கலந்த நிலை. அந்த சிவத்தோட கலந்த நிலை தான் நமக்கு முத்தி நிலைன்னு பேரு. இது நம்முடைய மாணிக்க வாசகர் அச்சோபதியத்தில் பதிப்பண்டாரு. இதை வந்து முத்தி நேரி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்ன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இது நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர், சிவமாக்கி என்னை ஆண்ட. அப்ப ஆளுகின்ற நிலையில் சிவம் மேலே, ஆளப்படுகின்ற நிலையில் இந்த ஆன்மா சிவத்துக்குள் அடங்கிய நிலை. இந்த முத்தி நிலையை பற்றி அங்க பேசுறாங்க. அப்ப இந்த மோன சமாதி என்று ஒன்றை பார்க்கணும். அப்ப இந்த மோன சமாதிங்கிறது மௌன நிலை, செயலற்ற நிலை. அந்த இந்த பேச்சு இல்லாத நிலை, உணர்வு இல்லாத நிலை, உரை இல்லாத நிலை, உரை கடந்த நிலையில எல்லாம் முடிந்து இறைவனோடு ஒன்றிய நிலைக்கு பேர் மோன நிலைன்னு பேரு. இந்த மோன நிலைய அதுதான் முடிவு, அதான் மௌனம்னு பேரு. மௌனமா இருந்த மன ஓட்டம் இருக்கக்கூடாது. அந்த மௌனத்துல பாத்தீங்கன்னா தானும் அழிந்து, அப்ப தான் என்று சொல்லக்கூடிய நிலை, தன்வயம் இழத்தல், அப்படியே ஒடுங்கிடணும், அப்படியே இந்த எப்படி இந்த அந்த உலக விவகாரங்கள் எல்லாம் இல்லாம அப்படியே இறைவனோடு ஒன்றி மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. தானும் அழிந்து தனமும் அழிந்து, அப்ப சார்பு பொருள் எல்லாம் நீங்கணும் தம்மனை விட்டு, உடைமையெல்லாம் இருக்காது. நீடு ஊனும் அழிந்து, அப்ப உடல் என்ற நினைவு இருக்காது. உயிரும் அழிந்துடன், உயிர் அழியாது, உயிர் வந்து அங்க வந்து உயிர் வந்து அழியாத பொருள். ஆனா மோன சமாதியில உயிர் வந்து செயலற்ற நிலையில இருக்கும். அப்புறம் அந்த வானும் அழிந்து, இந்த வெட்ட வெளியெல்லாம் அங்க நிலை கிடைக்காதுங்க, வெட்ட வெளியில தான் நம்ம இருக்கோங்கிற எண்ணமும் மறந்துடுவோம். அப்ப மனமும் அழிந்து, மனம்னா அங்க வந்து சிந்தனா இருக்காது. நானும் அழிந்தமை நான் அறியேனே, நானும் அழிந்தமை, அப்பங்க நான் என்ற உணர்வும் இருக்காது. இதுதான் இறைவனோடு ஒன்றிய ஒரு சிவயோகியினுடைய நிலை. அந்த நிலைக்கு கொண்டு போகணும், நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படி இருக்கணும். என்னோட திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அந்த அனுபவத்தை சுட்டு காட்டுறார். எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அருள் நூல்கள் எல்லாமே ஒரே மாதிரி கருத்தை சொல்லும். ஊன் கெட்டு, உயிர் கெட்டு, உணர்வு கெட்டு, என் உள்ளமும் போய், நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ. இந்த தெல்லேனம் கொட்டாமோங்கிறது வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இந்த பதிவு செய்கிறார். ஊன் கெட்டு, அப்ப இந்த உடல் என்ற உணர்வு இல்லை. உயிர் கெட்டு, நான் உயிரோட தான் இருக்கிறோமா இங்கிறது தன்னை மறந்த நிலை. உணர்வும் கெட்டு, என் உள்ளமும் போய், அப்ப நான் என்ற உணர்வு, நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோங்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க வாசகருடைய சிந்தனை இறையோடு கலந்த சிந்தனை. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய திருமூலருடைய சிந்தனை இறைவனோடு கலந்த சிந்தனை. அப்புறம் அந்த மீண்டும் இந்த பிறவிக்கு வராத நிலை, இந்த மீண்டும் பிறவிக்கு வராத நிலையில தான் அணைந்தோர், சிவபெருமானுடைய திருவடியை அணைந்தவர்கள், அது அணைந்தோர் தன்மைன்னு பேர்.
ஒரு ஆற்று நீர் அது கடல்ல போய் கலக்குது. இப்ப கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மீண்டும் நாட்டுக்கு வராது. அது போல இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனோடு கலந்த பின்பு அது மீண்டும் மறுபிறவி எடுக்காது. அப்போ இந்த இந்த தண்ணி அந்த தண்ணியில கலப்பது போல சித்தாகிய ஆன்மா சித்தாகிய இறைவனோடு கலத்தல். சித்திற்கு சித்தன்று சேரிவிடம் வேறு உண்டோ, இது திருமந்திரம் தானே. அப்போ அந்த அனைந்தோர் தன்மையில பாத்தீங்கன்னா இறைவனோடு கலந்த நிலையில் சொல்றாரு அவர்களுக்கு மறுபிறவி இல்லை, பாசம் இல்லை. அப்ப கடவுளோடு மெர்ஜி ஒன்றாகிய நிலை. அப்ப ஒன்றாகிவிட்டால் இதை தவிர வேற மார்க்கமோ வழியோ சிந்தனையோ தேவையில்லை. இறைவனை கண்ட பின்பு வேற எதுவும் பார்க்கக்கூடாது. சிவத்தோட ஐக்கியம் ஆறதுதான் அது. இது இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ஒழிந்தேன் பிறவி. அப்போ திருமூலருக்கு மறுபிறவி இல்லை. தன்னுடைய அனுபவத்தை சொல்றார், ஒழிந்தேன் பிறவி. உறவென்னும் பாசம் கழிந்தேன். இந்த பாசம்ங்கிறதெல்லாம் உறவு, இன்னைக்கு உள்ளதெல்லாம் உறவுன்னு சொல்றதெல்லாம் பாசம். அந்த பாசம் அத்தனையும் வேஷம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விலகிக்கிட்டே வரணும். அப்போ நான் விலகலைன்னா கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், எனக்கு கொஞ்சம் விலக்கி கொடுப்பானாவது வேண்டிக்கணும். ஏன்னா இது போன ஜென்மங்களில் செய்த இந்த வினைகளினுடைய தொடர்ச்சி இப்பொழுது நமக்கு பாசங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் கடவுளுடைய அருளால் தான் அதை நீக்கணும். அதை விட ஒரு வரையில் சொல்றார் திருமூலர், கடவுளும் நானும் ஒன்றானேன். அதுதான் சார் மெர்ஜின்னு பேரு. ஒன்றுங்கிறது தான், ஒன்று அப்படின்னா இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டு பொருள்கள் அங்கே இருக்கின்றன, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். ஆனா இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. அப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படி முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற நிலையில் இறைவன் மேலே, வாங்குகின்ற நிலையில் ஆன்மா கீழே. மனித நிலையில் சாதாரண நிலையில் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவன், முத்தி நிலையில் இறைவனுக்குள் உயிர். அந்த நிலைக்கு வந்துடும். இறைவனுடைய வியாபகத்துக்குள் இந்த ஆன்மாவானது இருக்கும். அப்ப அந்த பேரானந்தத்தை பருகி கொண்டே இருக்கும். அதுதான் முடிநிலை. அதான் அந்த திருவடி பேருங்கிறது தான். இந்த திருவடியிலே அந்த பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் பிறப்பு இல்லை. அதுதான் கடவுளும் நானும் ஒன்றானேங்கிறது இந்த முத்தி நிலையில சொல்லக்கூடிய பகுதி. அழிந்து ஆங்கு இனி வரும் மார்க்கமும் வேண்டேன். அவர் எல்லா மார்க்கமும் முடிச்சிட்டாரு. சித்தர் மார்க்கம் முடிச்சிட்டாரு, யோக மார்க்கம் முடிச்சிட்டாரு, ஞான மார்க்கம் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுளோட மெர்ஜாயிட்டார். கைலாயத்திலிருந்தும் வந்திருக்கார். நில உலகத்திலிருந்து கைலாயத்திற்கு சென்று மீண்டும் கைலாயத்திலிருந்து மீண்டும் அவர் பூலோகம் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் திருமந்திரத்தை அருளிவிட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது செழும் சார்புடைய சிவனை கண்டேனே. அதெல்லாம் கண்டவர், சிவனை கண்டேன். அவரே சொல்றார் சிவனை கண்டேன்கிறார். மாணிக்க வாசகரும் சொல்றாரு கண்டேன் யான் அப்படிங்கிறார். யா கண்ணால் யானும் கண்டேன். இவங்க கண்டவங்க இவங்கெல்லாம் இறைவனை கண்டவர்கள். அதுதான் அவங்களுடைய பதிவுகள் நமக்கு தேவை. அப்புறம் இந்த நமச்சிவாய பழம்னு பேர், அதுக்கு பேர். இந்த நமச்சிவாய பழத்தை யார் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய இனிமை தெரியும். உலகுக்கு ஒரு தெய்வம், உலகுக்கு உயிராவது அது யார்? நமச்சிவாய பழம். அந்த நமச்சிவாய பழத்தை நான் சாப்பிட்டேன்,
அது இனிமையா இருக்கு, அதை நீங்களும் சாப்பிடுங்கிறாரு. தின்று கண்டேருக்கு இது தித்தித்தவாறு. அதனால இந்த இறை அனுபவத்தை யார் ஒருவர் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இனிமை தெரியும், பேரானந்தம் புரியும். இப்படி நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கே தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு, பெரிய புராணம் வருவதற்கு அடியெடுத்து ஆரம்ப நிலையிலே திருத்தொண்டை திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். அப்ப தொண்டருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்றார். அவர் கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பாடலை தேவாரத்திலே பாடுகின்றார். அதான் அந்த செல்லு எப்படி நம்முடைய திருமூலர் கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமந்திரத்தை அருளிவிட்டு எப்படி கைலாயம் சென்றாரோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கு நமக்கு தேவாரத்தை அருளிவிட்டு அவர் கைலைக்கு செல்கின்றார். இதே போலதான் அவரும் போயிருப்பார். தான் என்னை முன் படைத்தான், அந்த வெள்ளையானில் போயிட்டு இருக்காரு, அப்படியே திருவஞ்சக்கலத்திலேருந்து போறாரு.

0: நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அருமையான வரிகள். எப்படி அந்த கைலாயத்திற்கு எப்படி சென்றாரோ அதே போல நம்முடைய திருமூலரும் நம்முடைய திருமந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு அவரும் அங்கே சென்றார். நம்முடைய திருமந்திரத்தை நாம் பயில வேண்டும். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. இந்த திருமந்திர தொடரில் பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய சைவம் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு, திருச்சி சைவ சித்தாந்த மாணவர் அன்பிற்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திர ஞான வேள்வியாகிய இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியான் என்றவர் தம்மை போற்றி பணிந்த வாக்கின் மன்னவராம் திருநாவுக்கரசர். அரியானை என்று எடுத்தே அடியவருக்கு எளியானை, அவர் தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகச் செந்தமிழ் பாடித் துதித்தனர். பிறங்கு ஜோதி விரியானின்று எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலக்குத்தனை, பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று நெக்குருகி ஏத்தி நினையும் திருப்பதிகம் அரியானை எனத் தொடங்கும் பெரிய திருத்தாண்டகம். தொடர்ந்து மங்குல் மதிதவழும் மாடவீதி எனும் புக்க திருத்தாண்டகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா 4 பதிகம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது. பண் காந்தாரம் சிவனுக்கு அன்பு செய்யாதவரை காணவும் அவரோடு பேசவும் கூடாது என்று கூறுவது இப்பதிகம்.

அடியார்களைத் தவிர மற்றவர்களோடு இணங்காத ஈசனாகிய சிவபெருமான் மேல் அன்பு கொண்ட மனம் உடையவளான எனக்கு ஓர் உறுதி உண்டு. மங்களம் தரும் சிறந்த தில்லையம்பலவனுடைய மனமிக்க அடியார்களின் வள்ளன்மை போன்ற குணங்களை எடுத்துச் சொல்லாதவர் வாய் மேன்மையற்ற துவாரமுள்ள வெறுவாய். அவர்கள் உடல் சுமந்த நடைப்பிணங்கள், என் கண்கள் அவர்களை காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

நிலம், நீர், தீ, காற்று, வானம், கதிரவன், சந்திரன், ஆன்மா எனப்படும் எட்டு உருவங்களில் இணைந்து நின்று என்னை ஆட்கொண்டவன் ஈசன். திரண்ட சோதிமயமாய் ஒளிவிட்டு பிரகாசிப்பவன், மலர் மாலை அணிந்தவன், தில்லைப்பதிக்கு வேந்தன். அவனை சேராத தீயவர்கள், இழிவான சொற்களை பேசும் ஏவலர்கள், கொடிய வார்த்தை பேசி சிவநெறிக்கு புறம்பாக திரிபவர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அந்த பேய்களோடு பேசாது.

அருள் திரண்டு வடிவமான அழகிய செம்பொன் போன்ற ஒளி வடிவத்தில் அம்பலத்தில் ஆனந்த நடனம் செய்பவன் இறைவன். இருட்டு திரண்டது போன்ற கருப்பு நிற நஞ்சை கழுத்தில் வைத்தவன். அவனால் இன்பமடையும் அடியார்கள் மேல் அன்பு கொண்டு தொண்டு செய்யாதவர்கள் செருக்குடையவர்கள், பயனற்ற சொற்களை பேசும் பொறாமை மிக்கவர்கள், கடுகு போன்றவர்கள், பொய் பேசுபவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவபிரானுடைய செந்தழல் பிளம்பன்ன மேனி கண்டு அச்சமுற்ற பிரமனும் மாலும் தொடர்ந்து சென்றும் அறிய முடியாத சுடர்வொளியானவன் இம்மண்மீது அணுகி இருக்கும் அடியாருக்கு பக்கத்தில் இருக்கிறான். செம்பொன்னால் செய்த சிற்றம்பலத்தில் ஆடும் அந்த பெருமானுக்கு அடிமை பூணாதார் அழுகை உடையவர், பிறரை துன்புறுத்தக்கூடியவர், குருட்டுத்தன்மையுள்ள அறிவிலிகள், கீழ்மையானவர், வாய் அழுக்குடையவர், எம்பெருமானுக்கு இணங்காது பிணங்குபவர். அவர்களை என் கண் காணாது, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எட்டு திசைகளையும் தாண்டி பரவும் சிறப்புடைய தில்லையில் சிவபிரான் ஆடும் நடனத்தை விரும்பி வழிபடுவோர் சிவனடியார்கள். அவர்கள் பாவங்கள் அழிய திருநீர் பூசும் நம்மவர்கள். அவர்களை சேராதார் நாய் போன்றவர்கள். எல்லோரும் நகையாட பொருள் புரியாமல் வடமொழி நூற்களை ஓதி வாதம் செய்யும் அற்பர்கள். நாத்திகவாதம் பேசும் தீயவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

படமெடுத்தாடும் பாம்புகளாட திருநடம் ஆடும் அம்பலத்து அமுதமே என்று போற்றும் பெருமை மிக்க சிவனடியார்களின் செம்மையான திருவடிகளை தங்கள் தலையில் மாலை போலச் சூடிக்கொள்ளும் பேறு பெறாதவர்கள் மங்களமில்லா உடம்பு பெற்றவர்கள், ஜாடை பேசும் அற்பர்கள், கோல் சொல் கூறி திரியும் வம்பர்கள், பொய் பேசும் பேடிகள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

என் உள்ளத்தை உருக வைத்து அதனுள்ளே ஊறுகின்ற இனிய தேன் போன்ற பேரின்பத்தை மாறாமல் அருந்த திருவருள் குறிப்பை அருள்பவன் தில்லைப் பெருமான். அவன்பால் சென்று அருள் பெறும் மனமில்லாதார் சுருங்கிய அறிவினர். நரகத்தில் இருக்க வேண்டிய கள்ளர்கள், நீங்காத பாவங்களை பெருக்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செவ்வானம் போல் சிவந்து நூறாயிரம் கதிரவர்கள் போல் ஒளி வீசும் தில்லையில் எழுந்தருளிய பேரழகனாகிய பொன்னம்பலப் பெருமான் என்று வேதங்கள் கூறும் உண்மையை நினைக்காதவர்கள் இருமாப்புடையவர்கள், மிக கீழானவர்கள், பெரிய ஏமாற்றுக்காரர்கள், புத்தர் முதலிய பொய்யர்கள், அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செச்சன் தலையை அறிந்து எடுத்து பந்தாடி இடப வாகனத்தில் ஏறினார் சிவபெருமான். அப்பொழுது தேவர்கள் அஞ்சி ஓடினார்கள். அப்படி நின்ற தில்லையம்பலப் பெருமானை

சிவ வழிபாட்டுக்காக வரும் தேவர்களின் மணிமுடிகளில் நெருங்கி பிரகாசிக்கும் நவரத்தினங்கள் ஒளி வீசும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமை மிக்க வெற்றி வேந்தனாகிய கூத்தப்பெருமான்பால் மிகுந்த பற்று கொள்ளாதார் அறிவிலிகள், தெளிவற்ற உள்ளங்கொண்ட அஞ்ஞானிகள், வம்புச்சொல் பேசும் பெண்தன்மை உடையவர்கள். இவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இப்பேய்களோடு பேசாது.

0: சிறப்புடை அடியார்கள் வாழக்கூடிய தில்லை செம்பொன் அம்பலத்தாடும் பெருமானுக்கு ஆளாகி அடிமை பூண்டு மன உறுதிமிக்க மற்ற அடியார்களுக்கு அடியார்களாய் உறுதியோடு இருப்பார்கள். இவர்கள் திருவடி பணிந்து திருநீறு அணியாதார் இறப்புக்கும் பிறப்புக்கும் விருப்பமுடையராய் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். இத்தகையோரை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இந்த பேய்களோடு பேசாது.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: சோற்றுத்துறை பதிவு 94 பண் கௌசிகம்.
4: பழகி ஒழுகி பழகி

Thank you.

0: सोच तू रहे
1: जय माता

तेरे को तोड़ी पुरगाटा

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: செங்கணவன்பால் திசை முகன்பால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இனி அடுத்த திருப்பாடல், 17வது திருப்பாடல், செங்கணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை போதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். தோழி பொருத்தியை அழைத்து இவ்வாறு பாடுகின்றார்கள். அந்த அழைத்தல் தான் கொங்குன் கருங்குழலி என்பது. அதை முதலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கொங்குன் கருங்குழலி, கொங்கு என்பது இங்கு மனத்தை குறிக்கும். கொங்கு உன் கருங்குழலி என்றால் மனம் தங்கிய கருமையான கூந்தலை உடைய பெண்ணே. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். செங்கணவன் என்றால் சிவந்த கண்ணை உடையவன் என்று திருமாலை குறிக்கின்றது. திசைமுகன் பால், ஒவ்வொரு திசை நோக்கியும் ஒரு முகமாக நான்கு முகங்களை உடைய பிரம்மா. அந்த பிரம்மாவிடத்திலும், தேவர்கள் பால் தேவர்களிடத்திலும், எங்கும் இல்லாததோர் இன்பம் மற்ற எவ்விடத்து உள்ளாரிடத்திலும் இல்லாத இன்பத்தை, நம்பாலதா எளியவர்களாகிய நம்மிடத்ததாக, எந்த இடத்திலையும் இல்லாத இன்பம் நம்மிடத்ததாக ஆகப்போகுது. யாரிடமெல்லாம் இல்ல? திருமாலிடத்திலும் இல்லாத, மான்முகனிடத்திலும் இல்லாத, தேவர்களிடத்திலும் இல்லாத, வேறு யாரிடத்திலும் இல்லாத ஒரு பேரின்பம் நமக்கு வசமாகும்படிக்கு, அந்த பேரின்பம் நமக்கு பேராகும்படிக்கு, நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம், நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம் அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தடையோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி கோதாட்டி அந்த பேரின்பம் நம்பாலதாக விளங்குவதற்கு ஏற்றபடி கோதாட்டி தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி, தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி பேரின்பம் கிடைக்கணும்னா மல மாசுகள்லாம் நீங்கணும் இல்லையா? இப்போ திருமால் உலகம், பிரம்மா உலகம், தேவ உலகம் மற்ற எந்த உலகத்திலும் கிடைக்காத ஒரு சிறந்த போகமானது நமக்கு கிடைப்பதற்கு ஏற்றபடி இல்லையா, அதற்கு தடையாக உள்ள நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி, மல மாசுகளை எல்லாம் போக்கி போக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இந்த நில உலகத்திலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, செந்தாமரை மலர் போல அழகிய திருவடிகளை எளிமையில் தந்தருளும் வீரனை. சேவகன்னா வீரன். நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற தன் திருவடிகளை தந்தருள்கின்றான. ஏன்னா அவன் திருவடி இன்பம் தான் மேல சொன்னது. செங்கணவனிடத்திலும் திசைமுகனிடத்திலும் தேவர்களிடத்திலும் வேறு யாரிடத்திலும் இல்லாத பேரின்பம் என்பது என்ன? அந்த திருவடி சார்ந்து பெறக்கூடிய இன்பம் தான். அப்படி எந்த உலகத்திலையும் யார்ட்டையும் இல்லாத பேரின்பம், அந்த பேரின்பம் நம்மிடத்தில் விளங்குவதற்கு ஏற்ற வகையிலே அவன் அந்த திருவடி பேச்சையும் நமக்கு வழங்குகின்றான். அதை நம்ம பெறுவதற்கு எந்த மல மாசுகள்லாம் தடையா இருக்கின்றதோ அதையெல்லாம் போக்குகின்றான். போக்கி அந்த பேரின்பத்துக்கு உறைவிடமாகிய தன் திருவடினை வழங்குகின்றான். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அழகிய திருக்கண்களை உடைய நம் அரசனை, அடியோங்கற்கு ஆரமுதை அடியவர்களாகிய நமக்கு ஆரமுதாக திகழ்பவனை, நங்கள் பெருமானை நம்முடைய பெருமானை பாடி வாயார நாம் பாடி துதித்து நலந்திகழ, அதனால் நலம் பெற்று விளங்கும் பொருட்டு பங்கைய பூம்புணர் வாய்ந்து, பங்கயம் தாமரை விளங்கக்கூடிய இந்த அழகிய நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக, நீராடுவோமாக என்று சொல்கின்றார். பங்கஜம் என்பது தமிழ் வழக்குக்கு இயைய பங்கயம் என்று சொல்லப்படும். பங்கம் என்பது சேறு, ஜம் என்பது தோற்றம், சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று தமிழிலே சொல்வார்கள். ஆக கிழங்கிலிருந்து தான் தாமரை முளைக்கிறது. இருந்தாலும் அந்த கிழங்கிற்கும் ஆதாரமாக சேறு இருப்பதனாலே சேற்றில் முளைத்த செந்தாமரை என்ற பொருளில் பங்கஜம் என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரிதான் உலகம் இறைவனிடத்தில் தோன்றும் சொன்னா மாயையிடத்தில் தான் தோன்றும். அந்த மாயைக்கும் ஆதாரமாக இறைவன் இருப்பதனால இறைவனிடத்திலிருந்து உலகம் தோன்றும் என்று உபநிடதங்கள் சொல்கின்றன என்பதற்கு நாம இதைத்தான் உதாரணமா காட்டுறோம். பங்கஜத்தை தான் சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிற அந்த தமிழ் வழக்கையும் காட்டுகின்றோம். ஆகவே சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் எந்த உலகத்திலும் கிடைக்காத இன்பம். இவர்கள் மணிவாசக பெருமான் தத்துவ சுத்தி பெற்றவர்கள். தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி எல்லாம் பெற்று சிவபோகத்திலே திளைப்பவர்கள். ஆகையினாலே அவர்கள் மற்ற இன்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக தேவலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் விஷ்ணுலோகத்தையும் தான் காட்டுவார்கள். இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் கூட அவர்கள் காட்ட மாட்டார்கள். நமக்கு தேவலோகம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம்லாம் அனுபவத்தில் நாம் அறியலை. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இது இன்னும் பெறாத எத்தனையோ பெரிய பெரிய போகங்களையெல்லாம் பார்த்து வருகின்றோம் இல்லையா. நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய மாநகரங்கள்லையும் இன்னும் உலகத்தில் ரொம்ப பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்லையும் வாழ்ந்து அந்த நாட்டை வாழணும்யா. அங்கெல்லாம் வந்து பண மதிப்பு கரன்சி வேல்யூ அவ்வளவு நிறையா இருக்குது, அதுக்கு ஏற்றபடி பல போகங்கள் இருக்குது. வாழ்ந்தா அப்படி வாழணும், கொஞ்சம் வருஷம் அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலே போதும் அப்படிலாம் சொல்லி நாம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நம்முடைய அண்டை நாடுகளை பார்த்து நாம் வியக்கின்றோம் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம மேலுலகங்களை பார்த்ததில்லை. இவர்கள் தத்துவ சுத்தி பெற்று எல்லா புவனங்களையும் தத்துவங்களையும் கடந்தவர்கள். அதனால ஒரு உலக போகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கூட மேலுலகமாகி தேவலோகத்தை தான் அடிக்கடி சொல்வார்கள். ஆக நாம இங்கெல்லாம் வந்து நாம அமெரிக்காலேயோ ஐரோப்பாவிலேயோ மற்ற பொருளாதார மேம்பாடுடைய நாடுகளிலோ பெறக்கூடிய இன்பத்தை விட பல கோடி மடங்கு சிறந்த இன்பங்கள், இது மாதிரி பல கோடி மடங்கு அதிகமான ஆயுளோடு வாழ்ந்து தேவலோகம் பிரம்மலோகம், தேவலோகத்தினும் பிரம்மலோகம் மேலானது, அதை விட திருமால் உலகம் இன்னும் மிக மேலானது. அங்கே உள்ள போகங்கள்லாம் நம்ம நாம் நினைத்து பார்க்க முடியாத சிறந்த போகங்கள். ஆமாம், ஆனால் அந்த உலகங்கள்லாம் கூட அப்படிப்பட்ட இன்பமயமான உலகங்களிலும் கிடைக்காத பேரின்பம் சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் இல்லையா. என்னங்கிறோம் நாம் வந்து நம்ம போகம் முக்தின்னு வேறு வேறாக நினைக்கிறோம் இல்லையா. உலக போகம் அது முக்தி அப்படின்னு நினைக்கிறோம். முக்தி என்பது என்ன? அது இந்த உலக போகத்தை விட மிகச்சிறந்த வேறொரு போகம்தான். முத்தி என்பதே போகம்தான். தச காரியத்தில் 10வது காரியமா முடிந்த முடிவா எதை சொல்றாங்க? சிவபோகம். ஆகவே சிவத்தை அனுபவித்தல் தான் அங்கே நிகழுது முத்தியில. ஏன்னா முப்பொருள்கள்ல அனுபவிக்கக்கூடிய தன்மை உயிர்களாகிய நமக்கு மட்டும்தான் இருக்குது. பாசம் ஜடம், அதுக்கும் அனுபவம் கிடையாது. சிவபெருமான் பேரறிவு பொருள், அவர் அனுபவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால அவருக்கு அனுபவம் கிடையாது. பாசத்துக்கு அனுபவம் கிடையாது, சிவத்துக்கு அனுபவம் கிடையாதுன்னா காரணம் வேற. பாசம் ஜடம், அதனால அதுக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமான் அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஆகையினால அவருக்கும் என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. அவர் தான் முத்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு, பாச நீக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அனுபவ பொருளாக இருப்பவர் இல்லையா. அந்த அனுபவ பொருள் தான் பாச நீங்கிய ஆன்மாவுக்கு அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கிறது இல்லையா. அனுபவ பொருள் நாமளே அவர் அனுபவிச்சுக்கலாமா? நாமளா அனுபவிக்க முடியாது இல்லையா. தன்னுடைய அனுபவத்தையும் தானே ஊட்டுகின்றான். சிவானுபவத்தை அந்த சிவபெருமானை நமக்கு ஊட்டுவான் முத்தியில இல்லையா. தானே அனுபவ பொருளாகவும் இருக்கின்றான், அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கின்றான். ஆகவே தீங்கிறதுனால நம்ம ஒன்றும் விரக்தியே அடைய வேண்டியதில்லை. சில சிவபெருமான் ஞானத்தை தான் கொடுப்பார், போகத்தை வேற வேற கடவுள் கொடுக்குறாங்க. இருக்கட்டுமே, ஞானத்தினால பெறப்போறது என்ன? அதுவும் போகம் தானே. ஆகையினாலே இந்த அனுபவம் என்பது நமக்கு தான் இருக்குது. அப்போ அனுபவம் உள்ள நம்மளை வந்து எந்த அனுபவமும் அனுபவிக்காத, எந்த ஆசையும் வச்சுக்காத அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இயல்புக்கு பொருந்துவதன்று, நம்முடைய இயல்புக்கு பொருந்தாது. அதனால சைவ சமயம் உனக்கு எந்த அனுபவமும் வேண்டாம், எல்லா ஆசையும் விட்டுரு என்று சொல்லவில்லை. உயர்ந்த அனுபவ பொருள் இருக்கின்றது, அதன் மீது ஆசை வையி, அந்த அனுபவத்தை பெறு, அது உனக்கு அழிவே இல்லாத பேரின்ப அனுபவமாக இருக்கும் என்று தான் சொல்கின்றதே ஒழிய இல்லையா. இன்பம் போல காட்டி கொஞ்ச காலத்தில் நம்மை விட்டு பிரிந்து போய் நம்மளை ஏமாற்றி செல்லக்கூடிய அற்ப பொருளிடத்திலே ஆசை வைக்க வேண்டாம். தினைத்தனை பூவினில், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நினைத்தோறும் காணந்தோறும் பேசந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சுரியும், ஆனந்த தேன் சொரியும் புனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்றார். ஆகையினாலே அற்ப இன்பங்களிலே பற்று வைக்காமல், அற்ப புலனின்பங்களிலே பற்று வைக்காமல் பேரின்பமாகிய சிவத்திடம் பற்று வைக்க வேண்டும், சிவத்திடம் ஆசை வைக்க வேண்டும் என்றுதானே ஆசை பற்றியே பாடியிருக்கின்றார். ஈசனோட ஆயினும் ஆசை அருமின்கள்னா ஈசன் மேல ஆசை வைக்காதீங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா. அப்படி அர்த்தம் இல்லை. ஈசனை வழிபட்டு காமிய பேர்களை கேட்டு கேட்டு ஈசனை வழிபட்டு இல்லையா, அப்படிப்பட்ட வழிபாடு வேண்டாம். ஈசனுடைய திருவடி இன்பத்துக்காகவே ஈசனை வழிபடணும். காமிய பேர்களை கேட்டு உலக பேர்களை கேட்டு வழிபடக்கூடிய நிலை கூட அத்துணை சிறந்ததன்று. ஏன்னா ஆசை அருமிங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் இறை வழிபாடு பண்ணிதான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கறேன் அவர் கொடுக்குறாருன்னா சுவாமிகிட்ட அவருடைய திருவடி இன்பத்தை கேட்டு பெறுவதல்லவா சிறப்பானது இல்லையா. அவரிடம் போய் இந்த சிறிய பயன்களை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்ன தேவை அளவுக்கு கேட்க வேண்டிதான், தேவைக்கு மேல கேட்டால் அது துன்பத்துக்கே வழியாகும் என்றுதான் அதற்கு நம்ம பொருள் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நமக்கு திருவாசகத்தில் ஆசை பத்து இறைவன் திருவடி பேருக்கு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு பாடியிருக்கிறார். அதனோடு முரண்படக்கூடாது. அது மாதிரி திருமூலரும் எதன் மீதும் ஆசை வைக்காம எதையும் நினைக்காம சும்மருன்னு சொல்லல. துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்ததன் பேரன்பு தானேங்கிறார். என் பேரன்பு சிவபெருமான் திருவடியிலே பின்னி கிடக்கின்றது. அதை விட்டு வெளிவர முடியாமல் பின்னி கிடக்கிறதுங்கும் போது எவ்வளவு உறுதியாக அவர் சிவத்தை பற்றியிருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால நாம நமக்கு ஆசை கூடாது, எந்த அனுபவத்திலும் பற்றியிருக்க கூடாது என்பது நம்ம இயல்புக்கு பொருந்தாது. பதி பசு பாசம் முப்பொருள்கள், அதில் நாம பசு, அது அனுபவமுடைய பொருள் நாம தான். நமக்கு சிவ இன்பம் தான் மேலானது. சரி சொல்றீங்க சார் சிவ இன்பம் தான் மேலானதுன்னு, உலக இன்பம் பாருங்க இப்ப உடனடியா கிடைக்குது. இந்த சிவ இன்பம் இது என்னைக்கு கிடைக்கிறது? இல்லையா பல பிறவிகள் ஆகும் அப்படி இப்படிங்கிறீங்க. அதான் உலகாயுதம் சொல்வதெல்லாம் கேட்டா நமக்கு மயக்கம் வருது. தாகத்துல போறவனுக்கு பக்கத்துல தண்ணீர் இருக்கு, அதை எடுத்து பிறகு தாகத்தை தீர்ப்பானா? எங்கேயோ பெரிய அமிர்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு தேடி அவன தாகத்தோட வருந்தி திரியுற மாதிரிலாம் இருக்கு. உக்க பேச்சுலாம் உலகாயுதம் எளிதாக சொல்லிட்டு போறான். ஆனா அந்த முத்தி பேரின்பம் இருக்குதே, அது எப்படி இருக்குங்கிற அதனுடைய சுவையை நாம நம்மால் இயன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சம் இப்பவும் பெறத்தான் முடிகிறது. சிவாலய தரிசனம் செய்வதன் மூலமும், சிவனடியார்களிடம் திருமொழி சாஸ்திர சம்பந்தமான கருத்துக்களை அளவலாவி மகிழ்வதன் மூலமும், ஞானாசிரிய பெருமக்களை தரிசிப்பதன் மூலமும் நமக்கு அந்த சிவ பேரின்பத்தினுடைய ஒரு சிறப்பு, அந்த சிவ பேரின்பம் கிடைத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நம்மால் அனுமானம் செய்து கொள்ள முடிகிறது. இன்னும் நேரடியாக அந்த இன்பத்தை பெறாட்டாலும், ஆகவே அப்படி ஒரு இன்பம் இருப்பது உறுதி. சிவபெருமானை பாட பாட என்ன நமக்கு உடல் சார்ந்தே இன்பம் கிடைக்கும்ங்கிற உலகாயத்தன் சொல்றான். என்னையா இன்பம் கிடைக்க போது சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு இருந்தா? நமக்கு உடம்பு இருக்கு, உடலை சார்ந்து புல இன்பங்களை பெற வேண்டியதானேங்கிறான். இல்லையா இந்த உலகப்பற்றை விட்டால் அதுல என்ன ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அருளந்து சிவம் அவனுக்கு அருமையா சொன்ன என்னன்னா, இந்த கோபத்திலேயே எப்போதும் இருக்கிறவங்க என்ன கோபப்படாம சாந்தமாக இருப்பதனால என்ன ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருக்கவே மாட்டான். கோபப்படாம சாந்தமா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சுகம் எந்த நேரமும் கோபத்திலேயே இருக்கவனுக்கு தெரியாது. அது மாதிரி ஆசையை விடுவதனால் வருகின்ற சுகம் எந்த நேரத்திலையும் ஆசையில அழிஞ்சு கிடப்பவனுக்கு தெரியாது. நீ என்ன பண்ண, ஆசையை விடணும் கோபத்தை விடணும்னு ஏன் நினைக்கிற? விடணும் விடணுங்கிறத விட ஒரு நேர்த்தியான ஒரு வேலையை செய்ய விட்டு நீங்கிறதெல்லாம் தன்னால விட்டு நீங்கும் இல்லையா. இந்த உலக மக்கள்லாம் வந்து அவர் தேவர் இவர் தேவர்னு யாரெல்லாமோ போற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த தேவர்கள் எல்லாராலையும் போற்றப்படுகின்ற தேவாதி தேவன் இருக்கின்றானே அவன்தான் எம் சிவபெருமான். அவனுடைய திருவடியை நீ போற்றி பரவு, உன்னுடைய உடலிலேயே ஒரு உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். உடல் சார்ந்தே ஒரு இன்பம் கிடைக்கும், அதான் ரொம்ப ஆச்சரியம். அவனை போற்றி பாடுவதனால உடல் சார்ந்த ஒரு இன்பம், ஏன்னா உடலை விட்டுட்டு ஒரு இன்பம் பெறுவதுங்கிறது இப்ப நம்மளால முடியாது. உடல் வாயிலாகத்தான் நம்ம எந்த அனுபவத்தையும் பெறணும். உடல் வாயிலாகவே ஒரு இன்ப அனுபவம் அவனை போற்றி பாடுவதால் கிடைக்கும் என்று அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். உலகாயதனை நோக்கி சொல்கின்றார், குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கொளார். குரோதத்தையே குணமா வச்சிருக்கிறவன் சாந்தமா இருக்கிறதுனால வர்ற நன்மை அவனுக்கு தெரியாது. குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கொளார். அராகமே அணை ஓர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அராக தத்துவத்திலேயே ஒருத்தன் அழுந்துறான்னா அவனுக்கு உலக ஆசை தான் மேலோங்கும். 36 தத்துவங்களின் தொழிற்பாடுல அராக தத்துவத்தின் தொழிற்பாடு படிச்சிருக்கிறோமே, ஆசையை விளைவித்தல். தேசரிய அராகம் தன் கண்மத்துக்கு ஈடாய் பெற்றதனில் ஆசைதனை பெருகுவித்தல் என்று சிவபிரகாசத்துல அராக தத்துவத்தின் தொழிற்பாட்டு சொன்ன. அராக தத்துவத்தையே சார்ந்தா என்ன உண்டாகும்னா, ஆசை உலக ஆசை தான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படி உலக ஆசையை வளர்க்கிறவன் பற்றற்ற நிலையில கிடைக்கக்கூடிய இன்பத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். அராகமே அனைவோர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பராவு தேவர் பராவு தூய பராபரன் அடி பற்றி நீ விராவு. மெய்யில் விடாத இன்பம் விளைந்திடும் இது மெய்மையே. மெய்யில் விடாத இன்பம், உடல் சார்ந்தே உனக்கு ஒரு சிறந்த இன்பம் கிடைக்கும். பெருமானை தோத்திர பாடல்களை பாடி துதிப்பதனால இது மெய்மையே என்று உறுதியாக சொல்கின்றார். கடைசியில் முடிக்கும் போது அப்படி உறுதியாக முடிக்கின்றார், இது உண்மையேன்னு சொல்லி. ஆகவே தேவார திருவாசங்களை பாராயணம் செய்வதிலே நாம் மிகுந்த ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சந்தான குரவர்களும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய உபதேசமாகும். அதனால தான் இங்கே சொல்கின்றார், யாரிடமும் இல்லாத இன்பம். அப்பர் பெருமான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்து சொல்றார், இந்த தேவலோகம் பிரம்மலோகம் திருமால் லோகம்லாம் பாவம், இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா, இவன் இங்கே நல்ல சுவையான பதார்த்தங்களை உண்டு என்ன அதுக்கப்புறம் வந்து இல்லறத்திலே இருந்து பல்வேறு போகங்களிலே திளைத்து அல்லது பெரிய அரச பதவியிலே நாட்டுக்கு ராஜாவா இருக்குது இதெல்லாம் தான் பெரிய போகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆட்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இன்பம் தாப்பா இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு சொன்னா அவன் கோச்சுட்டு போயிடுவான் இதெல்லாம் இன்பம் தான் ஆனா இதை விட சிறந்த இன்பமா இருப்பவன் யார் தெரியுமா அப்படின்னு யாருனா இடைமருது உள்ள இருக்கிற ஈசன் இல்லை அவன் எனக்கு ஒன்றும் இன்பமாவே இருந்ததில்லைன்னு நீ அவனை அடைஞ்சு பார் அவனை அடைந்தவருக்கு அவன் இந்த போகங்களை விட எல்லாம் சிறந்த போக பொருளாக திகழ்வான் அடையாத வரைக்கும் தான் வினை போகத்தை ஊட்டக்கூடிய ஒரு கண்டிப்பான அரசன் மாதிரி இருப்பான் ஆனா அவனையே சரண் புகுந்துட்டா அவனே சிறந்த போக பொருளாக திகழ்வான் அந்த போகம் எப்படி இருக்கும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் யாருக்கு தன்னடைந்தாருக்கு தன்னடைந்தாருக்கு யார் இனியன் இடைமருதனே இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இடைமருதன் தன்னடைந்தார்க்கு தன்னை அடைந்தவர்க்கு இனியன் எதை விடலாம் இனியன் கனியனும் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் பனிமலர்குடர் பாவை நல்லாரினும் இனியன் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் அந்த இனியனை விட்டுட்டு வேற எதுல இன்பம் இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திருவடியை நீங்கள் சரண் புகுந்து விடுங்கள்னு சொல்லி அப்பர் பெருமான அற்புதமான பெரிய உபதேசம் அது ஆகையினாலே அது உலக பெயர்களை நமக்கு அன்றாட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உலக பெயர்களை சொல்லி நம்முடைய ஒரு பெரிய பிரமிப்பூட்டுகின்ற ஒரு அரச பதவியும் சொல்லி அந்த அரச பதவி என்னது இந்த கனி கட்டிப்பட்ட கரம்பு பனிமலர்குழை பாவை நல்லார் இது போன்ற போகங்களையெல்லாம் வந்து நிறைய அனுபவிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒரு நிலைதான் அரச பதவி அந்த அரச பதவியிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட இடைமருதனை அடைக்கலம் புகுந்து கிடைக்கக்கூடிய இன்பம் மிகவும் சிறந்த இன்பம்னார் இல்லையா அதுக்கும் மேலே இங்க மணிவாசக பெருமான் இந்த கனி கட்டிப்பட்ட கரும்பு உலக மண்ணாளும் பதவி இதற்கும் மேலாக உள்ள தேவலோகம் அதற்கு மேலாக உள்ள பிரம்மா திருமால் இவருடைய உலகங்கள் எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை நமக்கு எப்படி வழங்க வருகின்றார் என்ன நம்மை வந்து அங்க அழைத்து சென்றா இல்ல நம் இல்லங்கள் தோறும் அவர் எழுந்தருளி வருகின்றார் அவர்கள்லாம் தத்தம் உலகங்களிலேயே இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் செல்லல காத்து கிடக்கின்றார்கள் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி என்று திருவாசகத்திலே திருவம்மானையிலே பாடி அருள்வார் அவர்கள்லாம் அவரவர் வானுலகங்கள் தான் இருக்காங்க சிவபெருமான் இந்த பூவிக்கு தான் வந்து அருள் செய்கிறார் அதனாலதான் அவர்கள்லாம் வருந்தி புவனியில் போய் பிறவாமே நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமே இது வீணாக போக்குகின்றோம் நம்முடைய உலகத்தில் இருந்துட்டு இல்லையா இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்கின்றார் ஏன்னா அடியார்களை ஆட்கொள்ள அவன் இந்த புவனிக்கு எழுந்தொருளி வருகின்றான் புவனி சேவடி தீண்டினன் காண்க சிவனனை யானும் தேரினன் காண்க என்றார் இல்லையா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அந்த பொற்பாத பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தடையாய் உள்ள குற்றங்களை எல்லாம் போக்கி அருள்கின்றார் நம்மை கோதாட்டி குற்றங்களை நீக்கி செங்க எப்படி எல்லா உலகத்திலும் இல்லாத இன்பம் அது அது அந்த இன்பம் வந்து என்ன இன்பம்னா அந்த திருவடி இன்பம் அந்த திருவடியை தருவதற்காக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஆக இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இல்லம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் போன்ற நாயனாருடைய இல்லத்துக்கே எழுந்தருளி அவர்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றார் பேரின்பம் உத்தி வழங்கி இருக்கின்றார் ஆகவே அந்த முறைமையிலும் நாம் பொருள் கொள்ளலாம் நம்முடைய உடம்பு உயிர் நாம உயிர் நமக்கு இந்த உடம்பு ஒரு இல்லம் என்று சொல்லப்படும் இல்லையா என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் என்பார் ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பதிகத்தில் ஆகவே இந்த உடம்பு நமக்கு இல்லமாக இருக்கிறது இந்த உடம்பையே பக்குவ நிலையில் இந்த உடம்பையே கோயிலாக கொண்டு பெருமான் எழுந்தருள்வார் புன்புலால் யாக்கை புரை குறை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்று பாடுவார் எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யானிதர் கிழமை கைமாறு என்று பாடுவார் அப்படி உடலை உயிருக்கு இல்லமாக கொண்டு உடலையே கோயிலாக கொண்டு எழுந்தருளுதல் என்பதை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதை கொள்ளலாம் இல்லங்களுக்கு எழுந்தருளுவதையும் கொள்ளலாம் அங்கு செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அங்க பாருங்க திருமாலை செங்கன் அவன்பால் என்றார் செங்கன் அவருடைய சிவந்த கண்ணை குறிப்பிட்டார் ஏன்னா அவருடைய உலகத்திலே எத்தனையோ போகங்கள் இருக்கின்றன அவரிடம் மிகுந்த பக்தி செலுத்தி பல பக்தர்கள் அவருடைய உலகத்தை அடைந்து அங்குள்ள போகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் நுகர்ந்து வருகின்றார்கள் ஆனால் அந்த திருமாலே தனக்கு சக்கர பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 மலர்களாலே பெருமானை அர்ச்சித்து வந்தார் அதிலே ஒரு மலர் குறையவும் தாமரைக்கண்ணன் என்ற ஒரு பெயர் தனக்கு வழங்கப்பெறுதலை நினைத்து பார்த்து தம்முடைய கண்ணையே ஒரு தாமரையாக இடந்து அங்கே அர்ச்சனை செய்தார். ஆக அவருக்கே தாம் வேண்டிய போகத்தை சிவ வழிபாடு மூலமாகத்தான் பெற வேண்டி உள்ளது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற முறையிலே செங்கன் அவன்பால் என்று அங்கே திருமாலை குறித்தார் இல்லையா. அப்படி குறித்து விட்டு அந்த அவருடைய அதாவது தெய்வங்கள்னா திருக்கண் நோக்கம் செய்யும், தன் பக்தர்களிடத்தை திருக்கண் நோக்கம் செய்யும், திருமால் திருக்கண் நோக்கம் செய்கின்றார். அந்த திருக்கண்ணையே சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக அவர் படைத்திருக்கின்றார். அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்ட திருக்கண் நோக்கம் உடையவனாக இருக்க வேண்டும், அதைத்தான் அங்கன் அரசை. திருமாலின் கண்ணை குறிப்பிட்டவர் பெருமானை குறிப்பிடும் போதும் அங்கன் அரசை என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருமாலுக்கும் அரசனாக இருந்து அவர் மீதும் அருட்கண்ணோட்டம் செலுத்திய பெருமான். அம்கண் என்றால் அழகிய கண், கண்ணுக்கு அழகு என்பது என்ன, கண்ணோட்டம், கண்ணுக்கு அணிகளும் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். கண்ணோட்டம்னே ஒரு அதிகாரம் வைத்திருக்கின்றார். அதாவது தன்னோடு நன்கு பழகியவர்கள், தம்மீது தம்முடைய அன்புக்கு உரியவர்கள், பழக்கம் உடையவர்கள், அவர்களை பொது இடங்களில் பார்க்கும்போது யாரோ மூணாவது ஆள் போறாங்க மாதிரி போகக்கூடாது இல்லையா, இவர் இன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல ஒரு தனி கனிவு காட்ட வேண்டும். அதுதான் கண்ணோட்டம் என்பது இல்லையா. சில இடங்களில் கண்ணோட்டம் காணக்கூடாது, பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்களில் பொதுவாக நடக்கணும், அது வேற. அது களி அப்படி நடந்தால் அது களி கண்ணோட்டம்னு ஆயிரும், மிகுதியான கண்ணோட்டம் கூடாது. விதிமுறைகள் படி வேலையை செய்யணுங்கும் போது விதிமுறைகள் படி தான் செஞ்சு ஆகணும். ஆனால் அந்த மாதிரி இடங்கள் தவிர மற்ற சாதாரண சந்தர்ப்பங்களில் நமக்கு பழகியவர்கள், நம்முடைய உறவினர்கள் இல்லையா, அதுவும் குறிப்பாக அடியார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்ணோட்டம் இருக்க வேண்டும். நமக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அந்த கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண்ணுக்கு அது பயன், கண்களினால் பயன் இல்லை என்று வள்ளுவர் சொல்வார். கண்ணுக்கு ஒரு அழகே கண்ணோட்டம் தான் இருக்கு. அம் கண் என்று சொன்னால் அழகிய கண், கண்ணுக்கு அழகு என்பது என்ன, கண்ணோட்டம் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த கண் நோக்கினாலே திரு நயனத்தினால் நோக்குவதன் மூலமாக அந்த கண்ணருளை பொழிபவன் எம்பெருமான். ஆகவே இந்த செங்கணவனுக்கும் இவன் அங்கன் நோக்கம்தான் அவனுக்கும் பேர் அருளியது. ஆகவே திருமாலி செங்கணவன் என்று குறிப்பிட்டதுக்கு ஏற்ப அந்த செங்கணவனாகிய திருமாலுக்கே அருள் புரிந்த அருட்கண் நோக்கம் உடையவர் பெருமான் என்பதை அங்கன் அரசை, அவருக்கும் அரசராக திகழ்கின்றவர் அங்கன் அரசை என்றார். அது மாதிரி நான் பிரம்மா என்ன பண்றார், நான் முகன் திசைக்கு ஒரு முகமாக நான்கு திசைகளையும் நான்கு முகங்களும் நோக்கி கொண்டிருக்கின்றன அவ்வளவுதான். அவர் இறங்கி வந்து எதுவும் அருள் பண்ண போவதில்லை. ஆனா பெருமான் இங்கு நம் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி வருகின்றார். ஆகவே அவன் நான்கு முகங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் இல்லையா எந்த திசைக்கும் போய் நேரடியா போய் இந்த பேரின்பத்தை அவனால தர முடியாது இல்லையா. ஆனா இவர் திசைதோறும் திசைதோறும் சென்று அங்கு ஒவ்வொரு இல்லந்தோறும் பக்குவ ஆன்மாக்களின் மெய்யடியார்களின் இல்லந்தோறும் சென்று அவர்களுக்கு பேரின்பம் உதவுகின்றார். ஆகவே அந்த பிரம்மாவினும் மேம்பட்டவர் என்பது மாதிரி தேவர்கள் வாழும் இல்லாத இன்பம் என்பதை உணர்த்துவதற்கு அடியோங்கற்கு ஆரமுதை என்றார். ஏன்னா தேவர்கள் அமுதம் உண்டு ஒரு இன்ப வாழ்வு வாழ்கின்றார்கள். அந்த அமுதம் பார்க்கடல் அமுதம் உண்டு பெறக்கூடிய அந்த இன்பத்தை விட இங்கு சிவமே என்ன என்னவாக இருக்கின்றது, ஆரமுதாக இருக்கின்றது. பார்க்கடல் அமுதத்தை விட இந்த சிவமே அமுதமாக நமக்கு அனுபவம் ஊட்டுகின்றதே, இதுதான் பேரின்பம். ஏன்னா பார்க்கடல் அமுதம் எப்படி கிடைத்தது, என் ஆழகால விடம் எந்த பார்க்கடல தோன்றுச்சோ அந்த பார்க்கடல தான் அந்த அமுதம் தோண்டி இருக்குது. அந்த ஆழகால விடம் அதால் துரத்தப்பட்டு தேவர்களெல்லாம் அஞ்சு ஓடினர். அவர்களிடமிருந்து சிவபெருமான் அந்த விடத்திடமிருந்து சிவபெருமான் அவர்களை காத்து அருளினார். அந்த விடத்தை தாம் ஏற்று அமுதத்தை அவர்களுக்கு வழங்கினார். அவரால் வழங்கப்பட்ட அந்த அமுதமே அவ்வளவு சிறந்ததுன்னா இப்ப அவரே ஒரு அமுதமா இருக்கிறார் அந்த பெருமானே, அவரே அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கும், அந்த அந்த சிவமாகிய அமுதம் எப்படி இருக்கும். ஆனா அது அடியார்களால தான் பெறப்படக்கூடிய அமுதமா இருக்குது, அதான் அடியோங்கற்கு ஆரமுதை என்ற. ஆகவே அமுதம் உண்டு வாழும் தேவர்களிடத்தும் பெற முடியாத இன்பத்தை இவனே அமுதமாக இருந்து நமக்கு வழங்குகின்றான் என்பதற்காக அடியோங்கற்கு ஆரமுதை என்றான். இப்படியெல்லாம் இருப்பவன் யாரு, நம்முடைய பெருமான் தான் இல்லையா. வழி வழியாக அவனை வழிபட்டு வருகிறோமே, வழியடியோமா இருந்து பல அடியாரா இருந்து வழிபட்டு வருகிறோமே, எத்தனையோ எத்தனையோ பிறவிகள்ல அந்த உரிமை கருதி நங்கள் பெருமானே என்கின்றான். இப்படியெல்லாம் இருக்கின்ற நம்முடைய பெருமானை பாடி நலந்திகளை பாடுவதனாலே என்னது நலம் விளையுது இல்லையா. ஒரு நோய் நம்மிடம் இருக்கும் என்றால் அதுக்கு மருத்துவர் இதுதான் மருந்துன்னு சொல்லிட்டா வேலை வேலைக்கு அந்த மருந்தை சாப்பிட வேண்டும் அல்லவா. அதில் நாம் தொய்வு காட்டக்கூடாது. அதை சாப்பிட்டு வர தான் அந்த நோயானது படிப்படியாக நீங்கும். படிப்படியாக நோயை நீக்குவது தான் நல்ல மருந்து பெரியவர்களே சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் இப்போ எல்லாம் உடனடி நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வேறு தகாத விளைவுகளை ஏற்படுத்தும், பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள். படிப்படியாக அது குணமாகணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவனை திருமுறைகளால் பாட பாட, தேவார திருவாசங்களால் துதிக்க துதிக்க, என்ன இந்த ஆன்மாவை பிணித்திருக்கின்ற மல நோய் நீங்கும், ஆன்மா நலம் பெறும். ஆன்மாவுக்கு நலம் அதுதான். மலநோயிலிருந்து நீங்கி திருவருளை மேல்மேலும் சார்ந்து வருதல், அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அதுக்கு அவனை போற்றி பாடுதல் தான் வழி. ஆகையினாலே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழங்க. பாடுவதனால உள்ளம் கசியும், உள்ளம் கசிந்து உள்ளம் பண்பட்டால் அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அத முந்தைய பாடல் ஒன்றிலேயே சொல்லியிருக்கின்றார் அல்லவா, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக. பாடுவதனால என்ன விளைவு ஏற்படுது? உள்ளம் உள்ளுக்கு நின்று உருகின்றது. அதனால எனது ஆன்மாவுக்கு நலம் விளைகின்றது, உள்ளம் உருவதனால நலம் விளைகின்றது இல்லையா. ஆகவே ஆகவே எம்பெருமானிடம் அன்பு கொண்டு கசிந்து உருக வேண்டும், அதுதான் நலம். அந்த நலம் தன்னிடம் இல்லை என்று எதிர்மறையில் வைத்தும் மணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார். அது தாழ்வெனும் தன்மையில் பாடுவது. அந்த நலம் வந்து அவரை மாதிரி வேற யாருக்கு இருக்க முடியும்? தாழ்வெனும் தன்மையிலிருந்து பாடுகின்றார். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி என்று அந்த நலம் தன்னிடம் இல்லாததாக பணிந்து பாடியிருக்கின்றார். ஆகவே அங்கும் நலம் என்ற சொல் வருகின்றது. இதற்கு முன்பு விண்ணுக்கு ஒரு மருந்தை என்பதிலும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. இந்த நலமெல்லாம் ஆன்மாவின் நலம். அது இறைவனுடைய கருணையை உணர்ந்து கசிந்து உருகுவதன் மூலம்தான் ஆன்மா நலம் பெற முடியும் இல்லையா. ஆகவே ஒருவர் சகஜமாக அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்னா அவர் நலமடைந்து விட்டார்னு அர்த்தம். சகஜமா எல்லா வேலைகளையும் பார்க்கிறார், அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா அவர் நலமடைந்து விட்டார், நோயிலிருந்து குணமாகி விட்டார்னு அர்த்தம். அத மாதிரி பெருமானை நினைந்து உள்ளம் உருகுகின்றோம் என்று சொன்னால் ஆன்மாவாகிய நாம் நலம் பெற்று வருகிறோம். அதுதான் நமக்கு நலம், அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணர் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவார். தாமரை மலர்கள் விளங்குகின்ற இந்த அழகிய புணலிலே, பூம்புணர் அழகிய புணலிலே பாய்ந்து ஆடுவோமாக என்று அருமையாக சொல்கின்றார். அதிலே ஒரு கருத்து, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்றார். சேவகன் என்பது அங்கு வீரன் என்று பொருள்படும். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த திருவடியை வழங்குகின்ற வீரன் சொன்னார். இதுல வீரம் என்ன இருக்கின்றது? அவர் இல்லத்தை, நம்முடைய இல்லத்தை எழுந்தருள்வதற்கு யாராவது தடுக்க போறாங்களா? அவர்களோடு போரிட்டா அவர் வந்து நம்ம இல்லத்துக்கு எழுந்தருளணும். இங்க சாமி வீரன் தான், ஆனா இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது என்ன வந்ததுன்னா, மல மாசுகளை, நம்முடைய மல மாசுகள் நம்மை விட்டு நீங்க மாட்டோம்னு அவை உறுதியாக இருக்கின்றன இல்லையா. சுவாமி நம்முடைய வினைகளோடு போரிடுகின்றார், போரிட்டு நம்முடைய வினைகளை வீழ்த்துகின்றார். அஞ்செழுத்தின் மயமாக இருந்து அதை செய்கின்றார். வல்லவாறு சிவாய நமவென வெல்ல வந்த வினைப்பகை வீடுமேனார், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவிற்கொண்டேனார் இல்லையா. தில்லை திருப்பதிகத்துல திரு நல்லம் பதிகத்துல சொன்னார், வல்லவாறு சிவாய நமவென நல்லம் மேவிய நாதன் அடிதொல வெல்ல வந்த வினைப்பகை வீடுமேனர். ஆகவே சிவாய நம என்று சொன்ன அந்த சிவாய நம என்ற அந்த அஞ்செழுத்திலே எம்பெருமான் விளங்கி இருந்து நம்மை அழிக்க வருகின்ற வினையை அவன் அழித்தருள்வான். ஆகவே அந்த வினைகளை அவன், நம்முடைய வினைகளை அவன் வெற்றி கொள்கின்றான். நம்முடைய வினைகளை நமக்கு மேலும் மேலும் பிறப்பை தருவதற்காக வருகின்ற வினைகளை அவன் வேறறுத்து வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய பிறப்பையும் அறுத்து விடுகின்றான். அதான் பிறப்பிற்கும் பிஞ்சகன்றன் பெய்களர்கள் வெல்க என்ற அந்த திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகுக, வினைகளோடு அந்த திருவடிகள் வெற்றி அடைந்து என்னுடைய பிறப்பு அறுக்கப்படுவதாகுக இல்லையா. அப்படிதான் பிறப்பை அறுத்திருக்கின்றார். அப்படி பிறப்பை அறுத்த அவனுடைய திருவடிகளுக்கு, பிறப்பை அறுக்கும் இயல்புடைய அந்த திருவடிகளுக்கே வெற்றி உண்டாகட்டும், வினைகள்லாம் தோற்று போகட்டும் என்று சொல்லி வெல்க வெல்கன்னு திருவடி மேல வச்சு வெல்க வெல்கன்னு சொல்றாரு பாருங்க. அந்த திருவடிக்கு வெற்றி சிறப்பு, அப்போ அந்த வீரத்துக்கு தான் வெற்றி பரிசாக கிடைக்கும். சுவாமி வந்து ஏன் கடலை அணிந்திருக்கின்றார்னா, போரினே வெல்வோம் என்று உறுதியெடுத்து கடல் அணிவார்கள் போர் வீரர்கள். சுவாமியும் என்னன்னா, இந்த ஆன்மாக்களை பிணித்திருக்கும் கள்ள வினைகளை என்ன வெற்றி கொண்டு இந்த ஆன்மாவின் பிறப்பை அறுப்போம் என்று சூளுரைத்து வீர கடல் அணிந்திருக்கின்றாராம் பெருமான். போற்றி போகிற சொல்றார் உமாவதி சிவம், கள்ள வினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும், கள்ள வினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் என்று சொல்கின்றார். வீரக்கடல் சொல்றாரு பாருங்க. அதனாலதான் இங்க போதாட்டின்னு சொல்லும் பொழுது அந்த கள்ள வினைகளை எல்லாம் போக்கி என்பது குறிப்பிடப்படுகின்றது. கள்ள வினைகளை எல்லாம் போக்கி அவற்றை வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய இல்லத்துக்கு எழுந்தருளி திருவடியை தரக்கூடிய அந்த கள்ள வினையை வெற்றி கொண்ட வீரனை, அதான் சேவகனை என்று அங்கே குறிப்பிட்டார், வீரனை என்று குறிப்பிட்டார். அதனாலதான் வினையை வெற்றி கொண்டு நம்முடைய பிறப்பை அறுக்கின்ற அந்த பிஞ்சகனுடைய திருவடிகள் எப்போதும் அந்த வினைகளை வெற்றி கொள்வதாக என்ற பொருளில் தான் பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் கைகளர்கள் வெல்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த அளவிலே இந்த 17ஆம் திருப்பாடலுடைய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு வந்து,
3: எந்த உலகத்திலும்
2: கிடைக்கப்பெறாத ஒரு பேரின்பத்தினை சிவபெருமான் தன் அடியார்களுக்கு வழங்குகின்றார் என்ற ஒரு அருமையான உண்மையினை இந்த 17வது திருப்பாடல் மூலமாக அறிந்து கொண்டோ. ஆக நமக்கு இன்ப நாட்டம் உள்ளது, அது மட்டுமன்று இன்பமானது நமக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளது. ஆனா இந்த திருவடி இன்பம்ங்கிற முத்தி இன்பம் அது எத்தனையோ பிறவிகள் கிடைத்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கும் போது நமக்கு அதுல ஊக்கம் குறைந்து விடுகின்றதே என்று நாம நினைக்கலாம். அப்ப உமாபதி சிவாச்சாரிய சுவாமி சொல்கின்றார், சிவபெருமான் ஒன்றும் என்ன அவர் ஒன்றும் காலத்தை நீட்டிப்பவர் அல்லர். சும்மாவா எந்த உலகத்திலும் கிடைக்காத பேரின்போம் நம்முடைய திருவடி இன்போம் அதை உங்களுக்கு அவ்வளவு லேசில் கொடுத்துருவோனா இல்லையா? இன்னும் பல பிறவிகள் பிறந்து பிறந்து வாங்க என்ன அதெல்லாம் பார்த்து சமயம் பார்த்து தான் கொடுப்போம் இல்லையா? உலகத்தில் சிலர் வந்து வந்து நமக்கு சில உதவிகளை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவ்வளவு லேசில் செஞ்சிருவோமா? மெதுவா செய்வோம், போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு அலைக்கழிப்பதெல்லாம் பார்க்கிறோம் நாம. அதை மாதிரி சிவபெருமானும் யாரிடமும் இல்லாத ஒரு பேரின்பத்தை வைத்து கொண்டு அதை நமக்கு வழங்குவதற்கு இல்லையா பல பிறவிகள் நம்மை அலைக்கழிய செய்கின்றார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு அவரிடத்திலே அன்பு பெருக வேண்டும். ஏன்னா அன்பு பெருக வேண்டும்னா பார்த்தீங்களா, யாரா இருந்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் உதவி செய்யறாங்க. சிவபெருமான் கூட ஒன்னு எதிர்பார்க்கிறார், அவர் மேல ரொம்ப அன்பு நம்ம பெருக்கினாதான் அந்த இன்பத்தை கொடுப்பாராங்க. அப்படி அல்ல, அந்த இன்பமே அந்த அன்பின் வழியாக அனுபவிக்கக்கூடியது. அந்த அன்பின் வழியாகத்தான் அந்த இன்பத்தை நாம அனுபவிக்கவே முடியும், வேற வழிமுறையே அதுல இல்ல. திரும்ப திரும்ப நம்ம சித்தியாருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. சுவாமி என்ன பண்றாரா, மற்ற எல்லா பற்றுகளையும் விட்டு யாரு தன் திருவடியிலே பற்று வைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்றாரா, பொறுப்பறிய பேரன்பை அருளி. அவர் மேல நம்ம கொஞ்சம் பற்று வைத்தா போறோம், கொஞ்சம் அன்பு வைத்தா போதும், அந்த அன்பை பெருக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவார். என்ன பொறுப்பறிய பேரன்பா, ஏன்னா அந்த அன்பே வந்து அவ்வளவு இன்பமா இருக்குது. அந்த அன்பினால் பெறக்கூடிய இன்பம் அது தனி, அன்பினால் இன்பம் மாறுவார் பெரிய புராணம். இது சுவாமியே கொடுக்கின்ற இலக்கணம். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்து அடியார்களை பற்றி நம்பி ஆரூருக்கு அந்த அடியார்களின் இயல்புகளை எடுத்துரைக்கின்ற போது சுவாமி சொல்கின்றார், இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர், அன்பினால் இன்பம் ஆறுவார். எம்மீது வைத்த அன்பினால் இன்பத்தை நுகர்பவர்கள், சிவானந்தத்தை நுகர்பவர்கள் சொல்றார். அப்போ எங்கும் கிடைக்காத அந்த பேரின்பமாகிய சிவபேரின்பம் சிவத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பின் வழி அனுபவிக்கக்கூடிய இன்பம். அந்த அன்பை நாம் பெருக்க வேண்டும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்தா சுவாமி அதை பெருகுவதற்கு எல்லா அனுகூலத்தையும் அவர் செய்வார். அதான் சொன்னார் சித்தியார்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம்னா பாருங்க, இந்த திருவம்பாவை அடிவுட்டி தான் பாடியிருக்கின்றார். தேவார திருவாசகம் அடிவுற்றி எவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார் அருளந்தி சிவன் நினைச்சு பார்க்கணும். பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம்னா செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம், அதத்தான் எங்குமிலா போகத்தை புரிந்தே. அன்பின் வழி அந்த போகத்தை புரிவான். அந்த அன்பையே பொறுப்பறிய அன்பினார். ஏன்னா அந்த அன்பே அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குமா, அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த அன்பு. ஆகையினாலே நாம் அன்பை வளர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விரைவாக அந்த எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை அருள்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கின்றார். இன்னும் அதை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. ஏன்னா அவர் யாரு, பரங்கருணை தடங்கடல், அந்த இன்பத்தை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. அதுதான் விரைகளல் என்பதை வினைத்தொகையாக்கி விரைந்து அருள் செய்யக்கூடிய திருவடி என்று சொல்வதும் உண்டு. விரை என்பதை மனம் என்றும் சொல்வார்கள். விரைந்து அருளும் கடல் என்ற பொருளிலே, அருள் செய்வதற்கு விரையும் கடல் என்ற பொருளிலே வினைத்தொகையாக்கி சொல்வதும் உண்டு விரைகடலை. ஏன்னா அவர் விரைந்து இந்த பேரின்பத்தை வழங்க வேண்டும் தான் விரும்புகின்றார். நாம தான் அந்த அன்பை வளர்க்க வேண்டும். இன்பங்களிலெல்லாம் பெரிய இன்பம் எது, சிவ பேரின்பம். அந்த சிவ பேரின்பம் எனக்கு வந்து சீக்கிரம் கிடைக்குமா, இன்றே கிடைக்குமா என்று சொன்னார். இன்றே கிடைக்குமானா, இன்றே கிடைக்கும், இந்த பிறவிலேயே கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயம் இல்லையா? நான் அதுக்கும் மேல பெரிய ஆளுனா, இந்த பிறவியில இல்ல, இந்த பிறவியில இன்றைக்கே வேணும் எனக்கு அந்த சிவபேரின்பம் அப்படின்னா உமாவதி சிவன் சொல்றார், இன்றைக்கு வேணும்னா இன்றைக்கே உனக்கு கிடைக்கும், அதுக்குரிய அன்பை நீ இன்றைக்கே வளர்த்துக்கொள். அந்த அன்பு இருக்குமே ஆனால், ஏன்னா அவர் வேண்டுதல் வேண்டாம இலான். மணிவாசக பெருமானுக்கு அந்த இன்பத்தை கொடுத்திருக்காருன்னா மணிவாசக பெருமான் அவருக்கு வேண்டியவரா, மற்றவர்கள்லாம் வேண்டாதவர்களா? இல்லையே, அந்த அன்பை அவர் வளர்த்து கொண்டார். அந்த அன்பை நாமும் வளர்த்தால் நமக்கும் இன்றே அருள் புரிய பெருமான் தயாராக இருக்கின்றார். அதைத்தான் இன்பில் இனிதன்றல் இன்றுண்டேல் இன்று உண்டாம், இன்பங்களெல்லாம் தலையாய இன்பம் இன்றைக்கு கிடைக்குமானா இன்றைக்கே கிடைக்குமா, அன்பு நிலையே அது. அந்த அன்பு நம்மிடம் இன்று இருக்குமானால் இன்றே கிடைக்கும் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே எங்கும் இல்லாத இன்பத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு வேண்டுவது அந்த அன்பு.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி

0: சிவா எனும் சைவம் தான் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்:
1: நிறைகடல் அறவம்.
0: பாடியவர்:
1: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
0: வணக்கம். சிவாயன்.

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: ओम शिवाय नमः। शैवम.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராக பண்டிலே அமைந்த 6 திருப்பதிகம் பழமண்ணி படிக்கரை பண் வரிசையில் 22 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 13வது திருப்பதிகம். திருப்பூவல்லி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் மாயா விஷயம் நீக்குதல் என்ற அமைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த இத்திருப்பதிகம் மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

இதற்கு மேல் வருகிற திருப்பாடல்கள் சிந்து பைரவி ராகத்தில் பாடப்படுகிறது.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தாண்டத்து அருந்தரல் மேகன் வாழ்கே. எனவே பெருமானை ஒரு மேகமாக வைத்து அவனுடைய அருட்பெருக்கை நீராக வைத்து அப்படி மழை பெய்கின்ற பொழுது என்னென்னவெல்லாம் உலகில் நடக்குமோ அது போன்ற இன்பங்கள் அந்த உருவமாக அந்த தொண்டர்களுக்கு தீமைகள் எல்லாம் நீங்க நன்மைகள் எல்லாம் பெருக திருக்கோவில் எழுந்தருளி காட்சி அருவருவ திருமேனியாக காட்சியும் கொடுத்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்கின்ற மேகமே வாழ்க என்று திருப்பெருந்துறை மேகம் இது. திருவண்ணாமலை மேகம் இல்ல, திருப்பெருந்துறை இந்த மேகம் இப்படி ஆயிற்று என்று சொல்ல இதெல்லாம் இதெல்லாம் ஜீவ கோப்பை சார்ந்துதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பைபிள்ல சில கருத்துக்கள் நீதிகள் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் உருவப்படுத்தி போறது வர்றதெல்லாம் இங்க இருக்கு. அதனால அவருக்கு அப்படியே இருக்கு. நாரதா திருவாசகம் திருவாசகம் திருவாசகம் முருகா. அதனால் அப்படிப்பட்ட மேகனாக இருக்கின்ற பெருமான். எனவே நாமும் என்னன்னு கேட்டா இன்னும் ஒரு ஒரு மாதம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த அருமையான பெருமானது அந்த அருள்மலையிலே நல்ல நீராடி அந்த பொய்கையில மொய்யா தடம் பொய்கை புக்கு முகையன்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி இன்னும் ஒரு மாதம் இருக்கும். அப்புறம் அந்த குளத்துல இருந்து ஏறுவோம். அது வரைக்கும் நம்ம நல்லா குளிப்போம் இல்லவா. எந்த குளம்? பெருமானாகிய அருளாகிய குளம் இல்லவா. அந்த குளத்தில் நீராடுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய அமைப்பை நிறைவுபடுத்துவோம்.
2: திருவண்ட பகுதியில் நிறைவாக இருக்கிற பகுதிக்கு வருகிறோம். அன்று வரை நாம் படித்தது, நான் அது திருவண்ட பகுதி நிறைவுபடுத்தி விட்டோம் என்ற ஒரு சிறு நினைப்பு எப்படியோ இருந்தது, அது அல்ல என்பதை இப்பொழுது நாம் விளங்கிக் கொண்டோம். நம்முடைய மணிவாசக பெருமான் குருநாதனாக பெருமான் எழுந்தருளி வந்ததை பல்வேறு வகையில் நினைவு கூறுகிறார்கள். அந்த நன்றி உணர்வு அவரை விட்டு அகலவே இல்லை. நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், என்ன திருவாசகம் முழுதும் சொன்னால் ஒரே ஒரு குறிப்பில் அடங்க வேண்டும் என்றால் இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, பெருமான் தன்னை ஆட்கொண்ட பெருமான், குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் பிரிந்து விட்ட உடனே அந்த பிரிவாற்றாமை, அது ஒரு பக்கம் திருவாசகத்தில் அப்படியே மண்டிக்கிறது. இன்னொரு புறம், ஒன்றுமே இல்லாத அடியனுக்கு பெருமானே குருநாதனாக வந்த அருளினானே என்ற நன்றி உணர்வு ஒரு பக்கம். இப்ப அந்த நன்றி உணர்வை பல்வேறு விதமாக நினைக்கிறார். அப்படி சொல்லும்போது சென்ற முறை நாம் படித்த பொழுது பெருமான் ஒரு பெரிய அப்படியே திருப்பெருந்துறையாகிய அந்த மலையில ஏறி கடல் நீரை முகந்து கொண்டு நின்ற எங்கள் மேகமாகிய பெருமான் அப்படியே இடித்து மின்னி பெய்து மழையை செய்தார்கள். அப்ப வந்து என்ன, ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் பின்னும் போது ஆங்காங்க இருக்கிற அந்த பாம்புகள் எல்லாம் அப்படியே அஞ்சு ஓடும். அது போல இங்க என்ன பாம்புகள் அஞ்சு ஓடின, அது போல மின்னல் இடி இடிக்கும், இங்க என்ன இடி இடித்தது என்றெல்லாம் ரொம்ப அற்புதமான உருவகத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் என்று அப்படியே சொல்லி சுவைத்தார். தொண்டர் சரியா, இந்த மாதிரி மேகம் பெஞ்சதுன்னா யாரு உடறாங்க? தொண்டர் நீங்க உலகத்தை மழை பெஞ்சதுன்னு சொன்னா விவசாயிகள் உழவர்கள் உழுவாங்க. எங்க பெருமான் திருப்பெருந்துறை ஆகிய மலையில் ஏறி அருமையா இடித்து மின்னி அருமையாக அந்த மழையை பெய்கின்ற பொழுது இங்க யார் விவசாயம் பண்ணுவாங்க? தொண்டர் தொண்டர் உழவர் அவர்களுக்கு அந்த மாதிரி மழை பெஞ்சதுனால, ஐயா இந்த ஆண்டு வெள்ளாம பொன் போட்டா பொன் விளைஞ்சது. ஏன்னா சரியான காலத்தில் மழை பெஞ்சது. களை எடுத்தது நாங்க சரியான காலத்தை களை எடுத்துட்டோம். எரு இந்த இந்த டியூட்டி எரு எல்லாம் போடல. இந்த இப்ப எரு போட்டு இருக்கிற மண்ணுடைய சுவையே கெட்டு போச்சு, பொருள் சுவையும் கெட்டு போச்சு, மண்ணுடைய தன் வளமும் கெட்டு போச்சு. அப்படி இருக்குது. அப்படி இல்லாம பழைய காலத்து நல்ல எருமாடு அல்லது பசுமாட்டுடைய சாணம் எரு, நல்ல ஆடு கடை கட்டி அந்த ஆட்டு எரு, நல்ல தடை உரம் இந்த எரு போட்டு. அதனால ஒரு ஏர் இது ரொம்ப அருமையான நேரத்துல மழை பெய்ய, நேரத்துல நாங்க அந்த விதை விதைக்க களைகளை வரும்போது உடனே அந்த களை வந்து நாங்க வளர விடுறது இல்ல, அப்படி முளையிலே கிள்ளிடுவோம். திருவள்ளுவர் சொன்னார், இளைதாக முள்மரம் கொள்க, கலையினர் கைகொள்ளும் காலத்தை விடத்து. முள்ளு செடி இடிஞ்சிட்டு இருந்ததுன்னாப்பா வீட்டுக்குள்ள அங்கங்க பாத்துட்டு சும்மா இருக்காங்க என்ன இப்படி முளைச்சு வருது அன்னைக்கே பிடுங்குது இல்லைன்னா என்ன சாமி என்னாரு இப்ப பிடுங்கினா அதை நீ பிடுங்கிடுவ கொஞ்ச நாள் தாண்டிச்சுன்னா உங்க கையை அது பிடுங்கிடும் வேற ஒண்ணும் இல்ல சிவ சிவ இப்படி ஒரு குரல் இலைதாக முள் மரம் கொள்க இந்த முள்ளு செடி இருந்துச்சுன்னா இலைசா இருக்கும்போது அப்படியே இளையான்குடி மரம் பிரிச்ச மாதிரி அப்படியே அடியோடு வந்துடும் வேறோடு வந்துடும் கொஞ்சம் வளர விட்ட ஓங்கைய கொண்டு போயா முள்ளு செடி கதையெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறோம் இல்லையா அப்படின்னு கேட்டான் முள்ளு செடி தான் சொல்லுவாருப்பா கிராமத்தாளுக்கு வளங்கல வளங்கலைங்கிறீங்களே மக்கள் மத்தியில் போகணும் அப்படிங்கிறீங்களே போகும்படியாதான் பான்னார் நீங்க எடுத்து பிடிச்சா படிச்சாதானே இப்படி இப்படி ஒரு திருக்குறள் இருக்குது 1380 முள்ளு செடியை எப்ப களையணும் சின்னதா இருக்க களைஞ்சிருப்ப அடியோட வந்துடும் கொஞ்சம் வளர விட்டு நான் உங்க கையில் தச்சுப்படுறேன் என்ன போ முள்ளு செடி இருக்கு விட்டுட்டேன் உன்னை நம்மால முள்ளு செடி கதையெல்லாம் திருக்குறள் இருக்கா ஐயா என்ன விட்டு கதை சொன்னதுன்னு முள்ளு செடி தான் அல்லது என்ன தெரியுது அரசியலுக்கு சொன்னார் பகைவர் யாராவது நமக்கு தோன்றினா தோன்றும் போதே அவனை பதம் பார்த்துரு கொஞ்சம் வளர விட்டு உன்னை தாக்கிடுவான் அதுக்காக சொன்னதுடா இந்த முள்ளு செடி வச்சு அப்படி அரசியல் சொன்னார் அவன் எங்க திருவள்ளுவர் முள்ளு செடியிலையும் சொல்லுவார் பரிமையழகர் பயவரை நிலைபெறா காலத்தே தலைக தலையாவிட்டால் கலையலுற்றாரை அவர்தாம் தலைவர் என்னும் அணிதோன்றமின் இது பிரிதுமொழி ரெண்டும் அணியாயிற்று தமிழ் முள்ளு செடி தமிழ் இப்படி எல்லாரும் பாருமை போனாங்க என்ன பண்றது அப்படிலாம் சொன்னார் இந்த தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்கே விவசாயம்னு அப்படி பண்ணப்பா என்ன பண்ணாரு உழுகுறது எவ்வளவு முக்கியமோ அது போல தண்ணி பாய்ச்சறது தண்ணி பாய்ச்சறது எவ்வளவு முக்கியமோ அது போல களையெடுக்கிறது களையெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அது போல எரு போடுறது எரு போடுறது எவ்வளவு முக்கியமோ அது போல நீ போய் தினமும் போய் பாதுகாத்துக்கிறது ஒரே குரல்ல 5 இருக்கிறதுலயே 1.5 தான் அந்த குண்டு செட்டுல குதிரையே ஓட்டிவிட்டு ஏறினும் நன்றால் எருவிடுதல் நல்ல உடுவதை போட நல்ல எருவிடுறது வேணும்டா ராஜா அப்படின்னார் அவர் கட்டவின் களை எடுத்த பிறகு நீரினும் நன்று அதன் காப்பு இப்படிலாம் ஒரு நூல் எங்கேயாவது இருக்குதான் எந்த மொழியில இருக்குன்னு கேட்போம் 5 செய்தியை ஒரே திருக்குறள் ஏறு உழுவுறதை விடடா எரு போட ரொம்ப முக்கியம் அதுக்காக ஏறு உழுவு விட்டுறத ஏறு உழுவுதா வந்த பிறகுதான் இப்ப பண்ண ஐ சரி சாமி ஏறு வேணும் அப்ப எழு விடணும் கட்டவின் தலையெடுத்த பிறகு நீரிலும் நன்றதன் காப்பு நல்ல விடாம தண்ணி பாய்ச்சறதோட நீ தினமும் போய் நிக்கணும் 5 உழவர் கிண்டிமையாக செய்து 5 ஒரே குரல் இந்த நாடு விவசாய நாடு அதுக்காக அப்படிலாம் சொன்னார் போச்சு விவசாயமே நாட்டில் இழந்து போச்சு இந்த புதிய எருவும் தண்ணீர் வாராக்குறையும் தினமும் உரிய உடையவன் நிலத்தில் போய் சேராமையும் ஆமா என் உடைய விட்டுட்டு போனதுனால போச்சு உடையவன் போகணும் செல்லான் கிழவன் இருப்பின் நீ தினமும் உன் நிலத்துக்கு போகலன்னா நிலம் புலந்து இல்லாடின் ஓடிவிடும் அதான் நீ கல்யாணம் நடத்துக்கு முன்னால் என்னன்னு கேட்ட சாயந்தரம் அப்படியே ஆபீஸ்ல இருந்து போவ அப்புறம் யாராவது அடனவா என் வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு அவரை அழைச்சிட்டு போறேன் அங்கேயே படுத்துருவேன் அட மாறினா சும்மா இங்கேயே குளிச்சு பல்லொழிக்கலாம் ஐயா அப்படி சொல்லுவேன் அப்படி படுத்துருவேன் அப்படி இருக்கலாம் எப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன கல்யாணம் ஆயிட்டதுன்னா ஆபீஸ் 5:30 விட்டதுன்னா 6 கொஞ்சம் அல்வா போக்குவரத்து வியாதிகளோட வரணும்டா என்ன போ நாங்கெல்லாம் வயசானவங்க உங்களுக்கு சொல்றதா அப்படின்னாரு அப்படி இல்லைன்னா அம்மா டூ விட்டுடுவாடா அப்ப உடையவனாக உனக்குன்னு ஒரு மனைவி வந்த பிறகு தினமணி உரிய நேரத்துல போகலன்னா எப்படி அம்மா ஊடுவாளோ அது போல இந்த நிலம்ங்கிற நல்லால் தினமும் உடையவன் அந்த நிலத்துக்கு போகலன்னா பேசாம இருந்துருவான் இவ ஊடுனா சோறு கிடைக்காது அவ ஊடுனா விளையாது பின்னி இருக்கிறாங்க பெரியவர் என்ன பண்றது அப்படியாக அப்படி எல்லாம் சொன்ன விவசாயத்தை இவர் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்து திருப்பரந்தூர்ல ஏறிச்சு பாருங்க கருணை ஆகிய மேகம் அடாராளா கண்ணம் கரேன்னு கருத்துதுங்களா அப்படி லேச அப்படி காத்து அடிச்ச உடனே இங்க பாருங்களேன் மின்னல் மின்ன இடி இடிக்க இங்க எல்லாம் நிலத்துல பாம்பெல்லாம் அங்க ஓட இங்க ஓட இல்ல கொட்டான கொட்டு மழை பெய்ஞ்சது முடிச்சுதா இல்லையே நல்ல தொண்டர்கள் எல்லாம் இருந்தாங்க திருவண்ணாமலை தொண்டர்கள் மாதிரி அதனால அவங்க எல்லாம் காலகாலத்துல எல்லாம் நல்ல அருமையாக தன்னுடைய மனமாகி அந்த வயல்ல அந்த தண்ணியை தேய்க்கி
3: களைகளை இருந்து அதெல்லாம் உடனே எடுத்து எருவும் போட்டு நல்ல விளைச்சலுங்க, நல்ல விளைச்சல். எது? பக்திங்கிற விளைச்சல். தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க. ரொம்ப அருமையான உருவம் அல்லவா? அதைத்தான் நாம் சென்ற முறை பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமான் கரும்பன கச்சை கடவுள் தான்க, கரும்பன கச்சை கடவுள் வாழ்க. பணம் பணம்னா பாம்புன்னு அர்த்தம். பணம்னா சில்லறை, அது மட்டும் இல்ல சில்லறை உண்டு, ஆனால் பணம்னா பாம்பு, கண்ணங்கரையன்னு பாம்பு. கரும்பன கச்சை கடவுள் தான்க. பெருமான் அடுப்புல இடையில கச்சை கட்டிட்டாருன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் பெல்ட் போட்டுக்கிறோம், அவர் என்ன பாம்பையே இழுத்து கட்டிட்டு நழுவுமே என்னாரு. உங்களுக்கு எனக்கு நழுவும், அது கட்டினா கட்டினதுதான், நழுவுனா நழுவுனதுதான் பை ஆர்டர். அதனால என்ன அப்படின்னா சரி, அதனால பாம்பாயி அந்த கச்சையை கட்டி கொண்டு இதுக்கு தினமும் வேணும். அவரு நமக்கெல்லாம் என்ன, திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்காரங்க மயிலாடுதுறை மயிலாடுதுறை அவருக்கு உரை சேரும் 84,000 யோனி பேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அப்படி நிக்கணுமே, அப்படி இருப்பதனால அந்த கச்சையை எடுப்பில கட்டிக்கிட்டு, பாம்பாய கச்சையை கட்டிட்டு அவளை வேலை செய்வான். கரும்பன கச்சை கடவுள் காண்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. நல்ல தவமுனிவர்களுக்கெல்லாம் விடாமல் கொடுத்துள்ளுகின்ற ஆதிமூர்த்தி அல்ல அந்த பெருமான் வாழ்க. அச்சம் தவித்த சேவகன் வாழ்க. அச்சம் என்ன அச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவியாகிய அச்சம். அதனால உயிர்களுக்கு எதில் அச்சம் வேணும்னு கேட்டா ஒன்றே ஒன்று அச்சம். எது? பிறவிக்காக. பெருமானே போதும்பா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், போதும்பா நீதான்ப்பா அதை மாத்தணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? இறைவனடி சேர்ந்தார், சேராதா நீந்தார். என்ன விளையாடுற மாதிரி பேசுறாங்க எல்லாம். ஆகவே அந்த அச்சம் பிறவியாகி அச்சம் இருக்கு. அச்சம் தவித்த சேவகன் வாழ்க. இந்த சேவகன் என்பதற்கு அடிக்கடி சொல்லிருக்கோம், சேவகன்னா வீரன் அர்த்தம், பணியாளர் என்று பொருள். கொங்கு மலர்பாதம் தந்தருளும் சேவகனே, ஒவ்வொரு வீடா வந்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கொங்கு மலர்பாதம் தந்தருள் தன் திருவடி ஆகிய வந்து கொடுக்கின்ற சேவகன்னாரு. அப்படியான பணியாளரானாரு. அங்கன் அரசை அடியோங்கட்டு ஆரமுதை நங்கள் பெருமானி பாடி நலந்துகள பங்கை எப்பும் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பவை. ஆகவே சேவகன் சொன்னவனே பணியாளர் சொல்லப்படாத அங்கன் அரசை நமக்கெல்லாம் ஆரமுதை அவர் யார்? நங்கள் பெருமானி பாடி நலந்துகள பங்கை எப்பும் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பாவாய். மார்கழி மாசம் போயிட்டுது, திருவாக்கு நம்ம திருவாசகம் போயிடுமா? எப்பவுமே இருக்க வேணாமா? அதனால சேவகன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க. அருமை இல்ல, ஈர்த்தாட்கொள்வோன் பண்ணி சொல்லுகிறார். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்று சொல்ற. ஈர்த்து என்னன்னா சொல்லிக்கிறேன், இழுத்து என்பதற்கும் ஈர்த்து என்பதற்கும் வேற்றுமை உண்டு. இழுத்து என்ன உடலோடு இழுக்கிறது, ஈர்த்து என்ன உடலை வச்சு உள்ளத்தை மட்டும் இழுக்கிறது. அதனால குருநாதன் திருப்பெருந்துறையில இந்த பெருமான் எப்படி ஆட்கொண்டார் முதல்ல கேட்டா, அப்படி திருவிழி பார்த்த உடனே அடே பெருமான் யாரோ பெரிய ஞானி மாதிரி இருக்கு, பக்கத்துல திருப்பெருந்துறை கோயில் இருக்குது அடே என்று பார்த்தார். அப்படி பார்த்தவன மனசு இழுத்தது, உடம்பு பின்னாலேயே போய். அதனால ஐயா அப்படியான ஒருத்தர் தான் இந்த மாதிரி உங்களை ஈர்த்தாட்கொண்டார். இல்லப்பா, என் நிறந்த அறிவுரை நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க. நாளும் தினமும் தினம் அப்படி செய்யலாம்ப்பா, நம் மனதையெல்லாம் ஈர்த்தாட்கொள்வான் அவன் வாழ்க. சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. சூழிரும் துன்பம் சூழ்ந்து வருகின்ற துன்பம், அது என்ன சூழ்ந்து வருகிற துன்பம்? தினமும் துன்பம் வரும், அது என்னது விளங்கலையே? சும்மா அப்படி ஒண்ணு நமக்கு வரவும் இல்ல, வரவும் வேண்டாம், ஆனா தினமும் சூழ்ந்து சூழ்ந்து வருகிறது. ஈக்குவல் டு நல்வினை தீவினை. நாம செய்யறது ஒன்று நன்மை செய்யறோம் அல்லது நூறு தீமை செய்யறோம், ஆகவே ரெண்டும் தீவினை தானே. இருள் செயர் இருவினையும் தேரா இறைவன் பொருள் செயற்பொருள் புரிந்தார் மாட்டேன். அப்ப நல்வினையும் தீவினை ரெண்டுமே எது? மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் தான். அதனால சூழிரும் துன்பம், அப்ப நல்வினை தீவினை ஆகிய இருள் சேர் இருவினையும் துடைப்போன் வாழ்க. திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா எப்படி இருந்தா சாமி? இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாற்றி. அவர் சொன்னார் இது என்ன, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. நம்ம இது நீ விளக்கம் சொல்லி இருக்கிறேன், அதனால மீண்டும் சொல்ல வேண்டியதுல தீமை செய்ய வேணாங்கிறது சரி, அப்ப நல்வினையும் செய்ய வேணாமா? செய்ய வேணாமா? நன்மை செய்தா நன்மை அனுபவிக்கணும் நமக்கு. அதனாலதான் நம்ம வந்து இனிமே கை நீட்டி எதுவும் வாங்கக்கூடாது. பிறருடைய உழைப்பையோ பிறருடைய பணத்தையோ வாங்காம இருக்க வரைக்கும் நல்லது. வாங்கினா பிறப்பு தான், மீண்டும் மீண்டும் பிறப்பு தான். ஏன் பிறருடைய உழைப்பு வாங்கினா மீண்டும் அவருக்கு எந்த பிறவியாவது ஒரு உழைச்சாகணும். கை நீட்டி வாங்கிட்டோம்னா எப்பாவது ஒரு தடவை அவருக்கு கை நீட்டி கொடுத்தாகணும், அதுக்குன்னு ஒரு பிறவி வரும். அதனால ரெண்டுமே சரி சார். அப்படி நீங்க வேணா மற்ற ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? அது அப்ப நம்ம நன்மை தானே வரும். நன்மை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, தீமை செய்யவே கூடாது. அது சரி, தீமை செய்யக்கூடாதுங்கிறது பரவாயில்ல சார், இந்த நன்மை செய்யும் போது நாம் செய்தோம்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா நடக்குமான்னார். நடக்காதுதான் என்ன இதுல நடக்கும், நான் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லணும். இங்க டன் டன்னா இருக்குமே என்ன பண்றது, அது தெய்வ அருள் தான். ஆமா, நன்மை செய்தவன் தான் நன்மை செய்ததல்ல பெருமான் தான் செய்தது என்று உள்ளார சொல்ல வேண்டுமானால் பெருமான் திருவருள் கருணை இல்லைன்னா இது வேணா சொல்லும் இது சொல்லும். பேப்பர்ல பாருப்ப நிகழ்ச்சி வந்ததானு போட சொன்னானே சொல்லியே தென்னமண்டல வந்துருக்கு, அதை பார்த்தா நேற்று செஞ்சது அதுல வந்துருந்தா கொஞ்சம் கண்டாபுறாரு. அது அது என்ன சீக்குவல் டு அதான் அர்த்தம். அதுல நன்மை செய்தால் அது இறைவன் செய்தானே தவிர நான் அல்ல என்ற ஒரு நினைப்பு வரணும்னா அந்த நினைப்பு ஆண்டவன் தர வரணும், இல்லைன்னா வராது. பொதுவா மனித இல்லையில வர்றது கடினம், கடினம் தான். அதனால பிறந்துகிட்டே இருக்கிறான், அதான் பிறந்துகிட்டே இருக்கிறான் என்ன பண்றது. அதனால சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆறமுது அழிப்போன் வாழ்க. யாரெல்லாம் தன்னை வந்து அறிஞ்சார்கள் அவர்களுக்கு ஆறமுது உன்ன உன்ன செவிட்டால் அமுதை வழங்குவானாம். ஆறமுது அழிப்போன் வாழ்க, கூறிருள் கூத்தோடு குறிப்போன் வாழ்க. பெருமானுக்கு எப்ப யார் அந்த கூத்து ரொம்ப நல்லா வரும்னாரு, எல்லாரும் தூங்குற நேரத்துல அவருக்கு ரொம்ப குசி. கூறிருள் கூத்தோடு அப்படின்னு ஏன்னு கேட்டீங்கன்னா பகல் என்ன பெருமானே ஐயா ஐயான்னு அவன் கூப்பிடுவான், ராத்திரில 12 மணின்னு சொன்ன எல்லாம் அது தூங்கிடுது. ஆனா இவருக்கு ரொம்ப கவலையே இல்லை. கூறிருள் கூத்தோடு குறிப்போன் வாழ்க, நள்ளிரிருள் நட்டம் பயின்றாடும் நாதனி. அதுதான் இது நல்ல இருட்டுல அவன் எடுத்து வரணும். இங்க ஒரே ஒரு பொருள், இந்த இருட்டு இருட்டுன்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி ராத்திரி 12 மணி அர்த்தம் இல்ல. இந்த உலகம் எல்லாம் தன்பால் ஒடுக்கிய பிறகு தன்னந்தனியாக இருந்து பெருமான் ஆடுவான் என்பதைத்தான் காட்டுல இருந்து ஆடுறது போறதெல்லாம் சொல்றதை தவிர ஆக்சுவலா உண்மையாவே சுடுகாட்டுல போய் ஆண்டவன் ஆடுவானா? சிவஜீவ சிவஜீவ. அதனால அதை வச்சுக்க நம்ம ஏளனமா பண்ணிட முடியாது. மணிவாசகர் மணிவாசகர் எதை வச்சு இது மாதிரி சுடுகாட்டுல இருப்பாங்கிறதுக்கு என்ன என்ன பாட்டு அருமை பத்தீங்களா? கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாரே ஏயா போய் போய் உங்க ஆண்டவன் ஆண்டவங்கிறீங்க. தங்கரன் எங்க கிட்ட கொடுத்தா இந்த பாருங்க முருகன் கோயில்ல ஐயா நீ எப்பவுங்க தங்கிக்கலாம் என்று நம்ம அருமையா வரவேற்போட சொல்லுவோமே, வேண்டான்னு அங்க போகுது. நம்ம கிட்ட கேட்டோமா அல்லது நல்லா ஜவுளி கடையில கேட்டோம்னு சொன்னா அருமையா பீஸ் பீஸா கொடுப்பாங்க எவ்வளவு வேணாலும் பேசிட்டு. இது என்னது கொல்புலித்தோல் நல்லாரே புலித்தோல், இன்னொன்னு நம்ம நிறைவு செய்ய முடியாது.

எங்கால் நினைச்சதுன்னா இந்த உலகத்தையே ஒரு தகல் அடைஞ்சோன்னு அவரை பெரிய சொல்லுகிறேன் நினைச்சிட்டு. ஆகவே இப்படி கூரிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க. அருமையான அமையின மூங்கில், மூங்கில் போன்ற தோலை உடைய எங்க அம்மா. எங்க அம்மாவை எப்பொழுதுமே விடாமல் காதலித்துக் கொண்டிருப்பான். ஏன்னா அம்மா விட்டு ஐயா இருக்க மாட்டார், ஐயா விட்டு அம்மா இருக்க மாட்டார். அப்படி சம்பந்தி அப்படிதான். இது வந்து உடம்புலயே இருக்குது. சம்பந்தி விஷயம் என்னன்னு கேட்டா சம்பந்தி மாறுபடியே இருக்குது. திருமகள் அம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது கொஞ்சம் எட்டாருன்னா கொஞ்சம் நவுந்து கோல தவிர ஆனா நெஞ்ச விட மாட்டார். அத ஒரு ஆழ்வார் பார்த்துட்டார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்வியல் மங்கை மனவாளாம். ஏன் நானும் பாக்குறேன் திருமால பெருமானே உன்னுடைய நெஞ்சிலேயே இந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது, வலிக்காது நெஞ்சு. ஏமா கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். அகலகில்லேன் இறையும் என் மாறு விட்டு நம்ப மாட்டேன் என்று அலர்மியல் மங்கி மனவாளா என்று ஆழ்வாரனும் பாடினாங்க. ஆகவே பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. ஏதிலர், ஏதிலர்னா அன்பில்லாதவங்க. அன்பில்லாதவங்களுக்கு அவனும் அன்பில்லாதவனா இருப்பாங்க. முன்னையும் பார்த்தோம் எங்க

அப்ப நல்லவனுக்கு உள்ளிருப்பார், நல்லாத அல்லாதவனுக்கு கொஞ்சம் செய்மையாக இருப்பார். புறத்தார்க்கு செய்யோ தங்கியும் ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு அவன்பால் அனுபவித்திருக்கின்ற அடியவர்களுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. எய்ப்பினில் எய்ப்புன தளர்ச்சி, தளர்ச்சி வந்த போது நமக்கு வேணும்னு தானே பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க. எங்க வாத்தியார் விட்டு நாங்க போவோமா? போக மாட்டோம். அப்புறம் சிறுசேமிப்பு போடுங்கிறாங்க, அப்புறம் நீங்க வந்து இந்திர விசாவில போடுங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு ஆடுறோம் ஓடுறோம்ப்பா, நாளைக்கு பேசாம ஒண்ணும் இல்லைன்னு இருந்தா என்ன பண்றது? யார் சோர் போடுவா? அப்ப இது அப்ப என்னைக்கு தளர்ச்சி வருதோ அன்று பயன்படுத்துவதற்காக பிஎஃப் என்ன, இந்திர விசா என்ன, சிறுசேமிப்பு என்ன பண்ணிக்கிறோம். ஆனால் பெருமான் மீது அன்பு இருக்குமானால் நமக்கு எய்ப்பினில் வைப்பே அவனா இருப்பான். இந்திர விசாவே அவன் காண்க, சிறு சேமிப்பே அவன் காண்க, அப்படி அப்படி சொல்லுவாய்யா. எய்ப்பினில் வைப்பே வா வைப்பு வாழ்க, நச்சரவு ஆட்டிய நம்பன் வாழ்க. பாம்பெல்லாம் மேல இருக்கும், சமயத்துல எதுன்னு கேட்டா அதை வச்சு இப்படி விளையாடு, நீ விளையாடுற ராஜா நானும் ஆடுறேன் அப்படின்பாரான். என்ன பாம்பாட்டியாரு விளையாடுவார், அவருக்கு என்னப்ப கவலை? பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி வாழ்க என்பதை மாற்றி இப்பொழுது போற்றி என்று சொல்கிறேன். பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி இல்ல அப்படி எங்க எங்க சொன்னார், பின்னால சொல்றார். என்னை வந்து பிச்சாக ஆக்கினாயினர் எங்க எங்க சொல்லியிருக்காரா திருவாசகத்துல? சென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி தனியாய்க்கு தங்கருணை வெள்ளத்தழித்து வினைகடிந்த வேதியனை அப்படிங்கிற பிச்சேற்றி. பிச்சேற்றினா தன்னை மறக்க செய்துன்னு அர்த்தம், தன்னை மறக்க செய்து. தன்னை மறந்து இருக்கும் போது ஊர்ல இருக்கும்போதுலாம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா சார், மாண்பு மிகு அமைச்சரா இருந்த, இன்னைக்கு என்ன தெருவில் இப்படி அழையுது அங்கே அழையுது ஐய. இந்த பிச்சேற்றி என்பதற்கு நேரான உரை வேணும். அந்த உரை வேணும்னு சொன்னா திருவாசகத்திலே இருக்கணும். யாண்டு உரை எங்க இருக்குது? திருவாசகத்தை போகப்படாது, ஆனா பிச்சேற்றி உரை சொல்லணும். எங்க உரைதான் தலைவன் உரைன்னு சொல்றேன், பிச்சேற்றி பிச்சேற்றி ரொம்ப எல்லாம் வழங்குற மாதிரி, நாங்களும் வளர்க்குற மாதிரி, அவத்தாரும் வழங்கின மாதிரி. அத பிச்சுங்கிறதுக்கு மாற்றி பித்துன்னு சொல்லிவிட்ட, பிச்சேற்றினா என்ன கீழ்பாகத்தில் கொண்டு வைக்க முடியாது இல்ல? இந்த பித்து என்ன பித்து

பாரு அந்த பொண்ணு அந்த அவரை பார்த்ததுல இருந்து வாய் ஓய மாட்டேங்கிறாங்க. அத பெண்கள் சொல்லுவாங்க, என்ன அதே சொல்லிட்டு இருக்கிற தீர் ஒருகால் வாய் ஓவால் சித்த

நீ தண்ணி அப்படி தாரதாரியா வருதான். அவரு என்ன கேட்டா, விண்ணோரை எல்லாம் தான் பண்ணியறது இல்ல, பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பண்ணிய

நாள் யாரையும் கூப்பிட மாட்டீங்களா? திருப்பெருந்துறைனா திருப்பெருந்துறைன்னு சொன்னாலே போச்சு, செய்யதான அவர்கள். பின்னோரைத்தான் பணியால் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும். இப்படி ஒரு பித்தா இருப்பாங்களாடி. இன்னொரு அந்த பித்தாக்குனது ஒன்னே என்ன ஆக்கினாளா? அந்த பெண்ணு கிடைச்ச பேரடி ஆர் ஒருவர் இங்கு வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். வாருருவ பூன்முலையேர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆரேலோர் எம்பாவை. திருவம்பாவில கொட்டி வச்சிருக்க திருவம்பாவை யோகியதையா படிக்கிறதுன்னா அநேகமா அதுக்கு வந்து ஒரு பத்து வாரம் பத்து மாசம் வேணும். மாதம் ரெண்டு பாட்டு யோகியதையா படிச்சான்னா முன்னால ஆணா வச்சதுக்கிட்டா வம்பு இல்லை, ஒரே நாள்லயே முடிச்சுக்கலாம். வீட்டோடு தோற்ற வல்லோன் போச்சு எங்கள் பெருமான். அப்படி திருநீர் அணி அப்படி என்னன்னா இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பாதிட்டே இருக்கலாமே. வீட்டோடு தோற்ற வல்லோன் காண்க திருநீர் அணிந்து அப்படி அருமையா இருப்பானோ. நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி தமிழ் எப்படி போயிருக்கீங்களா? நீங்க ரயில்ல ஏறிங்க சாதாரண பாலம் வந்ததுன்னா கொள்ளிடம் பாலம் வந்துட்டுன்னா சிதம்பரம் தாண்டம்னா எங்கேயா போகுதுன்னா அட கொள்ளிடம் வந்துட்டு அதுக்குள்ள அந்த கொள்ளிடம் கரை தாண்டி போச்சு சாதாரணமாவே இருக்கும். அது மாதிரி கொள்ளக்கரை பாலம் மாதிரி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி ஏன்னாரு இந்த உலகத்துல ஏன் அப்படி திடீர்னு அவர் வேணும் அப்படி மாதிரி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய்னு பாலத்துல ட்ரெயின் போற மாதிரி போறாருனாரு. அவருக்கு ஒன்றும் போக வேண்டியது இல்லை, நமக்கு இருக்கிற தந்தி அப்படி இருக்குது. ஏன்னாரு நடப்பன நடாய் நடக்க வேண்டிய உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் நடந்து போகின்ற உயிரினங்கள் அது எது இயங்குதினை சங்கமம் என்று சொல்வது நம்ம நடப்பாது. அது அது மாதிரி இருக்குது. தாவர சங்கமாகிய ரெண்டும் நமக்கு இப்படி இருக்குது அல்லவா? தாவர சங்கமம்

0: பிறந்திழைத்தேன் எம்பெருமான். சங்கமம்னா நடக்கிறது, தாவரம்னா நிற்கிறது, அசையாது. அப்ப நடப்பன நடாய் நம் போன்ற உயிரினங்கள்லாம், நிற்பன நெறி மரம் போன்றவை எல்லாம். அப்போ மரம் போன்றவை இருந்தடத்து விட்டு அசையாது, அது நிற்பன நிற்பதற்கும் நாம எல்லாம் இருக்க மரத்தில் இருக்க மாட்டோம், அசைஞ்சிட்டு தான் இருப்போம். எனவே நடப்பன நடாய். இன்னும் சிலது கிடப்பன கிடாய், பாம்பு கும்பெல்லாம் உடம்பு முழுவதும் தரையிலேயே கடத்தி கிடக்கும். நாம இப்ப எப்படி உடம்பு முழுவதும் கடத்துறோமா, கால் மட்டும்தான் கடத்தி இருக்கிறோம். எப்ப உடம்பெல்லாம் கடத்துவோம் அப்படின்னு சொன்னா, இன்னைய பொழுதுல 12:30 மேலதான் கடத்த போறோம். கிடப்பன கிடாய், ஆகவே நம்ம இப்படி நிக்கிறதுனால இந்த மூன்று சொல்லு வந்தது. அப்ப நிற்பனவற்றை நிற்கவும், நடப்பனவற்றை நடக்கவும், அப்புறம் கிடப்பனவற்றை கிடப்பவுமாக, இவற்றையெல்லாம் ஆகவே எல்லா உயிரியக்கமும் பெருமானுடைய திருவருளால். அது நிற்பனவாயினும் நடப்பனவாயினும் அன்றி கிடப்பனவாயினும் ஆக எல்லாம் பெருமான் அருளால் நடக்கின்றன. ஆதலால் இப்படி நிதி சொற்பதம் கடந்த சொல்லோ, இப்படி எல்லாம் நாம் சொல்லுவதற்கு சொல்லுக்கு கடந்தவனாக இருக்கிறான். இப்படி மிக படையவன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான். மனசால் அவனை கருதி பிடிக்கலாம்னா கொஞ்ச நேரம் இருக்கலாம், அதுக்குள்ள அவன் எங்கெங்கோ போயிருப்பான். ஏன், எத்தனையோ ஆன்மாக்கள் அப்படி கருதுகிறது. அதனால உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோ. நம்ம கண் முதலிய பொறிகளால் அவனை பார்க்கலாமான்னாரு, பார்க்க முடியாது. ஏன் சார் முடியாதுன்னாரு, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் எதை முகத்துல பார்க்கணும், எதை அகத்துல பார்க்கணும்னு தெரியாம எதை எடுத்தாலும் ஏன் அப்படி பாக்குறீங்க, இருக்குன்னு பார்த்தேன்னாரு. அது உலக பொருளை சரி, ஆண்டவனை பார்க்கணும்னா இங்கே தான் இருக்கான். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆன. எனவே உள்ள கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன், பின் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். ஆனா அவ செய்யறதெல்லாம் நமக்கு வழங்க முடியாச்சுவான். என்னது இந்த பின் முதலாகிய ஐந்து பெரும் பூதம், எது நிலம் நீர் தீ வழி வெளி, இந்த ஐந்தையும் அப்படியே தோற்றுவித்தான். இல்ல நம்ம எங்க இருக்கிறது, எந்த காற்றை சுவைக்கிறது, எந்த தண்ணியை குடிக்கிறது, எந்த வெப்பத்தை போட்டு வெந்நீரோ அல்லது சமையல பண்றது, எந்த வானகத்தை அடங்கி நாம் உலாவது, அவையெல்லாம் அவன் தந்தவை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 1 முதல் 10 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 25வது பதிகம் 6வது பாடல் கருவாகி குழம்பிருந்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு ஆரூர் பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம். பண் பழம் பஞ்சுரம். திருச்சிற்ற

0: திருச்சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்பூவனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருக்கோடிக்கா. சோழவள நாட்டில் காவிரியின் வடகரையில் உள்ள திருத்தலங்களில் ஒன்று திருக்கோடிக்கா. கா என்பது சோலை. திரிகோடி ரிஷிகள் பூசித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பாரும் உளர். இறைவர் கோடிக்கா ஈஸ்வரர், இறைவி வடிவம்மை. தீர்த்தம் சிருங்க தீர்த்தம். அப்பர் சம்பந்தர் திருப்பதிகங்கள் பெற்ற திருத்தலம். திருக்கோடிக்காவல் பெருமாள், திருக்கோடிக்காவில் மகாதேவர், திருக்கோடிக்காவுடையார் என்னும் பெயர்கள் கல்வெட்டுக்களில் காணப்பெறுவன. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவேள்விக்குடி திருத்துருத்தி என்னும் தலங்களை தரிசித்து மணாள திருக்கோலத்தை பாடி திருக்கோடிக்கா வந்து சேர்ந்தனர். திருக்கோடிக்காவில் தேவர் சிகாமணியை போற்றி மகிழ்ந்து பாடிய திருப்பதிகம் இது. இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் செஞ்சுர் தமிழ் மாலையில் பொய் வாழ்க்கையைப் போக்கி மெய் வாழ்க்கையைப் பெறும் அன்புடன் வம்மின் உலகியலீர் என்றும் திருக்கோடிக்காவைச் சேர்ந்து தொழுங்கள் என்றும் அருளுவாராயினர். மக்களை நெறிப்படுத்தும் மாண்புரு திருப்பதிகம் இது. ஒன்றேசை நன்றேசை அதுவும் இன்றேசை என்ற முதுமொழியையும் நினைப்பிக்கச் செய்வது ஆம். இன்று நன்று நாளை நன்று எனத் தொடங்கும் பாடல் பண் நட்டராகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் காந்தார பஞ்சமம். திருச்சிற்றம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருக்கழுமலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்குடமூக்கு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருவிடை மருதூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கலையநல்லூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் தக்கராகம், இராகம் காம்போதி, திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பூவல்லி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: திருப்பூவல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு குறைநயப்பு கூறல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கல்வி. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் கல்வி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை கல்லாட தேவநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. கபில தேவநாயனார் அருளிச் செய்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பண்டந்த மாதரத்தான் என்று இனியன போவே இனியனவே பலம் கொண்டந்த நாள் குறுகாமை குறுகுவர் பூருணர்வில்

பொன்னசை ஆட்கொண்டு அருளும். அரண் சேயை வாட்கதிரில் கொள் காந்தார மார்பிற்கமழ்தார் கணபதியே. வேந்தா உடைத்தமரே விண்ணுதல் நுங்கிய விண்ணும் மண்ணுள் செய்தினை பயனு பண்ணுதல் கடல் என்பரே மெய்

0: 그렇지. 저는 뭐...
1: 옴 나마 시바야. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

இனி ஞானசம்பந்தருடைய திருப்பாடலே சிறப்புடைய பாடல். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவை என்ற பாடலையோடு

0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி முதல் கட்டளை மலையினார் பருப்பதம் என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: பண் குறிஞ்சி முதல் கட்டளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த மடித்தாடும் அடிமைக்கண் என துவங்கும் திருப்பாடல்

0: நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: இந்த பதியமெல்லாம் எப்படி பாடுவது என்று சொல்லி அந்த பெண்ணை சக்கல உபசாரமாக உட்கார வச்சு தில்லை அம்பலக்கூத்தம் சன்னிதிலே ஒவ்வொரு பதிகமா பாட சொல்லி கேட்கிறான் ராஜராஜ சோழன். அந்த பகுதியில் நாம இருக்கிறோம் இல்லையா? ஆமா. அதுல புறநீர்மை காந்தாரம், பேந்தை காந்தாரம், கௌசிகம் நான் போன் சென்ற மாதத்துல நமச்சிவாய திருப்பதியை நான் ஒரே ஒரு பாட்டு சொல்லி காட்டினேன் உங்கள்கிட்ட. நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை திருஞான சம்பந்தர் ரெண்டு பதியும் பாடியிருக்கார். நமச்சிவாய மந்திரத்தை அது எப்படி உயர்வு என்று, அப்பர் ஒன்று சுந்தரர் ஒன்று. ஆக நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமை நாலு பதிகத்தில் பேசப்படுகிறது தேவார திருமுறையில. அதுல காவலாகி என்று தொடங்கும் நமச்சிவாய திருப்பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் கடைசி பதிகம். அது முதல் பதிகம் தோடி சிவியன், கடைசி பதிகம் காதலாகி. ஒரு ஜோதி தெரிந்தது. அந்த ஜோதியில அவர் வந்திருந்தவங்க அத்தனை பேரோடையும் அவர் சிவன் திருவடிக்கு சேர்கிறார். கடைசியாக அவர் சொன்ன திருப்பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று தொடங்கும் திருப்பதிகம் அல்லவா? ஆமா. கடைசியாக சொன்னது எது? அது. இப்போ ஒருத்தருக்கு நாம நினைவு நாள் கொண்டாடுறோம்னு சொன்னா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாம செய்யறோம். நான் செய்யறத சொல்றேன். எங்க அம்மாவுக்கு இந்த கோதுமை அல்வான்னா ரொம்ப பிடிக்கும். அதை நான் வாங்கி அவங்களுடைய நினைவு நாள் கொண்டாட தவறுவதே இல்லை. நிச்சயமா அந்த கோதுமை அல்வா நிச்சயமா வாங்கிட்டு போடுவேன். என்ன பலகாரம் வாங்கிட்டு போனாலும் அவங்க அதெல்லாம் தூக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் வேண்டாப்பா, இந்த கோதுமை அல்வா மாதிரி அவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இது எனக்கு தெரியும் ஆனதுனாலே அவங்களுடைய நினைவு நாள்ல நான் அதை செய்ய தவறதே கிடையாது. அந்த மாதிரி கடைசியாக அவர் சொல்லிட்டு போன பதிகம் எது? காதலாகி கசிந்து. அந்த திருப்பதிகத்தை தெய்வமே என்று நாம எண்ணவனும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த பதிகத்துல என்ன கருத்து சொல்லப்படுகிறோம் இல்லைதான்? காதலாகி என்று சொன்னால் பேரன்பு கொண்டு என்று பொருள் பண்ணணும். இன்னைக்கு பார்க்கிற காதலாகி என்பது ரொம்ப டேஞ்சர், அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. காதலாகி அந்த பேரன்பு வரும் பொழுது உள்ளத்துல கசிவு வரும், கண்ணீர் வரும். நிச்சயமா நமக்கு வேண்டியவங்க ஒருத்தர் தவறிவிட்டால் அல்ல அவர்களுக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டால் நாம அழறோம். எப்போ? ரொம்ப மிக வேண்டியவர்களா இருந்தா தான் அது நமக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இந்த உடலை கொடுத்தானே, உணர்வை கொடுத்தானே, உலகத்துல இருப்பதெல்லாம் அவன் கொடுத்தது தானே என்று எண்ணும் பொழுது உள்ளத்தில் நெகிழ்ச்சி வரும், கண்ணீர் வரும். நிச்சயமா வரும். அதத்தான் சாமி சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது. ஒரு பெண் சொன்னா எங்க வீட்டுல வந்து மூணு பேர் குருடு, பிறந்த குழந்தைகள் மூணும் குருடு, அந்த தாய் தந்தையருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. திருச்செந்தூர்ல ஒரு நண்பர் எனக்கு, யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன், அந்த வீட்டுல நாலு பையன் பிறந்தா நாலு பையனும் ஊமை. அஞ்சாவதாவது பிறந்தான் ஒருத்தன், அவன் தான் தேவாரம் பண்ணான். அந்த தாய் தந்தையருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் எண்ணி பாருங்க. நம்மளை நன்றாக படைத்தான் இல்லையா? அதைத்தான் சொன்னார் திருமூலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதற்கு தெரியுமா? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆனால் அந்த மாதிரி அவனை வாழ்த்திவிட வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்த்துவதற்கு இதுதான் வழி சொல்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நல்ல நெறிக்கு வைப்பது. நல்ல நெறிக்கு நீ போகணும்னு சொன்னா வேற ஒரு வழியும் உனக்கு கிடையாது. பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிடு. நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே.

அதுக்கு அடுத்த பாட்டுல இந்த நமச்சிவாய மந்திரத்தை நீ ஓதினியே ஆனால் உன்னுடைய நாக்கு இனிக்கும், வாக்கு இனிக்கும், உன்னுடைய குடும்பம் இனிக்கும் உனக்கு. ஆமா, நிச்சயமாக இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிடு. நம்புவார் அவர், அதுல சாமி ஒரே ஒரு சொல்லு போட்டார், உனக்கு நம்பிக்கை இருக்காடா, அதுல நம்பிக்கை வச்சு செய்து விடு. வாரியார் தான் சொல்லுவாரு, மணியார் பாரத்தை கொண்டு கொடுத்து 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து கமிஷனையும் கொடுத்தான், ஒரு ரசீது கொடுத்துட்டான், வாங்கிட்டு பேசாம வந்துருவாரு, என்ன சார் இந்த பணம் கஞ்சிப்பா உங்களுக்கு கொடுத்து விடுவீங்களா நீங்க போய் கேட்டான்னா போடா வெளியிலேன்னு சொல்லுவான். இப்படி கேக்குறது தப்பு தெரியுமா அப்படிம்பாரு வாரியார் தான் இல்லையா? இல்லாட்டி நம்ம இந்த மணியாளர் பாரம் போராடுறது நம்ம ஓட முடியுமா? அந்த நம்பிக்கையோடு செய்துவிடு. நம்புவார் அவர் அவித்தினால் பம்பு நான் மலர்வார் மது ஒப்பது. பம்பு என்பது வாசனை,

0: நெற்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை குடு அங்கையில் எண்ணுவார்.
1: நம்ம சமய சின்னம் விபூதி ருத்ராட்சம் பஞ்சாட்சம். வாயில பஞ்சாட்சம் வரும், கழுத்துல ருத்ராட்சம் இருக்கும், நெத்தியில விபூதி இருக்கும். இது மூணுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது இல்லையா? ஆமா, அதனாலதான் நீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாயம்பர் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தெஞ்ச நாவிக்கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பு உனக்கு ஆட்சிகின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்ட. ஏன் வீர்ந்து அத குறிஞான சம்பந்தர் சொல்வார், நெற்றியிலே நீர் இல்லாதவன் செய்கிற தவம் பாழ் அப்படின்னு எழுதிச்சார் சிவபோசாரத்து. நெற்றியினே பூதியிலா செய் தவமும் பூரணமாம் சோதி கடலறிய ஆசானும் ஆசானும் சுத்த விழல் எனவே நீத்து விடு என்பது குஞ்ஞான சம்பந்தருடைய வாக்கு. ஆக அப்ப திருநீரும் இப்ப நம்ம நாட்டில் திருநீர் பூசாத சாமியார்கள் ரொம்ப பெருத்து போனாங்க, அதை நான் சொல்லப்படாது விட்டுறேன். அப்ப நீர் இல்லாதவன் செய்கிற தவம் தவமாகாது என்பது நமது பெரியோருடைய வாக்கு என்பது நாம் எண்ண வேண்டும். ஆக அப்படி இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லும் போது இந்த ருத்ராட்ச மாலையை வச்சு எண்ணிவிடு, அதுக்கு அது தொடர்பு இல்லையா? ஆமா, அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார். இன்னொன்னு ஆத்திர போட்டாலும் அளந்து போடு, ஒரு 1000 சொல்லணும் சொல்லிட்டு உட்கார்ந்தானா இவன் பாட்டு சொல்லிட்டே இருந்தானா 1000 போச்சா 1500 போச்சான்னு தெரியாம போடும் இல்லையா? அதனால எண்ணிக்கும் அப்படி சரி ஐயா ருத்ராட்ச மாலை இல்ல. இப்ப நான் பஸ்ல ஏறின ருத்ராட்ச மாலை எடுத்துக்கிட்டு வர மறந்து போச்சு, பஞ்சாட்சரம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம்? அவர் சொன்ன நம்ம பெரியவர்கள் அப்படி அதற்கும் வகுத்து கொடுத்து இருக்கிறார்கள், எப்படியாவது நீ பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு என்பதுதான் அவருடைய நோக்கம் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். அப்படி ருத்ராட்சமாக இல்லாத போது இந்த கையில எண்ணிவிடு, கோடு போட்டிருக்கான் பாத்தீங்களா அந்த கோடை எண்ணிவிடு, அப்படி எண்ணிவிடு. இதுக்கு பேர் கரஜபம் என்று பேர் வச்சான். அது அந்த செய்கையை மாத்திரம் சொல்றதுக்கு இல்லாம அதுக்கு பேரும் வச்சான் பாருங்க, கரஜபம்னு அதுக்கு பேர் வச்சான். இது ஜபம், இது கையில எண்றதுனால கரஜபம் என்று அதற்கு பேர் வைத்தார்கள். எப்படியாவது சொன்னாச்சர் தான் சொல்லி இந்த உயிரை ஈடற்று கொண்டால் சரிதான், இதான் அவங்களுடைய நோக்கம் என்பது நாம எண்ணணும். நல்ல வீரனுக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமா, இந்த நினைந்து என்பதுதான் சிவனை, அவனை நினைத்து விடு என்பதுதான். நினைந்து அக்குமாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன்னாமம் நமச்சிவாயவே. மனிதனாக பிறந்த நீ தேவனாக கூட ஆக முடியும், சொல்லிவிடு என்பதுதான் நமது சமயாச்சாரி சுவாமியுடைய நோக்கம். இயவன் தூதரும் அஞ்சுவர் இயமன் தூதரும் அஞ்சுவர் என் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்னீன. சாமி இதில் ஒரு கருத்து சொல்ற, அதாவது நீ சொல்லாவிட்டாலும் பரவாயில்லடா, யாராவது சொல்றவனுடைய திருவடியில போய் விழுந்து விடு, அப்படி ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார் நான் நினைக்கிறேன். அப்படி பஞ்சாட்சரத்தை சொல்லி சொல்லிதான் மார்க்கண்டேய முனிவர் தனக்கு வந்த காலனை சிவனை விட்டு உதைக்க செய்கிற அளவுக்கு அது வந்து விட்டது என்று நாம எண்ணணும் இல்லையா? ஆமா, மார்க்கண்டேய முனிவருக்கு 16 வயசு முடிஞ்சு போச்சு, திருக்கடையூர்ல இருந்தார் அவர். பஞ்சாட்சரம் சொன்னார், சிவனை வழிபட்டார், யமன் போயிட்டான் இல்லையா? ஆமா, அதைத்தான் இங்க நினைவூட்டுறாரு நான் நினைக்கிறேன். யமன்

சில பேருக்கு அந்நிய பதார்த்தம் இல்லாம சாப்பிட முடியாது இல்லையா. அவனாயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு அர்த்தம் இல்ல. போனா போதுன்னு ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. எப்படியாவது பஞ்சாட்சரம் சொல்லிடாரு. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் குணத்துல இவன் நாய அது வாரியத்தான் சொல்லுவார். அவன் தேழு பாம்பு தட்டுவாக்கிளி அப்படி இருக்கா மனிதன் குணத்துல இன்னைக்கு அப்படின்பாரு இல்லையா. குணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல பஞ்சாயத்துல சொல்லி நல்ல குணம் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறார். இயமன் தூதர் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் நம்மை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியா நெற்றினேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நான் சொல்லல பெரியவர்கள் அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட முடிக்கிறார் சுவாமி. எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லா நாம் உண்மச்சிவாயே மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய நீ எண்ணில்லாத ஒரு மலைய போல நீ பாபம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இனிமே பாபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு அந்த பாபம் உனக்கு அழிந்து விடும். மந்தரம் மன்ன பாவங்கள் மந்தரம்னா மலை மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர்வரே சிந்தும் வல்வீனை மோட்ச சாம்ராஜ்யம்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல மோட்ச சாம்ராஜ்யம் அதுக்கும் செல்வம்னு பேர். இந்த ரிசர்வ் பேங்க் கடிதாசி வருத கடிதாசி அல்லது காயில் இதுக்கும் பொருள்னு பேர் இல்லையா. இந்த செல்வத்தையும் கொடுப்பான் அந்த செல்வத்தையும் கொடுப்பான்டா உனக்கு. ஆமா நிச்சயமா இதையும் கொடுப்பான் அதையும் கொடுப்பான் அப்படின்னு சொல்ற சாமி. இதற்கு எங்க விடை இருக்கிறது அப்படின்னு கேட்டா திருவிசைப்பாவர ஒரு பாடல் பஞ்சாட்சரத்தை சொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்.

0: அன்போடு தந்தி அஞ்சலுக்கின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கு.
1: சொல்றத ஒருத்தனுக்கு சாதம் போடும் போது தொலைச்சுக்கடா அப்படி சில பேர் போடுவான் பாத்தீங்களா, குடுக்கும் போது கூட என்ன பண்ண, ஏய் எடுத்துக்கிட்டு ஒழிடா தொலைச்சுக்கடா இத அப்படிமா அவர் சொல்லாதே. உள்ளத்துல மகிழ்ச்சியோட சொல்லிவிடு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை. உள்ளமல்லூரும் தொண்டருக்கு எண் திசை கனகம், எட்டு திசையில் இருக்கிற கனகங்கள், எட்டு திசையில் இருக்கிற முத்தும் மணியும் உனக்கு வந்து சேருமடா. எண் திசை கனகம் பற்பத குவையும், உன் வீட்டுல இந்த காசு மாத்தணும் நினைக்காத, மூளைக்கு மூளை வைடூரியமும் வைரமும் முத்துக்களும் குவிச்சு கிடக்கும். இதை விட என்ன சொல்லணுமா என்ன, அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்சலித்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ள மல்லூரும் தொண்டருக்கு எந்திதை கனகம் பற்பன குவையும் பைம்பொன் மாளிகையும். ஒன்னால செய்த மாளிகை கிடைக்குமாடா உனக்கு, கேவலம் ஒரு இந்த ஓட்ட வீடா கிடைக்கும், தென்னங்கீத்து ஓடும் கிடையாதுடா, பைம்பொன் மாளிகை கிடைக்கும். பவளமாய் அவர் மனை முனையும் உனக்கு இந்த இல்லற சுகம் உனக்கு வேணுமா, அதுவும் கொடுத்து விடுவான்.

இதெல்லாம் சொல்லிவிட்டு நீ நினைச்சதெல்லாம் கூட கிடைக்கும் போ அப்படி எழுப்பிட்டார் ஒண்ணு. அதான் கற்பக புள்ளி பாட்டு பூரா சொல்லிவிடுறேன். இப்போ அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்சடுத்து சொற்பதத்துள் வைத்து உள்ள வள்ளூரும் தொண்டனுக்கு எந்திதே கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளமாய் அவர் வனைமுனையும் கற்பக

திருவிசைப்பாவில கங்கை கொண்ட சோழேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ஊர் தான் ராஜராஜ சோழனுடைய பையன் கட்டினது இல்லையா, அதனால அந்த கோயிலும் இந்த கோயிலும் ஒன்னே மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியும். இங்க விழுப்புரத்துல இருந்து திருச்சி போற வழியில அந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் நல்லா கோபுரம் தெரியும். ஆமா, எப்பாவது முடிஞ்சா போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.

களவு குத்தி திருட்டு என்னமோ ஒண்ணும் நமக்கு தெரியாது, நம்ம செய்யறது இல்லாததுனால தெரியறது இல்ல. ஆக இதெல்லாம் இந்த பாபம், இந்த பாபம் செய்யறவன் கரக நரகத்துக்கு தான் போவான்னு சொல்றான். நான் எண்ணி பாக்குறேன், நம்ம நாட்டுல ரொம்ப பேர் அதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த பாதகத்துக்கு அளவு இல்லாம செய்துகிட்டு இருக்கிறார்கள். மனிதன்கிற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. இந்த நாடு இல்ல, இந்த நாட்டிலையும் அப்படித்தான் இருக்கும் பொழுதுக்கு இந்த மனித இனத்தை கடவுள் எப்படித்தான் காப்பாற்ற போகிறானோ என்று எண்ணி பார்த்தோம். ஏன்னா நெஞ்சு வெடித்து போகும் பொழுது சில வேளையில நீங்கள் பண்ற அட்டூழியம். ஆமா சரி, கடவுளை திருத்துவானாக என்று விட்டு விடுவோம். நரகம் ஏற்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயினும் உருத்திரர் விரவியை புகுவித்திடும் என்பதால் பரதன் நாமம் அமச்சிவாயே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கள் கால்விரல் சங்கரன் உண்டலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உயிர்வகை தலங்கள் நாமம் அமச்சிவாயே. இலங்கை மன்னன் அந்த கையாயமனை எடுத்தான் அல்லவ, இது அந்த எட்டாவது பாட்டில் சொல்றாரு, தவறாம சொல்லுவார். அவன் ஓதினதும் இந்த நமச்சிவாய மந்திரம் தான் என்று நினைவூட்டுகிறார் நமக்கு. போதன் போதன கண்ணனும் அண்ணன்கள் பாடந்தால் முடி நேடிய பண்பரால் யாரும் காண்பரிதாகி அளந்த

நமச்சாய மந்திரத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லிவிட்டு சுவாமி இந்த பதியத்தை ஓதுறவங்களுக்கும் பிறப்பு அருந்துவிடும் என்று சொல்லியிருக்கார். நிச்சயமாக அந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்தில கடைசி பாட்டு திருக்கடை காப்பு என்று சொல்லப்பெறும். நான் முன்னே உங்களுக்கு நினைவுட்டிருக்கேன். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் பாடினது, திருநாவுக்கரசர் பாடினது, சுந்தரர் பாடினது மூணையுமே தேவாரம்னு நாம சொல்றோம் இன்னைக்கு. ஆனா ஆதியில எப்படி இருந்திருக்கிறதுன்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம் முழுவதும் திருக்கடைக்காப்பு என்ற பெயரோடு இருந்திருக்கிறது. திருநாவுக்கரசர் பாடியதுதான் தேவாரம், சுந்தரர் பாடியது திருப்பாட்டு என்று இருந்திருக்கிறது. இன்னைக்கு நாம தகுதியை பார்த்தோ என்னமதில்லை, எல்லாமே தேவாரம் என்று சொல்லிவிடுகிறோம். பரவாயில்லை சாமி, இந்த பதிகத்தை இப்படி ஒவ்வொரு பதிகமும் அவர் சொல்லுவார். அவர் ஒவ்வொரு பதிகமும் இந்த பதிகத்தை ஓதுறவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் எழுதி வைப்பார் நிச்சயமாக. ஆமா, எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் என்று ஒரு திருப்பதிகம் இருக்கிறது, சீர்காழி திருப்பதிகம். அதுல என்ன சொல்றார் அவர், தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மது பிறவபுறத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார். இந்த பத்து பாடலை பாடக்கூடிய தகுதி உடையவர்கள் மொழி பத்து இவை வல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே என்று முடிக்கிறார் சுவாமி. பொன் கிடைத்துவிடும், சில பேருக்கு பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும், அந்த வசதியை அனுபவிக்க வேண்டிய பிராப்தி இருக்காது. எனக்கு இந்த ரெட்டில்ஸ் ஒரு ஊருக்கு பாருங்க, அந்த ஊர்ல எனக்கு ஒரு நண்பர், அவருக்கு 7 ரைஸ் மில்ல என்னமோ இருக்கு. அவர் வந்து சாராட்சி 6 மணி ஆனா 6-8 ஒரு ரைஸ் மில், 8-10 ஒரு ரைஸ் மில், 10-12 ஒரு ரைஸ் மில், 12-1 ரைஸ் மில், இப்படி பொழுது விடிய வரைக்கும் ஒவ்வொரு ரைஸ் மில்லா போயிட்டே இருப்பாரு. இந்த வீட்டுல ஒரு பெரிய ஹாலே அவர் ஏர் கண்டிஷன் பண்றாரு. அதுல யார் படுத்து தூங்குறா தெரியுமா, வேலைக்காரன், இந்த கூட்டுறவெல்லாம் படுத்துங்கிறார். இவரும் ஒவ்வொரு ரைஸ் மில்லா அங்க தவிட்டு சாப்பிட்டு இருக்காரு. காய்ச்சல் தேகர இல்லைன்னு ஏ, அதை அதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தி ராத்திரி அவர் படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்குறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கிறார். இந்த காசு காசுன்னு நினைச்சுக்கிட்டு தொழில் தொழில் என்று நினைச்சுட்டு அங்கேயே போயிடுறார் இல்லையா. பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார், அதை அனுபவிக்க வேண்டிய பிராப்தி மாத்திரம் இல்ல. எப்போதுமே சொல்றேன், பொண்ணும் போகமும் ஒருத்தனுக்கு வசதியா கிடைத்து விட்டா தீமை தான் செய்வான், அவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான். பதவிக்கு வந்தவன் கூட அவன் செய்த காரியம் நல்ல காரியம் கூட இருக்க, கெட்ட காரியம் கூட இருக்க பார்த்தா, கணக்கு போட்டு பார்த்தா கெட்டதுதான் ஜாஸ்தியா போடும். அப்படித்தான் இருக்கிறது நான் பாக்குறேன். ஒருத்தமே என்னுடைய கணிப்பு அப்படி இருக்கோ என்னமோ, அது உங்களுடைய எண்ணத்துக்கு நான் விட்டுறேன். ஆக பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே, அவன் புண்ணியவானாகவும் இருப்பான் என்று எழுதி வைக்கிறார் சம்பந்தர் தேவாரத்தை படித்தவன் என்று சொல்லுகிறார் அவர். இந்த பதியத்தை இப்படி சொன்னா நிச்சயமா கிடைக்குமான்னு நீங்க நினைக்கலாம், நிச்சயமா கிடைக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்க்கிறேன், நிச்சயம் என்னுடைய வாழ்க்கை தான் நான் பார்க்க முடியும், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடியாது அல்லவா. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன்னு சொன்னா, நான் இந்த வயசு வரைக்கும் நான் கடன்ல போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் ஒண்ணு கடன் கைத்து போட்டிருக்கேன்னா இல்ல. ஏன், நான் இந்த பதியத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு கிடைச்சு போடு அவ்வளவுதான். அப்ப கொடி சொன்னா போயிட்டு நீ கிடையாது, வேண்டவே வேண்டாம், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அது கிடைத்தால் எனக்கு போருமானம் இல்லையா. ஆமா, அதனால நான் பதியத்தான சொல்லிக்கிட்டே இருக்கேன், சாமி கிட்ட கோயில போய் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு கிடைச்சுக்கிட்டே அவ்வளவுதான், கிடையாது. காரணம் என்ன, இந்த பதியத்தை நான் சொல்லிவிடுகிறேன், வீட்டுல சொல்றது மாத்திரம் இல்ல, நேர கோயிலுக்கு போய் சிவன்கிட்ட போய் சொல்லிவிடுவேன், அவன் கொடுத்துக்கிட்டு அவ்வளவுதான். இதே எண்ணத்துல நாம சொல்லிட்டோம்னா பதியத்தை ஓட்டோம்னா சரியா போச்சு என்று சொல்லி இவ நமச்சிவாய மந்திரத்தினுடைய நல்ல விளக்கம் சொல்லி இருக்கிறார் ஞானசம்பந்தர் என்பதை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்ல மாட்டேன், நினைவூட்டினேன். உங்களுக்கு தெரியும் இவன் என்ன சொல்றான்ங்கிறது பார்க்கத்தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு அந்த பதியம் பூரா இன்னைக்கு ஓதுவதற்கு வாய்ப்பு பரமசிவன் கொடுத்தான், தமிழ்ச்சி சங்கத்துக்கு அந்த புண்ணியம் உங்களுக்கு அந்த புண்ணியம் போய் சேரட்டும் என்று சொல்லி இப்போ 4வது பண்ணாக அந்த பெண் பாடி காட்டுறான். இந்த ஒவ்வொரு பண்ணலையும் ஒரு ஒவ்வொரு பதிய நான் சொல்லி காட்டுறேன் இங்க இல்லையா. அடுத்தது நான் இந்தளம் என்று சொல்லுகிற ஒரு பண்ணை அந்த பெண் பாடி காட்டுறான்.

0: விடையாயனும் வெறுவா விழும் ஆள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவருள் மெலிவே.
1: வரல இந்த இந்த பதிகம் தேவார புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா விடம் தீர்த்த திருப்பதிகம்னு இருக்கும். விடம் தீர்த்த திருப்பதியம், விடம் தீர்த்த திருப்பதியம் என்று இருப்பது ரெண்டு பதியா இருக்கு. ஒன்னு நாவுக்கரச ஒன்னு திருஞான சம்பந்தர் பாடியது, ஒன்னு நாவுக்கரசர் பாடியது. இந்த விடம் தீர்த்த திருப்பதியம் என்ன விடத்தை அவர் தீர்த்து வைத்தார் என்பது சுருக்கமா ஒரு கதை சொல்லிவிடும். பெரிய புராணத்துலதான் இந்த கதை நமக்கு கிடைக்கிறது. அந்த பகவான் இல்லைன்னா நமக்கு இந்த கதை கிடைக்காது இல்லையா? ஆமா, காவிரி பூம்பட்டினத்துல ஒரு செட்டியார், அவருக்கு ஏழு பெண்கள், அவருக்கு ஒரு மைத்துனன் மதுரையில. இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு செட்டியார் என்ன சொன்னார், முதல் பெண்ணை அந்த மதுரையில் இருக்கிற மைத்துனனுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார். கொடுக்கல, அந்த பெண்ணை யாருக்க கொடுத்துட்டார். ரெண்டாவது பெண்ணை கொடுக்கிறேன்னு சொன்னார், அதுவும் கொடுக்கல. மூணு இல்ல, நாலு இல்ல, அஞ்சு இல்ல, ஆறு இல்ல. இந்த மாப்பிள்ள என்ன நினைச்சிருப்பான், நானா இருந்திருந்தேன்னா அந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு போய் அவனை சிண்டை எட்டி பிடிச்சு என் கையை வலி தீர்ற வரைக்கும் அவனை அடிச்சு விடுவேன். நான் என்ன, நீங்க கூட செய்திருவீங்க இந்த வேலையை. ஆமா, அவன் பொறுமையா பேசாம கேட்டுக்கிட்டு. ஏன் பொறுமையா இருந்தான் தெரியுமா? திருஞான சம்பந்தருடைய பார்வை அவன் மேல படக்கூடிய அளவுக்கு அவன் புண்ணியம் பண்ணிருக்கிறான். அவனுக்கு கோபம் வருமா? கெட்ட எண்ணங்கள் அவன் மனசுல வருமா? வராது. ஆமா, கடைசி பொண்ணு ஒரு பொண்ணு, அந்த ஏழாவது பொண்ணு, அவன் என்ன சொல்லிவிட்டா, அப்பா அப்பா நான் மதுரை மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் யாரையும் வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மதுரை மாமாவை வரவிடுங்கன்னு சொல்லிவிட்டான். எவ்வளவு புண்ணியம் பத்தீங்களா அந்த பொண்ணுக்கு? ஆமா, ஆறு பேரையும் இப்படி கொடுத்ததா அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தா. இப்படி மாமாவை சொன்ன சொல்லு தவறுவது தப்பு இல்லையா அப்படின்னு எண்ணினா அவ மதுரை மாமாவை கூப்பிடுங்கப்பா, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டா. சரி, நம்ம ஜம்மிட்டு பறிக்காதுன்னு சொல்லி அந்த செட்டியார் என்ன பண்ணினார், அந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு, அப்பா இங்க வா, இவளை அழைச்சிட்டு போய் நீ உங்க ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். அது அந்த காலத்து வழக்கம். அந்த காலத்துல அவ்வளவு ஒழுங்கு இருந்திருக்கிறது. அப்படி அழைச்சிட்டு போகும்போது எந்த விதமான தவறும் நேரவில்லை என்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். அப்படி போகும்போது தனியா ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகும்போது தவறு நடப்பதற்கு வகை இருக்கிறது அல்லவா? தவறு நடந்து விடலாம் அல்லவா? தவறு நடக்கவில்லை என்று திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார் தேவாரத்துல. இதை விட வேற சர்டிபிகேட் தேவையா?
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: தலம் கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம்போ.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: அதை இந்தந்த மாதிரி அமைக்க வேண்டும் என்று இருக்குது, இன்னென்ன திக்கை நோக்கி இருக்கணும் இருக்கு, இதற்கும் இன்னொரு யாகசாலைக்கும் இடைவெளி இவ்வளவு நேரம் இருக்கணும் இடம் இருக்கு. இந்த மாதிரி அந்த எப்படி படித்தார்களோ படித்தவாறு அந்த வேள்வி அமைத்து செய்வார்களாம். எங்கே தில்லையில் 7-ஆம் நூற்றாண்டில் நேர்கள் இருக்கிறோம் அப்படி வச்சுங்க, 20-ஆம் நூற்றாண்டை விட்டுருவோம். சிவகாசியம் விட்டுட்டு 20-ஆம் நூற்றாண்டையும் விட்டுவிட்டு 7-ஆம் நூற்றாண்டில் திருத்தில்லையுள் ஞானசம்பந்தர் பாட அதன் பின்னே நாம் இருந்து கேட்கிறோம் அப்படி வச்சுங்க. புரிஞ்சுக்கிட்டா? அந்த வேள்வி யாகசாலை எப்படி வச்சிருப்பாங்களாம், தான் எப்படி படித்தார்களோ அந்த முறைப்படி அவற்றை எல்லாம் அமைத்து எந்த முறையிலே அந்தந்த என்னென்ன அந்த சுள்ளிகள் மற்றவற்றை எல்லாம் போடணுமோ போட்டு நெய் எடுத்து ஊற்றுகின்ற பொழுது என்னென்ன மந்திரங்களை சொல்லணுமோ அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி அந்த நெய்யை ஊற்ற அது அப்படியே வேள்வியிலே பெருமா அந்த ஜோதியாக வருகிறது. அப்படி வெடி செய்வாரெல்லாம் வரும். கற்றாங்கு எரி ஓம்பி, இதனால செய்யறதுனால என்ன சார் பயன்னாரு? கலியை வாராமே செற்றார், கலின வறுமை. இந்த மாதிரி செய்ய வேண்டிய முறையில வழுவாமல் அந்தந்த வேள்விகள் செய்யப்பட்டால் நாட்டில் வறுமை வாராது. இப்ப விஞ்ஞான வகையில ஒன்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த ஓசோன் இந்த மண்டலத்துக்கு கீழே ஆங்காங்கு சில ஓட்டைகள் இருக்காங்க சூரிய மண்டலத்துக்கு கீழே, அதெல்லாம் வெப்பம் எல்லாம் கூட அதிகம் இதாக வருதுன்னு சொல்லி, அந்த ஓட்டை ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒரு காலத்தில் விபரீதம் நில உலகம் ரொம்ப சரியா வராது. ஆனால் அந்த ஓட்டை அதிகமாக அடைக்கணும்னா எதை வச்சு அடைக்கிறது? கோந்து வச்சு அடைக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி வேள்வியில் இருக்கிற வருகிற நறும் புகை அந்த மந்திர ஒளிகள் சென்று அதை அடைக்கின்றன என்று யார் சொல்றா? விஞ்ஞானம் அல்ல, விஞ்ஞானம் அறிவியல் சொல்லுகிறது. இந்த நறும் புகை மேலே சென்றால் அந்த ஓட்டை அப்படியே லேசா அடையும் என்று அல்ல. முன்னோர்கள் செய்ததுல ஏதோ காரணம் இருக்கு, அந்த காரணம் சொல்ல வழிபடி சொல்லாதனால தெரியாம போச்சே தவிர, ஆனா காரணத்தோடு செய்திருக்கிறார்கள். மறந்துடக்கூடாது, காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் காரணம் இல்லை என்பது கருத்து அல்ல, தெரிஞ்சுக்காத நம்ம கூற. ஆகவே அது மாதிரி அந்த தான் படித்தவாறு அந்த நெறியில் நின்று இந்த வேள்வியை செய்வாரலாம் தில்லையிலே. ஆதலால் இந்த நாட்டில் வறுமை என்பதே வாராமல் நீக்குவார். கலியை வாராமே செற்றார் அவர்கள் வாழ்த்தில்லை, வாழுகின்ற இடம் தில்லை என்பது. அங்கே யார் இருக்கிறா? எங்க பெருமான் இருக்கலாம். அவன் எப்படி இருப்பான்? முற்றா வெண்திங்கள். இந்த திங்கள் இருக்குதே, இது முதிராத வெண்டிங்கள்னர். அப்ப என்ன அர்த்தம்? முதிர்ந்த வெண்டிங்கள்னா முழுநிலா. பெருமான் முழுநிலாவா அணிஞ்சிருக்கிறான்? இல்ல, குறை நிலா அணிஞ்சிருக்கிறான், பிறை அணிஞ்சிருக்கிறான். அதனால முற்றா வெண்டிங்கள், அதனால முற்றாத இப்படி வந்து வளைவாக இருக்கிற வெண்மையான திங்கள் அணிந்திருக்கிறான். அப்படி அணிந்திருக்கிற முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே, ஐயா எனக்கு வேற யாரையும் எதையும் கவலை இல்லை, எங்க பெருமான் திருவடி அதுதான், எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று எவர் பற்றாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் பற்றா, பாவம் என்பது நீங்கும் என்று சொன்னார். பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்று அருமையான இந்த தில்லைப்பதியிலே இந்த அருமையான பாடலை பாடுகிறார். இதுல 10 பாடல். பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை. இது ஒரு அருமையான இடம், இதை வச்சு கிண்டல் பண்ணவெல்லாம் இருக்கிறான். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்க முடியா, விண்ணப்பித்து கொடுக்குறேன். பரப்பை படுத்தின பரப்புன்னா வலினா, பரப்பை படுத்தின வேள்விகள் எங்கேயும் அமைத்துன்னு அர்த்தம். படுத்து பசுவேட்டு, பசுவேட்டு இவன் என்ன நினைக்கிறான்? பசுன்னா பசுமாட்டுக்களை அந்த வேள்வியில் போட்டுன்னு ஒரே எழுதுறான். ஒரு காலத்துல யாகத்துல ரெண்டு விதமான யாகம் இருந்தது. ஒன்று உயிர்கொலை தவிர்த்து வெறும் நெய்யும் விறகுமே கொண்டு செய்த ஒரு வேள்வியும் இருந்தது. சில இடங்களிலே இந்த மாதிரி உயிர்கொலையாக இருக்கிற இந்த பசுகுசு இது மாதிரி எல்லாம் செய்து கூட அந்த வேள்வி செய்தார்கள். ஆதலால் தான் திருவள்ளுவர் அவிசொறிந்து 1000 வேட்டலில் நன்றே ஒன்றன் உயிர் சுகத்து உண்ணாமை வேண்டு. எப்பா நீ 1000 வேள்வி இந்த மாதிரி இருக்கிற பசுமாட்டையும் ஆட்டையும் போட்டு கொண்டு நீ செய்யறதை விட ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது 1000 வேள்வி செய்ததை விட மிகப்பெரியதுன்னு சொன்னேன். ஏன் ஒரு கால எல்லையில் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எதை? ஆடு மாடெல்லாம் தூக்கி அதுக்குள்ள போடுறது, போட்டு எரி ஓம்புறது, வெந்ததை தான் திங்கிறது. இப்படி இருந்தது, இப்படியும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் அது இருந்ததே தவிர ஞான சம்பந்தர் அந்த வேள்வியை குறித்தாரா? அல்ல, மறந்துடக்கூடாது. இங்க பசு பசுன்னு இருக்கு. பசுன்னா நாம நினைக்கிற பசுமாடு தான் அப்படி ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்க பசு வேட்டுன்னா பசுங்கிறது பதிபசு பாசம் என்று சொல்றமே, அதுல பதி என்பது எது? இறைவன். பசு என்பது எது? உயிர். நாம் பசு வேட்டு என்ற சொன்ன என்ன பொருள் கேட்டா, இந்த உயிருக்கு இருக்கிற தன்மையை அந்த யாகத்துல போட்டு. உயிருக்கு இருக்கிற தன்மை என்ன? யான் எனது, யான் எனது, நான் ஆணையிட்டால் இல்ல. இந்த யான் எனதுங்கிற அந்த உயிருக்கு இருக்கிற பற்றை நெருப்புல போட்டணும். அதுதான் பொருளே தவிர, பசுவேட்டு என்றால் தன்னுடைய அந்த முனைப்பினை, ஆணவத்தை, செருக்கை அந்த நெருப்பில் இட்டு என்று பொருளே தவிர பசுமாட்டை போட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த வேள்வி உண்டு, ஆனால் எங்கள் ஞான சம்பந்தர் அதை குறிக்கவில்லை. அதான் திருவள்ளுவர் சொன்னது, அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலில். இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆடு மாட்டை போட்டெல்லாம் நீங்க வேள்வி செய்யறது, ஆயிரம் செய்யறதை விடப்பா, ஒரு உயிரை கொல்லாம இருக்கிறது அந்த வேள்வியை விட மிகச்சிறப்பு போடானார். புரட்சியாளர்லவா? உலகத்துல பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல திருக்குறள் பல்ல படிக்க, அதனாலதான் அவினாசலிங்கம் செட்டியார் ஹைஸ்கூல்ல கட்டாய பாடம் ஆக்கினார். அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர். பின்னே வந்தவங்க என்ன செய்திருக்கணும்? அவர் பள்ளியில் கொண்டு வந்திருந்தால், பின்னே வந்தவன் கல்லூரியில் கொண்டு வந்து, பிறகு யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்கணும். வந்தா தானே உருப்படும். தமிழன் ஒன்றை செய்வான், பின்னாளுக்கு தான் தொடர மாட்டான். ஒரு நல்ல காரியம் ஒருத்தர் செய்தான் அது பின்பற்றி போனா இல்லை பரவாயில்ல. பள்ளியில் வச்சார் எல்லாரும் கட்டாயமா திருக்குறள் படிக்கணும்னு. அடுத்து வந்தவன் என்ன, அந்த கல்வி அமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? ஏய், அப்படியே கல்லூரிக்கு கொண்டு வா, அப்படியே பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வா என்று வளர்ந்திருந்தால் இன்னைக்கு திருக்குறள் வளர்ந்துருக்கும். செய்ய மாட்டமே, செய்ய மாட்டமே. நாட்டை குட்டிச்சுவர் ஆகிறதா தான் இருக்கும். முருகா முருகா. அதனால அவிசொரிந்த ஆயிரம் வேட்டல் ஒன்றன் உயிர் சதத்து உண்ணாமின் என்று பேசிய திருவள்ளுவர், திருவள்ளுவர். ஆகவே இங்கே பசு வேட்டு என்றால் என்ன அர்த்தம்? பசுத்தன்மையை வேட்டுன்னு அர்த்தம். பசுத்தன்மையாவது யான் எனது என்னும் தன்மையை, ஆணவ செருக்கினை நெருப்பில் போட்டுடும். பசு வேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை, அப்படி இருக்கின்ற எங்களுடைய அந்த யாகம் பழக்கின்ற தில்லையம்பலம். அங்கே பிறப்பில் பெருமானை, நம்ம ஒரு பெருமான் தான் பிறந்ததாக கதையே கூட கிடையாது. சிவபெருமான் பிறந்ததாக எங்கேயாவது உண்டாக்காத கிடையாது. இத்தனை கதை இருக்குது, புராண கதை என்னென்னமோ கதையெல்லாம் இருக்க எங்கேயாவது இருக்கு. அதனால தான் இளங்கோவடிகள் சொன்னார், இளங்கோவடிகள் சொன்னார், பிறவாயாக்கை பெரியோன் கோவிலும். காவிரி பண்டத்துல எந்தெந்த கோவில் இருக்குன்னு சொன்னார். ஐயா, பிறவாயாக்கை பெரியோன், பிறப்பென்பதே எடுக்காத எங்கள் சிவபெருமான் இருக்கிற திருக்கோவில் என்று சொன்னார். நம்ம ஆள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது உலகத்துல இல்லாத ஒண்ணு சொன்னா ஆராய்ச்சி, இருக்கிறத சொன்னா மட்டம்னு கருதுறான். ஆனா இவெல்லாம் ஆராய்ச்சிக்கு பெரியவனா? கேட்ட கேடு. இளங்கோவடிகள் பக்கா சைவ சித்தாதி. நீ எங்க போனாலும் அந்த பெருமானை பற்றி குறிப்பு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். முதல் விழி நாட்டத்து இமயோன் கோயிலும், சிலப்பதிகாரம். முதல் விழி நாட்டத்து நெற்றிக்கண்ணை உடைய பெருமானுடைய திருக்கோவிலும். நீங்க கோவில்னு சொன்னாருன்னா முதல் முதல் சொல்றது பெருமான் கோயிலா தான் இருக்கும், சிவபெருமான் திருக்கோயிலா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு நான் சொல்றேன், சிலப்பதிகாரத்துல கா சொல்ல மாட்டான். சிலப்பதிகாரத்துல இந்த மாநாடு போடுறானாலே அஞ்சு நாள் ஏழு நாள் இது சொல்ல மாட்டான். சொன்னா சமயம் கலந்துட்டு ஜன்னி பிறந்துருமே, சமயமே கலக்கப்படாது. அதான் ஆராய்ச்சிய. நம்மளால சமயம் கலந்தே பேசினான் இவன், வேண்டாங்கண்ணா. நான் வேணான்னா உன் கவிதையில வச்சுக்க, ஆனா சிலப்பதிகாரத்தை கொண்டாட. சிலப்பதிகாரம் உண்மையை சொல்லு, யோகிதையை படி சொல்லு. சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம், அருமையான இடம். சேரன் செங்குட்டுவன் புறப்படுகிறான் மலைவளம் காண்பதற்காக. அப்படி புறப்படுகிற யார் சொன்னது? சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டதில் எடுத்து படிச்சு பாருங்க. புறப்படுகின்ற பொழுது சேரன் செங்குட்டுவன் என்ன செய்தான்? போய் சிவபெருமானை வணங்கி திருநீரெல்லாம் அணிந்து தலையிலும் வைத்து நெற்றியிலும் வைத்து வச்சிருக்கிறார். அந்த வைத்த கோலத்தோடு புறப்படுகிறான். புறப்படுகின்ற பொழுது ஆடகமாடம்ங்கிறது ஒரு வைணவ கோயில், அங்கிருந்து வழிபாடு செய்த இந்த அர்ச்சகர்கள் அரசனானதுனாலே பிரசாதம் கொண்டு வந்தாங்க. பிரசாதம்ங்கிறது அந்த காலத்தில் சேடம் என்ற சொல்ல வழங்கிட்டு, சேடம். இப்ப பிரசாதம்னு ஆயிப்போச்சு. பெருமானுக்கு அணிவித்த மாலை, பெருமானுக்கு நிவேதித்த அந்த தேங்காய் பழம், அதெல்லாம் அதெல்லாம் சேடம் கொண்டு வந்துடலாம். சிவபெருமானத்தில் இருக்கு இவர் என்ன என்ன அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டான் சேரன் செங்குட்டுவன். எங்கே வைத்துக் கொண்டான், எங்கே வைத்துக் கொண்டான், அதை கூட சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்க. ஏற்கனவே சிவபெருமானுடைய திருநீற்றை தலையில் தாங்கி நெற்றியில் அணிந்ததுனாலே அதோடு ஒப்ப இந்த பிரசாதத்தை வைக்க கூடாது என்று கருதி தோளில் வைத்தான் என்று சிலப்பதிகாரத்தில் இருக்கு. படிச்சு பார்த்தால சொல்ல மாட்டானே, சொல்ல மாட்டானே, சொன்ன சமயம் கலந்துருது. நீ என்ன கலக்க வைக்கிறது, இளங்கோடிகள் கலந்து பாடியிருக்கிறார், அதை நீ சொல்ற, நீ ஒன்று ஓங்கெடுத்தல்ல. சிவபெருமானுடைய பிரசாதத்தை ஏற்கனவே தலையில் ஏற்றதுனால அதோடு ஒப்ப வைக்க கூடாது என்று கருதி இந்த பிரசாதத்தை தோளில் ஏற்றான். அதே போல பாரதியாரை பத்தி விழா வருது, பெண்களுக்கு விடுதலை, மகளிருக்கு விடுதலை, எல்லாத்தையும் அதெல்லாம் பாரு, எல்லாம் சரி பாடு. அதே அவர் ஆன்மீகம் கருதி பாடினாரு, அது சொல்ல மாட்டான். பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யும், அருமை அருமை. நாங்க அடிமை செய்து செய்து செய்து தமிழ்நாடு பாடா போச்சுடா, இனி ஒரு பயலுக்கு அடிமை செய்ய மாட்டோம். இந்த வெள்ளக்காரனையும் தொலைச்சு விட்டோம்னா நாங்க தான் ஆளுவோம். பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யும், நிறுத்தி இல்லையே, பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், ஆனால் ஆண்டவனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். பாரதி அவ்வளவு ஆன்மீக முடிவில்ல. எங்கேயாவது பாரதியார் விழாவில் அவருடைய ஆன்மீக கருத்தை பேசுறாங்களா, பேசவே மாட்டான். உனக்கு கருத்து இல்லாமல் இருக்கலாம்டா, பாரதிக்கு கருத்து உண்டு. இந்த உலகத்துல இனி ஒரு அரசு நம் தமிழ்நாட்டு அரசு தவிர வேற எந்த அரசுக்கும் நாங்கள் பணிய மாட்டோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டு அரசு, உலக அரசு எல்லாவற்றையும் ஆக்கி ஆளுகின்ற பேரரசாக இருக்கிற எங்கள் பெருமானனுக்கு அடிமை செய்து வாழ்வோம், அந்த அடிமை யாரும் தடுக்க முடியாது என்று பாடினாரே பாரதியார் பாட்டு தானே, சொல்ல மாட்டானே. இதெல்லாம் பாரதியார் விழாவில் மாநாட்டில் விட நான் சொல்ல, பாரதியாருடைய விடுதலை பேச்சு, பாரதியாருடைய சமூகம், பாரதியாருடைய பெண் உரிமை என்று, பாரதியாருடைய ஆன்மீகம் என்றும் பேசி தொலையன். நீ எல்லாம் பேசு, பேசுறீங்களா, மறைச்சே பிடிக்கல, மறைச்சு என்னவோ போங்கப்பா, நீங்க மறைச்சதுனால பாரதியார் மறைஞ்சிட மாட்டான். அதனால் இங்கே ரொம்ப அருமையாக சொல்கின்ற பொழுது, பிறப்பில் பெருமானை, நம்முடைய பெருமானுக்கே இருக்கிற ஏற்றம் என்னன்னா, எந்த கதையிலையாவது ஒரு தாய் வயிற்றுல 10 மாசம் இருந்ததாக கதையே கிடையாது. ஏன், அவன் பெருமான் தலைவன், அவன் சிவபெருமான் இல்லை சொல்றோம். அந்த பிறப்பில் பெருமானை, பிந்தால் சரையானை, மறப்பிலார் கண்டீர் மையல் தீர்வாரே, அவனை மறவாமல் இருந்தால் மையல், இந்த உலகம் மயக்கமெல்லாம் வராது, மயக்கமெல்லாம் வராது. இப்படி நான் வந்து எல்லாம் 4வது வரி மட்டுமே சொல்றேன், ஏன்னா பதியங்கள் இன்னும் போகணுமே என்பதற்காக. 3வது பாட்டில் பாருங்க, செய்யான் உரைகோயில் சிற்றம்பலம் தானி, எங்களுடைய சிற்றம்பலத்தில் தான் எங்கள் பெருமான் தில்லை பெருமான் நடனமாடிக்கொண்டே இருக்கிறான். அடுத்த பாட்டில், இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே என்றார். உலகத்தில் இருக்கிற இன்பம் எல்லாம் எத்தனையோ இன்பம் இருக்குப்பா, உண்பதில் இன்பம், கேட்பதில் இன்பம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த பெருமானை பற்றி பேசுகிற இன்பம் இருக்குதே, அந்த இன்பத்துக்கு இணையாக ஆகாது என்றெல்லாம் சொல்லி சொல்றார். அடுத்த பாட்டில், செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமி, எத்தனையோ செல்வம் இருக்கலாம், ஆனால் பெருமானை வழிபாடு செய்கின்ற செல்வம் இருக்குது, அது எல்லா செல்வத்துக்கும் தலையாய செல்வம். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமி, அப்ப பெருமானை வணங்குகிற அந்த பக்தி செல்வம் பெரிய செல்வம், பெரிய செல்வம். ஏன், இந்த ஆன்மாவை கரையேற்றுகின்ற செல்வம் அந்த ஒண்ணுதான். இந்த ரூபான பைசா எல்லாம் எது எது வரைக்கும் வரும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வரும். ஆனா நம்மோடு கூட வந்து அந்த பெருமானை அடைவிக்கின்ற செல்வம் இந்த ரூபானா பைசா ஆவாது, இந்த பவுன் ஆவாது. அதுதான் ரொம்ப அருமையா சொன்னார் திருவள்ளுவர் தான், அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. அப்பா, அருள் அருள் என்று ஒன்று இருக்குதே, அது இருந்தாதான் அந்த உலகத்திற்கு செல்லலாம். இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு சாமி, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியுமா ராஜா, முடியாதுயா. அது மாதிரி அருள் இல்லைன்னா அந்த உலகத்துக்கு போக முடியுமா ராஜா, போக முடியாதுயா. அப்படி சொன்னார் கிண்டரகாரன் மாதிரி, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு, அந்த அருட்செல்வம் தான் மிக பெருஞ்செல்வம் என்றெல்லாம் ரொம்ப அருமையா அறிவிப்படுத்துகிறார் நம்முடைய அந்த 5வது பாட்டில். இனி பெருமான் கடலல்லால் பேணாது உள்ளமே, என்னுடைய உள்ளத்துல எந்த ஒன்றையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், ஆனா பெருமானுடைய பெற்ற மனசுல வச்சுக்குவேன். இப்ப கூட சொல்ற பாருங்க, நான் ஏதோ முன்ன பண்ண பேசிட்டு இருக்கு, அதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றேன், எதுவுமே என் மனசுல இருக்காது, எது தவிர பெருமானை தவிர, என் உள்ளத்துல இருக்குன்னு அது ஒண்ணுதான் இருக்கு என்றெல்லாம் ஞானசம்பந்தர் சொல்கிறார். தலையால் வணங்குவார் தலையானார்களே, யார் தலையாய மனிதர் என்று கேட்டா, ஞானசம்பந்தர் திருவுள்ளப்படி, யார் எங்கள் பெருமானை வணங்குகிறார்களோ அவர்கள் தான் தலையானவர்கள், தலையான. அப்ப தலையால் வணங்குவார் தலையானார்களே. என்ன அருமை இப்படி எல்லாம். அடுத்தது தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே. தீரா நோய் என்ன திறனு, சில நோய் வந்து நீங்கும் சில நோய் நீங்காது. இப்போ டாக்டர் சொல்லுவாங்க, ஐயா இதெல்லாம் போகாது, ஏதோ இடைக்காலமா ஏதோ அதிகமா இருந்தாம இருக்கிறதுக்கு இந்த மூட்டு வலி அந்த வலி வந்ததுன்னு சொன்னா இடைக்கால நீக்கமே தவிர தொடர்ந்து இல்ல. தொடர்ந்துங்கிறது அங்கதான் நீங்கணும். எங்க அங்க வச்சு கொளுத்துறான் பாருங்க, ஒழிஞ்சது இந்த மூட்டு வலி கீட்டு வலி எல்லா வலியும். அது வரைக்கும் இங்க பிடிக்குது அங்க பிடிக்குது இங்க பிடிக்குதுன்னு வேண்டியதான். ரொம்ப பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் மருத்துவர்கள் கொஞ்சம் உதவி செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனால் எங்கள் திருச்சிட்டம்பலத்தை ஏத்தினால் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணவி. அடுத்தது மானா நோயெல்லாம் வாழாமாயுமே. ரொம்ப அருமை, இது ஒரு அருமையான அமைப்பு. நல்ல தமிழ், நல்ல தமிழ்ல சொல்லியிருக்காரு. மானா நோயெல்லாம், மானான்னா மாட்சிமைப்படாத. நோய் வர்றதே, நோய் வந்தாலே மூஞ்சி முறை வேறையா போடும் அல்லவா, நிச்சயம் இல்லை. வேற ஒண்ணும் வேணாம், நீங்க தலைவலின்னு வச்சுக்கோங்க, நான் அந்த ஆளை பார்த்தோம்னா தலைவலி வந்ததுன்னு சொல்ல வேண்டியல, சும்மா இப்படி நின்று இருக்கும்போதே முகமெல்லாம் தெரியும். அப்ப நல்லா இருக்கிற முகத்தை தலைவலின்னு ஒண்ணு வந்துட்டுன்னு சொன்னா இங்கேயும் இங்கேயும் அது வேற நீர் கொண்டுதுன்னு வச்சுக்கோங்க, சளி பிடிச்சதோ சனியை பிடிச்சதோன்னு பழமொழி. ஏன்னா இது வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், எங்க இருந்தா அந்த ஊற்று வருதோ தெரியல. ஒரு காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, இது நிக்கணும்னா உடனே நிக்கணும்னா பழைய காலத்துல விரலி மஞ்சள் இருக்க, விரலி மஞ்சள் அதை எடுத்து நல்லெண்ணெய் விளக்கல, நல்லெண்ணெய் அல்லது வந்து கடலெண்ணெய் விளக்கல திரிய வச்சு, அதுல வச்சபடி வச்சு அது லேசாக தானே புகை வரும், அதை ரெண்டு எடுப்பு எடுத்துட்டு அந்த நீர் கொண்டு வந்து நிற்கும். இதெல்லாம் பழைய கால மருத்துவம், ஒண்ணுக்கு எதிர்விளைவு உண்டாக்காது, எதிர்விளைவு உண்டாக்காது. அது மாதிரி ஒவ்வொரு நோயும் என்னன்னு கேட்டா இருக்கிறத கெடுக்கிறத அதனுடைய உணர்ச்சியை அந்த உடம்பு அமைப்பை கெடுத்துரும். அதான் மானா நோயெல்லாம், இந்த உடம்புக்கு தீங்கு தருகிற நோயெல்லாம் என்ன ஆகும்னர் சொல்லார். மாளாமாயு வாழாமாயுமே, அது என்னது வாழாமாயும், வாழான்னு என்ன, ஒரு மருத்துவமும் செய்யாமையே தானா போகும். என்ன சார் முன்னமும் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, அங்க பாருங்க ஒரு படம் மாதிரி வந்ததுங்களா, என்ன பாடுபடுச்சிருக்கல, என்ன போட்டீங்க என்ன, நான் ஒன்றும் போடல, இந்த கற்றாங்கரியோமிங்கிற பதியத்தை காலைல எழுந்திரிச்சு படிச்சனுங்க, ஒரு 20 நாள் படிச்சனுங்க, அப்படியே போட்டுதுங்க, என்ன இருந்த இடம் தெரியல, என்ன வாழாமாயுமி. அப்ப எந்தவித மருத்துவமும் பார்க்காமல் தாமாக நீங்கும். இப்ப இருந்த இடம் தெரியலீங்க, இருந்த இடம் தெரியலீங்க. அப்ப ரொம்ப கடுமையான நோயெல்லாம் கூட எந்த மருத்துவமும் இல்லாமல் தாமியே போவிடும். இவர் பாடுறார் இங்க தில்லையில பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோயில்ல அப்பர் சுவாமியில் பாடினார், தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை என்று பாடினார். இப்படி தீராத நோயெல்லாம் எந்தவித மருத்துவம் இல்லாமல் தாமியே மாயும் பெருமானை நினைந்தார் என்றெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார். நட்ட பெருமானை நாளும் தொழுவோமி, அல்ல நடனமே செய்து கொண்டிருக்கிற பெருமானை ஒரு நாள் ரெண்டு நாள்ல தினமும் தொழுவோம். இப்படி எல்லாம் தொழுதால் இந்த பதிகத்தை யார் பாடியது, ஞாலத்து உயர்காழி ஞானசம்பந்தன். இந்த உலகத்திலேயே சிறந்த தன்மை வாய்ந்தது காழி, அந்த காழியில் தோன்றிய ஞானசம்பந்தன். சீலத்தார் கொள்கை சிற்றம் பலமேய, சூழப்படையானே சொன்ன தொழில் மாலை. சீலத்தார் கொள்கையினர் நல்ல மேம்பட்ட பக்தி செல்லமுடையவர்களுடைய கருத்தை நான் அறிந்து சொல்கிறேன். இங்க இருக்கிற சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை, இந்த திருச்சிட்டம்பலத்தை பாடிய இந்த தமிழ் மாலையை என்ன செய்யணும், கோலத்தால் பாட. அது என்ன கோலத்தால் பாடங்கிறார், என்ன கோலத்தால் பாட, என்ன சாமி சொல்றது கோலத்தால் பாடனா, நீங்க சிவகாசி பெண்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, ஏன் இருக்க மாட்டேன், கோலத்தால் கோலம் போட்டுக்கிட்டே பாட அப்படிங்கிறத, சிவ சிவ கோலத்தால் பாடனா கோலம் போட்டுக்கிட்டே பாடுறத, கோலம் போட்டுக்கிட்டே பாடலாம், ஆனா அதை இது குறிக்கல, இதை குறிக்கல, நீ கோலத்தை போட்டு அருமையா, நீ ஏன் சிவராணி சொல்லிட்டு கோலம் போடக்கூடாத, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு கேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, போடலாம், நீ கோலம் போட்டுட்டு பாடுறத நாங்க ஒன்றும் தடை செய்யல, ஆனா அதை இது குறிக்கல, இங்க சொல்றது பின்ன எப்படி தானே, கோலத்தால் பாட, மூர்த்திகள் கோலத்தால் பாடுகிறார். இப்படிலாம் சட்டையெல்லாம் இல்லாமே உருதிராக்கம் அணிந்து திருநீர் அணிந்து சரிங்களா, அந்த மாதிரி கோலத்தோடு பாடுவோம். இது புறக்கோலம், அகக்கோலம் அகக்கோலம் ரெண்டு கோலம்னு, புறக்கோலம் இப்படி இருந்து பாடணும். திருநீர் உறுதலாகவே எல்லாம் அணிந்து வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ இருந்து பாடுவது இருக்குது. அது கோலத்தால் உடம்பு மனக்கோலத்தில் என்னன்னு அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு தனியா திருமுறையில் திருமுறையில் இங்கெல்லாம் நீ கோலத்தால் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரே சொல்லி என்ன கோலம் சீக்கிரட்டு என்ன கோலம் புறத்தாலும் அகத்தாலும் கொள்ளுகின்ற கோலத்தால் என்று உரை எழுதினோம். விளங்கல சாமி என்ன புறத்தால் அகத்தாலும் புறக்கோலமாவது இம்மாதிரி ரொம்ப அருமையாக சட்டை அணியாமலும் நல்ல திருநீர் முழுமையாக அணிந்தும் உருதிராக்க மாலையோடு புனிந்தும் இருந்து பாடுதல் கோல புறக்கோலம். அகக்கோலம் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள. இந்த திருமுறை பாடுகின்ற பொழுது நீங்க திரு இந்த கண்ணு வந்து இந்த திருப்பதிகத்தை பார்க்கணுமே தவிர வேற எதையும் அக்கப்பக்கத்துறவங்களையும் மற்றது பார்க்கக்கூடாது. ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக. இந்த மனசோ புத்தியோ இல்லாம சித்தம் மட்டுமே வேலை செய்யணும். சித்தம்ங்கிறது எந்த ஒன்றை சிந்தித்தோமோ அந்த ஒன்றை சிந்தனையிலேயே பண்ணிட்டு இருக்கணுமா அல்ல அப்படி. குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. நமக்கு இருக்கிற மூன்று குணம் சும்மா இருக்கும்போது உளுந்து புடுங்குவோம். அது என்னென்னு பேருன்னா அது என்னென்னு பேரு ராட்சத குணம்னு பேர். என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டோம். அது கிடக்குது போங்க பார்த்துக்குவா அது கிடக்குது போங்க சோம்பேறித்தனம்னு அர்த்தம். இந்த சோம்பேறி குணமும் இல்லாமல் கோப குணமும் இல்லாமல் சாத்விகமாகவே இருந்து பாடணும். சாத்விகமாக மன அமைதியோடு இருந்து பாடணும். கோபதாபம் இல்லாமல் பாடணும். இப்படி கோலத்தால் பாட புறத்தாலும் அகத்தாலும் இந்த கோலத்தால் பாட வல்லார் நல்லாரி அவங்க தான் என் நல்லவர். இப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி திருச்சிற்றம்பலத்தை வணங்கி கொண்டோம். திருச்சிற்றம்பலத்தை வணங்கிய நாம் யாரோடு ஞானசம்பந்த பெருமானோடு இருந்து சரிங்களா இருந்து நினைத்தா வரலாற்று முறையில் வருகிறோம் அல்லவா. இப்போ கற்றாங்கரி ஓம்பி என்று அருமையாக பாடினார் நம்முடைய ஞானசம்பந்தர் சரிங்களா. சீகத்தை பாடிய பிறகு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருத்தில்லையிலிருந்து வெளியில் அப்படியே வருகிறாராம். வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பு என்னன்னா அந்த தில்லை என்பதில் அங்கேயே இருந்து அவருக்கு இருப்பதற்கு மனசு வரல மனசு வரல. ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த சிதம்பரத்தில் நாம் இருப்பதற்கு நமக்கு அருகதை உண்டா என்று கருதினார் ஞானசம்பந்தர். அப்போது தில்லையை அந்த இருந்து பாடக்கூட நமக்கு தகுதி இல்லைன்னு கருதினார். அதனால் கற்றாங்கரி ஓம்பிங்கிற அந்த பதிகத்தை பாடிய பிறகு மெதுவாக அங்கிருந்து திருவேட்களம் செல்கிறார். திருவேட்களம் திருவேட்களம்ங்கிறது இன்றைக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது அதில் தமிழ்துறை இருக்குது. தமிழ்துறைக்கு தாண்டினா அந்த சின்ன அருமையான கோவில் நல்ல செட்டியார் திருப்பணிகள் அருமையாக செய்திருக்கிறாங்க. நல்லா சின்ன கோவில் அழகாக இருக்கும். அந்த திருவேட்களத்தில் தங்கியிருந்து தினமும் வந்து வந்து தில்லைக்கு வந்து வழிபாடு செய்வாராம். ஏன் நடராஜ பெருமான எழுந்தருள் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கிறதா என்று கருதியதுனால அப்படி செய்தோ. அவர் எவ்வளவு பணிய பார்த்தீங்களா பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணிமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்றமே அதோடு கூட அது மாதிரி இருந்தாராம் அவர். அப்படி ரொம்ப அருமையான அந்த அமைப்பு அங்கிருந்து கொண்டு திருவேட்களத்தில் திரு நெடுங்களத்தில் இருந்து திருவேட்களத்தில் இருந்து கொண்டு ஒரு நாள் வருகிறார். ஒரு நாள் வருகிறார் அந்த வருகின்ற பொழுது திருவேட்களத்தில் இருந்த பொழுது ஒரு அருமையான பதியம் பாடுகிறார். அந்த பதியம்தான் அந்தமும் ஆதியும் என்று சொல்கின்ற பதியம்.
2: பண் தக்கராகும்

உடைதனில் நால் விரல் கோவண ஆடை உண்பதும் ஊரிடு பிச்சை வெள்ளையே விடைதனை ஊதினயந்தார் வேட்கள நன்னகரே பூத

மணலில் வண்டு பண் செய்ய விரைவுல்கு பயம்போழில் சூழ்ந்த வெட்கள நன்னகரே பண்ணொரு வண்டரை கொன்றை அலங்கள் பால்புரை நேரு விண்ணூல் கிடந்த பெண்ணொரு மார்பினர் பேணார் மும்மதிலெய்த பெருமா கண்

கடித்து கந்தார் வெண்பொடி சேர்திருமார்பர் வெட்கள நன்னகரே ஆழ்தரு மால்கடல் நஞ்சினை உண்டார் அமுதம்.

ஆடலில் தோள்கள் ஆழத்தழுந்த வெறு உறவுன்றிய பெம்மான் வெட்கள நன்னகராரே அத்தமன் தோய்துவராரமன் குண்டறியாதுங்கல்லா உரையே உரைத்து பொய்த்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருச்சோற்றுத்துறை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது. உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல பல பாடல்களில் அவர் நமக்கு நிலையாமையை பற்றி சொல். திருத்திணை நகர் என்ற தலம், சிவக்கொழுந்தீசர் இளங்கொம்பன் நாள், பிணிகொள் ஆக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடி இணைக்கு ஆள் துணிய வேண்டியடில் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சமே. வஞ்சர் வாழ் மதில் மூன்று அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும், ஐயன் வையகம் பரவி நின்றேத்தும் திணியும் வார்பொழில் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனனே என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார். அதாவது பிணிகொள் ஆக்கை. இப்போ உலகமே பிணியை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. ஆக இதையெல்லாம் நாம் இறைவனை முறையாக வழிபாடு செய்தால் நீங்கிவிடும் என்பது மிக தெளிவாக இதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அது போல திரு கேதாரம் என்ற தலத்திலே வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்று சொல்லுகின்றார். இந்த வாழ்க்கை வந்து மாய வாழ்க்கை, அதனால் கண்டிப்பாக மண்ணாவது திண்ணம். பாழ் போவது பிறவிக்கடல் பசிநோய் செய்த பரிதான் தாளாது அறம் செய்மின். இனிமேல காலம் தாழ்த்தாது, உடனடியாக அறம் செய்யுங்கள் என்று நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே இவருடைய நிலையாமை குறித்த பாடல்களின் சிந்தனையை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்து அவர் நமக்கு மிக அழகாக சித்தாந்த கருத்துக்களை காட்டியுள்ளார் என்பதை நாம் இப்போது காணலாம். சித்தாந்தம் என்ற சொல், அதாவது முடிந்த முடிவு என்று. எதை பற்றி என்றால், என்ன பொருள்கள் இருக்கின்றன, உள்பொருள் எவையெல்லாம் என்று சொல்லும் போது, முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களும் உள்பொருள் என்பதை நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றது. அவற்றை பற்றிய செய்திகளை எல்லாம் நமக்கு முடிந்த முடிவாக தந்திருக்கின்றது. அது நேராக நமது சைவ சமய கொள்கைகளையும் நமக்கு தருகின்றது. அது அல்லாமல் பிற சமயங்களில் உள்ள அவர்களது கொள்கைகளில் உள்ள குறைகளை நமக்கு எடுத்து காட்டி விளக்கவும் செய்திருக்கின்றது. அது போன்ற நூல்கள் தான் சிவஞான சித்தியார் பரபக்கம், சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்கள் எல்லாம். ஆக 12 திருமுறைகளில் மறைபொருளாக சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அது காலத்தால் முற்பட்டது, காலத்தால் பிந்தியது. 14 மெய்கண்ட சாத்திரங்கள், அதிலே மிக அழகாக நமக்கு சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடு கடவுளாக கொண்டுள்ளார்களோ அவர்கள் எல்லாம் சைவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். மிக அழகான ஒரு பாடல், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அதன்படி வாழ்பவர்கள் சைவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இத்தகைய தகுதி வாய்ந்த சைவர்களை தவத்தின் மிக்க தம்மார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு குறிப்பிட்டுள்ளார். அதாவது திரு நன்னிலம் என்ற தலத்து பாடல், கமர்பயில் வெஞ்சுரத்து கடுங்கேளற்பின் காணவனாய் அமர்பயில் வெய்தி அர்ஜுனர்க்கு அருள் செய்த பிரான் தமர்பயில் தன் விழவில் தகு செய்வர் தவத்தின் மிக்க நமர்பயில் நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே என்று அந்த பாடல். அதிலே மிக அழகாக தவத்தின் மிக்கவர்கள், தவத்தின் மிக்க தம்மார் அல்லது தவத்தின் மிக்க நமர் என்று மிக அழகாக சைவர்கள் யார் என்பதை அதிலே காட்டியிருக்கின்றார். இவர் நல்ல ஒரு சைவ நற்களிராக போற்றப்படுபவர். ஆகையால் சைவர்களை பற்றி அதிலே உயர்வாக காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அந்த நிலை இல்லாமையை பற்றி நமக்கு தெளிவாக வலியுறுத்திய அவர், நிலை பெற்ற பொருளாக உள்ளது மூன்று தான். அதாவது பதி பசு பாசம் என்ற சித்தாந்தத்தில் பரிபாஷையிலே சொல்வது இறை உயிர் தலை என்று தமிழிலே நாம் சொல்லுவோம். அதை நாங்கள் தெளிவாக மனதில் வைக்க வேண்டும் என்பதை சொல்லி நமது சித்தாந்தத்தை இராஜாங்க சமயம் என்றும் திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம் என்றும் அருளாளர்கள் போற்றியிருப்பதை இப்போது நாம் நினைவு கூர்ந்து கொள்ளலாம். அடுத்து இந்த நமது மெய்கண்ட நூல்கள் இந்த முப்பொருளை பற்றி நமக்கு எங்கெனம் எல்லாம் உணர்த்தி இருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டே வரலாம். அதிலேயே இறைவனுடைய உரு எப்படி இருக்கும் என்றால், அவர் உலகெல்லாமாகி வேறாகி உடனாகவும் இருப்பார் என்று நமக்கு ஞான நூல்கள் அறுதியிட்டு கூறுகின்றது. இறைவன் உலகெல்லாமாகி நிற்கும் திறத்தை அவர் எண்வகை வடிவில் இருக்கின்றார் என்பதை நமக்கு மிக அழகாக பல பாடல்கள் காட்டிக்கொண்டே வருகிறது. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் என்ற பாடல் கருத்து. பாரோடு விண்ணும் பகலுமாகி பனிமால் வரையாகி, பார் என்றால் நிலம், விண் என்றால் ஆகாயம், அடுத்து பகல் என்றால் அது சூரியனை குறிக்கிறது, பனிமால் வரையாகி அது மலையை குறிக்கிறது, பறவையாகி கடலை குறிக்கிறது, நீரோடு நீயும் நெடுங்காற்றுமாகி நெடுவெள்ளிடையாகி நிலனும் ஆகி என்று மிக அழகாக மீண்டும் இறைவன் இப்படி உலகாகவும் இருக்கின்றார் என்பதை நமக்கு காட்டுகின்றார். தரிக்கும் தரை நீர் தழல் காற்று அந்தரம் சந்தரன் சவிதா இயமான நடைதான் அட்டமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றார் என்பதை மிக அழகாக இறைவனது உருவை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டே வருகிறார். நிலங்கிளர் நீர் நெருப்போடு காற்று ஆகாசமாகி நிற்பனவும் நடப்பனவுமாம் நின்மலன், நிற்பனவும் நடப்பனவும் என்று மிக அழகாக அதிலே சொல்லி, நிலனே நீர்வழி தீநெடு வானகமாகி நின்ற புலனே என்றும் நமக்கு காட்டுகின்றார். இதுபோல் பல இடங்களில் இறைவன் இப்படி உலகாக எட்டான மூர்த்தியை என்று ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், அட்டமூர்த்தியை என்று மற்றொரு இடத்திலே காட்டியுள்ளார். இப்படி இறைவன் எங்கெனம், அதாவது சிவாகமங்களில் இறைவனுடைய திருவுரு எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை தனது பாடல்கள் பலவற்றிலும் அவர் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து மிக அழகாக ஒரு அவரால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் பாடுகின்றார் அல்லவா அந்த பதிகத்திலே, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தேத்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று கூறுகின்றார். ஆயா அதாவது அந்த ஆண்பால சொல்லணும்னா ஆயன் அதாவது ஆயன் என்றால் பசு கூட்டத்தை உடையவன் என்று அர்த்தம். இப்ப உயிர்களாகிய நாம் எல்லாம் பசுக்கள், அந்த பசு கூட்டத்துக்கு அவர் தலைவனாக இருக்கின்றார் பசுபதியாக. ஆகையால் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று மிக அழகாக அதிலே காட்டியிருக்கின்றார். அந்த உயிர் தானாக எதையும் அறியாது, அறிவித்தால்தான் அறியும், இறைவன் தானே அறிபவர். பாசம் அறிவித்தாலும் அறியாது என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்ற வரையிலே, அவருக்கு அவரை புலப்படாத வரையிலே, உனக்கு நான் அடிமை இல்லை என்றும் பித்தா என்றும் அவரோடு போராடி கொண்டே இருந்தார். அதன் பின்பு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டார் அல்லவா, ஆகையால் அது மிக அழகாக சொல்கிற வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணிலே, உன்னை வந்து என் மனத்துள்ள வச்சுட்டேன் நீ, அதனால நான் வந்து உன்னை இனிமேல மறக்கவே மாட்டேன், உனக்கு ஆள் இல்லைன்னு நான் இனிமேல எப்படி சொல்லுவேங்கிற ஒரு தெளிவாக அந்த கருத்துக்கள்ல நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே பதிகத்திலே, பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லுகின்றார். இறைவனுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, ஆனால் அவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதியையும் அந்தத்தையும் தருகின்றார். இதை நமது சிவஞான போதம் முதல் சூத்திரம் மிக அழகாக அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று இறைவனை அங்கனம் நமக்கு காட்டுகின்றது. அதாவது சம்ஹாரத்தை செய்கின்ற அவர்தான் மீண்டும் படைத்தலை செய்வார் என்று அவர் நமக்கு மிக அழகாக அவர் ஐந்தொழில் புரியும் தன்மையை எல்லாம் அந்த சூத்திரத்திலே மெய்கண்ட தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். ஆக இவருக்கு ஆதி கிடையாது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவர் ஆதியை தருகின்றார். அதிலே எப்படி அவர் அந்தம் ஆதி என்று சொன்னாரோ அதே போல் இவர் ஆதி என்று அழைக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இவருக்கு ஆதி கிடையாது என்பதை நமது அப்பர் சுவாமிகள் தேவாரமும் மிக அழகாக நமக்கு சொல்லும். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று. ஆக அவரை மற்றும் ஒரு பாடலிலே ஆதி நாயகன் என்று சொல்லியிருப்பார். ஆக இறைவனை ஆதி, அதாவது சங்கார காரணனாகிய முழு முதற் கடவுள் என்பதை குறிக்கும் பொருட்டு ஆதி என்று அழைப்பர். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மிக அழகாக ஆதி என்று அதிலே அழைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்றும் ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகுமாய் நின்றது ஓரார் என்றுதான் நாம் அவர் வந்து உலகாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா சிறிது நேரத்துக்கு முன்பாக. அந்த கருத்து, அந்த சித்தியார் கருத்து, அந்த கருத்தை தான் நாம் இதுகாரும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அடுத்து 2 சூத்திரத்துல அவையே தானேயாய் என்ற சூத்திரத்துல ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று வருகின்றது. அது போல இவர் வந்து அம்பாளை விட்டு நீங்காது எங்கனம் இருக்கின்றார் என்பதை மஞ்சுண்ட மாலை மதிசூடி சென்னி மலையான் மடந்தை மணவாள நம்பி பஞ்சுண்ட அல்குல் பனைமென் முளையாளோடு நீரும் ஒன்றாய் இருத்தல் ஒளியீர் என்று சொல்கிறார். நீ அம்பாளோட ஒன்னாவே தான் இருக்கிற, ரெண்டு பேரும் பிரியறதே கிடையாது இல்லையா. தாதான்மியம் என்று சொல்வோம், அது தாதான்மிய சக்தி என்று சொல்வோம். நமக்கும் இறைவனுக்கும் உள்ளது அத்துவிதம், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் இருக்கிறது தாதான்மிய சம்பந்தம் என்று சொல்லுவோம். ஆக இறைவனும் அவருடைய அருட்சக்தியும் எந்த காலத்திலும் நீங்காது ஒன்றாவே தான் இருக்கும் இயல்பு உடையவர்கள் என்பது நமக்கு சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லும். இறைவனுடைய அறிவாகிய ஆற்றலைத்தான் நம்ம சிற்சக்தின்னு சொல்லுவோம். சித்தனா அறிவுன்னு நமக்கு தெரியும். அப்ப இறைவனை நாயகன் என்றும் சிற்சக்தியை நங்கை என்றும் நாம் கூறுவது வழக்கம். அப்ப இறைவனை விட்டு வேறாகாது பிரியாது எப்போதும் நீக்கம் இல்லாமல் இருக்கின்றார். அதைத்தான் நாம் இப்போது பார்த்த பாடலிலே பார்த்தோம். கொம்பன நுண்ணிடையாள் கூறனை என்று அம்பாளை ஒரு கூறிலே உடையவர் என்பதும் மூலமாகவும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றார். ஞான சம்பந்த பெருமானும் வேயுரி தோழி பங்கன் என்று சொல்லி இருப்பார். நமது சங்க நூல்கள் 500 எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கடவுள் வாழ்க்கையிலே நீல வாழிலை பாகத்து ஒருவன் என்று மிக அழகாக இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கும் என்பதையும் நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமான் அம்பாளோடு இணைந்து இருப்பதை மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்ற பாடல் வரிகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார். சக்தியும் சிவமாக இருவர்னு சொல்லும் போது சக்தியும் சிவமும் இணைந்தே இருக்கிறது. சொரூப நிலையில அவர் தனியாக இருக்கின்றார், அப்புறம் நமக்கு அருள் செய்யும் பொழுது அவர் இணைந்து அம்பாளோடு இருக்கின்றார் என்பதை அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர் என்று திருக்களிற்றுப்படியார் என்ற சித்தாந்த நூல் கூறுகின்றது. அதுபோல் இவர் அம்மையோடு இருந்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார் என்பதை இருவராயும் முதல்வன் அவனேயாம் என்று சொல்லுகின்றார். மூவராயும் என்று சொல்லும் பொழுது நமது சித்தியார்லே, அதாவது சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை சித்திக்கு மேல் நூல் இல்லை என்பது பழமொழி. அதிலே சிவஞான சித்தியாரிலே தேவரில் ஒருவன் என்பர் திருவுரு சிவனே தேவர் மூவராய் நின்றது ஓரார் முதல் ஒரு பாதி மாதர் ஆவதும் உணரார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் இறைவனே மும்மூர்த்திகளை அதிட்டித்து நின்று முத்தொழிலும் செய்கின்றார் என்பதை மிக அழகாக மூவராயும் என்ற இந்த பாடலிலே நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து முதல் இந்த பாடல் முதல் வரியிலே ஐவர் என்று சொல்லி இருப்பார். அது ஐம்பொறிகளை, நமக்கு துன்பங்கள் எல்லாமே இந்த ஐம்பொறிகளின் வாயிலாகத்தான் வருகிறது. ஆயமாய காயந்தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார், இறைவனோடு ஒன்றவே விடமாட்டக்காங்க அப்படின்னு மிக அழகாக நமது ஞான சம்பந்த பெருமான் சொல்லி இருப்பார். அதைத்தான் இவரும் வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்திரே என்று சொல்கிறார். நமக்குள்ள 5 பேர் இருந்து நமக்கு ஒரு வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று மிக அழகாக நமக்கு இந்த கருத்தை தெளிவாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவருடைய மற்றும் ஒரு கருத்தையும் இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். இறைவனுடைய திருநாமங்களை எல்லாம் நாம் மனதிலே எப்போதும் சொல்ல வேண்டும். அதாவது சொரூப நிலையிலே ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவராக பெருமான் இருக்கின்றார். ஆனால் அவருக்கு நாம் பல நாமங்களை கூறி அவரை வழிபடுவது நமது வழக்கம். இவருடைய பதியங்களிலே அத்தா ஆயா அன்னே அடிகேள் ஆதி, அண்ணா, ஆற்றாய், அழகா என்று பல வாராக அவரை விழித்திருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். இறைவனை ஆயிரம் பேருடையவர் என்று சொல்லுவார்கள். ஆயிரம் என்பது அளவற்ற என்ற பொருள், எண்ணற்ற நாமங்கள் உடையவர் என்பது. அது இவரும் பல இடங்களில் பேரும் ஓர் ஆயிரம் பேருடையார், பேராயிரவர் மயான பெரிய பெருமான், பேராயிரமும் உடையானை, பேரும் ஓர் ஆயிரம் என்பரால் எம்பிரானுக்கே என்று சொல்லுகின்றார். ஆக ஆயிரம் என்பது எண்ணிக்கையை குறிக்காது, எண்ணற்ற திருப்பெயர்களை உடையவர் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இவர் எப்போதும் இவர்தான் நமக்கெல்லாம் தலைவர், உயிர்களுக்கெல்லாம் தலைவன், உயிர்கள் எல்லாம் பசுக்கள், அவற்றிற்கு தலைவன் பதியாகிய சிவபெருமான் தான். ஆக மிக அழகாக ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் பெருமான் நமக்கு இந்த கருத்தை சொல்லி இருந்தார். அதே கருத்தை இவரும் எல்லாம் உடைய ஈசனே இறைவன் அல்லார் கண்டன் தமக்கு இந்த அகிலமெல்லாம் ஆள் என்று சேக்கிழார் பெருமானும் கூறுவார். அதனால் அவர் நம்மை ஆள்கின்றவர் என்பதை பலர் உணராமல் இறைவனை நிந்திக்கின்றார்கள். அங்கனம் நாம் செய்யக்கூடாது. அவர்தான் நம்மை ஆள்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்மை ஆள்கின்ற தன்மையை ஓரார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்திலே குறித்து மீண்டும் அவருக்கு ஆளாக இருப்பதை உணர்த்தும் பொருட்டு அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்றும், பண்டே நின் அடியேன் என்றும், ஒருமையே அல்லேன் எழுமையும் அடியேன், மீழா அடிமை என்றெல்லாம் பல இடங்களில் பதிவு செய்து எப்போதும் முக்தி நிலையிலும் அவர் ஆண்டான் நாம் அடிமை என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து நாம் வழிபடக்கூடிய சிவபெருமான் தோற்றக்கேடு இல்லாதவர், பிறப்பிலி இறப்பிலி. ஆகையால் அவருக்கு நம்மை போன்ற இளமை மூப்பு எல்லாம் கிடையாது. அவர் மூவா முதல்வன். ஆகையால் அந்த ஆதி அந்தம் இல்லாத பெருமானை பற்றி நம்மிடம் சொல்லும் பொழுது மூப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை என்று இறைவனுடைய தன்மையை மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். பிறவாய் இரவாய் பேணாய் மூவாய் என்று மிக அழகாக மற்றொரு இடத்திலையும் சொல்லியிருக்கின்றார். இப்படி பலவாறாக அவரை பற்றி சொல்லிக் கொண்டே வரும்பொழுது இறைவனுடைய தன்மையை அவர் மிக மிக அருமையும் எழுமையும் உடையவர், அதாவது அறிதற்கு அறியவன் என்று அருளாளர்கள் எல்லாம் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர் யாருக்கு அறியவர், யாருக்கு எளியவர் என்று ஒரு சந்தேகம் நமக்கு அடிக்கடி மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு தெளிவா பதில் கொடுக்கிறாங்க. உகந்து உள்கி நன்னாதார்க்கு அறியானை. அவரை நினைச்சு நல்ல நன்னனும் உள்கணும் உருகணும். அவங்களுக்கு அப்படி செய்யாதவங்களுக்கு அறியான், அடியாருக்கு எளியானை. இவர் அதெல்லாம் செய்தார், இவருக்கு அவர் எளியவர், அடியாருக்கு எளியனாக இருக்கின்றார். தேடி மாலையன் காண்பறியானை, சித்தமும் தெளிவார்க்கு எளியானை என்று சொல்லுகின்றார். தெளிவாக இருப்பவர்களுக்கு எளியவராக இருக்கின்றார், ஆனால் மாலையனுக்கு அறியானாக இருக்கின்றார் என்பது நமக்கு மிக அழகா, அதாவது தன் முனைப்பாலும் தன் அறிவாலும் இறைவனை காணலான நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் அறியவன் இல்லையா. காண்பாரியார் கண்ணுதலார் காட்டா காலே என்று மிக அழகாக அப்பர் சுவாமிகளும் சொல்லியிருப்பார் நமக்கு. அதனால நம்ம கனிந்து தொழணும். அப்படி யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அடியார் கெளியனாக இறைவன் காட்சி தருவார் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். சரி, அடுத்து நமது இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும் போது அவருக்கு என் குணங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். அதிலே வந்து ஒரு குணம் வந்து நமக்கு எட்டு குணங்களும் தெரியும், இருந்தாலும் வரம்பில் இன்பம் உடைமை என்பது அவருக்கு உண்டு இல்லையா. அது வந்து அதாவது வரம்பில்லாத இன்பத்தை உடையவர் சிவபெருமான். அதுக்கு அந்த கருத்தை வந்து நமக்கு ஒரு இடத்துல அழகா குறைவிலா நிறைவே குணக்குன்றே என்று திருவாவூர்துறை தர பாடலிலே பதிவு செய்துள்ளார். அந்த குறைவில்லாத நிறைவா இருக்கிறதாவது எல்லையற்ற இன்பம் இறைவன்கிட்ட எப்போதுமே இருக்குது அப்படிங்கிறத வியந்து போற்றுகின்றார். அந்த குறைவிலா நிறைவே அப்படின்னு ரொம்ப நிறைவுன்னு சொன்னாலே புரியும் அவருக்கு எல்லாம் உண்டு அப்படிங்கிறது. ஆனா மீண்டும் அதை நல்ல அழுத்தம் திருத்தமாக நமக்கு குறைவிலா, அதாவது எதிர்மறையிலையும் சொல்லி நேர்மறையிலையும் சொல்றார். குறைவிலான எதிர்மறையில சொல்லி நிறைவேன நேர்மறையிலையும் சேர்த்து அப்படிப்பட்ட வரம்பில் இன்பம் உடையவர் சிவபெருமான் என்பதை மிக அழகாக இதே கருத்து நமக்கு திருவாசகத்திலும் வரும் என்பதையும் நாம் கண்டுள்ளோம். அடுத்து நமக்கு மிக அழகான ஒரு சாத்திர நூல் நமது உமாபதி சிவாச்சாரியார் செய்த நூல். அதிலே பதிமுது நிலை என்ற ஒரு நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலையிலே அவர் எங்கனம் இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் என்பதை நாம் இப்போது காணலாம். மாய மாய மனம் கெடுப்பானை, மனத்துள்ளே மதியாய் இருப்பானை, காய மாயமும் ஆக்குவிப்பானை, காற்றுமாய் கனலாய் கழிப்பானை, ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானை, வெய்கொள் தோல் உமை பாகனை, நீடூர் வேந்தனை பணியா விடலாமே என்று சொல்லுகிறார். அதாவது மாய மாய மனம் கெடுப்பானை, உயிர்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வஞ்சனையை நீக்குபவர் இறைவன். அடுத்து மனத்துளே மதியாய் இருப்பானே, அந்த வஞ்சமில்லாத மனசுல தூய அறிவாக இருக்கின்றார். மதியாய் என்றால் தூய அறிவாக இருக்கின்றார். காய மாயமும் ஆக்குவிப்பானை என்று மிக அழகாக அடுத்து, அதாவது உயிர்கள் செய்த வினைக்கு ஏற்ப அதுகளுக்கு மாயா காரியமான தூள உடம்பை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு இருப்பதில்லை, அவங்க அவங்க வினையின்கு ஏற்ப அவங்க அவங்களுக்கு தூள உடம்பை கொடுப்பவர், அது அவர் தான் தருகின்றார். காற்றுமாய் கனலாய் கழிப்பானை என்று, அந்த உடலை காற்றாயும் தீயாயும் கழியச் செய்பவர். ஓயுமாறு உருநோய் புணர்ப்பானை, இல்லையா, உயிர்கள் தளர்ச்சி அடையும்படி தீவினைக்கு ஏற்ப துன்பங்களை எல்லாம் கூட்டுவிப்பவர். ஏன்னா நம்ம செஞ்ச வினையை நம்மகிட்ட கூட்டி விக்கிறதுக்கு தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சிவஞான சித்தியாரிலே சொல்லப்பட்டிருக்கும். ஆக அப்படி அந்த துன்பத்தை எல்லாம் கூட்டுவிப்பவர். அப்படி துன்பம் அனுபவிக்க செய்வதால் என்ன நன்மை என்றால் வினை நீங்குகிறது. ஒல்லை வல்வினைகள் கெடுப்பானே, அதன் மூலம் நமக்கு வினை நீக்கத்தை செய்கின்றார். ஆகையால் நாம் துன்பப்படும் போது வருந்த தேவையில்லை, நம்முடைய வினைகளை இறைவன் நீக்கி கொண்டிருக்கின்றார் என்று நாம் தெளிவாக தெம்பாக இன்னும் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அடுத்து வெய்கொள் தோல் உமைவாகனிலே, அவரை வந்து மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவர், அவர் நீடூர் தலத்தில் இருக்கின்றார், அவரை வணங்காமல் நாம் இருக்கலாமா என்று ஒரு கேள்வியை நம்மிடம் எழுப்புகின்றார். அதாவது வழிபாடுவதால் உண்டாகக்கூடிய அருள் தான், நம்ம அவரை வழிபடுறோம் அவர் நமக்கு அருள் செய்கின்றார், அதுதான் நம்ம நெஞ்சில் இருக்க வஞ்சத்தை நீக்கும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டரும் இந்த கருத்தை சொல்லியிருப்பார். அவருடைய கடைக்கண் பட்டா நம்ம நெஞ்சில வஞ்சம் இருக்காது, அப்ப நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்று அதிலே நமக்கு சொல்லி இருப்பார். அது போல அந்த மனசு வந்து தூய்மையா இருக்கணும். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப மனம் நல்ல தூய்மையாக இருந்தால் அங்கே இறை ஒளியானது பிரகாசிக்கும். அடுத்து அதனால நமக்கு அவர் நம்ம மனசு தூய்மையாக்குறாரு, அவரும் உள்ள இருந்து நமக்கு பிரகாசிக்கின்றார். உயிருக்கு உயிரா நம்மோடைய இருக்கிறார், உடனாக அதாவது கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார், இயக்கும் போது உடனாகவும் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்து வினைக்கேற்ப நமக்கு தூள உடம்பு தருகிறார் என்று பார்த்தோம். சிவப்பிரகாசத்துல மிக அழகாக இருவினையின் தன்மைக்கு ஏற்ப ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உமாபதி சிவாச்சாரியர் சொல்லி இருக்கின்றார். அப்போ நமக்கு இருவினைக்கு ஏற்பதான் நமக்கு உடம்பானது கொடுக்கப்படுகிறது என்பதை மிக அழகாக அதே சித்தாந்த கருத்து இதிலே பொழிகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு துன்பம் ஊட்டுகின்றார் இறைவன். அது எதற்காக என்றால் வினை நீங்குவதற்காக, வினை நீக்கம் செய்வதற்காக என்பதையும், வினை வந்து அனுபவிச்சுதான் கழிக்கணும், பிராரத்த வினை வந்து உடல் ஊழாத்தான் கணியும், அனுபவிச்சுதான் கழிக்கணும். ஆகையால் அப்படி இருக்கிற நேரத்திலேயே நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த உடம்ப வந்து இறை வழிபாட்டுல பயன்படுத்தணும், அது உயிர்களுடைய கடமை. அப்படி இறை வழிபாடு செய்யாத உடம்பால எந்த பயனும் கிடையாதுங்கிறத வள்ளுவர் பெருமான் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று சொல்லியுள்ளார். அதுபோல இறைவனை வழிபடாது இருந்தோம் என்றால் அது செய் நன்றி மறத்தலாகும். அப்படி செய்தால் அந்த உயிர்கள் எல்லாம் உய்யவே முடியாது. அப்படியானால் உயிர்கள் உய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவரை வழிபட வேண்டும். தேவன் கொடுத்ததே அவரை வழிபடுவதற்காகத்தான். முக்கரணங்களால் வழிபாடு செய்தோம் என்றால் முக்கரணங்களால் வினை ஈட்ட மாட்டோம். நம்ம வினை ஈட்டலைன்னா பிறவியே கிடையாது. அப்ப பிறவி நீங்கணும்னா இந்த கொடுத்த பிறவியில முக்கரணங்களையும் இறைவன் பால் வைத்து வழங்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, அப்படி வழிபடுவதால் அவர் நமக்கு என்ன செய்கின்றார்? இறைவனுடைய தன்மை என்றால் அவர் கருணையாளன். அவர் நமக்கு ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வினைக்கு ஈடாக இரண்டு வகையான கருணையை அருளுகின்றார். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மறக்கருணை. இதை நமக்கு சாத்திர நூல்கள் மிக அழகாக சொல்லுகின்றது. ஆக அவர் அளவிறந்த கருணை உடையவர். உயிர்களை திருத்தணுங்கிறது இறைவனுடைய உயர்ந்த ஒரு உன்னதமான எண்ணமாக இருக்கிறது. ஈடேற்றணும் எல்லா உயிர்களையும் அப்படிங்கிறது. திருத்தி திருத்தி வந்து என் சிந்தை இடங்கொள் கைலாயா என்று மிக அழகாக இந்த கருத்தை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியிருக்கின்றார். நம்ம உடம்புக்கு தாய் தகப்பன் ஒவ்வொரு பிறவிலையும் வேற இருப்பாங்களே தவிர நம்ம உயிருக்கு எப்போதும் தாயும் தந்தையும் சிவபெருமான் தான் என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமான் நம்முடைய குறையை அறிந்து அதை தீர்க்கும் கருணை உள்ளவனாக இருக்கின்றார் என்று மிக அழகாக, நான் ஒரு குறை அறிந்து அருள் புரிவானேங்கிறார். எனக்கு என்ன குறைங்கிறத எனக்கு அதாவது என்னுடைய அத்துவிதமாக இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு என்னுடைய குறையை அறிந்து எனக்கு அருள் செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். அப்ப உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் குணம் என்று கொள்கின்ற ஒரு தன்மையும் உடையவர். குற்றமே செய்யணும் குணம் என கருதும் கொள்கை கண்டு நீ திருவடி அடைந்தேன் என்று அதிலே கூறி இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெருமான் அவரை பரவுவதால் அவர் நம்முடைய துயரை தீர்க்கின்றார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே என்று இறைவனுடைய தொழிலை மிக அழகாக நமக்கு காட்டியிருக்கின்றார். ஒருத்தலும் அவருடைய அருள் தான். தண்டனையும் நமக்கு திருத்துவதற்காகத்தான். அதுவும் அவருடைய கருணைதான். அல்லலிலே அருள் புரிவானை ஓயுமாறு உள் நோய் புணர்ப்பானை ஒருத்தாய் நின் அருளின் என்று பல இடங்களிலே அவருடைய மரக்கருணையையும் நமக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்த்து பாடல். வாழ்க அருள், வாழ்க மறை, வாழ்க உலகெல்லாம், வீழ்க மழை திங்கள்தோறும், மெய்நெறிகள் ஓங்க, ஆழ்க வினை மன்னவனும் மாற்றிடுக செங்கோல், சூழ்க நலம் இன்பமே எவரும் துய்த்திடுக என்றும் என்ற வாழ்த்தினை கூறி, இதுகாரும் ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கெல்லாம் ஒரு உன்னதமான குரு, ஆதிசைவ மரபில் வந்தவர். அவர் நமக்கு அறிவுறுத்திய சில கருத்துக்களை திருவருளாலும் குருவருளாலும் நாம் இதுகாரும் சிந்தித்தோம். அதற்காக திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய சைவம் ORG பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நேரிலே இதனை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: கீர்த்தி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: ஓ ஜீவா நமச்சிவா.

பூவுலகத்திலே பல இடங்களை கோயிலாக கொண்டிருந்து இருக்கிறார்.

தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் இவர்கள் பாடிய பாடல்கள் மூலமாகத்தான். அவர்கள் அந்த அளவுக்கு பாடி வைக்கலன்னா இந்த அளவுக்கு பக்தி இருக்காது, இந்த அளவுக்கு நியாயம் தர்மமும் இருக்காது. அதனாலே அவர்கள் பாடிய பாடல்கள் மூலமாக உலகத்துக்கு பல வகையில நன்மைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்பது உலக நீதி. அப்படின்னா தர்மம் அவ்வளவு உசந்ததுங்கிறதுக்காக ஒரு நாள் கூட மறக்காதப்பா. அறஞ்செய விரும்பு தர்மம் செய்யும் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருப்பதனாலதான் அந்த தர்மத்துல மக்களுக்கு ஒரு ஈடுபாடு நம்பிக்கை இருந்து தர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே பக்தி என்பது பொதுவாக பொருள்களிலே வைக்கிறதும் பக்தி தான். பொருள்களின நம்முடைய சொத்து மேல, நம்முடைய பணத்திலே, இப்படியெல்லாம் ஒரு பிரியம், அது பக்தினாலும் பிரியம்னாலும் உண்மைதான். அப்பற்று, இப்ப இந்த செல்லு என்னுடையது, இந்த செல்லு என்னுடையது, இதுல எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும், இது காணாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதுக்கு மேல இது யாராவது எடுத்துக்கிட்டான்னா எவ்வளவு சங்கடமா இருக்கும், அந்த பொருள்ல பக்தி, இந்த பொருள்ல பக்தி பிரியம். அதே மாதிரி நமக்கு தொடர்புடைய எல்லா பொருள்லையும் நமக்கு பக்தி இருக்குது. மனைவி மேல பக்தி, பிள்ளைகள் மேல பக்தி, பொருளிலே பக்தி, வீட்டிலே பக்தி என்றெல்லாம் எல்லா இடத்துல பக்தினாலும் அன்புனாலும் பிரியம்னாலும். இந்த பிரியம் பக்தி அன்பை வந்து கண்ணுக்கு காண முடியாத கடவுளத்திலே வைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். கண்ணுக்கு காண முடியாமல் இருப்பவர் கடவுள். அந்த கடவுள் நமக்கு என்ன செஞ்சாரு, எதுக்கு அவர் மேல அப்படி பக்தி பண்ணணும்? மனைவி மேல பக்தி பண்றோம்னா அவ தினந்தோறும் சமையல் பண்ணி போடுறா, என்னால வேணுங்கிற உபசாரங்களை பண்றா, அதனால அவன் மேல அன்பு செலுத்தலாம். அதே போல நம்முடைய அண்ணன் தம்பி தாய் இந்த மேல பக்தி பண்றா, அவ உபசாரம் பண்ணி இருக்கிறா, அவங்க மேல பிரியம் வைக்கிறான், பக்தி பண்ற நியாயம் தான். கடவுள் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, நேரடியா அவர் செய்த உதவி ஏதாவது தெரியுதா என்றால் சாதாரண அறிவினாலும் தெரியாது. எல்லா உதவியும் கடவுளாலதான் நடக்கும். உள்ள பிறந்த உடனே தாய்க்கு என்ன சுரக்குது, பால் சுரக்கு, அது யார் சுரக்க வைக்கிறா, விளங்குதா? கீழே இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் மேலே உப்பு தண்ணி எடுத்துட்டு போய் நல்ல தண்ணீர் ஆக்கி கீழே கூட்டுது, தானா அது போகுமாமா, மேல தானா கீழே வருமா, அது யாரு செய்யறா? இப்ப இந்த உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கண்ணு இருக்கு பாரு, எல்லாமே தசை பகுதி தான், எல்லாமே தசை எலும்பு நார் நல்லது. இந்த கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறானே, கண்ணுல ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான், கண்ணுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறான், ஒளிய வச்சிருக்கிறான். கண்ணு பாக்குது, கண்ணு பாக்குற மாதிரி காது பார்க்க முடியாது, காது கேக்குது. இது ஒரு துவாரம் தான், இது ஒரு துவாரம் தான். இந்த துவாரத்து மூலமா கேட்கிற ஆப்பில் பண்ணி இருக்கிறானே, இந்த இதை விஞ்ஞானிகள் இன்னும் கண்டுபிடிக்கல. விளங்குதா? இந்த காத்து வந்து பாரு, இந்த துவாரத்துல வர்றது இல்ல, இந்த மூக்கில தான் வருதா, வருது. சரி, வந்தவாக்கள் அப்படியே வெளியிலே போயிருச்சுன்னா போயிருவான், காத்து வெளியில வருது இல்லப்பா, அப்படியே போயிருச்சுன்னு வச்சுக்கோ, போயிருவான். பாரு, போன காத்து திருப்பி உள்ள வரும். இந்த ஒரு உதவி நினைச்சு பாருங்க. இப்ப காத்த நம்ம தானா வெளியில விடல, தானா நம்மளா உள்ள இருக்கல, அப்படித்தானப்பா? இயல்பா போயிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்னு ஓட ஒரு பாட்டு. இப்ப இந்த சுவாசம் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது, எங்க எப்படி போகுது, எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல. தானா அது போகுது, தானா வருது. இதை யாரு இயக்குவா? எத்தனை எத்தனை எத்தனையோ நினைச்சா ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியம். எல்லாமே கடவுளாலேதான் இந்த உலோகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உடம்பு கிடைச்சிருக்குது, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னகத்தே வந்து வாழ செய்தாரே என்பது திருவாசகம். விளங்குதா? ஆகையினாலே இப்படி கடவுளை உதவியே அறிந்து இது காண முடியாத கடவுள் செய்கிறது, கண்ணுக்கு காணாமல் இருக்கிற கடவுள் செய்கிறது. ஆகவே இப்படி கடவுள் உதவியை அறிந்து, ஆகா இவ்வளவு உபகாரம் செய்த கடவுளை நம்ம கும்பிடப்படாதா? கும்பிடறதால வேற என்ன பண்றது, என்ன நேரம் வந்து வாங்கிட்டு போறா? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சாமி கிட்ட கொண்டு போய் தேங்காவில வச்சோம்னாலும் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம், அவன் திங்கிறது இல்லை. எடுத்துட்டு தானே வந்துடுறேன், முங்க வைக்கிறான், அதை வைக்கிறான், ஒண்ணும் திங்கிறது இல்லை. காட்டி விட்டு கொண்டாந்துடுறோம், நம்ம கிட்ட நேரா கடவுள் ஒண்ணும் வாங்கிக்கிறது இல்லை, அவனுக்கு ஒண்ணும் வேண்டியது. அதனாலே இது எல்லாமே அண்டம் இயங்குவதும், அண்டம் அண்டம்னா உலகம், அண்டம் இயங்குவதும், இந்த பிண்டம் இயங்குவதும் யாராலே? கடவுள். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் தெரிவது எவராலே என்பது கூட பாரதியார் பாட்டு, யாராலே? கடவுளா. ஆகையினாலே இப்படி கடவுள் உதவியை அறிந்து, கடவுள் செய்கின்ற உதவி

0: நினைந்து அந்த கடவுளை மன வாக்கு காயங்களாக நினைப்போம். நினைச்சாலும் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஒரு முடிவே நமக்கு தெளிவா காட்டியது சைவ சமயம். கடவுள்ல பொதுவாக கடவுள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அந்த கடவுள் இப்படிப்பட்ட தன்மையுடையது, இப்படிப்பட்ட சிறப்புடையது என்று தெளிவாக எடுத்து சொல்வது சைவ சமயம். சைவ சமய ஆச்சாரியர்கள், சைவ சமய குருமார்கள், சைவ சமய நூல், இதுலதான் அந்த கடவுள் இப்படிப்பட்டது என்று சொல்லி, உயிர்கள் வேறு, கடவுள் வேறு, கடவுள் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி எடுத்து காட்டுவது இந்த சைவ சமய நூல்கள். தேவாராதி திருமுறை, பன்னிரு திருமுறைகளும், சாத்திரங்களும், சிவபுராணங்களும், மற்ற என்ன ஏராளமா இருக்கும் நூலும், நூலும் ஏராளமா. இப்ப நம்ம கற்றது கைமளவு, கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறது கடல்ல ஒரு கை தண்ணி எழுதினாப்புல, கடல்ல ஒரு கை தண்ணி எழுதுனா கடல் அள்ளிட்டோமா, அள்ளியாட்டோம், கடல்ல அள்ளிட்டோம், ஒரு கை அள்ளிருக்கோம். அது மாதிரி இன்னும் விச்சைகளும் இருக்கா சொல்லி முடியுமா? அது மாதிரி நூல்கள் ஐயால அப்படிப்பட்ட நூல்களிலே இந்த திருவாசகம் என்பது மிக உயர்ந்ததாய், மிக எளிமையாய், மிக அருமையாய், மிக எளிமையாய். கடவுள் அருளை நேரே கண்டு கடவுளத்துல உபதேசம் பெற்றுக் கொண்ட பிறகு பாடி பாடி திருப்பெருந்துறையிலே குதிரை வாங்க வந்தவர் கடவுளத்துல உபதேசம் பெற்றுக் கொண்ட பிறகு பாடி, கடவுளத்துல பக்கத்துல உட்கார்ந்து அவர் மந்திரத்தை உபதேசிக்க அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்க, அருளையும் கொடுக்க, அதன் பிறகு பாடப்பட்டது. அதனால இது தனிச்சிறப்புடைய அப்படிப்பட்ட திருவாசகம் இப்பொழுது கீர்த்தி திருவகவல். இந்த நூல்கள் இல்லைன்னா உங்களுக்கு கடவுளை பத்தி எல்லாம் தெரியாது, தெரியுமா? தெரியாது. அதனாலே இந்த கீர்த்தி திருவகல் 91வது வரி, அது வந்து பல தலங்களை இதுல சொல்லிட்டு வர்றார். அந்தந்த தலங்கள்ல இப்படி இப்படி எல்லாம் அருள் பண்ணினார் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இப்ப குற்றாலத்துக்கு வர்றார். குற்றாலங்கிறது தெற்க இருக்கிறது. அந்த குற்றாலத்தை பத்தி சொல்ற புறம்பயதில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் சொல்றார். குற்றாலத்து குறியாயிருந்துங்கிறது ஒரு சுவையான வரலாறு. குற்றாலம் என்பது பாண்டி நாட்டில இருக்கிற மலைச்சாரலை உடையது. அகத்திய முனிவர் முனிவர்களிலே மிகச்சிறந்தவர். அவர் வந்து பல தலங்களை வணங்கிட்டு குற்றாலத்துக்கு பக்கமா போனார். குற்றாலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நுழைஞ்ச போது அங்க இருந்தது முன்ன இருந்தது பெருமாள் ஊர். பெருமாள் நின்றுகிட்டு இருந்தாரு. இருந்தவர்கள் எல்லாம் வைணவர்கள். வைணவர்கள் வைணவர்கள்னா அவங்க நாமத்தை போட்டிருப்பாங்க. பெருமாளே பரம்பூர்னு சொல்றவங்க, பெருமாள் தான் கடவுள்னு சொல்றவங்க. இப்ப நம்ம சிவன் கடவுள்னு சொல்ற மாதிரிலவா, அது போல சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதனால தப்பு இல்லை. அவங்க பாட்டுல அவங்க போகல போயிடலாம், நம்ம நம்ம பாக்கல போயிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஒருத்தர் மோசமா நினைக்கப்படாது, ஒருத்தர் சட்டை போட்டுக்க கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச போதுல அவன் பத்தி பண்ணா, நமக்கு தெரிஞ்ச நம்ம பத்தி பண்ணிட்டோம். ஆனால் வந்து இந்த அகத்தியர் இந்த குற்றாலத்துக்குள்ள போன உடனே அங்க திருமுற்றம்னு இருந்த கோயிலுக்கு முன்ன திருமுற்றம் அங்க இருந்த வைஷ்ணவர்கள் இவரை கண்டார்கள். இவர் அதுல திருநீர் நிறைய பூசி உத்தராட்சம் போட்டுக்கிட்டு போனார். இதை பார்த்த உடனே அந்த வைணவர்களுக்கு பொறுக்கலை. இப்படி திருநீர் பூசிக்கிட்டு உத்தராட்சம் போட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊருக்குள்ள சாப பூசலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை கடிந்து துரத்தி விட்டாரு. அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி நீங்க எல்லாம் இருப்பீங்க எனக்கு தெரியாம போச்சுப்பா, வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு பெரிய பாவதாள் இருக்குதுன்னா, பாவதாள் இருக்குதுன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். எனக்கு தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய பக்தர்கள் பெருமாளுக்கு அடிமையா இருக்கின்ற நீங்கள் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு வெளியில வந்துட்டார். ஊருக்கு வெளியில வந்துட்டார். அப்படி வந்த முற்பாடு ஊருக்கு வெளியில வந்து என்ன பண்ணாரு, இவர் பாகவத வேஷம் பெருமாள் அடியவராக வைணவராக வேஷம் போட்டார். நாமத்தை போட்டு துளசி மாலையை போட்டா தீந்து போச்சு, இப்படி போட்டு உத்தராட்சம் போட்டா சிவனடியாரு, இப்படி போட்டு துளசி மாலையை போட்டா பெருமாள் அடியார் வைஷ்ணவர். அட நாமம் பெருசு பெருசா 12 நாமம். அவங்க நம்ம 16 இடத்துல பூசுவோம், அவங்க 12 நாமம் போடுறோம். 12 இடத்துல அவங்க நாமம் திருநீர் பூசுறது, நம்ம 16 இடம். அப்படி போட்டுக்கிட்டு உள்ளே போனாரு. போனா நல்ல பழுத்த வைணவர் ஆயிட்டார், பழுத்த வைணவர். அந்த பாகவதால் இவரை கட்ட உடனே ஓடி வந்து எதிர்கொண்டு அழைத்து காலில் விழுந்து நமஸ்காரத்து பண்ணி, ஒரேவா வரணும், பாவதால் வரணும் வரணும் வரணும்னு அழைச்சிண்டு போய் உட்கார வச்சு அவளுக்கு வெட்டு பிரச்சார மரியாதை எல்லாம் பண்ண, இவர் நான் திகிரியிலே தரிசனம் பண்ணேன், அங்கே பழமுதிர் சூழலே தரிசனம் பண்ணேன், அழகரே தரிசனம் பண்ணேன், இப்போ இந்த பெருமாளே தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்னார் அப்படின்னு சொன்னோன்னா, அவள் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு உள்ள விட்டான். சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், அதனால திருமஞ்சனத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொண்டு வாங்கினார். எல்லாம் பறந்து புது வைணவர் வந்திருக்காரு, பிரமாதமா இருக்காரு அப்படின்னு சொல்லி திருமஞ்சனங்கள் வாழும் மற்ற பொருள்கள் அபிஷேக பொருள் அலங்கார பொருள் பத்திர உற்பம் எல்லாம் நிறைய கொண்டாந்து வச்சான். கொண்டு வந்து வச்சு திரைய போட்டுக்கிட்டாரு. நான் சுவாமி திருமஞ்சனம் பண்றவர்கள் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லி திரைய போட்டு உள்ள உட்கார்ந்தார். உள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணார். சிவபெருமான தியானம் பண்ணி பெருமாள் தலையிலே கைய வச்சார். பெருமாள் தலையில கைய வச்சாரு. குருகு குருகு குருகு குருகு குருகு குருகு சிவலிங்கம் ஆகி விட்டார். சிவலிங்கம் ஆகி விட்டாருப்பா. குருகு குருகு குருகுன்னு சொல்லி பெருமாளை சிவலிங்கமாக மாத்தி விட்டார். அப்படி மாத்தின உடனே திரையெடுத்தா சிவலிங்கம் ஆகிட்டார். உடனே ஒரு தற்பைய சக்கரமா சுத்தி விட்டார். அகத்தியர் சுத்தி விட்டா ஒவ்வொருத்தனையும் துரத்து துரத்து துரத்தி அவன் தப்ப முடியாம கடலு கங்கிட்டு ஓடிவிட்டார். அதனாலே அப்படி அந்த குற்றாலத்தில் இருந்த பெருமாளை குறியாக, குறி என்றால் அசிவலிங்கம், குறி என்றால் சிவலிங்கம், அருட்குறின்னு சொல்றோம். குறிகளும் அடையாளமும் கோயிலும் என்பது அப்பர் தேவாரம். அதனால பெருமாளை சிவமாக ஆக்கிய சிவலிங்கமாக ஆக்கிய அந்த தலம் அந்த குற்றாலத்து குறியாயிருக்கும். பெருமாளுக்கு ஆசை எப்படி இருக்கும்னா எப்ப சிவமாகும்னு தான் அவருக்கு ஆசையா இருக்கும். அகத்தியன் மூலமா சிவமாயிட்டார். இல்லைன்னா அவரு கீழே அப்படி வருவாரு. விந்தமலையே அடைக்கலவர். விந்தமலை எவ்வளவு அவசரம் இருந்துச்சு. விந்தமலை அது தலையில கைய வச்சு கீழே பாதாளத்துல அகத்தியர் அவ்வளவு பெரிய கட்டிக்கார். குற்றாலத்து குறியாயு அதுக்கு மேல சொல்றாரு. அந்தமில் பெருமை அழல் உருக்கரம். அந்தமில் பெருமை பரமேஸ்வரனுடைய பெருமை முடிவு இல்லாத அந்தம்னா முடிவு, அந்தமில் அந்தமில்னா முடிவு இல்லாத பெருமை உடையவன். முடிவு இல்லாத பெருமையை உடையவன் கடவுள். முடிவு இல்லாத பெருமை உடையவன். இப்ப நம்முடைய பெருமை எல்லாம் முடிஞ்சிடும். நம்முடைய பெருமை இப்ப நல்லா இருக்கும் போதே பணம் இல்லாம போச்சுன்னு வச்சுக்க, பெருமை இல்லாம போறோம். ஆளு போயிட்டான்னு வச்சுக்கோ, உடனே முடிவு இல்லாதது. எது முடிவு இல்லாதது? கடவுளுடைய பெருமை முடிவில்லாதது. அந்தமில் பெருமை. அப்படிப்பட்ட பெருமையுடையவராய் சுவாமி அழலுரு கரந்து. அழலுரு என்பது அந்த கடவுளுக்கு இருக்கிற வடிவம், இயல்பான வடிவம் என்னவென்றால் சோதி வடிவம். அழல் என்றாலும் சோதி என்றாலும் சோதி வடிவம். கடவுள் சோதி வடிவம். அந்த சோதி வடிவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா உயிர்களுக்கு அருள் பண்ணுவதற்காக பின்னால் அந்த சோதியிலிருந்து உருவமாக வெளியில வரும். சோதியிலிருந்து உருவமாக தானே கடந்த சோதி, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி என்பது பெரிய குரான். சோதியாயிருக்கிற குருள் உருவமாக வருகிறது. அதுதான் சைவ சித்தாந்தத்துல முக்கியமான பகுதி. அவனுடைய இயல்பான வடிவம் சோதி வடிவம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு திருவம்பாவை தொடங்கும். அதனால அப்படி ஜோதியா இருந்தா யாராலையும் அந்த கடவுளை வணங்க முடியாது, அந்த கடவுளை காண முடியாது, சோதியை காண முடியாது. சோதியை காண முடியாது. இந்த லைட்டை பார்க்க முடியுதான்னு, சூரியனை பார்க்க முடியுதான்னு. அந்த ஜோதி எவ்வளவு பவர் தெரியுமா? அந்த ஜோதி அது ஏது வாட்சல சொல்ல முடியுமா? அளவு கடந்த அளவிறந்த சோதி. அலகில் ஜோதியம், அலகில் ஜோதியம் அம்பலத்து ஆடுவான். அப்படி அலைகள் சோதியனாய் இருக்கிறவன் தான் நமக்காக இறங்கி, நமக்காக இறங்கி நம்மை கண்டு எல்லாரும் வழிபடட்டும் பாவா. அப்படியே இருந்தோம்னா ஒருத்தரும் நம்மளை காண முடியாது, கும்பிட மாட்டான். கும்பிடலைன்னா அவர்களுக்கு நன்மை கிடைக்காது. அதனால நம்ம இறங்கி வருவோம்னு சொல்லிதான் அலைகள் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அம்பலத்துல வந்து ஆடுறான். உருவ திருமீனி உண்டு அம்பலத்துல வந்து அழலுரு கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு அழகிய திருமேனிய தரிப்பு சுந்தர சுந்தரம்னு அழகு சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞ்சாலம் போல வந்தருள். இந்திரஜாலம் போல இப்படி தானே சோதியாயிருக்கிற கடவுள் தானே கீழே இறங்கி வந்து அருளி உயிர்களுக்காக தான் வடிவம் எடுத்து கொண்டு வருது. இது சைவத்துல முக்கியமான ஒரு பகுதி. சுவாமி அருவமாயிருக்கிறார், உருவமாக இருக்கிறார் என்பது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா உருவமாவல்லா கடவுள் அருளை பெற முடியாது. இப்ப இந்த நீராவி இருக்குது, நீராவி மேல போகும்போது எப்படி போகுது? உருவமா போகுது அருவமாவா? அருவம் மேலே போகும்போது சூரியனுடைய கிரணத்தினாலே மேலே நீர் செல்லுகிறது, அருவமாக போகுது, போகுதா, மேலே போய் அது என்ன அது மேகமாக இருக்கிறது, மேகமாக இருக்குது வானத்தில், அது அரு உருவம் தெரியுதா, உருவமானவுக்கு புரியலையா, இருக்கிறது தெரியுதா, அரு உருவம், கீழே நீராக வரும்போது உருவம், கீழே நீராக வரும்போது உருவமாக, அருவமாகி போய் அரு உருவமாகி அப்புறம் உருவமாக, இப்ப உருவமாக கீழே வந்து இறங்கலைன்னா அந்த மேகத்தினால நமக்கு பயன் இல்லை, உருவமா வரலன்னு வச்சுக்க அந்த தண்ணீர் உயிர்கள் பயனை அடைய முடியாது. அதுபோல கடவுள் அருவமாக இருந்து அரு உருவமாகி உருவமாக விளங்குதா, அதனாலே கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவம் உண்டு. பல சமயவாதிகள் அதனால உருவ வழிபாடு செய்ய மாட்டான், அருவத்தை தான் வழிபாடு பண்றது, சோதிய வழிபாடு பண்றது, சோதி வழிபாடுன்னு நிக்குது இல்லவா, சில கூட்டங்கள் இருக்குது இல்லவா, சோதி வழிபாடு உருவத்தை ஒத்துக்கொள்வதில் சில சமயங்கள். அதனாலே இப்படி நம்முடைய சமயம் எப்படின்னா கடவுளுக்கு அருவமும் உண்டு உருவமும் உண்டு அரு உருவமும் உண்டு, இப்படி மூன்று வகை திருமேனி உண்டு. அப்படி உருவத் திருமேனியை கொண்டு வந்து உலகத்துல பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றது, அப்படி பக்குவம் உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் பண்றதுன்னு சொன்னா அந்தந்த ஆன்மாக்கள் எந்த நிலையில இருக்கிறார்களோ, எந்த தன்மையில இருக்கிறார்களோ, எந்த பக்குவத்தில் இருக்கிறார்களோ, அதற்கு தகுந்தார் போல போய், அந்த பக்குவத்துக்கு தகுந்தார் போல, அந்த தன்மைக்கு தகுந்தார் போல வேடம் உண்டு போய், வேடம் உண்டு போய் அவருடைய தன்மையே தன்னுடைய தன்மைக்குள்ள ஒடுக்கி விடுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சு புரியாமையும், அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ள வந்து மறைத்துக் கொள்வோம். அது எப்படின்னு கேட்டா, இப்ப திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், இருந்தார்ல, எங்க இருந்தாரு, சிதம்பரத்துல. அவருடைய தன்மை என்னன்னு கேட்டா ஓடு கொடுக்கற, ஓடு கொடுக்கற தன்மை, ஓடு கொடுக்கற தன்மை, கொடுக்கற தன்மை தான். இவர் போனா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர வேண்டியதானே, வேணும்னா ஒரு ஓட்டை வாங்கிட்டு வர, இவர் ஓட்டை புள்ளி அவர்கிட்ட வச்சு வச்சுட்டு அந்த ஓட்டை இவரே எடுத்துக்கிட்டு, அவருக்கு தெரியாம இவர் எடுத்துக்கிட்டு, இப்ப அவருடைய தன்மை என்னாச்சு, இவருடைய தன்மைகளும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருப்பா, இப்ப திருடர் ஆகிட்டாரு, கொடுத்துக்கிட்டு இருந்த திருநீலகண்ட நாயனாரு இப்ப இந்த ஆளுகிட்ட திருடரா மாட்டிக்கிட்டாரு, நீ எடுத்துக்கிட்ட ஓட்டை எடுத்துக்கிட்ட பத்திரமா வச்சிருக்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன், சரின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தார், வாங்கி வச்சவர் என்ன வாங்கி பத்திரமா வச்சிருந்தாரு, இவர் வச்சிருந்தாரு, அவர் அதனால இவருக்கு தெரியாம அவர் எடுத்துக்கிட்டாரு ஓட்டை, எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ ஓட்டை திருடிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை திருடர் ஆக்கி அவரை குளத்துல வந்து மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுறான்னு சொல்லி சத்தியமும் பண்ணு வச்சு, அவருடைய தன்மை குடைத்தன்மை அவருடைய மற்ற இயல்புகளை எல்லாவற்றையும் தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, தன்னுடைய இயல்புக்குள்ளே அடக்கி, அவருடைய தன்மையை தன்னுடைய தன்மைக்குள்ளே அடக்கி அவருக்கு நன்மை செய்யணும், அவரை நாயன்மாராக ஆக்கி உலகம் எல்லாம் அது தெரியும்படியா, உலகம் எல்லாம் இப்படிப்பட்டவை இவர் என்று தன்னுடைய அந்த அந்த அந்த நாயனாருடைய பெருமையை உலக உலகத்துக்கு அறிவிப்பது, எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும், கொடுத்துக்கிட்டு திருடன் ஆகிறதுனா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவரை திருடனாக ஆக்கிவிட்டாரு, இப்ப இவருடைய தன்மைக்குள்ள அவருடைய தன்மை அடங்கி போச்சு, அந்த வள்ளல் தன்மை இவருடைய தன்மைக்குள்ள அடங்கி போச்சு, அது எதுக்கு நடக்கிறாருன்னா அவர்களுக்கு அருள் பண்றதுனா, அப்படி பண்ணலன்னா அவர் பெரிய புராணத்துல வரமாட்டார், பெரிய புராணத்துல வந்து உலகம் எல்லாம் தெரியும்படியா அவருடைய பெருமை விளங்காது, எவ்வொரு தன்மையும் தன்மை ஏற்படும், தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன், தானே ஆகிய தயாவரன் என்றால் ஆன்மா பக்தி உள்ள பக்குவம் உள்ள ஆன்மாக்களை தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறான், ஒடுக்கிக்கிட்டா இப்ப யாரு மிச்சமா இருக்கா, சிவன் தான் இருக்கிறான், சிவன் சிவனுக்குள்ள ஒடுங்கிடுறான், சிவன் சிவனுக்கு, இப்ப சந்திரன் சூரியனுக்குள்ள ஒடுங்குவது போல, சந்திரன் அம்மாவாசனைக்கு சந்திரன் எங்க இருக்கிற, சூரியனுடைய ஒளிக்குள்ளே எல்லா ஒளிகளும் அடங்குவது போல, சூரியனுடைய ஒளிக்குள்ளே ஒளி உடையதுதான், நட்சத்திரங்களும் ஒளி உடையதுதான், சந்திரனும் ஒளி உடையதுதான், அக்னியும் ஒளி உடையதுதான், பகல்ல எவ்வளவு அக்னி எரிஞ்சாலும் தெரியுமா, எல்லாம் எதுக்குள்ள அடங்கிருது, சூரிய ஒளிக்குள்ள பேரொளிக்குள்ளே இந்த ஒளிகள் எல்லாம் அடங்கும், அது போல எல்லா ஒளிகளை ஆன்ம வர்க்கங்களாக இருக்க ஆன்மாக்களாகிய பக்தி பண்ணுகின்ற அந்த விஞ்ஞானிகளையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு தானே விளங்குதல், தானே விளங்குதல். அது எப்படின்னு கேட்டா, இப்ப நமக்கு கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா நமக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார், இப்ப நம்ம தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடவுளுக்கு, உயிருக்குள்ளே கடவுள், உயிருக்குள்ளே கடவுள், சீவன் வந்து சீவனுக்குள்ளே சிவம் இருக்குதுப்பா, முத்தி பெற்றுட்டா ஞானம் வந்து மோட்சத்தை முத்தியை பெற்று சிவன் இருக்குது ஒளிஞ்சுக்கிட்டு. அப்ப முத்தி காலத்துல சிவனுக்குள்ள சிவன் இருக்கு. நமக்குள்ளே கடவுள் இருக்கும் போது சிறுமையுடையவர்களாக இருக்கிறோம், சிவனுக்குள்ள நாம இருக்கும் போது பெருமையுடையவர்களாக. அதனாலே கடவுள் வந்து பக்குவம் உள்ள ஆன்மாக்குள்ள தரக்குள்ள அடக்கி கொள்வது. தானே ஆகிய தயாபரம், தயாபரம்னா அளவில்லாத கருணையுடைய தயைன்னு சொல்றது. தயவு தயவுன்னு கேள்விப்பட்டிருக்கீல்ல, தயவு தயை என்று தானே ஆகிய தயாபரம் இம்மிரை எமக்கு தலைவர். இம்மிரை சந்திர தீபத்தை சாத்திரனாகி, சந்திர தீபம் என்பது ஒரு வகையான தீவு. அது அது எந்த இடம்னு இதுவரையிலும் ஆசிரியர்கள் யாரும் எழுதலை. சந்திர தீபத்துல சாத்திரனாகி, சாத்திரன்னா ஞான சாத்திரங்களை போதிக்கின்ற ஆச்சாரியனாக இருந்து அந்தர தெளிந்து வந்து அழக மறுபாடையும் அந்தரம் என்கின்ற ஞான ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அழகு பொருந்திய திருப்பாறை என்கின்ற ஒரு தலத்திலே வச்சிருந்தது. பாலைன்னு ஒரு திருப்பாலைன்னு ஒரு தலமே இருக்கு. சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருடையும் அப்படி திருப்பாலை என்கின்ற தலத்திலே வந்து அழகு பொருந்திய தன்மையோடு எழுந்தருடி இருந்தோம். மந்திர மாமலை மகேந்திர விற்பன், மந்திர மாமலை மகேந்திர விற்பன் கையால மகேந்திர மலைன்னு இருக்குது. மகேந்திர மலைன்னு இருக்குது, அது மந்திர மாமலைன்னு பேரு. மந்திர மாமலைன்னா அங்க வந்து ஞானிகள் எல்லாம் நிறைய இருக்கு, தேவர்களும் ஞானிகளும். புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கின்ற ஒரு மலைக்கு மகேந்திர மலை, புதிய மலைக்கு பக்கத்துல இருக்கிற மலைக்கு மகேந்திர மலை. அந்த மலை மண்ணு மாமலை மகேந்திர மாதிரி சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் முதல்ல கூட சொல்றாரு. அதனால அந்த மலையிலே இருக்கின்றவனாய கடவுள் என்று சொல்லி மகேந்திர வெப்பன் அந்த வழி பெருமை முடிவில்லாத பெருமையுடையவனாகிய அருளுடை அண்ணன், அருளுடை அண்ணன். அண்ணல் என்றால் உயர்ந்தோன், அருளுடை அண்ணல் என்றால் அவனுக்கு இயல்பே அருள், இயல்பே அருள். அவரு சுபாவமே கோபமானவர், எப்ப பார்த்தாலும் கோபத்திலே இருப்பார். அவர் சுபாவம் அப்படி சொல்றாங்களே சில பேர்த்து, எப்ப பார்த்தாலும் அவர் சுபாவம் கோபிச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது, சுபாவம்னு சொல்றது அது ஒரு பாவம் தான். அதாவது சுபாவம்னா இயல்பான குணங்கள், இயல்பான அவர் படமடப்படன்னு பேசுவாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சுபாவங்க. இப்ப இந்த கடவுளுக்கு என்ன சுபாவம் என்று கேட்டால் அருள். அருள் என்றால் உயிர்கள் எல்லாம் நன்றாக இருக்கணும், உயிர்கள் உயர வேணும், உயிர்களுக்கு நன்மையை செய்யணும், உயிர்கள் வாழ வேணும் என்கின்ற அந்த அருள், அது அருளுடைய சுபாவம், அதனுடைய அவனுடைய சுபாவம் அருளுடைய அண்ணல். எந்த ஆண்ட பரிசது பகரில், என்னை ஆண்ட பரிசன், அது ஆண்ட பரிசன்ன என்னை அவன் ஆண்டு கொண்ட தன்மையை சொல்ல போனார். ஆற்றல் அது உடை அழக மருதிரு நேற்று கோடி விருது காட்டி. இது வந்து திருத்தசாங்கம்னு பேரு, இது திருத்தசாங்கம்னு பேரு. தசாங்கம்னா பத்து உறுப்புகளை சொல்லுவது, அரசனுக்கு பத்து உறுப்புகள். அதே போல இந்த பேரரசனாகிய சிவனுக்கு பத்து வகையான, அதுல முதல்ல கொடியை சொல்றார். குடி, குடி வாகனம், ஊரு, பேரு, மலை, ஆறு, மாலை, குதிரை, இவைகள் எல்லாம் இதெல்லாம் அரசனுக்குரிய அடையாளங்கள். அந்த அடையாளங்கள்லாம் சிவனுக்கு உண்டு. அதை எப்படி சொல்றாருன்னா, ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு, அளவில்லாத ஆற்றல் குருந்திய திருமேனியை உடையவன். ஆற்றல் என்ன, வலிமை, வலிமை முழுவதும் சிவனுடைய, வலிமை முழுவதும் சிவனுடைய. இப்ப நமக்கு வலிமையை வச்சிருக்கிறானா, அப்புறம் என்ன பண்றேன், வலிமை இல்லாமையும் பண்றேன், ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான்ல. அப்புறம் ஒரு காலத்துல என்ன தொடர்ந்து முடியலங்கிற, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு என்ன வேகமா பேசுவான், என்ன கெட்டிக்காரத்தனமா பேசுவான் தெரியுமா, இப்ப என்ன பண்றான் எந்திரிக்க முடியலங்கிற. அது என்ன காரணம், வைக்கிறவனும் வலிமைய வைக்கிறவனை வந்த எடுக்கிறவனை வந்த. அது அப்புறம் சொன்னார், அட்டு வித்தால் அறுவரு வர ஆடாத ஆறு, அடக்கு வித்தால் அறுவரு அடங்காத. அவருடைய வலிமை எப்படி என்றால் எக்காலமும் அப்படியே இருக்கும். சிவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது என்றால் அப்படியே குறைவில்லாமல், ஆற்றல் குறைவில்லை. உயிர்களுக்கு இருக்கின்ற ஆற்றல் குறைவது இல்லாமல் போகும். ஆகையினால் ஆற்றல் அது உடை அழகு அமர்ந்து, ஆற்றல் உடைய அழகு பொருந்திய திருவுருவத்தை உடையவனாகிய சுவாமி நேற்று கோடி விருந்து காட்டியாலே அவன் திருநேற்றை நெற்றியிலே நிறைய அணிந்திருந்தான், தோளிலே அணிந்திருந்தான், மார்பிலே அணிந்திருந்தான், இப்படித்தான் அணிகிறான். இவைகள் எல்லாம் பார்த்தா குடி போல விளங்கி, நெற்றியை பாரு குடி போல, புரியுதா, குடி தான் உங்களுக்கு தெரியவே, விஷம குடி இருக்குல்லவா, அந்த மாதிரி நீற்றுக்கோடி, இது நீற்றுக்கொடி, கொடி என்பது கோடி என்று நீண்டு வந்தது, நீற்றுக்கோடின்னு முருந்து காட்டி திருநேற்றை பூசியிருந்தது, கொடி போல விளங்கி, கொடி போல விளங்கி, நீற்றுக்கோடின்னு முருந்து காட்டி ஊனந்தன்னை உருங்குடனருக்கு ஆனந்தமே ஆறாருடையும். அதற்கு மேல ஆறு எப்படிப்பட்டது என்றால் ஆனந்தமே அவருடைய ஆறு, ஆனந்தமே அவருடைய ஆறு, அது ஊனந்தன்னை உருங்குடன் அறுக்கும். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் பேரானந்தம் என்று சொல்வது, பேரானந்தம் என்று சொல்வது. ஆனந்தம் என்றால் அதுக்கு நேர என்ன சொல்றது, ஆனந்தம் வடமொழி இன்பம், ஆனந்தத்துக்கு நேர தமிழ்ல இன்பம். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனத்தை நீக்கும், உயிர்களுக்கு இருக்கின்ற ஊனம் என்கின்ற துன்பத்தை நீக்கும், துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவது ஆனந்தம். ஆனந்தமே ஆறாறு ஊனந்தன்னை உருங்குடன் முழுவதும் உயிர்களுக்குண்டான துன்பத்தை முழுவதும் நீக்குகின்ற, அறுக்கும் என்றால் நீக்குகின்ற ஆனந்தத்தையே அவன் ஆறாக உடையவன். ஆனந்தம் ஆறு போல இருக்குதா, ஆனந்தம் ஆறு காவிரி ஆறு போல இருக்குதா, விளங்குதா? அப்படி என்றால் ஆனந்தம் வந்து இடையறாது வந்து கொண்டே இருப்பதாயும் நிலைபெற்றதாயும் அளவில்லாததாயும் இருப்பது ஆனந்தமே ஆறா அருளியும். செய்யாய் பஞ்சரையர் செல்வீனன் சிந்தசேர் ஐயன் பெருந்துறையான் ஆறுரையாய் தசாங்கத்தர தையராய் வான்வந்த சிந்தை மலங்கணுவ வந்திடிய ஆனந்தம் காருடையான் ஆறு என்று திரு தசாங்கத்தில் இதுக்கு விளக்கமும் சொல்றார். இப்படி அவனுடைய ஆறு என்பது ஆனந்தமாக.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

விழித்து சிவகதி காட்டி ஒளியுற என் வைத்தன்னை உய்ய உண்டாளே. அழிவத்த பெண் பிள்ளை ஆனந்த சுந்தரி புளியூறு புண்படம் போல் உள்ளே நோக்கி

அண்டமோடி அண்டிசை தாங்கும் அருட்செல்வி அண்டமோடு எண்டிசை தாங்கும் அருட்செல்வி உண்டரிகத்துள் பூசனையாளே பூசனை கந்தம் உனை மலர் மாகோடி யோசனை பஞ்சத்து ஒலிவந்துரை செய்யும் வாசமிலாத மணிமந்திர யோக வாசமிலாத மணிமந்திர யோகம் தேசம் திகழும்

நடு அங்கு உரை செய்த ஆரண வேதனும் அந்த மாமி அந்த நடுவிரல்லாதே சிறுவிரல் பந்த வழிமுறை.

பெருத்த விரல் இரண்டு உள்புக்க பேசே பேசிய மந்திர விகாரம் பிரித்துரை கூசமில்லாத சகாரத்தை முன்கொண்டு வாசிப்பிராணன் உபதேசம் ஆகைக்கு கூசிய

சார்புபடுத்தி தனிப்படுவித்துள்ளம் நாடி நின்றாளே நாடிகள் மூன்று நடுகெடுத்து

உள்ளே பெறங்கொடி தம்பலம் பாயில் உண்டிட்டு உரங்கள் ஐயா என்று உபாயம் செய்தாளே. உபாயம் அளிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கடுத்து அன்பு விளைத்து சுவாலை விளைக்கும் சுழியாக துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றே அஞ்சல் மொழியால் அருந்தவர் பெண் பிள்ளை செஞ்சொல் மடமொழி சீருடை தேயிலே தஞ்சமென்று எண்ணி தன் சேவடி ஓற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இரவி என்றாளே. ஆறு இராயும் அருந்தவ பெண் பிள்ளை காரியல் கோதைகள் காரணி நாரணி ஊரும் உயிரும் உலகும் ஒடுங்கிடும் கோரியன் உள்ளம் குலாவி நின்றாளே. குலாவிய கோலை குமாரி என் உள்ளம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்க்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள்.
2: நம்ம அப்பர் பெருமான் திருவாயு ஒழிய சிவாய நம என்று நீரடிந்தேன், தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப அங்க சிவாய நமங்கிற மந்திரம் அவரு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். இத திருமந்திரம் எப்படி சொல்றதுன்னு பார்க்கணும். திருமந்திரத்துல சிவாய நம என சித்தம் ஒருக்கி அவாய மறவே அடிமையதாக்கி. அப்ப சித்தத்துக்குள்ள கொண்டு போகணும். சித்தம்ங்கிறது கொஞ்சம் உள்ள நுழையணும். அது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் என்ற 4 கருவிகள் உண்டு. அல்ல, சித்தம் என்பது பதிவுகள், இந்த பதிவுகள் உள்ள பகுதி. அந்த பகுதிக்கு நம்ம கொண்டு போகணுமா, பதிக்க வைக்கணும். சிவாய நம என சித்தம் ஒருக்கி என்ன ஆகும், அபாயமரவே, கவலை இல்லையா, எந்த விதமான பிரச்சனையும் வராதான். அபாயமரமே அடிமையதாக்கிங்கிறார். இதே கருத்தை இன்னொரு இடத்துல சொல்றார் திருமூலர். தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. இந்த கூடுன்னு இந்த உடம்புன்னு அர்த்தம். இந்த கூட்ட பொண்ணாக்கணுங்கிறார். இந்த கூடு வந்து எப்படி பொண்ணாகும், ஒளி உடம்பா மாறணும் அப்படிங்கிற. இந்த குளிகைனா இந்த சித்திரங்கள் வச்சிருப்பாங்கிறாங்க, ஒரு மாத்திரை மாதிரி வச்சிருப்பாங்க, குளிகை இன்னொரு மணி மாதிரி வச்சிருப்பாங்க, அது இடுப்புல வச்சிருப்பாங்க. அது எந்த அந்த அந்த குளிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண உலோகத்தை வந்து பொண்ணா மாத்துறது. இப்ப இரும்ப பொண்ணா மாத்தலாம், செம்பா பொண்ணா மாத்தலாம், இதெல்லாம் சித்திரங்களுடைய கலை அது. அதனால குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையங்கிறார். அப்ப இந்த உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றக்கூடிய ரகசியம் சிவாய நம என்று ஓத வேண்டும்ங்கிறார். தெளிய ஓதணுமா, சிந்தித்து தெளிந்து அதனுடைய பொருள் புரிந்து உள்ளீடு உணர்ந்து அதை நாம் வந்து சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதுகின்ற பொழுது இந்த உடம்பு பொன்னாகுங்கிறார். நல்லா சிந்திக்கணும். உயிர் பொன்னாவது வேறு, உடம்பு பொண்ணாவது வேறு. உயிர் முதல்ல பொண்ணு ஆகணும். இந்த உயிர் பொண்ணாவதுங்கிறது தான் சிவாய நம என ஓதின் செம்பு பொண்ணாகும்னார். அப்ப உயிரில் இருக்கக்கூடிய களிம்பை நீக்கணும், அப்ப சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுன்ட்டார் ஒரு பாடல்ல. இப்ப இந்த பாடல்ல சிவாய நம என்று ஓதினா உடம்பு உடம்பே பொண்ணாகுங்கிறார். இப்ப உயிர் பொண்ணாகும், உடம்பு பொண்ணாகும்னா உயிர் வந்து சிவத்தன்மை அடையும். சரி, உயிரோட சேர்ந்த உடம்பும் சிவத்தன்மை அடையும். இதுக்கு இந்த சிவாய நமங்கிறது வழிவகுக்கும். இப்போ இந்த உடம்பு உடம்பு எப்படி ஒளி உடம்பாக மாறும். இப்ப சாதாரணமா இந்த டியூப்லைட் அப்படி சொல்லுமே, டியூப்லைட்னா அதுக்கு தமிழ்ல குழல் விளக்கு, குழல் விளக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இழைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது உள்ள கரண்ட்டு போகும். அது உள்ள கரண்ட்டு போகும் பொழுது அது வந்து முதல்ல அது வந்து உள்ள வந்து சுத்தமாயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து மின்சாரம் கிடைக்கும், அது ஒளியா இருக்கும். அது வந்து உயிர் மாதிரி வச்சுக்கலாம். அந்த அந்த டியூப்லைட் இந்த குழல் விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்த விளக்கு முழுவதும் ஒளியா இருக்கு. அப்போ உள்ளே இருக்கிறது உயிர், வெளியில் இருக்கிறது உடம்பு, உயிரோட சேர்ந்த உடம்பும் ஒளித்தன்மையை பெறும். உயிர் சிவா சிவ அந்த உயிர் வந்து அந்த சிவாய நம்ம சிவாய நம்மன்ற மந்திரத்தை சொல்லி சொல்லி சொல்லி அந்த உயிர் சிவமாம் தன்மை அடைகின்ற பொழுது அந்த சிவத்தோடு சேர்ந்த உடலும் சிவத்தன்மை அடையும். இப்போ ஒளி உடம்பாக மாறும். அதனாலதான் பொன்னாக்குவன் கூட்டையேங்கிற கூடுன்னு அந்த உடம்புன்னு அர்த்தம். இதையும் நம்மளுடைய திருநாகுரு சுவாமிகள் அப்பரடிகள் ஒரு பாடல்ல இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தினுடைய பெருமையை சொல்றார். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும், பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்கள், சில திடீர்னு பார்த்தீங்கன்னா அல்லல் வந்து சுனாமி வருது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எர்த்து குவாக்குங்கிறாங்க, ஒரு கடல் சமுத்திரம் பெருகுதுங்கிறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளம், இப்படி ஐந்து பூதங்கள். அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நம என்று நல்லம் மேவிய நாதன் அடித்தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. வினைப்பகை வீடு வீடுமேனா விடுபடுதல் அர்த்தம். அப்ப நம்ம பஞ்சபூதங்களை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சிவாய நம என்ற மந்திரத்திற்கு உண்டு. அப்புறம் பெருமான் அருளியது. அப்புறம் அந்த அதிசூக்ம பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை, இதில் பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். இதுதான் நம்ம சிவாய சிவ, இந்த சிவாய சிவ அப்படிங்கிறது தான் இந்த ஏ வந்து நடுவில் இருக்கும். இந்த பக்கமும் சிவ, இந்த பக்கமும் சிவ. அப்ப சிவாய சிவ சிவய சிவ. இப்ப யா என்ற ஆன்மா நடுவில் இருக்கும். இந்த பக்கம் சி என்ற சிவம், இங்க வா என்ற பராசக்தி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சி என்ற சிவம், பக்கல பராசக்தி. அப்ப சிவய சிவ, அப்ப ரெண்டு பக்கமும் சிவ, நடுவுல ய. அப்ப அங்க நம என்றது இல்லை, அங்க மறைப்பாற்றலும் இல்லை, ஆணவமும் இல்லை. அப்ப அந்த இதுக்கு பேர் காரண பஞ்சாட்சரம்னு பேர். சிவய

சிவசிவ என்கிலர் தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் மாவர். சிவசிவ என்ன? சிவகதிதானே. அப்ப ஏ என்னாச்சு அப்படின்னா, ஏ என்பது சிவத்துக்குள் ஒடுங்கி விட்டது. அது வந்து நல்ல மேல்நிலைய சொல்றாரு அந்த அந்த மந்திரத்தை. அந்த சிவைய சிவதான் காரண பஞ்சாட்சரம். இத நம்முடைய திருமந்திரத்துல இந்த திருமலர் இந்த இந்த இடத்தையும் சொல்றார், சிவாய சிவ சிவ என்றென்று சிந்தை அவாயம் கெட நிற்க ஆனந்தமாமே. எப்ப எப்ப ஆனந்தம் கிடைக்கும்? பேரானந்தம்னா சிவத்தோடு இணையும் பொழுது சிவானந்தம் கிடைக்கும். அப்ப ஆனந்தம் கிடைக்கும் போது அங்க ந கிடையாது, ம கிடையாது. இப்ப சிவத்தோடு கூடிய நிலை, இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு நம்முடைய தேவாரத்தில் பதிவு பண்ணுறார். திருப்பாளையத்துறைன்னு ஒரு ஊர் இருக்குன்னு நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில், அந்த பாபநாசத்துக்கு அருகில் இந்த ஊர் இருக்கு. அந்த ஊர் பதிகத்தில் அப்பர் பெருமான் இந்த பாட்டை பாடுறார், பாடிய பதிவு பண்ணுறார். விண்ணினார் பணிந்தேத்த வியப்புரு மண்ணினார் மறவாது சிவாய வென்று. நமங்கிற வார்த்தை இல்ல பாருங்க, சிவாய வென்று. எண்ணினாருக்கு இடமா வெளியில் வானகம் பண்ணினார் அவர் பாளைத்துறையரே. திருப்பாளைத்துறையில் பாடுறார், சிவாய என்று எண்ணினாருக்கு இடம். அப்போ இந்த காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும பஞ்சாட்சரத்தை திருமூலர் தன்னுடைய ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அடுத்தது இந்த மகா காரணம். இந்த மகா காரண பஞ்சாட்சரம்ங்கிறது சிவ. இந்த சிவ என்பது முக்தி பஞ்சாட்சரம் தான். இதுல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்னும் கொஞ்சம் நுழை, இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும். இது அங்க மட்டும் சிவ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த சொல்லும் போது திருமந்திரத்தில் ஒரே ஒரு வரியில விளக்கிடுறாரு, யாவை அழுத்தும் சிவ எழுத்தை அழுத்தும் எழுத்து அறியாரேங்கிறாரு. எழுத்தை அழுத்தும் எழுத்தை அறியாரே. அப்ப எந்த எழுத்தை யார் அழுத்துறா? ஆ சி வ என்று இரண்டு எழுத்துக்கள் ஏ என்ற எழுத்தை அழுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ என்ற ஆன்மாவை சி என்ற இறைவனும் வ என்ற சக்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். ஆ சிவ. இத திருவொருப்பயன், ஏன்னா திருமந்திரமும் சைவ சித்தாந்தமும் சேர்ந்துதான் போகும். அதில் திருவொருப்பயன்ல இந்த இந்த இடத்த வந்து சொல்றாங்க, வா சி அருளி ய, அதாவது சேர்ந்து வரும், வாசி அருளியதைன்னு வரும். இப்போ வா சி அருளி யை வாழ்விக்கும். எதை வாழ்விக்கும்? ய என்ற ஆன்மாவை வாழ்விக்கும். அப்ப யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு. வா சக்தி சீயை அருளும். அப்ப அம்பாள் பராசக்தி அந்த சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டி, ஆன்மாவுக்கு சிவ அந்த அந்த சிவத்தை காட்டி சிவத்தோடு சேர்த்து வைக்கும் சக்தி. அதான் அம்மை எனக்கு அருளியவாறு ஆறுபுறுவார் அச்சோவே மாணிக்க வாசகம். அப்ப அந்த யகாரமாகிய ஆன்மா என்ன செய்யும்னா, இந்த மூன்று மலங்களை விட்டு நீங்கி பராசக்தியோடு வியாபகத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்புறம் ஐந்தாவது நிலை, இன்னும் கொஞ்சம் ஆழம். இதுக்கு பேரு மகாமனு பேரு. இந்த மகாமனுங்கிறது சீங்கிறது முக்தி பஞ்சாட்சரம் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது அனுபவம். சீங்கிறது அனுபவம் தான். அப்படியே இந்த சொன்னோம்ல, இந்த அசபா மந்திரத்தில் சொன்னோம் நம்ம,

அசாமதல் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே காத்து உள்ளே காத்துலயே இருக்கும். சோகம்னு இந்த வெளியில வராது, சவுண்டு மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இந்த யோகா அனுபவத்துல சி அப்படிங்கிறது, அப்ப சிங்கிறது அங்க ஒண்ணுதான் இருக்கும். அந்த அந்த ஏங்கிற ஆன்மா என்ன செய்யும், வா என்ற சக்தியை கடந்து சிவத்தில் போய் ஒன்றிடும். அதுக்கு ஒரு மகாமனு. அப்போ அந்த பேரானந்தத்துல ஆன்மாவானது அழுந்தி இருக்கக்கூடிய நிலை. அங்கே சிவத்தோடு இருக்கும் பொழுது அங்கே நீ என்றோ நான் என்றோ இல்லாமல் அந்த ஆன்மாவானது அறிவுருவாய் நிற்கும். இது நம்ம தாய்மானவர் இந்த இடத்துல தாய்மானவர் தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றாங்க. நீ என நான் என வேறு இல்லை என்னும் நினைவருள தா என மோன குருவாகி வந்துங்கிறார். இது நம்முடைய தாய்மானவர் ரொம்ப அருள் அனுபவம் பெற்றவர். அதே மாதிரி நம்முடைய கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர், யானாகி என்னை விழுங்கி, யான்ங்கிறது அங்க என்ன உடுமை இல்லை, யானாகிய என்னை விழுங்கி, அப்ப நான் என்பது இல்லைங்க, வெறும் தானாகி நின்றது தற்பரமே. அங்க வந்து அங்க ஒன்றுதான், சிவத்தோடு கலந்த நிலை. அந்த சிவத்தோட கலந்த நிலை தான் நமக்கு முத்தி நிலைன்னு பேரு. இது நம்முடைய மாணிக்க வாசகர் அச்சோபதியத்துல பதிவு பண்றாரு. இத வந்து முத்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என்ன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இது நம்முடைய திருவாசகத்துல மாணிக்க வாசகர், சிவமாக்கி என்னை ஆண்ட. அப்ப ஆளுகின்ற நிலையில் சிவம் மேலே, ஆளப்படுகின்ற நிலையில் இந்த ஆன்மா சிவத்துக்குள் அடங்கிய நிலை. இந்த முத்தி நிலையை பற்றி அங்க பேசுறாங்க. அப்ப இந்த மோன சமாதி என்று ஒன்று பார்க்கணும். அப்ப அந்த மோன சமாதிங்கிறது மௌன நிலை, செயலற்ற நிலை. அந்த பேச்சு இல்லாத நிலை, உணர்வு இல்லாத நிலை, உரை இல்லாத நிலை, உரை கடந்த நிலையில எல்லாம் முடிந்து இறைவனோடு ஒன்றிய நிலைக்கு பேரு மோன நிலைன்னு பேரு. இந்த மோன நிலைய அதுதான் முடிவு, அதான் மௌனம்னு பேரு. மௌனமா இருந்தோம்னா மன ஓட்டமே இருக்கக்கூடாது. அந்த மௌனத்தில் பார்த்தீங்கன்னா தானும் அழிந்து, அப்ப தான் என்று சொல்லக்கூடிய நிலை, தன்மயம் இழத்தல், அப்படியே ஒடுங்கிடணும். அப்படியே அந்த எப்படி இந்த அந்த உலக விவகாரங்கள் எல்லாம் இல்லாமல் அப்படியே இறைவனோடு ஒன்றி மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. தானும் அழிந்து தனமும் அழிந்து, அப்ப சார்பு பொருள் எல்லாம் நீங்கிடும். தம்மனை விட்டு உடைமைகள்லாம் இருக்காது. நீடு ஊனும் அழிந்து, அப்ப உடல் என்ற நினைவு இருக்காது. உயிரும் அழிந்துடன், உயிர் அழியாது. உயிர் வந்து அங்க வந்து உயிர் வந்து அழியாத பொருள். ஆனா மோன சமாதியில உயிர் வந்து செயலற்ற நிலையில இருக்கும். அப்புறம் அந்த வானும் அழிந்து, இந்த வெட்ட வெளியெல்லாம் அங்கே நிலை கிடைக்காதுங்க. வெட்ட வெளியில தான் நம்ம இருக்கோங்கிற எண்ணமும் மறந்துடுவோம். அப்புறம் மனமும் அழிந்து, மனம்னா அங்கே வந்து சிந்தனா இருக்காது. நானும் அழிந்தமை நான் அறியேனே, நானும் அழிந்தமை, அப்பங்க நான் என்ற உணர்வும் இருக்காது. இதுதான் இறைவனோடு ஒன்றிய ஒரு சிவயோகியினுடைய நிலை. அந்த நிலைக்கு கொண்டு போகணும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அப்படி இருக்கணும். என்னுடைய திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் அந்த அனுபவத்தை சுட்டு காட்டுறார். எல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே அருள் நூல்கள் எல்லாமே ஒரே மாதிரி கருத்தை சொல்லும். ஊன் கெட்டு
உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டோமோ. இந்த தெல்லேனம் கொட்டாமோங்கிறது வந்து திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் இந்த பதிவு செய்கிறார். ஊன் கெட்டு, அப்போ இந்த உடல் என்ற உணர்வு இல்லை. உயிர் கெட்டு, நான் உயிரோடு தான் இருக்கிறோமா இங்கிறது தன்னை மறந்த நிலை. உணர்வும் கெட்டு என் உள்ளமும் போய், அப்போ நான் என்ற உணர்வு, நான் கெட்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்க வாசகருடைய சிந்தனை இறையோடு கலந்த சிந்தனை. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய திருமூலருடைய சிந்தனை இறைவனோடு கலந்த சிந்தனை. அப்புறம் அந்த மீண்டும் இந்த பிறவிக்கு வராத நிலை, இந்த மீண்டும் பிறவிக்கு வராத நிலையில தான் அணைந்தோர், சிவபெருமானுடைய திருவடியை அணைந்தவர்கள், அது அணைந்தோர் தன்மைன்னு பேர். ஒரு ஆற்று நீர் அது கடல்ல போய் கலக்குது, இப்போ கடல்ல கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது மீண்டும் நாட்டுக்கு வராது. அதுபோல இந்த முத்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனோடு கலந்த பின்பு அது மீண்டும் மறுபிறவி எடுக்காது. அப்போ இந்த இந்த தண்ணி அந்த தண்ணியில கலப்பது போல இந்த சித்தாகிய ஆன்மா சித்தாகிய இறைவனோடு கலத்தல். சித்திற்கு சித்தன்று சேரிவிடம் வேறு உண்டோ, இது திருமந்திரம் தானே. அப்போ அந்த அணைந்தோர் தன்மையில பார்த்தீங்கன்னா இறைவனோடு கலந்த நிலையில் சொல்றாரு, அவர்களுக்கு மறுபிறவி இல்லை, பாசம் இல்லை. அப்ப கடவுளோடு மெர்ஜ், ஒன்றாகிய நிலை. அப்ப ஒன்றாகிவிட்டால் இதை தவிர வேற மார்க்கமோ வழியோ சிந்தனையோ தேவையில்லை. இறைவனை கண்ட பின்பு வேறு எதுவும் பார்க்கக்கூடாது, சிவத்தோடு ஐக்கியமானதுதான் அது. இது இந்த தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ஒழிந்தேன் பிறவி, அப்போ திருமூலருக்கு மறுபிறவி இல்லை. தன்னுடைய அனுபவத்தை சொல்றார், ஒழிந்தேன் பிறவி. உறவென்னும் பாசம் கழிந்தேன், இந்த பாசம்ங்கிறதெல்லாம் உறவு, இன்னைக்கு உள்ளதெல்லாம் உறவுன்னு சொல்றதெல்லாம் பாசம், அந்த பாசம் அத்தனையும் வேஷம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விலகிக்கிட்டே வரணும். அப்போ நான் விலகலைன்னா கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், எனக்கு கொஞ்சம் விலக்கி கொடுப்பானாவது வேண்டிக்கணும். ஏன்னா இது போன ஜென்மங்களில் செய்த இந்த வினைகளினுடைய தொடர்ச்சி இப்போது நமக்கு பாசங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் கடவுளுடைய அருளால் தான் அதை நீக்கணும். அதை விட ஒரு வரியில் சொல்றார் திருமூலர், கடவுளும் நானும் ஒன்றானேன். அதுதான் சார் மெர்ஜின்னு பேரு. ஒன்றுங்கிறது தான், ஒன்று அப்படின்னா இரண்டு பொருள்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இரண்டு பொருள்கள் அங்கே இருக்கின்றன, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். ஆனா இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. அப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த ஆன்மா பக்குவப்பட்ட நிலையில் முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படி முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொடுக்கின்ற நிலையில் இறைவன் மேலே, வாங்குகின்ற நிலையில் ஆன்மா கீழே. மனித நிலையில் சாதாரண நிலையில் உயிருக்குள் இருக்கக்கூடிய இறைவன், முத்தி நிலையில் இறைவனுக்குள் உயிர், அந்த நிலைக்கு வந்துடும். இறைவனுடைய வியாபகத்துக்குள் இந்த ஆன்மாவானது இருக்கும். அப்ப அந்த பேரானந்தத்தை பருகி கொண்டே இருக்கும். அதுதான் முடிநிலை. அதான் அந்த திருவடி பேருங்கிறது தான். இந்த திருவடியிலே அந்த பேரானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் பிறப்பு இல்லை. அதுதான் கடவுளும் நானும் ஒன்றானேங்கிறது இந்த முத்தி நிலையில சொல்லக்கூடிய பகுதி. அழிந்து ஆங்கு இனி வரும் மார்க்கமும் வேண்டேன். அவர் எல்லா மார்க்கமும் முடிச்சிட்டாரு. சித்தர் மார்க்கம் முடிச்சிட்டாரு, யோக மார்க்கம் முடிச்சிட்டாரு, ஞான மார்க்கம் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுளோட மெர்ஜாயிட்டார். கைலாயத்திலிருந்து வந்திருக்கார், நில உலகத்திலிருந்து கைலாயத்திற்கு சென்று மீண்டும் கைலாயத்திலிருந்து மீண்டும் அவர்
பூலோகம் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கெல்லாம் திருமந்திரத்தை அருளிவிட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது செழும் சார்புடைய சிவனை கண்டேனே, அதான் கண்டவர், சிவனை கண்டேன் அவரே சொல்றார், சிவனை கண்டேன்கிறார். மாணிக்க வாசகரும் சொல்றாரு, கண்டேன் யான் அப்படிங்கிறார், யா கண்ணால் யானும் கண்டேன். இவங்க கண்டவங்க இவங்கெல்லாம் இறைவனை, இறைவனை கண்டவர்கள். அதுதான் அவங்களுடைய பதிவுகள் நமக்கு தேவை. அப்புறம் இந்த நமச்சிவாய பழம்னு பேர், அதுக்கு பேர் இந்த நமச்சிவாய பழத்தை யார் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அதனுடைய இனிமை தெரியும். உலகுக்கு ஒரு தெய்வம், உலகுக்கு உயிராவது அது யார், நமச்சிவாய பழம். அந்த நமச்சிவாய பழத்தை நான் சாப்பிட்டேன், அது இனிமையா இருக்கு, அதை நீங்களும் சாப்பிடுங்கிறாரு. தின்று கண்டேருக்கு இது தித்தித்தவாறு. அதனால இந்த இறை அனுபவத்தை யார் ஒருவர் உணர்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இனிமை தெரியும், பேரானந்தம் புரியும். இப்படி நம்மளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கே தொண்டர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு, பெரிய புராணம் வருவதற்கு அடியெடுத்து ஆரம்ப நிலையிலே திருத்தொண்டை, திருத்தொண்ட தொகை பாடி அருளினார். அப்ப தொண்டருடைய பெருமைகளையெல்லாம் சொல்லிவிட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி விட்டு மீண்டும் அவர் கைலாயத்திற்கு சென்றார். அவர் கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர் ஒரு பாடலை தேவாரத்திலே பாடுகின்றார். அதான் அந்த செல்லு எப்படி நம்முடைய திருமூலர் கைலாயத்திலிருந்து இங்கே வந்து திருமந்திரத்தை அருளிவிட்டு எப்படி கைலாயம் சென்றாரோ அதே போல சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்திலிருந்து வந்து இங்கு நமக்கு தேவாரத்தை அருளிவிட்டு அவர் கைலைக்கு செல்கின்றார். இதே போலதான் அவரும் போயிருப்பார். தான் என்னை முன் படைத்தான், அந்த வெள்ளையானில போயிட்டு இருக்காரு, அப்படியே திருவஞ்சை கழகத்திலேருந்து போறாரு.

0: ஆயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அருமையான வரிகள். எப்படி அந்த கைலாயத்திற்கு எப்படி சென்றாரோ அதே போல நம்முடைய திருமூலரும் நம்முடைய திருமந்திரத்தை நமக்கெல்லாம் கொடுத்து விட்டு அவரும் அங்கே சென்றார். நம்முடைய திருமந்திரத்தை நாம் பயில வேண்டும். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தால், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. இந்த திருமந்திர தொடரில் பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்குரிய சைவம் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு திருச்சி சைவ சித்தாந்த மாணவர் அன்பிற்குரிய திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திர ஞான வேள்வியாகிய இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியா நின்றவர் தம்மை போற்றி பணிந்த வாக்கின் மன்னவராம் திருநாவுக்கரசர். அரியானை என்று எடுத்தே அடியவருக்கு எளியானை, அவர் தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகச் செந்தமிழ் பாடித் துதித்தனர். பிறங்கு ஜோதி விரியா நின்று எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலக் குத்தனை, பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று நெக்குருகி ஏத்தி நினையும் திருப்பதிகம் அரியானை எனத் தொடங்கும் பெரிய திருத்தாண்டகம். தொடர்ந்து மங்குல் மதிதவழும் மாடவீதி எனும் புக்க திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா 4வது பதிகம் கோயில் என்ற சிதம்பரத்தில் பாடப்பெற்றது பண் காந்தாரம். சிவனுக்கு அன்பு செய்யாதவரை காணவும் அவரோடு பேசவும் கூடாது என்று கூறுவது இப்பதிகம்.

அடியார்களைத் தவிர மற்றவர்களோடு இணங்காத ஈசனாகிய சிவபெருமான் மேல் அன்பு கொண்ட மனம் உடையவளான எனக்கு ஓர் உறுதி உண்டு. மங்களம் தரும் சிறந்த தில்லையம்பலவனுடைய மனமிக்க அடியார்களின் வள்ளன்மை போன்ற குணங்களை எடுத்துச் சொல்லாதவர் வாய் மேன்மையற்ற துவாரமுள்ள வெறுவாய். அவர்கள் உடல் சுமந்த நடைப்பிணங்கள், என் கண்கள் அவர்களை காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

நிலம், நீர், தீ, காற்று, வானம், கதிரவன், சந்திரன், ஆன்மா எனப்படும் எட்டு உருவங்களில் இணைந்து நின்று என்னை ஆட்கொண்டவன் ஈசன். திரண்ட சோதிமயமாய் ஒளிவிட்டு பிரகாசிப்பவன், மலர் மாலை அணிந்தவன், தில்லைப்பதிக்கு வேந்தன். அவனை சேராத தீயவர்கள், இழிவான சொற்களை பேசும் ஏவலர்கள், கொடிய வார்த்தை பேசி சிவநெறிக்கு புறம்பாக திரிபவர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அந்த பேய்களோடு பேசாது.

அருள் திரண்டு வடிவமான அடகிய செம்பொன் போன்ற ஒளி வடிவத்தில் அம்பலத்தில் ஆனந்த நடனம் செய்பவன் இறைவன். இருட்டு திரண்டது போன்ற கருப்பு நிற நஞ்சை கழுத்தில் வைத்தவன். அவனால் இன்பமடையும் அடியார்கள் மேல் அன்பு கொண்டு தொண்டு செய்யாதவர்கள் செருக்குடையவர்கள், பயனற்ற சொற்களை பேசும் பொறாமை மிக்கவர்கள், கடுகு போன்றவர்கள், பொய் பேசுபவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவபிரானுடைய செந்தழல் புலம்பன்ன மேனி கண்டு அச்சமுற்ற பிரமனும் மாலும் தொடர்ந்து சென்றும் அறிய முடியாத சுடர்வொளியானவன் இம்மண்மீது அணுகியிருக்கும் அடியாருக்கு பக்கத்தில் இருக்கிறான். செம்பொன்னால் செய்த சிற்றம்பலத்தில் ஆடும் அந்த பெருமானுக்கு அடிமை பூணாதார் அழுகை உடையவர், பிறரை துன்புறுத்தக்கூடியவர், குருட்டுத்தன்மை உள்ள அறிவிலிகள், கீழ்மையானவர், வாய் அழுக்குடையவர், எம்பெருமானுக்கு இணங்காது பிணங்குபவர், அவர்களை என் கண் காணாது, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

எட்டு திசைகளையும் தாண்டி பரவும் சிறப்புடைய தில்லையில் சிவபிரான் ஆடும் நடனத்தை விரும்பி வழிபடுவோர் சிவனடியார்கள். அவர்கள் பாவங்கள் அழிய திருநீர் பூசும் நம்மவர்கள். அவர்களை சேராதார் நாய் போன்றவர்கள். எல்லோரும் நகையாட பொருள் புரியாமல் வடமொழி நூற்களை ஓதி வாதம் செய்யும் அற்பர்கள். நாத்திகவாதம் பேசும் தீயவர்கள். அவர்களை என் கண்கள் காண மாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

பரமடுத்தாடும் பாம்புகளாட திருநடம் ஆடும் அம்பலத்து அமுதமே என்று போற்றும் பெருமை மிக்க சிவனடியார்களின் செம்மையான திருவடிகளை தங்கள் தலையில் மாலை போலச் சூடிக்கொள்ளும் பேறு பெறாதவர்கள் மங்களமில்லா உடம்பு பெற்றவர்கள், ஜாடை பேசும் அற்பர்கள், கோல் சொல் கூறி திரியும் வம்பர்கள், பொய் பேசும் பேடிகள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

என் உள்ளத்தை உருக வைத்து அதனுள்ளே ஊறுகின்ற இனிய தேன் போன்ற பேரின்பத்தை மாறாமல் அருந்த திருவருள் குறிப்பை அருள்பவன் தில்லைப் பெருமான். அவன்பால் சென்று அருள் பெறும் மனமில்லாதார் சுருங்கிய அறிவினர். நரகத்தில் இருக்க வேண்டிய கள்ளர்கள், நீங்காத பாவங்களை பெருக்கிக் கொண்டிருப்பவர்கள். அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செவ்வானம் போல் சிவந்து நூறாயிரம் கதிரவர்கள் போல் ஒளி வீசும் தில்லையில் எழுந்தருளிய பேரழகனாகிய பொன்னம்பலப் பெருமான் என்று வேதங்கள் கூறும் உண்மையை நினைக்காதவர்கள் இருமாப்புடையவர்கள், மிக கீழானவர்கள், பெரிய ஏமாற்றுக்காரர்கள், புத்தர் முதலிய பொய்யர்கள், அவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் அப்பேய்களோடு பேசாது.

செந் தலையை அறிந்து எடுத்து பந்தாடி இடப வாகனத்தில் ஏறினார் சிவபெருமான். அப்பொழுது தேவர்கள் அஞ்சு ஓடினார்கள். அப்படி நின்ற தில்லையம்பலப் பெருமானை சார்ந்து நில்லாதார் வெறுக்கத்தக்கவர்கள், ஞான நூற்களை படிக்காத பொல்லாத கீழ்மக்கள், இறைவன் புகழ் பேசாத லௌகிக நூற்களை கற்கும் பைத்தியக்காரர்கள், அவர்களை என் கண்கள் காண மாட்டா, அப்பேய்களோடு என் வாய் பேசாது.

சிவ வழிபாட்டுக்காக வரும் தேவர்களின் மணிமுடிகளில் நெருங்கி பிரகாசிக்கும் நவரத்தினங்கள் ஒளி வீசும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமை மிக்க வெற்றி வேந்தனாகிய கூத்தப்பெருமான்பால் மிகுந்த பற்றுக் கொள்ளாதார் அறிவிலிகள், தெளிவற்ற உள்ளங்கொண்ட அஞ்ஞானிகள், வம்புச்சொல் பேசும் பெண்தன்மை உடையவர்கள், இவர்களை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இப்பேய்களோடு பேசாது.

0: சிறப்புடை அடியார்கள் வாழக்கூடிய தில்லை. செம்பொன் அம்பலத்தாடும் பெருமானுக்கு ஆளாகி அடிமை பூண்டு மன உறுதிமிக்க மற்ற அடியார்களுக்கு அடியார்களாய் உறுதியோடு இருப்பார்கள். இவர்கள் திருவடி பணிந்து திருநீறு அணியாதார் இறப்புக்கும் பிறப்புக்கும் விருப்பமுடையராய் மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். இத்தகையோரை என் கண்கள் காணமாட்டா, என் வாய் இந்த பேய்களோடு பேசாது.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: சொற்றுத்துறை பதிகேழு 94 பண் கௌசிகம்.
4: பழகி மூழ்கி பழைய சடையும்

Thank you.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும்

0: திருமுறைச் சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவச் சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராணச் சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: செங்கணவன்பால் திசை முகன்பால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அடுத்த திருப்பாடல், 17வது திருப்பாடல், செங்கணவன்பால் திசை முகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். தோழி பொருத்தியை அழைத்து இவ்வாறு பாடுகின்றார்கள். அந்த அழைத்தல் தான் பொங்குன் கருங்குழலி என்பது. அதை முதலிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பொங்குன் கருங்குழலி, பொங்கு என்பது இங்கு மனத்தை குறிக்கும். பொங்கு உன் கருங்குழலி என்றால் மனம் தங்கிய கருமையான கூந்தலையுடைய பெண்ணே. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். செங்கணவன் என்றால் சிவந்த கண்ணை உடையவன் என்று திருமாலை குறிக்கின்றது. திசைமுகன் பால் ஒவ்வொரு திசை நோக்கியும் ஒரு முகமாக நான்கு முகங்களை உடைய பிரம்மா. அந்த பிரம்மாவிடத்திலும் தேவர்கள் பால் தேவர்களிடத்திலும் எங்கும் இல்லாததோர் இன்பம் மற்ற எவ்விடத்து உள்ளாரிடத்திலும் இல்லாத இன்பத்தை நம்பாலதா எளியவர்களாகிய நம்மிடத்ததாக எந்த இடத்திலையும் இல்லாத இன்பம் நம்மிடத்ததாக ஆகப்போகுது. யாரிடமெல்லாம் இல்லை? திருமாலிடத்திலும் இல்லாத, மான்முகனிடத்திலும் இல்லாத, தேவர்களிடத்திலும் இல்லாத, வேறு யாரிடத்திலும் இல்லாத ஒரு பேரின்பம் நமக்கு வசமாகும்படிக்கு, அந்த பேரின்பம் நமக்கு பேராகும்படிக்கு, நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம், நமக்கு பேராக கிடைக்கும் வண்ணம் அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தடையோ அந்த தடைகளை எல்லாம் நீக்கி கோதாட்டி அந்த பேரின்பம் நம்பாலதாக விளங்குவதற்கு ஏற்றபடி கோதாட்டி தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி, தடையாயிருக்கின்ற குற்றங்களை நீக்கி பேரின்பம் கிடைக்கணும்னா மல மாசுகள்லாம் நீங்கணும் இல்லையா? இப்போ திருமால் உலகம், பிரம்மா உலகம், தேவ உலகம் மற்ற எந்த உலகத்திலும் கிடைக்காத ஒரு சிறந்த போகமானது நமக்கு கிடைப்பதற்கு ஏற்றபடி இல்லையா, அதற்கு தடையாக உள்ள நம்முடைய குற்றங்களை எல்லாம் போக்கி, மல மாசுகளை எல்லாம் போக்கி போக்கி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இந்த நில உலகத்திலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை செந்தாமரை மலர் போல அழகிய திருவடிகளை எளிமையில் தந்தருளும் வீரனை. சேவகன்னா வீரன். நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற தன் திருவடிகளை தந்தருள்கின்றானா? ஏன்னா அவன் திருவடி இன்பம் தான் மேல சொன்னது. செங்கணவனிடத்திலும் திசைமுகனிடத்திலும் தேவர்களிடத்திலும் வேறு யாரிடத்திலும் இல்லாத பேரின்பம் என்பது என்ன? அந்த திருவடி சார்ந்து பெறக்கூடிய இன்பம் தான். அப்படி எந்த உலகத்திலும் யார்ட்டையும் இல்லாத பேரின்பம், அந்த பேரின்பம் நம்மிடத்தில் விளங்குவதற்கு ஏற்ற வகையிலே அவன் அந்த திருவடி பேச்சு நமக்கு வழங்குகின்றான். அதை நம்ம பெறுவதற்கு எந்த மல மாசுகள்லாம் தடையா இருக்கின்றதோ அதையெல்லாம் போக்குகின்றான். போக்கி அந்த பேரின்பத்துக்கு உறைவிடமாகிய தன் திருவடினை வழங்குகின்றான். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அழகிய திருக்கண்களை உடைய நம் அரசனை அடியோங்கற்கு ஆரமுதை அடியவர்களாகிய நமக்கு ஆரமுதாக திகழ்பவனை நங்கள் பெருமானை நம்முடைய பெருமானை பாடி வாயார நாம் பாடி துதித்து நலந்திகளை அதனால் நலம்பெற்று விளங்கும் பொருட்டு பங்கைய பூம்புணல் வாய்ந்து பங்கயம் தாமரை விளங்கக்கூடிய இந்த அழகிய நீரிலே பாய்ந்து ஆடுவோமாக, நீராடுவோமாக என்று சொல்கின்றார். பங்கஜம் என்பது தமிழ் வழக்குக்கு இயைய பங்கயம் என்று சொல்லப்படும். பங்கம் என்பது சேறு, ஜம் என்பது தோற்றம், சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று தமிழிலே சொல்வார்கள். ஆக கிழங்கிலிருந்துதான் தாமரை முளைக்கிறது. இருந்தாலும் அந்த கிழங்கிற்கும் ஆதாரமாக சேறு இருப்பதனாலே சேற்றில் முளைத்த செந்தாமரை என்ற பொருளில் பங்கஜம் என்று சொல்லப்படுகின்றது. அத மாதிரிதான் உலகம் இறைவனிடத்தில் தோன்றும் சொன்னா மாயையிடத்தில் தான் தோன்றும். அந்த மாயைக்கும் ஆதாரமாக இறைவன் இருப்பதனால இறைவனிடத்திலிருந்து உலகம் தோன்றும் என்று உபனிடதங்கள் சொல்கின்றன என்பதற்கு நாம இதைத்தான் உதாரணமா காட்டுறோம். பங்கஜத்தை தான் சேற்றில் முளைத்த செந்தாமரைங்கிற அந்த தமிழ் வழக்கையும் காட்டுகின்றோம். ஆகவே சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் எந்த உலகத்திலும் கிடைக்காத இன்பம். இவர்கள் மணிவாசக பெருமான் தத்துவ சுத்தி பெற்றவர்கள். தத்துவ சுத்தி ஆன்ம சுத்தி எல்லாம் பெற்று சிவபோகத்திலே திளைப்பவர்கள். ஆகையினாலே அவர்கள் மற்ற இன்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக தேவலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் விஷ்ணுலோகத்தையும் தான் காட்டுவார்கள். இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய இன்பங்கள் எல்லாம் கூட அவர்கள் காட்ட மாட்டார்கள். நமக்கு தேவலோகம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம்லாம் அனுபவத்துல நாம அறியல. ஆனா இந்த உலகத்துல நாம இது இன்னும் பெறாத எத்தனையோ பெரிய பெரிய போகங்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம் இல்லையா. நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய மாநகரங்கள்லையும் இன்னும் உலகத்துல ரொம்ப பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்லையும் வாழ்ந்து அந்த நாட்டை வாழணும்யா. அங்கெல்லாம் வந்து பண மதிப்பு கரன்சி வேல்யூ அவ்வளவு நிறையா இருக்குது, அதுக்கு ஏற்றபடி பல போகங்கள் இருக்குது, வாழ்ந்தா அப்படி வாழணும், கொஞ்சம் வருஷம் அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலே போதும் அப்படிலாம் சொல்லி நாம் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நம்முடைய அண்டை நாடுகளை பார்த்து நாம் வியக்கின்றோம் இல்லையா. இதுக்கு மேலே நம்ம மேலுலகங்களை பார்த்ததில்லை. இவர்கள் தத்துவ சுத்தி பெற்று எல்லா புவனங்களையும் தத்துவங்களையும் கடந்தவர்கள். அதனால ஒரு உலக போகத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும் கூட மேலுலகமாகி தேவலோகத்தை தான் அடிக்கடி சொல்வார்கள். ஆக நாம இங்கெல்லாம் வந்து நாம அமெரிக்காலேயோ ஐரோப்பாவிலேயோ மற்ற பொருளாதார மேம்பாடுடைய நாடுகளிலோ பெறக்கூடிய இன்பத்தை விட பல கோடி மடங்கு சிறந்த இன்பங்கள், இது மாதிரி பல கோடி மடங்கு அதிகமான ஆயுளோடு வாழ்ந்து தேவலோகம் பிரம்மலோகம், தேவலோகத்தினும் பிரம்மலோகம் மேலானது, அதை விட திருமால் உலகம் இன்னும் மிக மேலானது. அங்க உள்ள போகங்கள்லாம் நம்ம நாம் நினைத்து பார்க்க முடியாத சிறந்த போகங்கள். ஆமா, ஆனா அந்த உலகங்கள்லாம் கூட அப்படிப்பட்ட இன்பமயமான உலகங்களிலும் கிடைக்காத பேரின்பம் சிவபெருமான் திருவடியை சார்ந்து பெறக்கூடிய இன்பம் இல்லையா. என்னங்கிறோம் நாம வந்து நம்ம போகம் முக்தின்னு வேறு வேறா நினைக்கிறோம் இல்லையா. உலக போகம் அது முக்தி அப்படின்னு நினைக்கிறோம். முக்தி என்பது என்ன? அது இந்த உலக போகத்தை விட மிகச்சிறந்த வேறொரு போகம்தான். முக்தி என்பதே போகம்தான். தச காரியத்துல 10வது காரியமா முடிந்த முடிவா எதை சொல்றாங்க? சிவ போகம். ஆகவே சிவத்தை அனுபவித்தல் தான் அங்க நிகழுது முக்தியில. ஏன்னா முப்பொருள்கள்ல அனுபவிக்கக்கூடிய தன்மை உயிர்களாகிய நமக்கு மட்டும்தான் இருக்குது. பாசம் ஜடம், அதுக்கும் அனுபவம் கிடையாது. சிவபெருமான் பேரறிவு பொருள், அவர் அனுபவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால அவருக்கு அனுபவம் கிடையாது. பாசத்துக்கும் அனுபவம் கிடையாது, சிவத்துக்கும் அனுபவம் கிடையாதுன்னா காரணம் வேற. பாசம் ஜடம், அதனால அதுக்கு அனுபவம் கிடையாது. சிவபெருமான் அனுபவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஆகையினால அவருக்கும் என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. அவர் தான் முத்தி அடைந்த ஆன்மாக்களுக்கு, பாச நீக்கம் பெற்ற ஆன்மாக்களுக்கு அனுபவ பொருளாக இருப்பவர் இல்லையா. அந்த அனுபவ பொருள் தான் பாச நீங்கி ஆன்மாவுக்கு அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கிறது இல்லையா. அனுபவ பொருள் நாமளே அவர் அனுபவிச்சுக்கலாமா? நாமளா அனுபவிக்க முடியாது இல்லையா. தன்னுடைய அனுபவத்தையும் தானே ஊட்டுகின்றான். சிவானுபவத்தை அந்த சிவபெருமானை நமக்கு ஊட்டுவான் முத்தியில இல்லையா. தானே அனுபவ பொருளாகவும் இருக்கின்றான், அனுபவத்தை ஊட்டும் பொருளாகவும் இருக்கின்றான். ஆகவே தீங்கிறதுனால நம்ம ஒன்றும் விரக்தியே அடைய வேண்டியதில்லை. சில சிவபெருமான் ஞானத்தை தான் கொடுப்பார், போகத்தை வேற வேற கடவுள் கொடுக்குறாங்க. இருக்கட்டுமே, ஞானத்தினால பெறப்போறது என்ன? அதுவும் போகம்தானே. ஆகையினாலே இந்த அனுபவம் என்பது நமக்கு தான் இருக்குது. அப்போ அனுபவம் உள்ள நாமளை வந்து எந்த அனுபவமும் அனுபவிக்காத, எந்த ஆசையும் வச்சுக்காத அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய இயல்புக்கு பொருந்துவதன்று, நம்முடைய இயல்புக்கு பொருந்தாது. அதனால சைவ சமயம் உனக்கு எந்த அனுபவமும் வேண்டாம், எல்லா ஆசையும் விட்டுரு என்று சொல்லவில்லை. உயர்ந்த அனுபவ பொருள் இருக்கின்றது, அதன் மீது ஆசை வை, அந்த அனுபவத்தை பெறு, அது உனக்கு அழிவே இல்லாத பேரின்ப அனுபவமா இருக்கும் என்றுதான் சொல்கின்றதே ஒழிய இல்லையா. இன்பம் போல காட்டி கொஞ்ச காலத்துல நம்மை விட்டு பிரிந்து போய் நம்மளை ஏமாற்றி செல்லக்கூடிய அற்ப பொருளிடத்திலே ஆசை வைக்க வேண்டாம். தினைத்தனை பூவினில், தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாதே. நினைத்தோறும் காணந்தோறும் பேசந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சுரியும், ஆனந்த தேன் சுரியும் புனிப்புடையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்றார். ஆகையினாலே அற்ப இன்பங்களிலே பற்று வைக்காமல், அற்ப புல இன்பங்களிலே பற்று வைக்காமல் பேரின்பமாகிய சிவத்திடம் பற்று வைக்க வேண்டும், சிவத்திடம் ஆசை வைக்க வேண்டும் என்றுதானே ஆசை பற்றே பாடியிருக்கின்றார். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள்னா ஈசன் மேல ஆசை வைக்காதீங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா. அப்படி அர்த்தம் இல்லை. ஈசனை வழிபட்டு காமிய பேர்களை கேட்டு கேட்டு ஈசனை வழிபட்டு இல்லையா, அப்படிப்பட்ட வழிபாடு வேண்டாம். ஈசனுடைய திருவடி இன்பத்துக்காகவே ஈசனை வழிபடணும். காமிய பேர்களை கேட்டு உலகப் பேர்களை கேட்டு வழிபடக்கூடிய நிலை கூட அத்துணை சிறந்ததன்று. ஏன்னா ஆசை அருமிங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா, நான் இறை வழிபாடு பண்ணிதான் என் ஆசையை நிறைவேற்றிக்கிறேன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு சுவாமிகிட்ட கேட்கிறேன் அவர் கொடுக்குறாருன்னா சுவாமிகிட்ட அவருடைய திருவடி இன்பத்தை கேட்டு பெறுவதல்லவா சிறப்பானது இல்லையா. அவரிடம் போய் இந்த சிறிய பயன்களை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம், என்ன தேவை அளவுக்கு கேட்க வேண்டிதான், தேவைக்கு மேலே கேட்டால் அது துன்பத்துக்கு வழியாகும் என்று தான் அதற்கு நம்ம பொருள் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நமக்கு திருவாசகத்தில் ஆசை பத்து இறைவன் திருவடி பேருக்கு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு பாடியிருக்கிறார். அதனோடு முரண்படக்கூடாது. அது மாதிரி திருமூலரும் எதன் மீதும் ஆசை வைக்காம எதையும் நினைக்காம சும்மருன்னு சொல்லல. துண்ணி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேரன்பு தானேங்கிறார். என் பேரன்பு சிவபெருமான் திருவடியிலே பின்னி கிடக்கின்றது. அதை விட்டு வெளிவர முடியாமல் பின்னி கிடக்கிறதுங்கும் போது எவ்வளவு உறுதியாக அவர் சிவத்தை பற்றியிருக்கின்றார் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால நாம நமக்கு ஆசை கூடாது, எந்த அனுபவத்திலும் பற்றியிருக்க கூடாது என்பது நம்ம இயல்புக்கு பொருந்தாது. பதி பசு வாசம் முப்பொருள்கள், அதில் நாம பசு, அது அனுபவமுடைய பொருள் நாம தான். நமக்கு சிவ இன்பம் தான் மேலானது. சரி சொல்றீங்க சார் சிவ இன்பம் தான் மேலானதுன்னு, உலக இன்பம் பாருங்க இப்ப உடனடியா கிடைக்குது. இந்த சிவ இன்பம் இது என்னைக்கு கிடைக்கிறது? இல்லையா பல பிறவிகள் ஆகும் அப்படி இப்படிங்கிறீங்க. அதான் உலகாயுதம் சொல்வதெல்லாம் கேட்டா நமக்கு மயக்கம் வருது. தாகத்துல போறவனுக்கு பக்கத்துல தண்ணீர் இருக்க அதை எடுத்து பிறகு தாகத்தை தீர்ப்பானா? எங்கேயோ பெரிய அமிர்தம் இருக்குன்னு நினைச்சிட்டு தேடி அவனை தாகத்தோட வருந்தி திரியிற மாதிரிலாம் இருக்கு. உங்க பேச்சுலாம் உலகாயுதம் எளிதாக சொல்லிட்டு போறான். ஆனா அந்த முத்தி பேரின்பம் இருக்குதே அது எப்படி இருக்குங்கிற அதனுடைய சுவையை நாம நம்மால் இயன்ற அளவு கொஞ்சம் கொஞ்சம் இப்பவும் பெறத்தான் முடிகிறது. சிவாலய தரிசனம் செய்வதன் மூலமும் சிவனடியார்களிடம் திருமொழி சாஸ்திர சம்பந்தமான கருத்துக்களை அளவலாவி மகிழ்வதன் மூலமும் ஞானாசிரிய பெருமக்களை தரிசிப்பதன் மூலமும் இல்லையா நமக்கு அந்த சிவ பேரின்பத்தினுடைய ஒரு சிறப்பு, அந்த சிவ பேரின்பம் கிடைத்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நம்மால் அனுமானம் செய்து கொள்ள முடிகிறது. இன்னும் நேரடியாக அந்த இன்பத்தை பெறாட்டாலும், ஆகவே அப்படி ஒரு இன்பம் இருப்பது உறுதி. சிவபெருமானை பாட பாட என்ன நமக்கு உடல் சார்ந்தே இன்பம் கிடைக்கும்ங்கிற உலகாயத்தன் சொல்றான். என்னையா இன்பம் கிடைக்க போது சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு இருந்தா? நமக்கு உடம்பு இருக்கு, உடலை சார்ந்து புல இன்பங்களை பெற வேண்டியதானேங்கிறான் இல்லையா. இந்த உலகப்பற்றை விட்டால் அதுல என்ன ஆனந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அருளந்து சிவம் அவனுக்கு அருமையா சொன்னார் என்னன்னா, இந்த கோபத்திலேயே எப்போதும் இருக்கிறவங்க என்ன கோபப்படாம சாந்தமாக இருப்பதனால என்ன ஒரு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருக்கவே மாட்டான். கோபப்படாம சாந்தமா இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சுகம் எந்த நேரமும் கோபத்திலேயே இருக்கவனுக்கு தெரியாது. அது மாதிரி ஆசையை விடுவதனால் வருகின்ற சுகம் எந்த நேரத்திலையும் ஆசையில அழிஞ்சு கிடப்பவனுக்கு தெரியாது. நீ என்ன பண்ண, ஆசையை விடணும் கோபத்தை விடணும்னு ஏன் நினைக்கிற? விடணும் விடணுங்கிறத விட ஒரு நேர்த்தியான ஒரு வேலையை செய்ய விட்டு நீங்கிறதெல்லாம் தன்னால விட்டு நீங்கும் இல்லையா. இந்த உலக மக்கள்லாம் வந்து அவர் தேவர் இவர் தேவர்னு யாரெல்லாமோ போற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த தேவர்கள் எல்லாராலையும் போற்றப்படுகின்ற தேவாதி தேவன் இருக்கின்றானே அவன்தான் எம் சிவபெருமான். அவனுடைய திருவடியை நீ போற்றி பரவு, உன்னுடைய உடலிலேயே ஒரு உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். உன் உடல் சார்ந்தே ஒரு இன்பம் கிடைக்கும். அதான் ரொம்ப ஆச்சரியம். அவனை போற்றி பாடுவதனால உடல் சார்ந்த ஒரு இன்பம், ஏன்னா உடலை விட்டுட்டு ஒரு இன்பம் பெறுவதுங்கிறது இப்ப நம்மளால முடியாது. உடல் வாயிலாகத்தான் நம்ம எந்த அனுபவத்தையும் பெறணும். உடல் வாயிலாகவே ஒரு இன்ப அனுபவம் அவனை போற்றி பாடுவதால் கிடைக்கும் என்று அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். உலகாயதனை நோக்கி சொல்கின்றார், குரோதமே குணமாய் இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கோளார். குரோதத்தையே குணமா வச்சிருக்கிறவன் சாந்தமா இருக்கிறதுனால வர்ற நன்மை அவனுக்கு தெரியாது. குரோதமே குணமா இருந்தவர் சாந்தி நன்மை குறிக்கோளார். அராகமே அணை ஓர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அராக தத்துவத்திலே ஒருத்தன் அழுந்துறான்னா அவனுக்கு உலக ஆசை தான் மேலோங்கும். 36 தத்துவங்களின் தொழிற்பாடுல அராக தத்துவத்தின் தொழிற்பாடு படிச்சிருக்கிறோமே, ஆசையை விளைவித்தல். தேசரிய அராகம் தன் கண்மத்துக்கு ஈடாய் பெற்றதனில் ஆசைதனை பெருகுவித்தல் என்று சிவபிரகாசத்துல அராக தத்துவத்தின் தொழிற்பாட்டை சொன்னார். அராக தத்துவத்தையே சார்ந்தா என்ன உண்டாகும்னா, ஆசை உலக ஆசை தான் மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படி உலக ஆசையை வளர்க்கிறவன் பற்றற்ற நிலையில கிடைக்கக்கூடிய இன்பத்தை பத்தி அவன் தெரிஞ்சுக்க மாட்டான். அராகமே அனைவோர்கள் ஆசை அறுத்த இன்பம் அறிந்திடார். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பராவு தேவர் பராவு தூய பராபரன் அடி பற்றி நீ விராவு, மெய்யில் விடாத இன்பம் விளைந்திடும் இது மெய்மையே. மெய்யில் விடாத இன்பம், உடல் சார்ந்தே உனக்கு ஒரு சிறந்த இன்பம் கிடைக்கும். பெருமானை தோத்திர பாடல்களை பாடி துதிப்பதனால இது மெய்மையே என்று உறுதியாக சொல்கின்றார். கடைசியில் முடிக்கும் போது அப்படி உறுதியாக முடிக்கின்றார், இது உண்மையேன்னு சொல்லி. ஆகவே தேவார திருவாசங்களை பாராயணம் செய்வதிலே நாம் மிகுந்த ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய சந்தான குரவர்களும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய உபதேசமாகும். அதனால தான் இங்கே சொல்கின்றார், யாரிடமும் இல்லாத இன்பம். அப்பர் பெருமான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்து சொல்றார், இந்த தேவலோகம் பிரம்மலோகம் திருமால் லோகம்லாம் பாவம், இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா. இவன் இங்கே நல்ல சுவையான பதார்த்தங்களை உண்டு என்ன அதுக்கப்புறம் வந்து இல்லறத்திலே இருந்து பல்வேறு போகங்களிலே திளைத்து அல்லது பெரிய அரச பதவியிலே நாட்டுக்கு ராஜாவா இருக்குது இதெல்லாம் தான் பெரிய போகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆட்கள்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இன்பம் தான்ப்பா இல்லைன்னு சொல்லலை இல்லைன்னு சொன்னா அவன் கோச்சுட்டு போயிடுவான் இதெல்லாம் இன்பம் தான் ஆனா இதை விட சிறந்த இன்பமா இருப்பவன் யார் தெரியுமா அப்படின்னு யாருனா இடைமருதுள்ள இருக்கிற ஈசன் இல்லை அவன் எனக்கு ஒண்ணு இன்பமாவே இருந்தது இல்லையென்ன நீ அவனை அடைஞ்சு பார் அவனை அடைந்தவருக்கு அவன் இந்த போகங்களை விடையெல்லாம் சிறந்த போக பொருளாக திகழ்வான் அடையாத வரைக்கும் தான் வினை போகத்தை ஊட்டக்கூடிய ஒரு கண்டிப்பான அரசன் மாதிரி இருப்பான் ஆனா அவனையே சரண் புகுந்துட்டா அவனே சிறந்த போக பொருளாக திகழ்வான் அந்த போகம் எப்படி இருக்கும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் யாருக்கு தன்னடைந்தாருக்கு தன்னடைந்தாருக்கு யார் இனியன் இடைமருதனே இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே இடைமருதன் தன்னடைந்தார்க்கு தன்னை அடைந்தவர்க்கு இனியன் எதை விடலாம் இனியன் கனியினும் இனியன் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் பனிமலர்குடர் பாவை நல்லாரினும் இனியன் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் அந்த இனியனை விட்டுட்டு வேற எதுல இன்பம் இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய திருவடியை நீங்கள் சரண் புகுந்து விடுங்கள்னு சொல்லி அப்பர் பெருமான அற்புதமான பெரிய உபதேசம் அது ஆகையினாலே அது உலக பெயர்களை நமக்கு அன்றாட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உலக பெயர்களை சொல்லி நம்முடைய ஒரு பெரிய பிரமிப்பூட்டுகின்ற ஒரு அரச பதவியை சொல்லி அந்த அரச பதவி என்னது இந்த கனி கட்டிப்பட்ட கரம்பு பனிமலர்குலை பாவை நல்லார் இது போன்ற போகங்களையெல்லாம் வந்து நிறைய அனுபவிப்பதற்கு வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒரு நிலைதான் அரச பதவி அந்த அரச பதவியிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பத்தை விட இடைமருதனை அடைக்கலம் புகுந்து கிடைக்கக்கூடிய இன்பம் மிகவும் சிறந்த இன்பம்னார் இல்லையா அதுக்கும் மேலே இங்க மணிவாசக பெருமான் இந்த கனி கட்டிப்பட்ட கரும்பு உலக மண்ணாளும் பதவி இதற்கும் மேலாக உள்ள தேவலோகம் அதற்கும் மேலாக உள்ள பிரம்மா திருமால் இவருடைய உலகங்கள் எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை நமக்கு எப்படி வழங்க வருகின்றார் என்ன நம்மை வந்து அங்கு அழைத்து சென்றா இல்ல நம் இல்லங்கள் தோறும் அவர் எழுந்தருளி வருகின்றார் அவர்கள்லாம் தத்தம் உலகங்களிலேயே இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் செல்லல காத்து கிடக்கின்றார்கள் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி என்று திருவாசகத்திலே திருவம்மானையிலே பாடி அருள்வார் அவர்கள்லாம் அவரவர் வானுலகங்கள் தான் இருக்காங்க சிவபெருமான் இந்த பூவிக்கு தான் வந்து அருள் செய்கிறார் அதனாலதான் அவர்கள்லாம் வருந்தி புவனியில் போய் பிறவாமே நாளெல்லாம் போக்குகின்றோம் அவமே இது வீணாக போக்குகின்றோம் நம்முடைய உலகத்தில் இருந்துட்டு இல்லையா இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்று சொல்கின்றார் ஏன்னா அடியார்களை ஆட்கொள்ள அவன் இந்த புவனிக்கு எழுந்தருளி வருகின்றான் புவனி சேவடி தீண்டினன் காண்க சிவனனை யானும் தேரினன் காண்க என்றார் இல்லையா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அந்த பொற்பாத பேரு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தடையாய் உள்ள குற்றங்களை எல்லாம் போக்கி அருள்கின்றார் நம்மை கோதாட்டி குற்றங்களை நீக்கி செங்க எப்படி எல்லா உலகத்திலும் இல்லாத இன்பம் அது அது அந்த இன்பம் வந்து என்ன இன்பம்னா அந்த திருவடி இன்பம் அந்த திருவடியை தருவதற்காக இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஆக இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இல்லம் என்று சொல்லும்பொழுது நம்முடைய இளையான்குடி மாறநாயனார் போன்ற நாயனாருடைய இல்லத்துக்கே எழுந்தருளி அவர்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றார் பேரின்பம் முத்தி வழங்கி இருக்கின்றார் ஆகவே அந்த முறைமையிலும் நாம் பொருள் கொள்ளலாம் நம்முடைய உடம்பு உயிர் நாம உயிர் நமக்கு இந்த உடம்பு ஒரு இல்லம் என்று சொல்லப்படும் இல்லையா என்பினால் களி நிறைத்து இறைச்சி மண் சுவர் எரிந்து இது நம் இல்லம் என்பார் ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் பதிகத்தில் ஆகவே இந்த உடம்பு நமக்கு இல்லமாக இருக்கிறது இந்த உடம்பையே பக்குவ நிலையில் இந்த உடம்பையே கோயிலாக கொண்டு பெருமான் இருந்தருள்வார் புண்புலால் யாக்கை புரைகுறை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என்று பாடுவார் எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யானிதர் கிழமை கைமாறி என்று பாடுவார் அப்படி உடலை உயிருக்கு இல்லமாக கொண்டு உடலையே கோயிலாக கொண்டு எழுந்தருளுதல் என்பதை இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பதை கொள்ளலாம் இல்லங்களுக்கு எழுந்தருளுவதையும் கொள்ளலாம் அங்கு செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அங்க பாருங்க திருமாலை செங்கன் அவன்பால் என்றார் செங்கன் அவருடைய சிவந்த கண்ணை குறிப்பிட்டார் ஏன்னா அவருடைய உலகத்திலே எத்தனையோ போகங்கள் இருக்கின்றன அவரிடம் மிகுந்த பக்தி செலுத்தி பல பக்தர்கள் அவருடைய உலகத்தை அடைந்து அங்குள்ள போகங்களை எல்லாம் இன்பங்களை எல்லாம் நுகர்ந்து வருகின்றார்கள் ஆனால் அந்த திருமாலே தனக்கு சக்கர பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 மலர்களாலே பெருமானை அர்ச்சித்து வந்தார் அதிலே ஒரு மலர் குறையவும் தாமரைக்கண்ணன் என்ற ஒரு பெயர் தனக்கு வழங்கப்பெறுதலை நினைத்து பார்த்து தம்முடைய கண்ணையே ஒரு தாமரையாக இடந்து அங்கே அர்ச்சனை செய்தார். ஆக அவருக்கே தாம் வேண்டிய போகத்தை சிவ வழிபாடு மூலமாகத்தான் பெற வேண்டியுள்ளது என்பதை குறிப்பாக உணர்த்துகின்ற முறையிலே செங்கன் அவன்பால் என்று அங்கே திருமாலை குறித்தார் இல்லையா. அப்படி குறித்து விட்டு அந்த அவருடைய அதாவது தெய்வங்கள்னா திருக்கண் நோக்கம் செய்யும், தன் பக்தர்களிடத்தை திருக்கண் நோக்கம் செய்யும், திருமால் திருக்கண் நோக்கம் செய்கின்றார். அந்த திருக்கண்ணையே சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக அவர் படைத்திருக்கின்றார். அப்ப சிவபெருமான் எப்படிப்பட்ட திருக்கண் நோக்கம் உடையவனாக இருக்க வேண்டும்? அதைத்தான் அங்கன் அரசை. திருமாலின் கண்ணை குறிப்பிட்டவர் பெருமானை குறிப்பிடும் போதும் அங்கன் அரசை என்று குறிப்பிடுகின்றார். அந்த திருமாலுக்கும் அரசராக இருந்து அவர் மீதும் அருட்கண்ணோட்டம் செலுத்திய பெருமான். அம்கண் என்றால் அழகிய கண். கண்ணுக்கு அழகு என்பது என்ன? கண்ணோட்டம். கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். கண்ணோட்டம்னே ஒரு அதிகாரம் வைத்திருக்கின்றார். அதாவது தன்னோடு நன்கு பழகியவர்கள், தம்மீது தன்னுடைய அன்புக்கு உரியவர்கள், பழக்கம் உடையவர்கள், அவர்களை பொது இடங்களில் பார்க்கும்போது யாரோ மூணாவது ஆள் போறாங்க மாதிரி போகக்கூடாது இல்லையா. இவர் இன்னார்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேல ஒரு தனி கனிவு காட்ட வேண்டும். அதுதான் கண்ணோட்டம் என்பது இல்லையா. சில இடங்கள்ல கண்ணோட்டம் காணக்கூடாது. பொதுவாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்கள்ல பொதுவாக நடக்கணும். அது வேற. அது களி அப்படி நடந்தா அது களி கண்ணோட்டம்னு ஆயிரும். மிகுதியான கண்ணோட்டம் கூடாது. விதிமுறைகள் படி வேலையை செய்யணுங்க போது விதிமுறைகள் படிதான் செஞ்சு ஆகணும். ஆனா அந்த மாதிரி இடங்கள் தவிர மற்ற சாதாரண சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பழகியவர்கள், நம்முடைய உறவினர்கள் இல்லையா, அதுவும் குறிப்பாக அடியார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கண்ணோட்டம் இருக்க வேண்டும். நமக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கே அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அந்த கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண்ணுக்கு அது பயன், கண்களினால் பயன் இல்லை என்று வள்ளுவர் சொல்வார். கண்ணுக்கு ஒரு அழகே கண்ணோட்டம் தான் இருக்கு. அம் கண் என்று சொன்னால் அழகிய கண். கண்ணுக்கு அழகு என்பது என்ன? கண்ணோட்டம் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அந்த கண் நோக்கினாலே திரு நயனத்தினால் நோக்குவதன் மூலமாக அந்த கண்ணருளை பொழிபவன் எம்பெருமான். ஆகவே இந்த செங்கனவனுக்கும் இவன் அங்கன் நோக்கம்தான் அவனுக்கும் பேர் அருளியது. ஆகவே திருமாலி செங்கனவன் என்று குறிப்பிட்டதுக்கு ஏற்ப அந்த செங்கனவனாகிய திருமாலுக்கே அருள் புரிந்த அருட்கண் நோக்கம் உடையவர் பெருமான் என்பதை அங்கன் அரசை, அவருக்கும் அரசராக திகழ்கின்றவர் அங்கன் அரசை என்றார். அது மாதிரி நான் பிரம்மா என்ன பண்றார், நான் முகன் திசைக்கு ஒரு முகமாக நான்கு திசைகளையும் நான்கு முகங்களும் நோக்கி கொண்டிருக்கின்றன அவ்வளவுதான். அவர் இறங்கி வந்து எதுவும் அருள் பண்ண போவதில்லை. ஆனா பெருமான் இங்கு நம் இல்லங்கள்தோறும் எழுந்தொருள் வருகின்றார். ஆகவே அவன் நான்கு முகங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் இல்லையா எந்த திசைக்கும் போய் நேரடியா போய் இந்த பேரின்பத்தை அவனால தர முடியாது இல்லையா. ஆனா இவர் திசைதோறும் திசைதோறும் சென்று அங்கு ஒவ்வொரு இல்லந்தோறும் பக்குவ ஆன்மாக்களின் மெய்யடியார்களின் இல்லந்தோறும் சென்று அவர்களுக்கு பேரின்பம் உதவுகின்றார். ஆகவே அந்த பிரம்மாவினும் மேம்பட்டவர் என்பது மாதிரி தேவர்கள் வாழும் இல்லாத இன்பம் என்பதை உணர்த்துவதற்கு அடியோங்கற்கு ஆரமுதை என்றார். ஏன்னா தேவர்கள் அமுதம் உண்டு ஒரு இன்ப வாழ்வு வாழ்கின்றார்கள். அந்த அமுதம் பார்க்கடல் அமுதம் உண்டு பெறக்கூடிய அந்த இன்பத்தை விட இங்கு சிவமே என்னவாக இருக்கின்றது? ஆரமுதாக இருக்கின்றது. பார்க்கடல் அமுதத்தை விட இந்த சிவமே அமுதமாக நமக்கு அனுபவம் ஊட்டுகின்றதே, இதுதான் பேரின்பம். ஏன்னா பார்க்கடல் அமுதம் எப்படி கிடைத்தது? என் ஆலகால விடம் எந்த பார்க்கடல தோன்றுச்சோ அந்த பார்க்கடல தான் அந்த அமுதம் தோண்டி இருக்குது. அந்த ஆலகால விடம் அதால் துரத்தப்பட்டு தேவர்கள் எல்லாம் அஞ்சு ஓடினர். அவர்களிடமிருந்து சிவபெருமான் அந்த விடத்திலிருந்து சிவபெருமான் தான் அவர்களை காத்தருளினார். அந்த விடத்தை தாம் ஏற்று அமுதத்தை அவர்களுக்கு வழங்கினார். அவரால் வழங்கப்பட்ட அந்த அமுதமே அவ்வளவு சிறந்ததுன்னா இப்ப அவரே ஒரு அமுதமா இருக்கிறார் அந்த பெருமானே. அவரே அப்போ அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த அந்த சிவமாகிய அமுதம் எப்படி இருக்கும்? ஆனா அது அடியார்களால தான் பெறப்படக்கூடிய அமுதமா இருக்குது. அதான் அடியோங்கற்கு ஆரமுதை என்ற. ஆகவே அமுதம் உண்டு வாழும் தேவர்களிடத்தும் பெற முடியாத இன்பத்தை இவனே அமுதமாக இருந்து நமக்கு வழங்குகின்றான் என்பதற்காக அடியோங்கற்கு ஆரமுதை என்றான். இப்படியெல்லாம் இருப்பவன் யாரு? நம்முடைய பெருமான் தான் இல்லையா. வழி வழியாக அவனை வழிபட்டு வருவோமே, வழியடியோமா இருந்து பல அடியாரா இருந்து வழிபட்டு வருகிறோமே எத்தனையோ எத்தனையோ பிறவிகள்ல அந்த உரிமை கருதி நங்கள் பெருமானே என்கின்றான். இப்படியெல்லாம் இருக்கின்ற நம்முடைய பெருமானை பாடி நலந்திகளை பாடுவதனாலே என்னது நலம் விளையுது இல்லையா. ஒரு நோய் நம்மிடம் இருக்கும் என்றால் அதுக்கு மருத்துவர் இதுதான் மருந்துன்னு சொல்லிட்டா வேலை வேலைக்கு அந்த மருந்தை சாப்பிட வேண்டும் அல்லவா. அதில் நாம தொய்வு காட்டக்கூடாது. அதை சாப்பிட்டு வர தான் அந்த நோயானது படிப்படியாக நீங்கும். படிப்படியாக நோயை நீக்குவது தான் நல்ல மருந்து பெரியவர்களே சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் இப்போ எல்லாம் உடனடி நிவாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் வேறு தகாத விளைவுகளை ஏற்படுத்தும், பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றார்கள். படிப்படியாக அது குணமாகணும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவனை திருமுறைகளால் பாட பாட தேவார திருவாசங்களால் துதிக்க துதிக்க என்ன இந்த ஆன்மாவை பிணித்திருக்கின்ற மல நோய் நீங்கும், ஆன்மா நலம் பெறும். ஆன்மாவுக்கு நலம் அதுதான். மல நோயிலிருந்து நீங்கி திருவருளை மேல்மேலும் சார்ந்து வருதல், அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அதுக்கு அவனை போற்றி பாடுதல் தான் வழி. ஆகையினாலே நங்கள் பெருமானை பாடி நலம் திகழங்க. பாடுவதனால உள்ளம் கசியும், உள்ளம் கசிந்து உள்ளம் பண்பட்டால் அதுதான் ஆன்மாவுக்கு நலம். அத முந்தைய பாடல் ஒன்றினையே சொல்லியிருக்கின்றார் அல்லவா, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்று உருக. பாடுவதனால என்ன விளைவு ஏற்படுது? உள்ளம் உள்ளுக்கு நின்று உருகின்றது. அதனால எனது ஆன்மாவுக்கு நலம் விளைகின்றது. உள்ளம் உருவதனால நலம் விளைகின்றது இல்லையா? ஆகவே ஆகவே எம்பெருமானிடம் அன்பு கொண்டு கசிந்து உருக வேண்டும், அதுதான் நலம். அந்த நலம் தன்னிடம் இல்லை என்று எதிர்மறையில் வைத்தும் மணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார். அது தாழ்வெனும் தன்மையில் பாடுவது. அந்த நலம் வந்து அவரை மாதிரி வேற யாருக்கு இருக்க முடியும்? தாழ்வெனும் தன்மையிலிருந்து பாடுகின்றார். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி என்று அந்த நலம் தன்னிடம் இல்லாததாக பணிந்து பாடியிருக்கின்றார். ஆகவே அங்கும் நலம் என்ற சொல் வருகின்றது. இதற்கு முன்பு விண்ணுக்கூறு மருந்து என்பதிலும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. இந்த நலமெல்லாம் ஆன்மாவின் நலம். அது இறைவனுடைய கருணையை உணர்ந்து கசிந்து உருகுவதன் மூலம்தான் ஆன்மா நலம் பெற முடியும் இல்லையா? ஆகவே ஒருவர் சகஜமாக அவர் அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்னா அவர் நலமடைந்து விட்டார்னு அர்த்தம். சகஜமா எல்லா வேலைகளையும் பார்க்கிறார், அதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா அவர் நலமடைந்து விட்டார், நோயிலிருந்து குணமாகிவிட்டார்னு அர்த்தம். அதை மாதிரி பெருமானை நினைந்து உள்ளம் உருகுகின்றோம் என்று சொன்னால் ஆன்மாவாகிய நாம் நலம் பெற்று வருகிறோம். அதுதான் ஆன்ம நமக்கு நலம், அதுதான் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கய பூம்புணர் வாய்ந்த ஆடையலோர் என்பாவார். தாமரை மலர்கள் விளங்குகின்ற இந்த அழகிய புனலிலே, பூம்புணர் அழகிய புனலிலே பாய்ந்து ஆடுவோமாக என்று அருமையாக சொல்கின்றார். அதிலே ஒரு கருத்து, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்றார். சேவகன் என்பது அங்கு வீரன் என்று பொருள்படும். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இந்த திருவடியை வழங்குகின்ற வீரன் சொன்னார். இதுல வீரம் என்ன இருக்கின்றது? அவர் இல்லத்தை நம்முடைய இல்லத்தை எழுந்தருள்வதற்கு யாராவது தடுக்க போறாங்களா? அவர்களோடு போரிட்டு அவர் வந்து நம்ம இல்லத்துக்கு எழுந்தருளணும். இங்க சாமி வீரன் தான், ஆனா இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியது என்ன வந்ததுன்னா, மல மாசுகளை, நம்முடைய மல மாசுகள் நம்மை விட்டு நீங்க மாட்டோம்னு அவை உறுதியாக இருக்கின்றன இல்லையா? சுவாமி நம்முடைய வினைகளோடு போரிடுகின்றார், போரிட்டு நம்முடைய வினைகளை வீழ்த்துகின்றார். அஞ்சலத்தின் மயமாக இருந்து அதை செய்கின்றார். வல்லவாறு சிவாய நமவென வெல்ல வந்த வினைப்பகை வீடுமேனார், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவிற்கொண்டேனார் இல்லையா? தில்லை திருப்பதிகத்துல அத நல்லம் திரு நல்லம் பதிகத்துல சொன்னார். வல்லவாறு சிவாய நமவென நல்ல மேவிய நாதன் அடிதொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமேனர். ஆகவே சிவாய நம என்று சொன்ன அந்த சிவாய நம என்ற அந்த அஞ்சு எழுத்திலே எம்பெருமான் விளங்கி இருந்து நம்மை அழிக்க வருகின்ற வினையை அவன் அளித்தருள்வான். ஆகவே அந்த வினைகளை அவன், நம்முடைய வினைகளை அவன் வெற்றி கொள்கின்றான். நம்முடைய வினைகளை நமக்கு மேலும் மேலும் பிறப்பை தருவதற்காக வருகின்ற வினைகளை அவன் வேறறுத்து வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய பிறப்பையும் அறுத்து விடுகின்றான். அதான் பிறப்பிற்கும் பிஞ்சகன்றன் பெய்களர்கள் வெல்க என்ற அந்த திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகுக, வினைகளோடு அந்த திருவடிகள் வெற்றி அடைந்து என்னுடைய பிறப்பு அறுக்கப்படுவதாகுக இல்லையா? அப்படிதான் பிறப்பை அறுத்திருக்கின்றார். அப்படி பிறப்பை அறுத்த அவனுடைய திருவடிகளுக்கு, பிறப்பை அறுக்கும் இயல்புடைய அந்த திருவடிகளுக்கே வெற்றி உண்டாகட்டும், வினைகள்லாம் தோற்று போகட்டும் என்று சொல்லி வெல்க வெல்கன்னு திருவடி மேல வச்சு வெல்க வெல்கன்னு சொல்றாரு பாருங்க. அந்த திருவடிக்கு வெற்றி சிறப்பு, அப்போ அந்த வீரத்துக்கு தான் வெற்றி பரிசாக கிடைக்கும். சுவாமி வந்து ஏன் கடல் அணிந்திருக்கின்றார்னா, போரினே வெல்வோம் என்று உறுதியெடுத்து கடல் அணிவார்கள் போர் வீரர்கள். சுவாமியும் என்னன்னா, இந்த ஆன்மாக்களை பிணித்திருக்கும் கள்ள வினைகளை என்ன வெற்றி கொண்டு இந்த ஆன்மாவின் பிறப்பை அறுப்போம் என்று சூளுரைத்து வீர கடல் அணிந்திருக்கின்றாராம் பெருமான். போற்றி பகுதியில் சொல்றார் உமாவதி சிவம், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் என்று சொல்கின்றார். வீரக்கடல் சொல்றாரு பாருங்க. அதனாலதான் இங்க போதாட்டின்னு சொல்லும் பொழுது அந்த கள்ள வினைகளை எல்லாம் போக்கி என்பது குறிப்பிடப்படுகின்றது. கள்ள வினைகளை எல்லாம் போக்கி அவற்றை வெற்றி கொண்டு இல்லையா நம்முடைய இல்லத்துக்கு எழுந்தருளி திருவடியை தரக்கூடிய அந்த கள்ள வினையை வெற்றி கொண்ட வீரனை, அதான் சேவகனை என்று அங்கே குறிப்பிட்டார், வீரனை என்று குறிப்பிட்டார். அதனாலதான் வினையை வெற்றி கொண்டு நம்முடைய பிறப்பை அறுக்கின்ற அந்த பிஞ்சகனுடைய திருவடிகள் எப்போதும் அந்த வினைகளை வெற்றி கொள்வதாக என்ற பொருளில் தான் பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் கைகளர்கள் வெல்க என்று குறிப்பிட்டார். ஆக இந்த அளவிலே இந்த 17ஆம் திருப்பாடலுடைய சிந்தனை நிறைவு செய்து கொண்டு வந்து,
3: எந்த உலகத்திலும்
2: கிடைக்கப்பெறாத ஒரு பேரின்பத்தினை சிவபெருமான் தன் அடியார்களுக்கு வழங்குகின்றார் என்ற ஒரு அருமையான உண்மையினை இந்த 17வது திருப்பாடல் மூலமாக அறிந்து கொண்டோம். ஆக நமக்கு இன்ப நாட்டம் உள்ளது, அது மட்டுமன்று இன்பமானது நமக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளது. ஆனால் இந்த திருவடி இன்பம்ங்கிற முத்தி இன்பம் அது எத்தனையோ பிறவிகள் கிடைத்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கும் போது நமக்கு அதில் ஊக்கம் குறைந்து விடுகின்றதே என்று நாம் நினைக்கலாம். அப்போ உமாபதி சிவாச்சாரிய சுவாமி சொல்கின்றார், சிவபெருமான் ஒன்றும் என்ன அவர் ஒன்றும் காலத்தை நீட்டிப்பவர் அல்லர், சும்மாவா எந்த உலகத்திலையும் கிடைக்காத பேரின்போம் நம்முடைய திருவடி இன்போம் அதை உங்களுக்கு அவ்வளவு லேசில் கொடுத்துருவோனா இல்லையா, இன்னும் பல பிறவிகள் பிறந்து பிறந்து வாங்க என்ன அதெல்லாம் பார்த்து சமயம் பார்த்து தான் கொடுப்போம் இல்லையா. உலகத்தில் சிலர் வந்து வந்து நமக்கு சில உதவிகளை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அவ்வளவு லேசில் செஞ்சிருவோமா மெதுவாக செய்வோம் போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு அலைக்கழிப்பதெல்லாம் பார்க்கிறோம் நாம். அதை மாதிரி சிவபெருமானும் யாரிடமும் இல்லாத ஒரு பேரின்பத்தை வைத்து கொண்டு அதை நமக்கு வழங்குவதற்கு இல்லையா பல பிறவிகள் நம்மை அலைக்கழிய செய்கின்றார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நமக்கு அவரிடத்திலே அன்பு பெருக வேண்டும். ஏன்னா அன்பு பெருக வேண்டும்னா பார்த்தீங்களா யாரா இருந்தாலும் ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் உதவி செய்யறாங்க. சிவபெருமான் கூட ஒன்னு எதிர்பார்க்கிறார், அவர் மேல ரொம்ப அன்பு நம்ம பெருக்கினாதான் அந்த இன்பத்தை கொடுப்பாராங்க. அப்படி அல்ல, அந்த இன்பமே அந்த அன்பின் வழியாக அனுபவிக்கக்கூடியது. அந்த அன்பின் வழியாகத்தான் அந்த இன்பத்தை நாம அனுபவிக்கவே முடியும், வேற வழிமுறையே அதுல இல்லை. திரும்ப திரும்ப நம்ம சித்தியாருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. சுவாமி என்ன பண்றாரா, மற்ற எல்லா பற்றுகளையும் விட்டு யாரு தன் திருவடியிலே பற்று வைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்றாரா, பொறுப்பறிய பேரன்பை அருளி. அவர் மேல நம்ம கொஞ்சம் பற்று வைத்தா போறோம், கொஞ்சம் அன்பு வைத்தா போதும், அந்த அன்பை பெருக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருவார். என்ன பொறுப்பறிய பேரன்பா, ஏன்னா அந்த அன்பே வந்து அவ்வளவு இன்பமா இருக்குது. அந்த அன்பினால் பெறக்கூடிய இன்பம் அது தனி, அன்பினால் இன்பம் ஆறுவார் பெரிய புராணம். இது சுவாமியே கொடுக்கின்ற இலக்கணம். திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்து அடியார்களை பற்றி நம்பி ஆரூருக்கு அந்த அடியார்களின் இயல்புகளை எடுத்துரைக்கின்ற போது சுவாமி சொல்கின்றார், இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர், அன்பினால் இன்பம் ஆறுவார், எம் மீது வைத்த அன்பினால் இன்பத்தை நுகர்பவர்கள், சிவானந்தத்தை நுகர்பவர்கள் சொல்றார். அப்போ எங்கும் கிடைக்காத அந்த பேரின்பமாகிய சிவ பேரின்பம் சிவத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பின் வழி அனுபவிக்கக்கூடிய இன்பம், அந்த அன்பை நாம் பெருக்க வேண்டும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்தால் சுவாமி அதை பெறுவதற்கு எல்லா அனுகூலத்தையும் அவர் செய்வார். அதான் சொன்னார் சித்தியார்ல, பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம் நற்பாருங்க, இந்த திருவம்பாவை அடிவுட்டி தான் பாடியிருக்கின்றார். தேவார திருவாசகம் அடிவுற்றி எவ்வளவு அற்புதமாக பாடியிருக்கிறார் அருளந்தி சிவன் நினைச்சு பார்க்கணும். பொறுப்பறிய பேரன்பை அருளி, அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. எங்குமிலா போகம்னா செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம், அதத்தான் எங்குமிலா போகத்தை புரிந்தே. அன்பின் வழி அந்த போகத்தை புரிவான், அந்த அன்பையும் பொறுப்பறிய அன்புனார். ஏன்னா அந்த அன்பே அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குமா, அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த அன்பு. ஆகையினாலே நாம் அன்பை வளர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விரைவாக அந்த எங்கும் கிடைக்காத பேரின்பத்தை அருள்வதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கின்றார். இன்னும் அதை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. ஏன்னா அவர் யாரு, பரங்கருணை தடங்கடல், அந்த இன்பத்தை விரைந்து அருள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமே. அதுதான் விரைகளல் என்பதை வினைத்தொகையாக்கி விரைந்து அருள் செய்யக்கூடிய திருவடி என்று சொல்வதும் உண்டு. விரை என்பதை மனம் என்றும் சொல்வார்கள். விரைந்து அருளும் கடல் என்ற பொருளிலே, அருள் செய்வதற்கு விரையும் கடல் என்ற பொருளிலே வினைத்தொகையாக்கி சொல்வதும் உண்டு விரைகடலை. ஏன்னா அவர் விரைந்து இந்த பேரின்பத்தை வழங்க வேண்டும் தான் விரும்புகின்றார். நாம தான் அந்த அன்பை வளர்க்க வேண்டும். இன்பங்களிலெல்லாம் பெரிய இன்பம் எது, சிவ பேரின்பம். அந்த சிவ பேரின்பம் எனக்கு வந்து சீக்கிரம் கிடைக்குமா, இன்றே கிடைக்குமா என்று சொன்னார். இன்றே கிடைக்குமானா, இன்றே கிடைக்கும், இந்த பிறவிலேயே கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயம் இல்லையா. நான் அதுக்கும் மேல பெரிய ஆளு, நான் இந்த பிறவியில இல்லை, இந்த பிறவியில இன்றையே வேணும் எனக்கு அந்த சிவபேரின்பம் அப்படின்னா உமாவதி சிவன் சொல்றார், இன்றைக்கு வேணும்னா இன்றைக்கே உனக்கு கிடைக்கும், அதுக்குரிய அன்பை நீ இன்றைக்கே வளர்த்துக்கொள், அந்த அன்பு இருக்குமே ஆனால். ஏன்னா அவர் வேண்டுதல் வேண்டாம இலான். மணிவாசக பெருமானுக்கு அந்த இன்பத்தை கொடுத்திருக்காருன்னா மணிவாசக பெருமான் மட்டும் அவருக்கு வேண்டியவரா, மற்றவர்கள்லாம் வேண்டாதவர்களா இல்லையே. அந்த அன்பை அவர் வளர்த்து கொண்டார். அந்த அன்பை நாமும் வளர்த்தால் நமக்கும் இன்றே அருள் புரிய பெருமான் தயாராக இருக்கின்றார். அதைத்தான் இன்பில் இனிதன்றல் இன்றுண்டேல் இன்று உண்டாம், இன்பங்களெல்லாம் தலையாய இன்பம் இன்றைக்கு கிடைக்குமானா இன்றைக்கே கிடைக்குமா, அன்பு நிலையே அது, அந்த அன்பு நம்மிடம் இன்று இருக்குமானால் இன்றே கிடைக்கும் என்று அருமையாக சொன்னார். ஆகையினாலே எங்கும் இல்லாத இன்பத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு வேண்டுவது அந்த அன்பு.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வஜயே அரர மகாதேவ. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கேதீச்சரப்பதிகம்

சிவா எனும் சைவம் தான் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: நிறைகடல் அறவம். பாடியவர்: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். சிவாயன்.

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டராக பண்டிலே அமைந்த 6வது திருப்பதிகம் பழமண்ணி படிக்கரை பண் வரிசையில் 22வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 13வது திருப்பதிகம். திருப்பூவல்லி தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் மாயா விஷயம் நீக்குதல் என்ற அமைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த இத்திருப்பதிகம் மோகன பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

இதற்கு மேல் வருகிற திருப்பாடல்கள் சிந்து பைரவி ராகத்தில் பாடப்படுகிறது.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தாண்டத்து அரும்பரல் மேகம் வாழ்க. எனவே பெருமானை ஒரு மேகமாக வைத்து அவனுடைய அருட்பெருக்கை நீராக வைத்து அப்படி மழை பெய்கின்ற பொழுது என்னென்னவெல்லாம் உலகில் நடக்குமோ அது போன்ற இன்பங்கள் அந்த உருவமாக அந்த தொண்டர்களுக்கு தீமைகள் எல்லாம் நீங்க நன்மைகள் எல்லாம் பெருக திருக்கோவில் எழுந்தருளி காட்டி அருவுருவ திருமேனியாக காட்சியும் கொடுத்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்கின்ற மேகமே வாழ்க என்று திருப்பெருந்துறை மேகம். இது திருவண்ணாமலை மேகம் இல்ல, திருப்பெருந்துறை இந்த மேகம் இப்படி ஆயிற்று என்று சொல்ல இதெல்லாம் ஜீவ கோப்பைக்கு வந்துதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பைபிள்ல சில கருத்துக்கள் நீதிகள் இருக்கு, இந்த மாதிரிலாம் உருவப்படுத்தி போறது வர்றதெல்லாம் இங்க இருக்கு. அதனால அவருக்கு அப்படியே இருக்கு. ராரடா திருவாசகம் திருவாசகம் திருவாசகம் முருகா. அதனால் அப்படிப்பட்ட மேகனாக இருக்கின்ற பெருமான். எனவே நாமும் என்னன்னு கேட்டா இன்னும் ஒரு ஒரு மாதம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா இல்ல, அந்த அருமையான பெருமானது அந்த அருள்மலையில நல்ல நீராடி அந்த பொய்கையில மொய்யா தடம் பொய்கை புக்கு முகையரன்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி இன்னும் ஒரு மாதம் இருக்கும். அப்புறம் அந்த குளத்துல இருந்து ஏறுவோம். அது வரைக்கும் நம்ம நல்லா குளிப்போம். எந்த குளம்? பெருமானாகிய அருளாகிய குளம். அந்த குளத்தில் நீராடுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய அமைப்பை நிறைவுபடுத்துவோம்.
2: திருவண்ட பகுதியில் நிறைவாக இருக்கிற பகுதிக்கு வருகிறோம். அன்று வரை நாம் படித்தது, நான் அது திருவண்ட பகுதியை நிறைவுபடுத்தி விட்டோம் என்ற ஒரு சிறு நினைப்பு எப்படியோ இருந்தது, அது அல்ல என்பதை இப்பொழுது நாம் விளங்கிக் கொண்டோம். நம்முடைய மணிவாக பெருமான் குருநாதனாக பெருமான் எழுந்தருளி வந்ததை பல்வேறு வகையில் நினைவு கூறுகிறார்கள். அந்த நன்றி உணர்வு அவரை விட்டு அகலவே இல்லை. நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், என்ன திருவாசகம் முழுதும் சொன்னால் ஒரே ஒரு குறிப்பில் அடங்க வேண்டும் என்றால் இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, பெருமான் தன்னை ஆட்கொண்ட பெருமான் குருநாதனாக ஆட்கொண்ட பெருமான் பிரிந்து விட்ட உடனே அந்த பிரிவாற்றாமை, அது ஒரு பக்கம் திருவாசகத்தில் அப்படியே மண்டிக்கிறது. இன்னொரு புறம் ஒன்றுமே இல்லாத அடியனுக்கு பெருமானே குருநாதனாக வந்து அருளினானே என்ற நன்றி உணர்வு ஒரு பக்கம். இப்ப அந்த நன்றி உணர்வை பல்வேறு விதமாக நினைக்கிறார். அப்படி சொல்லும்போது சென்ற முறை நாம் படித்த பொழுது பெருமான் ஒரு பெரிய அப்படியே திருப்பெருந்துறையாகிய அந்த மலையில ஏறி கடல் நீரை முகந்து கொண்டு நின்ற எங்கள் மேகமாகிய பெருமான் அப்படியே இடித்து மின்னி பெய்து மழையை செய்தார்கள். அப்ப வந்து என்ன, ஒரு மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்னல் பின்னும் போது ஆங்காங்க இருக்கிற அந்த பாம்புகள் எல்லாம் அப்படியே அஞ்சு ஓடும். அது போல இங்க என்ன பாம்புகள் அஞ்சு ஓடின, அது போல மின்னல் இடி இடிக்கும், இங்க என்ன இடி இடித்தது என்றெல்லாம் ரொம்ப அற்புதமான உருவகத்தை சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் என்று அப்படியே சொல்லி சுவைத்தார். தொண்டர் சரியா, இந்த மாதிரி மேகம் பெஞ்சதுன்னா யாரு உடறாங்க? தொண்டர் நீங்க உலகத்தை மழை பெஞ்சதுன்னு சொன்னா விவசாயிகள் உழவர்கள் உழுவாங்க. எங்க பெருமான் திருப்பெருந்துறை ஆகிய மலையில் ஏறி அருமையா இடித்து மின்னி அருமையாக அந்த மழையை பெய்கின்ற பொழுது இங்க யார் விவசாயம் பண்ணுவாங்க? தொண்டர் தொண்டர் உழவர் அவர்களுக்கு அந்த மாதிரி மழை பெஞ்சதுனால ஐயா இந்த ஆண்டு வெள்ளாம பொன் போட்டா பொன் விளைஞ்சது. ஏன்னா சரியான காலத்தில் மழை பெஞ்சது. களை எடுத்தது நாங்க சரியான காலத்தை களை எடுத்துட்டோம். எரு இந்த டியூட்டி எரு எல்லாம் போடல. இந்த இப்ப எரு போட்டு இருக்கிற மண்ணுடைய சுவையே கெட்டு போச்சு, பொருள் சுவையும் கெட்டு போச்சு, மண்ணுடைய தன் வளமும் கெட்டு போச்சு. அப்படி இருக்குது. அப்படி இல்லாம பழைய காலத்து நல்ல எரு மாடு அல்லது பசுமாட்டுடைய சாணம் எரு, நல்ல ஆடு கடை கட்டி அந்த ஆட்டு எரு, நல்ல தலை உரம் இந்த எரு போட்டு. அதனால ஒரு ஏர் இது ரொம்ப அருமையான நேரத்துல மழை பெய்ய நேரத்துல நாங்க அந்த விதை விதைக்க களைகளை வரும்போது உடனே அந்த களை வந்து நாங்க வளர விடுறது இல்ல, அப்படி முளையிலேயே கிள்ளிடுவோம். திருவள்ளுவர் சொன்னார், இளையதாக முள்மரம் கொள்க, களையினர் கைகொள்ளும் காலத்தை விடத்து. முள்ளு செடி விழுந்துட்டு இருந்ததுன்னாப்பா வீட்டுக்குள்ள அங்கங்க பாத்துட்டு சும்மா இருக்காங்க. என்ன முளைச்சு வருது பேர் அன்னைக்கே முடிஞ்சது இல்லன்னா என்ன சாமி என்னாரு இப்ப புடுங்கினா அதை நீ புடுங்கிடுவ, கொஞ்ச நாள் தாண்டிச்சுன்னா உன் கையை அது புடுங்கிடும், வேற ஒண்ணும் இல்ல. சிவ சிவ இப்படி ஒரு குரல். இலைதாக முள் மரம் கொள்க, இந்த முள்ளு செடி விழுந்துட்டு இலைச்சா இருக்கும்போது அப்படியே இளையான்குடி மர பிரிச்ச மாதிரி அப்படியே அடியோடு வந்துடும், வேறோடு வந்துடும். கொஞ்சம் வளர விட்ட உன் கையை கொண்டு போய் முள்ளு செடி கதையெல்லாம் திருவள்ளுவர் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டான். முள்ளு செடி தான் சொல்லுவா இருப்பா, கிராமத்தாளுக்கு விளங்கல விளங்கலங்கிறீங்கள, மக்கள் மத்தியில் போகணும் அப்படிங்கிறீங்களே, போக முடியாதான் பான்னார், நீங்க எடுத்து பிடிச்சா படிச்சாதானே. இப்படி இப்படி ஒரு திருவள்ளுவர் இருக்குது 1380 முள்ளு செடியை எப்ப களையணும், சின்னதா இருக்கும் களைஞ்சிருப்பா, அடியோட வந்துடும், கொஞ்சம் வளர விட்டினா உன் கையில தச்சுக்கலாம். என்ன போ முள்ளு செடி இருக்கு விட்டுட்டேன் ஒன்னு நம்மால முள்ளு செடி கதையெல்லாம் திருக்குள்ள இருக்கையா என்ன விட்டு கதை சொன்னது முள்ளு செடி தான் அல்லது என்ன தெரியுது அரசியலுக்கு சொன்னார். பகைவர் யாராவது நமக்கு தோன்றினா தோன்றும் போதே அவனை பதம் பார்த்துரு, கொஞ்சம் வளர விட்ட உன்னை தாக்கிடுவான். அதுக்காக சொன்னது முள்ளு செடி வச்சு அப்படி அரசியல் சொன்னார். அவன் எங்க திருவள்ளுவர் முள்ளு செடியிலையும் சொல்லுவார் பரிமையழகர், பயவரை நிலைபெறா காலத்தே கலைக கலையாவிட்டால் கலையல் உற்றாரை அவர்தாம் கலைவர் என்னும் அணி தோன்றும் பிரிதுமொழி ரெண்டும் அணியாயிற்று. தமிழ் முள்ளு செடி தமிழ் இப்படி எல்லாம் ரொம்ப அருமை போனாங்க. என்ன பண்றது அப்படிலாம் சொன்னார். இந்த தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்கே. விவசாயம்னு அப்படி பண்ணப்பா என்ன பண்ணாரு, உழுவுறது எவ்வளவு முக்கியமோ அது போல தண்ணி பாய்ச்சறது, தண்ணி பாய்ச்சறது எவ்வளவு முக்கியமோ அது போல களை எடுக்கிறது, களை எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அது போல எரு போடுறது, எரு போடுறது எவ்வளவு முக்கியமோ அது போல நீ போய் தினமும் போய் பாதுகாத்துக்கிறது. ஒரே குரல் 5 இருக்கிறதுலயே 1.5 தான். அந்த குண்டு செட்டுல குதிரையே ஓட்டி விட்டுறது. ஏறினும் நன்றால் எருவிடுதல், நல்ல உழுவதை போல நல்ல எரு விடுறது வேணும்டா ராஜா அப்படின்னார். அவர் என்ன கட்டவின் களை எடுத்த பிறகு நீரினும் நன்று அதன் காப்பு. இப்படிலாம் ஒரு நூல் எங்கேயாவது இருக்குதான், எந்த மொழியில இருக்குன்னு கேட்போம். 5 செய்திய ஒரே திருக்குறள். ஏர் உழுவுறதை விடடா, ஏறு போட ரொம்ப முக்கியம், அதுக்காக ஏர் உழுவ விட்டுறத, ஏர் உழுவுதல் வந்த பிறகுதானே பண்ண, அது சரி சாமி ஏறும் வேணும் அப்ப எழு விடணும். கட்டவின் களை எடுத்த பிறகு நீரினும் நன்றதன் காப்பு, நல்ல விடாம தண்ணி பாய்ச்சறதோட நீர் தினமும் போய் நிக்கணும். 5 உழவர் கிண்டிமையாக செய்து 5 ஒரே குரல். இந்த நாடு விவசாய நாடு, அதுக்காக அப்படிலாம் சொன்னார். போச்சு, விவசாயமே நாட்டில் இழந்து போச்சு. இந்த புதிய எருவும் தண்ணீர் வாராக்குறையும் தினமும் உடையவன் நிலத்தில் போய் சேராமையும், ஆமா என் உடைய விட்டுட்டு போனதுனால போச்சு, உடையவன் போகணும். செல்லான் கிழவன் இருப்பின் நீ தினமும் உன் நிலத்துக்கு போகலன்னா நிலம் புலந்து எல்லாடின் ஓடிவிடும். நீ கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால் என்னன்னு கேட்ட சாயந்தரம் அப்படியே ஆபீஸ்ல இருந்து போவ, அப்புறம் யாராவது அடன வாய வீட்டுக்கு தான் நம்ம அவரை அழைச்சிட்டு போவாரு, அங்கேயே படுத்துருவேன், அட மாதிரிதான் சும்மா இங்கே குளிச்சு பல்லுக்கலாம் ஐயா அப்படி சொல்லுவேன், அப்படி படுத்துருவேன். அப்படி இருக்கலாம் எப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன, கல்யாணம் ஆயிட்டுதுன்னா ஆபீஸ் 5:30 விட்டுதுன்னா 6 கொஞ்சம் பூ அல்வா போக்குவரத்து வியாதிகளோட வரணும்டா. என்ன அப்போ நாங்கெல்லாம் வயசானவங்க உங்களுக்கு சொல்றதா அப்படின்னா, அப்படி இல்லைன்னா அம்மா டூ விட்டுடுவாடா. அப்ப உடையவனாக உனக்குன்னு ஒரு மனைவி வந்த பிறகு தினமணி உரிய நேரத்துல போகலன்னா எப்படி அம்மா ஓடுவாளோ, அது போல இந்த நிலம்ங்கிற நல்லா தினமும் உடையவன் அந்த நிலத்துக்கு போகலன்னா பேசாம இருந்துடுவான். இவ ஓடுனா சோறு கிடைக்காது, அவ ஓடுனா விளையாது. இது பின்னி இருக்கிறான் பெரியவர் என்ன பண்றது. அப்படியாக அப்படி எல்லாம் சொன்ன விவசாயத்தை இவர் பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்து திருப்பரந்தூர்ல ஏறிச்சு பாருங்க, கருணை ஆகிய மேகம் அடாராளா கண்ணன் கரேன்னு கருத்துதுங்களா, அப்படி லேசு அப்படி காத்து அடிச்ச உடனே இங்க பாருங்களேன் மின்னல் மின்ன இடி இடிக்க இங்க எல்லாம் நிலத்துல பாம்பெல்லாம் அங்க ஓட இங்க ஓட இல்ல கொட்டான கொட்டு மழை பெய்ச்சது முடிச்சுதா இல்லையே. நல்ல தொண்டர்கள் எல்லாம் இருந்தாங்க திருவண்ணாமலை தொண்டர்கள் மாதிரி, அதனால அவங்க எல்லாம் கால காலத்துல எல்லாம் நல்ல அருமையாக தன்னுடைய மனமாகி அந்த வயல்ல அந்த தண்ணியை தேய்க்கி களைகளை இருந்து அதெல்லாம் உடனே எடுத்து எருவும் போட்டு நல்ல விளைச்சலுங்க, நல்ல விளைச்சல். எது? பக்திங்கிற விளைச்சல்.
1: தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்கே.
2: ரொம்ப அருமையான உருவம் அல்லவா? அதைத்தான் நாம் சென்ற முறை பார்த்தோம். அப்படிப்பட்ட பெருமான்
1: கரும்பன கச்சை கடவுள் தான்கே, கரும்பன கச்சை கடவுள் வாழ்கே.
2: பணம், பணம்னா பாம்புன்னு அர்த்தம். பணம்னா சில்லறை, அது மட்டும் இல்ல சில்லறை உண்டு, ஆனால் பணம்னா பாம்பு, கண்ணங்கரிய பாம்பு.
1: கரும்பன கச்சை கடவுள் தான்க.
2: பெருமான் அடுப்புல இடையில கச்சை கட்டிட்டாருன்னு எப்படின்னு கேட்டீங்க, நாமெல்லாம் பெல்ட் போட்டுக்கிறோம், அவர் என்ன பாம்பையே இழுத்து கட்டிட்டு நழுவுமே என்னாரு. உங்களுக்கு எனக்கு நழுவும், அது கட்டினா கட்டினதுதான், நழுவுனா நழுவுனதுதான் பை ஆர்டர். அதனால என்ன அப்படின்னா சரி, அதனால பாம்பாயி அந்த கச்சையை கட்டி கொண்டு இதுக்கு தினமும் வேணும். அவரு நமக்கு எல்லாம் என்ன, திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்காரங்க, மயிலாடுதுறை மயிலாடுதுறைன்றேன். அவருக்கு உரை சேரும் 84,000 யோனி பேதம் வரை சேரப்படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அப்படி நிக்கணுமே, அப்படி இருப்பதனால அந்த கச்சையை இடுப்புல கட்டிக்கிட்டு, பாம்பாய கச்சையை கட்டிட்டு அவளை வேலை செய்வான.
1: கரும்பன கச்சை கடவுள் காண்க, அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க.
2: நல்ல தவமுனிவர்களுக்கெல்லாம் விடாமல் கொடுத்துள்ளுகின்ற ஆதிமூர்த்தி அல்ல அந்த பெருமான் வாழ்க.
1: அச்சம் தவித்த சேவகன் வாழ்க.
2: அச்சம் என்ன அச்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவியாகிய அச்சம். அதனால உயிர்களுக்கு எதில் அச்சம் வேணும்னு கேட்டா ஒன்றே ஒன்று அச்சம். எது? பிறவிக்காக.
1: பெருமானே போதும்பா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்.
2: போதும்பா, நீதான்ப்பா அதை மாத்தணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு? இறைவனடி சேர்ந்தார்,
1: சேராதார் நீந்தார்.
2: என்ன விளையாட மாதிரி பேசுறாங்க எல்லாம். ஆகவே அந்த அச்சம், பிறவியாகி அச்சம் இருக்கு.
1: அச்சம் தவித்த சேவகன் வாழ்கே.
2: இந்த சேவகன் என்பதற்கு அடிக்கடி சொல்லிருக்கோம், சேவகன்னா வீரன் அர்த்தம், பணியாளர் என்று பொருள்.
1: கொங்கு மலர்பாதம் தந்தருளும் சேவகனே.
2: ஒவ்வொரு வீடா வந்து இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கொங்கு மலர்பாதம் தந்தருள் தன் திருவடி ஆகிய வந்து கொடுக்கின்ற சேவகன்னாரு. அப்படியானா பணியாளரானாரு.
1: அங்கன் அரசை அடியோங்கட்டு ஆரமுதை நங்கள் பெருமானி பாடி நலந்துகள பங்கைய பூம் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பவை.
2: ஆகவே சேவகன் சொன்னவனே பணியாளர் சொல்லப்படாது, அங்கன் அரசை நமக்கெல்லாம் ஆரமுதை. அவர் யார்? நங்கள் பெருமானி பாடி நலந்திகள பங்கைய பூம் புனல் வாய்ந்து ஆடேலோர் என்பாவாய். மார்கழி மாசம் போயிட்டது, திருவாக்கு நம்ம திருவாசகம் போயிடுமா? எப்பவுமே இருக்க வேணாமா? அதனால
1: சேவகன் வாழ்க, நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க.
2: அருமை இல்ல. ஈர்த்தாட்கொள்வோன் பண்ணி சொல்லுகிறார், ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி என்ன சொல்ற? ஈர்த்து என்னன்னா சொல்லிருக்கிறேன், இழுத்து என்பதற்கும் ஈர்த்து என்பதற்கும் வேற்றுமை உண்டு. இழுத்துன்னா உடலோடு இழுக்கிறது, ஈர்த்துன்னா உடலை வச்சு உள்ளத்தை மட்டும் இழுக்கிறது. அதனால குருநாதன் திருப்பெருந்துறையில இந்த பெருமானை எப்படி ஆட்கொண்டார் முதல்ல என்ன கேட்டா, அப்படி திருவி பார்த்த உடனே அடே பெருமான் யாரோ பெரிய ஞானி மாதிரி இருக்கு, பக்கத்துல திருப்பெருந்துறை கோயில் இருக்குது அடே என்று பார்த்தார். அப்படி பார்த்தவன மனசு இழுத்தது, உடம்பு பின்னாலேயே போச்சு. அதனால ஐயா அப்படியான ஒருத்தர் தான் இந்த மாதிரி உங்களை ஈர்த்தாட்கொண்டார். இல்லப்பா, என் நிறந்த அறிவுரை நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க. நாளும் தினமும் தினம் அப்படி செய்யறான்ப்பா, மனதையெல்லாம் ஈர்த்தாட்கொள்வான் அவன் வாழ்க.
1: சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. சூழிரும் துன்பம்,
2: சூழ்ந்து வருகின்ற துன்பம். அது என்ன சூழ்ந்து வருகிற துன்பம்? தினமும் துன்பம் வரும். அது என்னது விளங்கலையே? சும்மா அப்படி ஒண்ணு நமக்கு வரவும் இல்லை, வரவும் வேண்டாம். ஆனா தினமும் சூழ்ந்து சூழ்ந்து வருகிறது என்னது? ஈக்குவல் டு நல்வினை தீவினை. நாம செய்யறது ஒன்று நன்மை செய்யறோம் அல்லது இன்னொன்று தீமை செய்யறோம். ஆகவே ரெண்டும் தீவனம் தானே. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டேன். அப்ப நல்வினையும் தீவினையும் ரெண்டுமே எது?
1: மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணம் தான். அதனால சூழிரும் துன்பம், அப்ப நல்வினை தீவினை ஆகிய இருள் சேர் இருவினையும் துடைப்போன் வாழ்க. திருவள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா எப்படிந்தா சாமி இறைவன் பொருள் சேர் கொடுப்பிருந்தார் மாற்றி. அவர் சொன்னார் இது என்ன, சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க. நம்ம இதுக்கு மின்னி விளக்கம் சொல்லியிருக்கிறேன், அதெல்லாம் மீண்டும் சொல்ல வேண்டியல. தீமை செய்ய வேணாங்கிறது சரி, அப்ப நல்வினையும் செய்ய வேணாமா? செய்ய வேணாமா? நன்மை செய்தா நன்மை அனுபவிக்கணும் நமக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்னைக்குமே கை நீட்டி எதுவும் வாங்கக்கூடாது. பிறருடைய உழைப்பையோ பிறருடைய பணத்தையோ வாங்காம இருக்க வரைக்கும் நல்லது. வாங்கின பிறப்பு தான், மீண்டும் மீண்டும் பிறப்பு தான். ஏன் பிறருடைய உழைப்பு வாங்கினா மீண்டும் அவருக்கு எந்த பிறவியாவது பெரும் உழைச்சாகணும். கை நீட்டி வாங்கிட்டோம்னா எப்பாவது ஒரு தடவை அவர் கை நீட்டி கொடுத்தாகணும், அதுக்குன்னு ஒரு பிறவி வரும். அதனால ரெண்டுமே சரி சார். அப்படி நீங்க வேணா மற்ற ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா? அது அப்ப நம்ம நன்மை தானே வரும். நன்மை செய்கின்ற பொழுது நாம் செய்தோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, தீமை செய்யவே கூடாது. அது சரி, தீமை செய்யக்கூடாதுங்கிறது பரவாயில்ல சார், இந்த நன்மை செய்யும் போது நாம் செய்தோம்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னா நடக்குமான்னு நடக்காதுதான். என்ன இதுல நடக்கும், நான் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லணும். இங்க டன் டன்னா இருக்குமே என்ன பண்றது, அது தெய்வ அருள் தான். ஆமா, நன்மை செய்தவன் தான் நன்மை செய்ததல்ல பெருமான் தான் செய்தது என்று உள்ளார சொல்ல வேண்டுமானால் பெருமான் திருவருள் கருணையா இருக்கும். இல்லைன்னா இது என்ன சொல்லும், இது சொல்லும் பேப்பர்ல பாருப்பா நிகழ்ச்சி வந்ததான் போட சொன்னானே சொல்லியே தென்னமண்டல வந்துருக்கு. அதை பார்த்தா நீ செஞ்சது அதுல வந்துருந்தா கொஞ்சம் கண்ணில் அப்புறம் அது என்ன சீக்குவல் டு அதான் அர்த்தம். அதுல நன்மை செய்தால் அது இறைவன் செய்தானே தவிர நான் அல்ல என்ற ஒரு நினைப்பு வரணும்னா அந்த நினைப்பு ஆண்டவன் தர வரணும், இல்லைன்னா வராது. பொதுவா மனித இல்ல வர்றது கடினம், கடினம் தான். பிறந்துகிட்டே கிடக்கிறான், பிறந்துகிட்டே கிடக்கிறான், என்ன பண்றது? அதனால சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க, எய்தினர்க்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க. யாரெல்லாம் தன்னை வந்து அறிஞ்சிறார்கள் அவர்களுக்கு ஆறமுது உன்ன உன்ன செவிட்டால் அமுதை வழங்குவானாம். ஆறமுது அடிப்போன் வாழ்க, கூறிருள் கூத்தோடு குடிப்போன் வாழ்க. பெருமானுக்கு எப்ப யார் அந்த கூத்து ரொம்ப நல்லா வரும்னாரு, எல்லாரும் தூங்குற நேரத்துல அவருக்கு ரொம்ப குசி. கூறிருள் கூத்தோடு அப்படின்னாரு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகல் என்ன பெருமானே ஐயா ஐயான்னு அவன் கூப்பிடுவான், ராத்திரில 12 மணின்னு சொன்ன எல்லாம் அது தூங்கிடுது. ஆனா இவருக்கு ரொம்ப கவலையே இல்லை. கூறிருள் கூத்தோடு குறிப்போன் வாழ்க, நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனி. அதுதான் இது நல்ல இருட்டுல அவன் எடுத்து வரணும். இங்க ஒரே ஒரு பொருள், இந்த இருட்டு இருட்டுன்னு சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி ராத்திரி 12 மணின்னு அர்த்தம் இல்ல. இந்த உலகம் எல்லாம் தன்பால் ஒடுக்கிய பிறகு தன்னந்தனியாக இருந்து பெருமான் ஆடுவான் என்பதைத்தான் காட்டுல இருந்து ஆடுறது போறதெல்லாம் சொல்றதை தவிர, ஆக்சுவலா உண்மையாவே சுடுகாட்டுல போய் ஆண்டவன் ஆடுவானா? சிவஜீவ சிவஜீவ. அதனால அதை வச்சுக்க நம்ம ஏளனமா பாடினார முடியாது. மணிவாசகர் மணிவாசகர் எதை வச்சு இது மாதிரி சுடுகாட்டுல இருப்பாங்கிறதுக்கு என்ன என்ன பாட்டு அருமை பார்த்தீங்களா? கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடி ஏயா போய் போய் உங்க ஆண்டவன் ஆண்டவங்கிறீங்க தங்கரன் எங்க கிட்ட கொடுத்தா இந்த பாருங்க முருகன் கோயில்ல ஐயா நீ எப்பவுங்க தங்கிக்கலாம் என்று நம்ம அருமையா வரவேற்போட சொல்லுவோமே, வேண்டான்னு அங்க போகுது. நம்ம கிட்ட கேட்டோமா அல்லது நல்ல ஜவுளி கடையில கேட்டோம்னு சொன்னா அருமையா பீஸ் பீஸா கொடுப்பாங்க எவ்வளவு வேணாலும் பேசிட்டு. இது என்னது கொல் புலித்தோல் நல்லாடை புலித்தோல், இன்னொன்னு நம்ம நிறைவு செய்ய முடியாது. தாயும் இலி தந்தையிலி இப்படி ஒரு ஆளை உங்க தலைவன் வச்சுக்கிறீங்களேப்பா, உங்க தலைவனுக்கு வந்து தலைவனாக இருக்கிற மாதிரியே படலையே. அரஞ்சு ரெண்டு

எங்கால் நினைச்சதுன்னா இந்த உலகத்தையே ஒரு தகல் அடைஞ்சு அவரை பெரிய சொல்லுகிறே. இப்படி கூரிருள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க, பேரமை தோழி காதலன் வாழ்க. அருமையான அமையின மூங்கில், மூங்கில் போன்ற தோலை உடைய எங்க அம்மா. எங்க அம்மாவை எப்பொழுதுமே விடாமல் காதலித்துக் கொண்டிருப்பான். ஏன்னா அம்மா விட்டு ஐயா இருக்க மாட்டார், ஐயா விட்டு அம்மா இருக்க மாட்டார். அப்படி சம்பந்தி அப்படிதான். இது வந்து உடம்புலயே இருக்குது. சம்பந்தி விஷயம் என்னன்னு கேட்டா சம்பந்தி மாறுபடியே இருக்குது. திருமகள் அம்மா கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது, கொஞ்சம் எட்டாருன்னா கொஞ்சம் நவுந்து கோல தவிர ஆனா நெஞ்ச விட மாட்டார். அத ஒரு ஆழ்வார் பார்த்துட்டார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்வியல் மங்கை மனவாளாம். ஏன் நானும் பாக்குறேன் திருமால பெருமானே உன்னுடைய நெஞ்சிலேயே இந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது, வலிக்காது நெஞ்சு. ஏமா கொஞ்சம் இப்படி உட்காருங்களேன். அகலகில்லேன் இறையும் என் மாறு விட்டு நம்ப மாட்டேன் என்று அலர்மியல் மங்கி மனவாளா என்று ஆழ்வாரனும் பாடினாங்க. ஆகவே பேரமை தோழி காதலன் வாழ்க, ஏதிலற்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. ஏதிலர், ஏதிலிருந்து அன்பில்லாதவங்க, அன்பில்லாதவங்களுக்கு அவனும் அன்பில்லாதவனா இருப்பாங்க. முன்னையும் பார்த்தோம் எங்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வாழ்க. ஆனா கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வாழ்க. அப்ப நல்லவனுக்கு உள்ளிருப்பார், நல்லாத அல்லாதவனுக்கு கொஞ்சம் செய்மையாக இருப்பார். புறத்தார்க்கு சேயோ அதுதான். ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க, காதலர்க்கு அவன்பால் அனுபவித்திருக்கின்ற அடியவர்களுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. எய்ப்பினில், எய்ப்புனா தளர்ச்சி. தளர்ச்சி வந்த போது நமக்கு வேணும்னு தானே பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க, பிஎஃப் பிடிக்கிறாங்க. எங்க வாத்தியார் விட்டு நாங்க போவோமா? போக மாட்டோம். அப்புறம் சிறு சேமிப்பு போடுங்கிறாங்க. அப்புறம் நீங்க வந்து இந்திரவி சாவில போடுங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு? இன்னைக்கு ஆடுறோம் ஓடுறோம்ப்பா, நாளைக்கு பேசாம ஒண்ணும் இல்லைன்னு இருந்தா என்ன பண்றது? யார் சோர் போடுவா? அப்ப இது, அப்ப என்னைக்கு தளர்ச்சி வருதோ அன்று பயன்படுத்துவதற்காக பி எஃப் என்ன, இந்திரவிசா என்ன, சிறுசேமிப்பு என்ன பண்ணிக்கிறோம். ஆனால் பெருமான் மீது அன்பு இருக்குமானால் நமக்கு எய்ப்பினில் வைப்பே அவனா இருப்பான். இந்திரவிசாவே அவன் காண்க, சிறுசேமிப்பே அவன் காண்க. அப்படி அப்படி சொல்லுவாய்யா. எய்ப்பினில் வைப்பே வா, வைப்பு வாழ்க. நச்சரவு ஆட்டிய நம்பன் வாழ்க. பாம்பெல்லாம் மேல இருக்கும், சமயத்துல எதுன்னு கேட்டா அதை வச்சு இப்படி விளையாடு, நீ விளையாடுற ராஜா நானும் ஆடுறேன் அப்படின்னு பாறான். என்ன பாம்பாட்டியாரு விளையாடுவார், அவருக்கு என்னப்ப கவலை? பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி வாழ்க என்பதை மாற்றி இப்பொழுது போற்றி என்று சொல்கிறேன். பிச்சியமை ஏற்றிய பெரியோன் போற்றி இல்ல அப்படி எங்க எங்க சொன்னார் பின்னால சொல்றார். என்னை வந்து பிச்சாக ஆக்கினாயினர். எங்க எங்க சொல்லியிருக்காரா திருவாசகத்துல? தென்னன் பெருந்துளையான் பிச்சேற்றி கனியாய்க்கு தங்கருணி வெள்ளத்தழித்து வினைகடிந்த வேதியனை அப்படிங்களா. பிச்சேற்றி, பிச்சேற்றினா தன்னை மறக்க செய்துன்னு அர்த்தம். தன்னை மறக்க செய்து, தன்னை மறந்து இருக்கும் போது ஊர்ல இருக்கவங்களா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் சார், மாண்பு மிகு அமைச்சரா இருந்தார், இன்னைக்கு என்ன தெருவில் இப்படி அழையுது அங்க அழையுது, ஐயையா. இந்த பிச்சேற்றி என்பதற்கு நேரான உரை வேணும். அந்த உரை வேணும்னு சொன்னா திருவாசகத்திலே இருக்கணும். யாண்டு உரை எங்க இருக்குது? திருவாசகத்து போகப்படாது, ஆனா பிச்சேற்றி உரை சொல்லணும். எங்க உரைதான் தலைவன் உரைன்னு சொல்றேன். பிச்சேற்றி, பிச்சேற்றி ரொம்ப எல்லாம் விளங்குற மாதிரி, நாங்களும் விளக்குற மாதிரி, அவத்தாரும் விளங்குன மாதிரி. அத பிச்சுங்கிறதுக்கு மாத்தி பித்துன்னு சொல்லிவிட்ட, பித்தேச்சுன்னா என்ன கீழ்பாகத்துல கொண்டு வைக்க முடியாது இல்ல. இந்த பித்து என்ன பித்து?

பாரு அந்த பொண்ணு அந்த அவரை பார்த்ததுல இருந்து வாய் ஓய மாட்டேங்கிறாள். அத பெண்கள் சொல்லுவாங்க, என்ன அதே சொல்லிட்டு இருக்கிற, தீர் ஒருகால் வாய் ஓவால் சித்தம் கழிவூர, நீர் ஒருகால் நெடுந்தாரை கண்கணி கண்பணிப்ப, நீ தண்ணி அப்படி தார் தாரையா வருதான். அவரு என்ன கேட்டா, விண்ணோரை எல்லாம் தான் பண்ணியது இல்ல, பார் ஒருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பண்ணியாள். யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறா, திருப்பெருந்துறைனா திருப்பெருந்துறை சொன்னாலே போச்சு, கையதான வருது. விண்ணோரை தான் பணியால் பேரறையற்கு இங்கனே பித்தொருவராமாறும். இப்படி ஒரு பித்தா இருப்பாங்களாடி, என்னடி அந்த பித்தாக்குனது, ஒன்னே என்ன ஆக்குனாளா அந்த பெண்ணு கிடைச்ச பேரடி. ஆர் ஒருவர் இங்கு வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள், வாருருவ பூன்முலையேர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவை. திருவம்பாவில கொட்டு திருவம்பாவை யோகியதையா படிக்கிறதுன்னா அநேகமா அதுக்கு வந்து ஒரு பத்து வாரம் பத்து மாசம் வேணும், மாதம் ரெண்டு பாட்டு யோகியதையா படிச்சான்னா. முன்னால ஆணா வச்சதுக்கிட்டா வம்பு இல்லை, ஒரே நாள்லயே முடிச்சுக்கலாம். நீத்தோடு தோற்ற வல்லோன் போற்றி எங்கள் பெருமான் அப்படி திருநீர் அணி அப்படி என்னன்னா, இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பாதிட்டே இருக்கலாம். நீத்தோடு தோற்ற வல்லோன் காண்க திருநீர் அணிந்து அப்படி அருமையா இருப்பானோ. நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி தமிழ் எப்படி போயிருக்கீங்களா, நீங்க ரயில்ல ஏறிங்க சாதாரண பாலம் வந்ததுன்னா கொள்ளிடம் பாலம் வந்துட்டுன்னா சிதம்பரம் தாண்டம்னா எங்கேயா போகுதுன்னா, அட கொள்ளிடம் வந்துட்டு அதுக்குள்ள அந்த கொள்ளிடம் கரை தாண்டி போயிடுச்சு சாதாரணமாவே இருக்கும். அது மாதிரி கொள்ளகரை பாலம் மாதிரி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறி ஏன்னாரு. இந்த உலகத்துல ஏன் அப்படி திடீர்னு அவர் வேணும் அப்படி மாதிரி நடப்பன நடாய் கிடப்பன கிடாய்னு பாலத்துல ட்ரெயின் போற மாதிரி போறாருனாரு. அவருக்கு ஒண்ணும் போக வேண்டியது இல்ல, நமக்கு இருக்கிற சண்டி அப்படி இருக்கு. ஏன் நடப்பன நடாய் நடக்க வேண்டிய உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் நடந்து போகின்ற உயிரினங்கள் அது எது இயங்குதினை சங்கமம் என்று சொல்றது. நடப்பாது அது அது மாதிரி இருக்குது. தாவர சங்கமாகிய ரெண்டும் நமக்கு பிடிக்குது அல்லவா, தாவர சங்கமம் எல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். சங்கமம்னா நடக்கிறது, தாவரம்னா நிற்கிறது அசையாது. அப்ப நடப்பன நடாய் நம் போன்ற உயிரினங்கள்லாம், நிற்பன நெறி மரம் போன்றவை எல்லாம். அப்போ மரம் போன்றவை இருந்தடுத்து விட்டு அசையாது, அது நிற்பன நிற்பதற்கும் நாமெல்லாம் இருக்க மரத்தில் இருக்க மாட்டோம் அசைஞ்சிட்டுதான் இருப்போம். எனவே நடப்பன நடாய். இன்னும் சிலது கிடப்பன கிடாய், பாம்பு கும்பெல்லாம் உடம்பு முழு தரையிலேயே கிடைச்சி கிடக்கும். நாம இப்ப எப்படி உடம்பு முழுதும் கிடத்துறோமா, கால் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறோம். எப்ப உடம்பெல்லாம் கிடத்துவோம் அப்படின்னு சொன்னா, இன்னைய பொழுதுல 12:30 மணிக்குள்ள கிடத்த போறோம். கிடப்பன கிடாய், ஆகவே நம்ம இப்படி நிக்கிறதுனால இந்த மூன்று சொல்லு வந்தது.

0: அவனை கருதி பிடிக்கலாம்னு கொஞ்ச நேரம் இருக்கலாம், அதுக்குள்ள அவன் எங்கெங்கோ போயிருப்பான். ஏன், எத்தனையோ ஆன்மாக்கள் அப்படி கருதுகிறது. அதனால உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோ. நம்ம கண் முதலிய பொறிகளால் அவனை பார்க்கலாமான்னாரு, பார்க்க முடியாது. ஏன் சார் முடியாதுன்னாரு, முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் எதை முகத்துல பார்க்கணும், எதை அகத்துல பார்க்கணும்னு தெரியாம எதை எடுத்தாலும் ஏன் அப்படி பாக்குறீங்க, இருக்குன்னு பார்த்தேன்னாரு. அது உலக பொருளை சரி, ஆண்டவனை பார்க்கணும்னா இங்கேயில தான் இருக்கான். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆண்டவன். எனவே உள்ள கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன், பின் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன். ஆனா அதை செய்யறதெல்லாம் நமக்கு வழங்க முடியாது. என்னது இந்த விண்முதல் ஆகிய ஐந்து பெரும் பூதம், எது நிலம் நீர் தீ வழி வெளி, இந்த ஐந்தையும் அப்படியே தோற்றுவிட்டான். இல்ல நம்ம எங்க இருக்கிறது, எந்த காற்றை சுவைக்கிறது, எந்த தண்ணியை குடிக்கிறது, எந்த வெப்பத்தை போட்டு வெந்நீரோ அல்லது சமையல பண்றது, எந்த வானகத்தை அடங்கி நாம் உலாவது, அவையெல்லாம் அவன் தந்தவை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 25 பதிகம் 6 பாடல், கருவாகி குழம்பிருந்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில், திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம்.

0: ചുറ്റുമ്പലും.
1: ഓം നമഃ ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം.org റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം.org. ഓം നമഃ ശിവായ.
2: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம். பண் பழம் பஞ்சுரம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருப்பூவனம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.